அளவுக்கு நம்முடைய மனம் மகிழும். மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கர்த்தர் செய்யறது அதிகமா நினைக்கணும். தாவீதுனுடைய சக்சஸ் அதுதான். தாவீது மனுஷங்க செய்ததை நினைச்சிருந்தா, தாவீதே சொல்றார், நான் துக்கத்திலேயே அழிந்திருப்பேன். சத்துருக்கள் செய்ததெல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. கூட இருக்கிறவங்க செஞ்சாங்களே, அவங்க பெற்றோர் செய்தது, சகோதரர்கள் செய்தது, பிள்ளைங்க அப்சலோம் செய்தது, இதெல்லாம் நினைச்ச துக்கத்திலே அழிந்திருப்பார். ஆனா இல்ல, சொல்ல நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை சிறுமையில அது எனக்கு. அப்ப அவர் தான் சின்ன சிறுமையில இருந்து அவரை தான் நினைச்சிட்டே இருக்கிறார் அதிகமா. நான் எப்போ அங்க வருவேன், நான் எப்போ வந்து நிற்பேன், இப்படி உம்மை பார்க்க ஆசையா இருந்து முத ஆலயத்தின் நடுவில் நான் கிருபையை சிந்திக்கிறேன். அதனாலதான் தாவீது வந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவருக்கு துதிக்க முடியுது. அவன் மகிழ்ச்சி என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னு என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் செய்ததை அப்படி நினைச்சு பார்க்கணும். கோயம்புத்தூர்ல இருக்கும் போதுதான் ஒரு காலில் ஒரு மீட்டிங்காக அங்க போறோம். அங்கே போயிட்டு எனக்கு ஈவினிங் தான் மீட்டிங், நான் காலில் ரீச் ஆகிறேன். அங்கே போய் எனக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு சரி கொஞ்சம் படுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் தூங்க போகும்போது ஆண்டவர் வந்து அப்படி நினைக்க வச்சார். அவ்வளோதான், தூக்கம் வரல. அப்படி என் கூட வந்த சகோதரன் படுத்து தூங்கிட்டாங்க காலையிலே போனதுனால. அப்படியே நினச்சி நினச்சி நினச்சி நினச்சி பார்த்தேன். அப்போதான் அந்த ராஜா நீ செய்த நன்மைகள் பாட்டாண்டவர் கூட அவன் தயவால் பெற்றேன். எவ்வளவு நல்ல தேவன் நினைக்கணுங்க. நம்ம நிறைய நம்ம ஒரு கட்டம் தாண்டிட்டோம்னா அந்த கட்டத்துக்கு முன்னாடி உள்ளதை நினைக்கவே மாட்டேங்கிறோம். நிறைய பேருக்குள்ள இருக்கிறது சவுலின் ஆவி. சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்ததெல்லாம் மறந்தாச்சு. தாவீது அப்படி இல்லை, நான் இன்னும் நீசனாவேன், நான் இன்னும் ஏன்னா ஆட்டுக்கு பின்னாடி நடந்தேன், மறக்கவே இல்லை. சங்கீதத்தில் எழுதுறார், ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவனை கர்த்தர் ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். தேவனே என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம். நினைச்சு பார்த்தா அப்படியே உக்காந்துருவோம். நம்ம நினைத்து பார்க்கணும் ஆண்டவரே. அந்த நினைக்க நினைக்க, அவரை நினைக்க நினைக்க நம்முடைய இருதயம் மகிழும். அந்த மகிழ்ச்சி நமக்கு நல்ல ஔஷதமாய் மாறும். அதுதான் பலன். ஆமே. நல்ல மகிழ்ச்சியா இருந்தாலே நிறைய வியாதி போயிடும். ஆமே. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு மகிழ முடியலைன்னா தப்பு யாருக்கிட்டே இல்லை, அவங்களுக்குள்ளதான் இருக்கு. நம்ம இப்படியே காட்டிட்டு இருக்கிறோம். அது என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, இப்படி காட்டிட்டு இருக்கிறோம். இப்படி காட்டுறது வரைக்கும் நமக்கு கர்த்தருக்குள் அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலப்படாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் தான் என் பலன். ஒருத்தங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும் போது நீங்க உடனே அவர் நினைங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இது ஒரு துரோகம் பண்ணலையே ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒருத்தங்க மாயா அன்பை காட்டும் போது நீங்க அவர் ஆண்டவர் நீங்க எவ்வளவு மெய்யான அன்பை காட்டுறீங்க ஆண்டவர். ஒருத்தங்க உங்களை விட்டு விலகி போகும்போது நீங்க அவர் நீங்க விலகாம இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமாய் பேசும் போது நீங்க அவர் நீங்க நீர் இன்னைக்கும் எனக்காக பரிந்து பேசிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருத்தங்க உங்களுக்கு தீங்கு செய்யும் போது நீங்க அவர் நீங்க எனக்கு நன்மை செய்யறீங்களே ஆண்டவரே. இப்படி நம்ம என்னைக்கு நினைக்க பழகுறோமோ அன்னைக்குதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். இல்லைன்னா ரட்சிப்பு இருக்கு, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. எத்தனை பேருக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு? நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் அந்த கம்பீர சத்தம் கேட்கணும்னா மகிழணும். ரட்சிப்பு இருக்கு, மீட்பு இருக்கு, இல்ல அது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஆனா ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த நன்மையை அனுபவிக்காம இருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
தேவ சமூகத்துல வந்து தேவன் கொண்டு வந்திருக்கிறார். பாடும் போது நல்ல பாடம், நல்ல கூடுமானவர்ல சிலருக்கு கையில பலவீனங்கள் இருக்கு, அவங்க கை தட்ட மாட்டாங்க. முழு பலத்தோடு நல்ல கையை தட்டி பாடும். ஆமா, இப்படி எல்லாம் தட்டக்கூடாது. இப்படி இப்படி சிலர் வந்து ஒரு கொசு மாட்டினவரை முட்டை தான் போட்டிருப்போமே தவிர சாகவே செய்யாது. நம்ம அடிக்கிற அடியில் இடையில, கேரளாவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷன், எல்லாம் கீழே வந்து என்ன பாயில் பாய் போட்டு உட்காந்துருப்பாங்க. நாலு நாள் கன்வென்ஷன் முடிச்சு பாயெல்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு சைடில் இருக்கிற பாயை எடுத்து பார்க்குறாங்க, கீழே வந்து ஒரு பாம்பு, பெரிய பாம்பு நசுங்கி செத்து இருந்திருக்கு. நசுங்கி, ஏன்னா அவங்க ஆவில நிறைந்து ஆராதித்த ஆராதனையில இந்த பாம்பு பாய் போடும்போது உள்ள இருந்திருக்கு, இடையில மாட்டிட்டு. இவங்க துள்ளின துள்ளல, ஆவில நிரம்புனதுல அந்த பாம்பு, பெரிய பாம்பு அது நசுங்கி எங்கேயும், என்னை தயவு செய்து விட்டுருங்க, நாலு நாள் உன்னை விட்டவே மாட்டோம். ஆமென். நாம இருக்க இருப்ப பார்த்தா ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதே போல எப்பவும் சொல்ற வார்த்தை, ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் ஒரு நாள் ஸ்டைல் காட்டவே கூடாது. இது இதுல இது இதுலதான் சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம். அதான் சொல்றேன், சவுலின் ஆவி நமக்குள்ள வந்துரு என்ன. அதே போல சிறு பிள்ளைங்களை குடும்பமானவர்கள நீங்க கீழே இருக்க பழக்கிறது, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லது செய்யறீங்கன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ல பிள்ளைங்கள்லாம் ஃப்ரெண்ட்ல விடுங்க. சில கை குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள வந்து கேர் பண்ணணும், பக்கத்தில் இருக்கணும். கொஞ்சம் வளர்ந்தாச்சு பிள்ளைங்க, கீழே சிலருக்கு முடியாது பலவீனங்கள், அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. மற்றபடி பிள்ளைங்கள்லாம் நீங்க அப்படி பழக்குங்க, அதுதான் ரொம்ப நல்லது. எங்களை அப்படி தான் பழக்குனாங்க, அதே போல பழக்குங்க. ஆமாம், சில இல்லை அதை என் கூட தான் இருக்கணும், நீங்களும் வந்து கீழே உட்காந்துருங்க. சிலர் அப்படி உட்காந்துருக்குறாங்க பிள்ளைகளுக்காக வந்து உட்கார், சிலருக்கு முடியாது அவங்கவுங்க நிலைமை அது தெரியும். அதே போல் வாலிப பிள்ளைங்க கூடுமானவர்கள் நீங்கள் வந்து உட்காருங்க ஃப்ரெண்டில், அது மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்களுக்கு நல்ல காரியத்தை பழக்கி கொடுப்பது மிக மிக நல்லது. நாளைக்கு அதாவது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ரொம்ப நல்லது, ரொம்ப முக்கியமான காரியம். அதனால எது நன்மை கர்த்தருக்கு முன்பாக சின்ன, இது வந்து தாழ்மையை கற்றுக் கொடுப்பதின் அடையாளங்கள்ல ஒண்ணு. தாழ்மையை கற்றுக் கொடுப்பதின் அடையாளங்கள், பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, முக்கியமா சொல்லி கொடுக்க வேண்டிய காரியத்துல ஒண்ணு தாழ்மை, அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இது ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுப்பார். நீங்க மேக்சிமம் உங்க பிள்ளைங்களுக்கு அப்படியே பழக்குங்க, அப்படியே பழக்குங்க. யாராவது உங்க பிள்ளைங்களை கண்டிச்சுட்டாங்கன்னு வைங்க, பிள்ளை வந்து அம்மா எப்படி என்ன சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படி கேட்கக்கூடாது. நீ என்ன பண்ணேன்னு முதல்ல கேட்கணும், நீ என்ன பண்ண, அவங்க அப்படி எதுக்கு சொல்றாங்க, அதுல என் பிள்ளை எப்படி சொல்லலாம், நீ என்ன பண்ண கேட்கணும். ஆமா, நம்ம பிள்ளைங்களை நாமளே என்ன செய்யக்கூடாது, கெடுத்துடக்கூடாது. அதை கற்றுக் கொடுக்கணும், தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.

0: தாழ்த்துகிற ஆண்டவரே, எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் அதனுடைய 1 வசனம்.
1: நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும்,
0: நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும்,
1: நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி
0: பாருங்கள். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்த வார்த்தை, நாம் அதை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். இது மிகவும் அவசியமானதா இருக்கிறது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறோம், கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பது மிகவும் முக்கியமானது. நாம் எதை நோக்கி பார்க்கிறோம், யாரை நோக்கி பார்க்கிறோம்? நோக்கி பார்ப்பது என்பது பார்க்கிறது வேற, நோக்கி பார்க்கிறது வேற. நாம் நோக்கி பார்ப்பது என்பது நம்முடைய கவனத்தை அதன் மேல, ஒரு காரியத்தை நம்ம எவ்வளோ காரியத்தை பார்த்துட்டு போறோம், எந்த ஒரு விஷயம் நம்முடைய கவனத்தை இழுக்குதோ அதை நம்ம நோக்கி பார்ப்போம், அதை நம்ம உற்று பார்ப்போம். பாருங்கள், ஆமேன். ஒரே பர்வதம் மட்டும் ஆடு மேய்த்து கொண்டு வந்திருந்த மோசே, முச்செடி பற்றி எறிகிறது, அது சும்மா எரிஞ்சிட்டு இருந்தா மோசே நோக்கி பார்த்துருக்க மாட்டான். அது பற்றி எரிகிறது, பற்றி எரிந்து அது வெந்து போகாதிருக்கிறது, வெந்து போகாதிருக்கிறதை பார்த்து அவன் கவனத்தை அது இழுக்குது. பாருங்க, கவனத்தை இழுக்கும் போது அவன் என்ன செய்கிறான், அதை உற்று பார்க்கிறான். உற்று பார்த்துட்டு நிறுத்தல, அவன் கிட்ட போய் பார்ப்பேன் என்கிறான், கிட்ட போய் பார்ப்பேன். இப்ப நம்முடைய கவனத்தை எது அதிகமா இழுக்கிறது என்பதை நம்ம சிந்திக்கணும். என் கவனத்தை எது இழுக்குது, என் கவனத்தை எது இழுக்கிறதோ அதை தான் நான் பார்க்கிறேன், அதை தான் நான் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். நம்முடைய கவனத்தை எது இழுக்கிறது? இந்த நாளிலே நாம் எதை தியானிக்க போறோம் என்றால், எதை எதை நம்ம நோக்கி பார்க்க கூடாது என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். அதோடு கூட நேரம் இருக்குமானால் கர்த்தரை நோக்கி பார்ப்பதனால் நமக்கு கிடைக்கிற 7 நன்மைகளையும் நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, வசனம் கேட்ட ஒருத்தங்க வாழ்க்கையில முன்னேற முடியலைன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா அந்த வசனத்தை அவர்கள் தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை, மாறாக தங்கள் முதுகுக்கு பின்னே எரிந்து விட்டதுதான் காரணம். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு மீட்டிங்ல, கர்த்தர் ரேமாவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். பல நேரங்களில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பல செய்திகள் இன்னும் நான் பேசவில்லை. ஏன் பேசலைன்னா தியானிக்கும் போது ஆமென் நிறைய செய்திகள் வரும். தியானிக்கும் போது அந்த செய்திகளை பேசல, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா எழுதி வைப்போம். ஆனால் சர்ச்சுக்கு அல்லது சர்வீஸுக்காக ஆயத்தமாகி ஜோம் பண்ணும் போது, முந்தின நாள் அல்லது அன்று காலையில் அதுக்கு முந்தின இரவு ஆண்டவர் வேற வார்த்தையை தருவார், அதுதான் பேச வைப்பார். இப்படி பார்த்தா நான் டைரியில் கடந்த நாட்களில் திரும்பி பார்த்தா சில செய்திகள் இன்னும் பேசவே இல்லை. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றா, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். கேட்கிற ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட சொல்லுகும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் உன் வாயை திறக்கும் போது நான் பேசுவேன், நான் வாயை திறப்பேன், நீ அப்போ பேசுவேன். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாமல் போகட்டும், நீ பேசு, நான் சொல்றத நீ பேசு. இதுதான் கர்த்தர் தீர்க்க தரிசிகளுக்கு அன்று சொன்ன வார்த்தை. எனவே கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சமும் கூட்டாமலும் குறைக்காமல் அவங்க அப்படியே பேசினார்கள். இன்றும் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம. இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அப்படி அழைக்கப்பட்ட நாம எதையெல்லாம் நோக்க கூடாது? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது பாருங்கள், ஆமேன், விட்டு வந்தவைகளை நோக்க கூடாது. வாசியுங்கள் ஆதியாகமம் 19 அதிகாரம் அதனுடைய 17 வசனம்.
1: அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
0: இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சோதோமை அழிக்கும்படி கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். அங்க யார் இருக்கிறா அப்படின்னா, லோத் இருக்கிறான். ஒரு புறம் அவன் நீதிமானா இருந்தாலும், இன்னொரு புறம் அவனுக்காக ஆபிரகாம் தேவ சமூகத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறான். Adinale, Kathar, Avan Mela, Dayavu Wait, Dayavu Wait, Nala Gavanama Kakano, Kirubayinal, Avan Mela, Dayavu Wait, Padanara, the Vasanate Washingal,
1: Avan Tamarit Kundirkumbudu, Kathar, Avan Mela,
0: Avan Mela, like the Irakatinale,
1: and the Purushar, Avan Kayayim, Avan Manavin Kayayim, Avan Yiranda Kumaratil in Kayim
0: Pidithu,
1: Avan a Patanathu,
0: Irakam Wait, Avan Kayay Pidithu, Avan a Patanathirku. வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் அழிய வேண்டிய இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே இன்னைக்கு நான் நீங்களும் அழிவின் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு வெளியே கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறோம் இது தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே ஆமென் சொல்லுங்க
1: ஆமென்
0: தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே இப்ப வெளியே வந்தாச்சு வெளியே கொண்டு வரப்பட்ட பிறகு கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார் நீ பின்னிட்டு பாராதே அந்த 17வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள் உன் ஜீவன் தப்ப
1: ஓடிப்போ பின்னிட்டு பாராதே
0: பின்னிட்டு பாராதே அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது இப்ப அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார் அதான் விசுவாசத்தை துவக்குகிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார் இனி நம்முடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம நேரா முன்னோக்கி போயிட்டே இருக்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பின்னிட்டு பார்க்க கூடாது எங்க பின்னிட்டு பார்க்க கூடாது எங்க இருந்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரோ எந்த அழிவின் குழியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரோ பயங்கரமான சேற்று உளையான குழியில் தூக்கி எடுத்தாரே அதை நீ திரும்பி நோக்காதே நீ ஆபிரகாமோடு இருந்தாய் லோத்து ஆபிரகாமோடு இருந்தபோது அவன் கண்களை ஏறெடுத்து எதை பார்க்கிறான் சோதோமை பார்க்கிறான் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதோமுக்கு போகிறான் அப்போ தனக்கான அழிவை தானே தெரிந்து கொண்ட நிலையில் இருந்தவனை கர்த்தர் வைத்த கிருபையினால தூக்கி எடுத்து சொல்றார் இனியும் நீ சோதோமை பார்க்காத தேவன் வெறுக்கிறத நீ பார்க்காத தேவன் அருவ இருக்கிறத நீ பார்க்காத நீ பின்னிட்டு பார்க்காம உன் ஜீவன் தப்ப நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமா கேளுங்க ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ நான் காட்டுற திசையை நோக்கி போ நான் காட்டுகிற பாதையிலே போ பின்னிட்டு திரும்பாதே அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தருகிறது பின்னிட்டு பார்க்கிறவன் ஜீவனை இழந்து போகிறான் இப்படி சொல்லி அவர்களை அனுப்பும் போது 26வது வசனத்தை வாசியுங்கள்
1: அவன் மனைவியோ
0: பின்னிட்டு பார்த்து
1: உப்புத்தூணானாள்
0: அதன் அர்த்தம் என்ன அதன் பிறகு அவளுக்கு முன்னே போக முடியவில்லை முன்னாடி போக முடியல நல்ல கவனமா கேளுங்க இப்போ ரெண்டு பலன்களை நாம இங்க பார்க்கிறோம் ஒன்று கிருபையின் பலன் இன்னொன்று கிரியையின் பலன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ரெண்டு பலன்களும் உண்டு என்பதை மறந்துடக்கூடாது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த செகண்ட் ஒன் உண்டு என்கிறத யாரும் மறக்கக்கூடாது இங்கே கிருபையின் பலன் என்ன சோதோமிலிருந்து அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டது காரணம் சோதோமுக்கு ஆபிரகாம் அல்ல லோத்தை அனுப்பினது லோத்து தெரிந்தெடுத்தது லோத்து கண்களை ஏறெடுத்து தெரிந்தெடுத்து சோதோமுக்கு போகிறான் அப்போ லோத்து பார்க்கணும்னா அழிந்திருக்க வேண்டியவன் ஆனால் கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவனை அங்கிருந்து என்ன செய்கிறார்னா கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் அவர் நம்மை தண்டிக்காமல் கிருபையாய் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விலக்கி நம்மேல் கிருபை பொழிந்திருக்கிறார் அந்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு நான் நீங்களும் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம் நம்முடைய கிரியையினால் அல்ல இன்னைக்கு யார் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறாங்களோ ஆமை அவங்க சொல்லுவாங்க இது கிருபையின் பலன் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க மீட்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு பாதையை காண்பிக்கிறார் அவங்க வேலை என்ன அப்படின்னா அந்த பாதையில போனோம் பின்னிட்டு பார்க்க கூடாது இவள் பின்னிட்டு பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா அவள் உப்பு தூணாகிறாள் அப்போ இங்க என்ன நடக்கிறது இங்க கிரியைக்கு பலன் கிடைக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார் ஆதியிலே இருந்தவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தமக்காக தம் மூலமா எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நம்மை மீட்கும்படிக்கு, நமக்கு கிருபை மேல் கிருபை பெருகும்படிக்கு இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த வாக்கு தத்தங்களை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? கிருபையின் பலன். நானும் நீங்களும் தேவசமத்தில் கூடி வந்து ஆராதிக்க காரணம் என்ன தெரியுமா? கிருபையின் பலன். நானும் நீங்களும் இன்னைக்கு பரலோக தகப்பனை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்க காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் பலன். ஆமென். இனி அவர் வரப்போகிறார், இனி அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை அறிவிக்கும் போது சொல்லுகிற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப அந்த இடத்துல என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க, கிருபை இல்ல. இன்னைக்கு கிருபையின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், கிருபையின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நிர்மூலமாக ஆதிருப்பது கர்த்தருடைய கிருபை, சாகாமல் பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை, கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது தாங்கினது கர்த்தருடைய கிருபை, தப்புவித்தது கர்த்தருடைய கிருபை, சுமந்தது கர்த்தருடைய கிருபை, இதுவரை கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை. இனி கர்த்தர் வரப்போகிறார், கிருபையின் பலனை தருவதற்கல்ல, கிரியைகளுக்கு தக்க பலனை தருவதற்கு. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு எச்சரிக்கிறார், பின்னிட்டு பாராதே, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பின்னிட்டு பாராதே, வேண்டாம் என்று உதறி தள்ளின காரியத்தை பின்னிட்டு பாராதே. கர்ச்சிக்கிற சிங்கம் சிம்சோனுக்கு விரோதமாய் வருகிறது. சிம்சோன் அதை பீறி போட்டான், பீறி போட்டான், கிழித்து போட்டான், கொன்று போட்டான். ஆனால் பீறி போட்டதை பார்க்க வழி விலகி போகிறான். அவனுடைய சறுக்கல் அங்கே ஆரம்பமாகிறது. அவனுடைய கதையோ பரிதாபமாய் முடிந்தது. பரலோகத்துக்கு போகாதவர்களுடைய லிஸ்ட்ல நாய்களுடைய பெயர் இருக்கிறது. நாய்கள் பரலோகத்துக்கு போகாதான். நன்றியுள்ள ஜீவனால என்னதான் நாய். யூரோப்ல எல்லாம் 2019ல் சுவிட்சர்லாந்தில் ஒரு மீட்டிங்காக போயிருக்கிறேன், போய் இறங்கியிருக்கிறேன். என்னை கூப்பிட வரவங்க கொஞ்சம் லேட் ஆச்சு, நான் உட்காந்துருக்கிறேன். கொஞ்சம் பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறாங்க, நிறைய பேர் கூட ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்களா, அதுக்கு பதிலாக ஒரு நாயை வளர்ப்பாங்களாம். ஏன்னா மனுஷனை நம்பி பிரயோஜனம். இப்படி ஒரு நன்றியுள்ள மிருகத்தை பைபிளில் சொல்லுது பரலோகத்துக்கு போகாதான். ஏன் அப்போ நாயை ஆண்டவர் அதுக்கு உருவாக்கியிருக்கவே வேண்டாம். எதுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்குது? நாய் பரலோகத்துக்கு போகாதுன்னு இல்லை, நாய்க்கு ஒரு சுபாவம் உண்டு, அது தான் கக்கினதை திரும்ப சாப்பிடுவோம். எப்போங்க கக்குவோம், எப்போ வாந்தி பண்ணுவோம், எது நமக்கு ஒத்துக்காதோ, எது நமக்கு செட் ஆகலையோ, அதை தான் நம்ம என்ன செய்வோம், வேண்டான்னு சொல்லிட்டு கக்குவோம். நாய்க்கு செட் ஆகாதது நாய் கக்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அதையே திரும்ப சாப்பிடும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாதான். அதனால தான் கிருபையின் பலனை அனுபவிக்கிற சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. அந்த அந்த அருவறுப்பு தேவன் வெறுக்கிற, எங்க இருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும், தப்ப எடுத்துடக் கூடாது. சிறுமையிலிருந்து தேவன் உயர்த்தினதை திரும்பி பார்க்கணும். ஆமென். குப்பையிலிருந்து தேவன் உயர்த்தினதை திரும்பி பார்க்கணும், அந்த குப்பையை திரும்பி பார்க்க கூடாது. பயங்கரமான குழியிலிருந்து தேவன் உயர்த்தினதை நினைத்து பார்க்கணும், திரும்ப போய் அந்த பயங்கரமான குழிக்குள்ள விழக்கூடாது. கிருபையின் பலனை அனுபவித்தோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் தெரியுமா? அப்பொழுது கிருபையின் பலன் அல்ல, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். இஸ்ரவேலர்கள் கிருபையின் பலனை அனுபவித்தார்கள், இரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள். இது கிருபை. ஆட்டுக்குட்டியின் இரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்பு உண்டானது. இது சுத்த கிருபை. அவர்கள் புறப்படும் போது ஒவ்வொரு வீடுகளில் போய் கேட்க சொல்றார் ஆண்டவர். இவங்க போறாங்க, எல்லாரும் பொன்னுடைமைகள், நிறைய பொருட்களை கொடுக்கறாங்க, நன்மை கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது, நன்மை தொடருகிறது, கிருபை. நேர வெளியே வராங்க, ஒரு மேகத்துக்கு கீழே சேர்க்கப்படுகிறார்கள், கிருபை. சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தப்படுகிறார்கள், கிருபை. மன்னாவை புசிக்க கொடுக்கிறார், கிருபை. கன்மலையிலிருந்து தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார், கிருபை. மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார், கிருபை. அப்படிப்பட்ட ஜனங்களில் அநேகர் வனாந்திரத்தில் அழிந்தார்கள். ஏன்? கிருபையின் பலனை அனுபவித்தவர்கள் ஓட்டத்தில் பாதியில கிரியையின் பலனை காண ஆரம்பித்தாங்க, விழுந்துட்டாங்க. ஏன் விழுந்தாங்க? பைபிள் தெளிவா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:39, அப்போஸ்தலர் 7:39, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல்
1: இவனை
0: தள்ளிவிட்டு
1: தங்கள்
0: இருதயங்களில்
1: எகிப்துக்கு
0: திரும்பினார்கள். போதும், எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. யார் யார் எகிப்துக்கு திரும்பினாங்களோ அவங்க அங்கேயே அவுட். கிருபையின் பலனை கண்டவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பலன் உண்டு, கிருபையின் பலன், கிரியையின் பலன். இயேசு கிருபையாய் நம்மை சந்தித்தார், கிருபையின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கர்த்தர் வரப்போகிறார், அப்பொழுது கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்பதை சபை மறந்துவிடக் கூடாது. அதுதான் கிருபை செய்யறார்ல, அப்படி சொல்லிட்டு மீண்டும் எகிப்துக்கு போகிற அனுபவம் வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நாங்க எகிப்துல இருக்கும் போது கல்லறை பிரச்சனை தொடங்கி சாப்பாடு பிரச்சனை வர எல்லாத்துக்கும் அவங்க, ஏன்னா இருதயம், இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். யார் யார் எகிப்தை எகிப்தை மேன்மையா பேசிட்டு இருக்கிறாங்களோ எகிப்துக்கு போகும்படி அவங்களை விட்டா ஓடிடுவாங்க. வேற வழி இல்லாம சர்ச்சில் இருக்கிறாங்கல்ல, வேற வழி இல்லாம மேகத்துக்கு இருக்கிறாங்க, விட்டா ஓடிடுவாங்க. அவ்வளவுதான், பைபிள் சொல்லுது வனாந்திரத்திலே அழிந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 10 அதனுடைய 11 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது.
1: உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு
0: வார்த்தை, எல்லாரும் பைபிள் இருந்தா பாருங்க, பைபிள் இல்லைனா கேளுங்க. உலகத்தின்
1: முடிவு காலத்தில் உள்ள நமக்கு,
0: முடிவு காலத்தில் உள்ள நமக்கு
1: எச்சரிப்பு
0: உண்டாகும்படி
1: எழுதப்பட்டும்
0: இருக்கிறது. அடுத்த வார்த்தை,
1: இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்,
0: விழாதபடிக்கு
1: எச்சரிக்கையாய் இருக்க கடவன்.
0: கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். விழுந்துடக்கூடாது. நான் என்ன செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யணும், என்னை கிருபையின் பலனை ஒருவர் அனுபவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவரை நோக்கி போயிட்டே இருக்கணும், பின்னிட்டு பார்க்க கூடாது. அதை தான் ஏசாயாவை கொண்டு தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏசாயா 30 அதனுடைய 15
1: நீங்கள் மனம் திரும்பி
0: அமர்ந்திருந்தால்
1: இங்கே
0: பாருங்கள், ரட்சிப்பின் 3 அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் முதல் அனுபவத்தை அனுபவிக்கிறோம், 2 அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், 3 ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் வந்து அழைத்து கொண்டு போவது. கவனிக்கிறீங்களா? 3 அனுபவம் என்ன சொன்னேன்? முதல் அனுபவத்தை நாம் பெற்றோம், 2 அனுபவத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், 3 அனுபவத்தை நாம் பெறப்போகிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி. எப்படி நாம் மனம் திரும்பினோம்? தேவன் கிருபையாய் சந்தித்தார் இல்ல, பாவ பிடியிலே அமிழ்ந்து கொண்டிருந்த போது தேவன் கிருபையாய் நம்மை சந்தித்து அவரை நோக்கி பார்க்க வைத்து, அவரை நோக்கி கூப்பிட வைத்து, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது இங்கே பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால். எப்படி எந்த ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வந்து வைத்தாரோ அதிலே நிலைத்திருப்பது தான் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். திருப்பியும் பழைய நிலைக்கு போவது அல்ல, திருப்பியும் பாவத்தில் போவது அல்ல. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் மூன்றாவது அனுபவம். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அது கடைசி நாட்களிலே தேவன் வந்து அழைத்து கொண்டு போவது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஏன் கொஞ்ச பேர் மட்டும் தெரிந்து எடுக்கிறார்? பரலோகத்தில் இடம் இல்லையா? இடம் இல்லாததுனால கம்பெனியில் ஒரு வேக்கன்ட் இருக்கும்ல, அதுக்கு 100 பேர் அப்ளை பண்ணுவாங்க. 100 பேரையும் தெரிந்தெடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் எத்தனை பேர் தான் தெரிந்தெடுப்பாங்க? ஒரு ஆள் தான். ஏன்? அங்கே வேற பிளேஸ் கிடையாது. அதனால உலகத்தில் கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பரலோகத்தில் இடம் இல்லாததினால் அல்ல. விருந்துக்கு எஜமான் ஆட்களை அனைத்து அனுப்புகிறான். லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிறது, அத்தனை சப்பாணிகள் முடவர்கள் என தெருவில் இருக்கிற அத்தனை பேர் வந்த பிறகும் இன்னும் விசாலமான இடம் இருக்கிறதை பைபிள் காண்பித்து தருகிறது. அதன் அர்த்தம் என்ன? ஒருவர் கூட கெட்டு போகாம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அழைக்கப்பட்ட எல்லாரையும் தெரிந்தெடுக்காமல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் அவர்கள் சிலர் என்று சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், ரட்சிக்கப்பட்டவர்களில் அநேகர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலை நிற்பது இல்லை. கலப்பையின் மேல கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஒரு ஓட்டத்தை தேவன் நமக்கு துவக்கி தந்திருக்கிறார். சோதோமில் மற்ற ஜனங்களோடு நாமும் அழிந்து போயிருக்க வேண்டியவர்கள், தேவன் நம்மேல் வைத்த கிருபையினாலே நம்மை கிருபையாய் சந்தித்து ரட்சித்து இருக்கிறார். கிருபையின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை கிரியைகளுக்கு தக்க பலனை வர கர்த்தர் வரப்போகிறார். கிரியைகள் 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷம் சபைகளுக்கு சொல்லப்பட்டது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த கடைசி நாட்களில் சபைகளுக்கு தேவன் எச்சரிக்கிறார். ஒவ்வொரு சபை, ஆமென், எபேசு சபை துவங்கி லவோதிக்கேயா சபை வரைக்கும் 7 சபைகளுக்கும் தேவன் தம்மை அறிமுகப்படுத்திவிட்டு அடுத்து சொல்லுகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எபேசு சபைக்கு சொல்ற, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீ ஆதி அன்பு இல்ல, அதன் அர்த்தம் என்ன? நீ எங்கேயோ பேக்ல போயிட்ட, பின்னாடி போயிட்ட. மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து விலக்கி விடுவேன். நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7 சபைக்கு எச்சரிக்கிறார். எச்சரிப்பை கொடுத்து விட்டு, எச்சரிப்பை கொடுத்து விட்டு ஒவ்வொரு சபைக்கும் லவோதிக்கேயாவுக்கு சொல்லும் போது, நீ அனலும் இல்ல, நீ குளிரும் இல்ல, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ அனலும் இல்ல, நீ குளிரும் இல்ல, இப்படியா இருந்தா நான் வாந்தி பண்ணி போட்டு விடுவேன். இப்படி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கு சொல்லிவிட்டு எச்சரிப்பின் வார்த்தையை தேசத்துக்கு தெரிவித்து விட்டு சபைகளுக்கு சொல்லிவிட்டு 4 அதிகாரத்தின் 1 வசனத்தை வாசிங்க.
1: இவைகளுக்கு பின்பு
0: 3 கடைசி 4 சேர்த்து
1: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை,
0: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். 4:1 தேவன் சபைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி முடித்த பின்பு, கொடுக்க வேண்டிய எச்சரிப்பை கொடுத்து முடித்த பின்பு, உணர்த்த வேண்டிய காரியத்தை உணர்த்தி முடித்த பின்பு, எல்லாம் சொல்லி முடித்த பின்பு,
1: இதோ
0: பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன்.
1: முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாக்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது.
0: சபையே கவனமா கேளுங்க, நம்முடைய ஓட்டம் முடியும் வேளையில இதுதான் சம்பவிக்கும். இங்கே ஏறிவா. உடனே ஆவிக்குள்ளானே. பரிசுத்தவான்களுடைய ஓட்ட முடிவு சாட்சிகளை கேட்டு பாருங்கள். நான் கண்ணால கண்ட சாட்சி என்னுடைய தகப்பனுடைய மரணம். உன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அவ்வளவுதான். சபைக்கு தேவன் எச்சரிக்கிறார், சொல்லுகிறார். ஹalleluya இந்த அனுபவம் தேவ பிள்ளைக்கு உண்டாகணும். பரலோகத்திலே திறக்கப்பட்ட வாசலை சபை பார்க்கணும். அங்கிருந்து சபைக்கு சத்தம் வரணும், இங்க ஏறிவா. இது கிடைக்காம இந்த பூமியில ஆயிரம் வீடு வாங்கினாலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். இது இல்லாம இந்த பூமியில எதை மேன்மையா தூக்கி வச்சாலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஜீவனை இழந்து போகிறவர்களாய் அல்ல, பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், ஆமென், எனக்கு லாபமானவைகளை நஷ்டம் என்றோ நான் குப்பை என்று எண்ணுகிறேன். பின்னானவைகளை, ஹலோ, பின்னானவைகளை மறந்து, அதை மறந்துடணும், முன்னானவைகளை நாடி. சபைக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். திடீரென்று பரலோகத்தில் திறக்கப்பட்ட வாசலை பார்க்கிறான். பார்த்துட்டு அடுத்த சத்தம், இங்க ஏறிவா. எப்படிங்க ஏறி போக முடியும்? அதுதான் ரெண்டாவது வசனம், உடனே நான் ஆவிக்குள்ளானேன். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு மனிதன் மரிக்கும் போது, ஆவி பிரியும் போது அவன் சரீரம் மறித்த பிறகு, இன்னாரை எப்போ எடுப்பீங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, பாடியை எப்போ எடுப்பீங்க? ஆமாம், என்னதான் நேசமாக இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்கம் பண்ணுவோம். உடனே என்ன செய்வோம்? நம்முடைய வழக்கத்தின்படி அதை மண்ணிலே புதைக்கிறோம். விசுவாசமாக நிறைய வார்த்தைகளை சொல்லுவோம், நாங்கள் புதைக்கவில்லை, நாங்கள் விதைக்கிறோம். எல்லாரும் ஏன் மண்ணில் சரீரத்தை புதைக்கிறோம்? ஏன்னா அது மண்ணிலிருந்து எடுத்தது, மண்ணிலிருந்து எடுத்தது மண்ணுக்கு போகுது. அப்போ மண்ணோடு மண்ணாய் போக வேண்டியவர்கள் தான் நாம. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி அனுப்புகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இனி நல்ல கவனமாக கேளுங்க, அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா இந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய சுவாசம், நம்முடைய ஆவி பிரியும் போது இந்த ஆத்துமாவுக்கு மரணம் கிடையாது. ஆத்துமாவுக்கு மரணம் என்பது நித்திய மரணம், அதான் நரகம். இப்ப பாருங்க, நான் இங்கே யோவான் என்ன சொல்லுகிறேன், ஆவிக்குள்ளானேன். அவன் பரலோகத்துக்கு போகணும்னா, நல்ல கவனி, ஒரு மனிதனுடைய சுவாசம் பிரியும் போது இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே அது மண்ணுக்கு போகுது. ஆவி, பரிசுத்த ஆவியான ஒரு விண்ணிலிருந்து அனுப்பப்பட்டபடியினாலே ஆவி எங்க தான் போகுது? எது எது எங்கிருந்து வருதோ அது அது அங்க போகும். நான் இந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன், எது எது எங்கிருந்து வருதோ அது அது அங்க போகும். என்னை ஆவியானவர் முழுமையை ஆளுகை செய்வார்னா, என்னுடைய சுவாசம் முடியும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு விண்ணுக்கு போவார். ஆமே. எனவேதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திராத. நீ பின்னிட்டு பார்த்து துக்கப்படுத்தாதே, எனக்கு லாபமாய் நிறைய இருக்குது. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படி இந்த பூமியில எதை எதை மனிதன் மேன்மையாய் சொல்லுகிறானோ அப்படி மேன்மையாய் சொல்ல அநேகம் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவை அனைத்தும் எனக்கு நஷ்டம் என்று நான் குப்பை என்று எண்ணுகிறேன். ஏன்னா எனக்கு யார் வேணும் தெரியுமா? எனக்கு கிறிஸ்து வேணும். இப்படி சொல்லுகிறார், இன்னும் 40 நாளில் கர்த்தர் தேசத்தை அழிக்க போகிறார் என்று. இதை கேட்டதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவன் மனுஷங்கிலிருந்து மிருகம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம ரெட்டுடுத்தி சாம்பல்ல ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க. ராஜா முதல், ஆமென், சாதாரண மனிதன் வரைக்கும் எல்லாரும் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க. பொல்லாத கிரியைகளை விட்டு ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க. தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3:10.
1: அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு
0: திரும்பினார்கள் என்று
1: தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து.
0: தேவன் அவங்க சத்தத்தை கேட்டு என்றல்ல, தேவன் அவர்களுடைய
1: கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு
0: முன்னானவைகளை நாடி. ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 15 16 வசனங்கள். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போன்ற முற்பிதாக்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அது. வாசியுங்கள் 11 15 16 வசனங்கள். தாங்கள் விட்டு வந்த
1: தேசத்தை நினைத்தார்களானால்,
0: அதை நினைச்சிருப்பாங்கன்னா
1: அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கு.
0: சமயம் கிடைத்திருக்கு அவங்க நினைக்க கூட. அடுத்த வசனம்,
1: அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை
0: விட்டு வந்ததை அவங்க நினைக்க கூட இல்லையா. நீ கிறிஸ்துவுக்காக ஒன்னு விட்டல்ல, ஆண்டவருக்காக ஒண்ணு விட்டல்ல வேண்டான்னு, ரட்சிக்கப்பட்ட போது இது நீ வேண்டாம் சொல்லி விட்டல்ல, அதை அவங்க நினைக்க கூட இல்ல. அதை நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் போவதற்கு சமயம் கிடைக்குமே. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அப்ப ஒரு காரியத்தின் பின்வாங்க போறதனுடைய எங்க பிரச்சனை இருக்குன்னு நினைவில் தான் இருக்கு. அதை நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அன்னைக்கு அப்படி இருந்தோமே எகிப்தில், இஸ்ரவேலுடைய பிரச்சனையா தான், எகிப்தில் அப்படி இருந்தோமே, இப்படி இருந்துச்சு, நம்ம இஷ்டம் போல இருந்தோமே, இங்க மேகத்து கீழே இருக்க வேண்டி இருக்குது, ஆனா பட்ட கஷ்டத்தை நினைக்கல. இந்த பாவம் செய்யும் போது நல்லா இருந்துச்சு, இப்படி செய்யும் போது நல்லா இருந்துச்சு, அப்படி இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. இவங்க நினைக்கவே அதை அல்ல. இவங்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும், போயிருந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், பழைய விட்டவைகளை நோக்கி போயிருக்கலாம், போகல. வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக பயங்கரம் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு விடுவாங்க. இது நீ வேண்டாம், இது இப்படி வேண்டாம். வாழ்க்கையில் நினைச்சது கொஞ்சம் நடக்காம போகும்போது அல்லது மாறி நடக்கும்போது தாமதமாகும் போது அப்படியே பின்னிட்டு பார்த்துருவாங்க. நிறைய டைமும் இருக்கும், சமயம் கிடைத்திருக்குமே இல்ல. வேண்டாம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இனி சினிமா வேண்டாம், இனி இதெல்லாம் பார்க்க கூடாது நினைச்சு வந்தது வாழ்க்கையில ஆமென் நல்ல நினைத்தது மாதிரி வாழ்க்கையில கொஞ்சம் பின்னிட்டு பார்க்கலாம், அது என்னன்னு ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு நிறைய சமயம் கிடைச்சிருக்கும். ஜெபம் பண்றதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு மட்டும் டைம் கிடைச்சிருக்காது, வேற எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும். வேண்டாம் என்று விட்டவைகளை நினைக்க கூட இல்லை அவங்க. அதனால அவங்க பரம தேசத்தை விரும்பினார்கள். அடுத்த வார்த்தையை வாசிங்க. ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய
0: தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அதன் அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க, விட்டவைகளை தேவனுக்காக வேண்டாம் என்று விட்டவைகளை யார் பின்னிட்டு பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படுவார். இங்க இருந்து கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டு அங்கிருந்து சொல்லுவார், எனக்கு ஒன்னு தெரியாது, நீ யாரு,

0: தெரியாது. பைபிள்ல இருக்கு தேவனும் இப்படி தெரியாதுன்னு சொல்லுவாராம் சிலரை. பின்னிட்டு பார்க்கிறவங்கள எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது எப்படி இருக்குங்க. இவ்வளவு காலம் அப்பா பிதாவி டேடி என்னெல்லாம் வார்த்தை உண்டு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் எனக்கு உன்ன தெரியாது. ஆமா நீ யாரு? பின்னானவைகளை அல்ல முன்னானவைகளையே நாடி போய்கொண்டிருக்கிறவர்களுடைய தேவன் எனப்பட அவருக்கு வெட்கம் கிடையாது. விட்டவைகளை திரும்பி பார்க்கிறவனுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படுவார். நான் உன் தேவன் இப்படி அவருக்கு சொல்ல பிடிக்காதான், அவருக்கு அது வெட்கமா. ராகே லேயாளுக்கு கிடைத்த பெரிய கிருபை என்ன தெரியுமாங்க? யாக்கோபோடு கூட கானானுக்கு போவது. யாக்கோபு மட்டும் லாபான் இருக்கிற இடத்துக்கு வரலன்னா இந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் கானானை குறித்து ஒண்ணுமே இல்லை. மிகப்பெரிய பாக்கியம் யாக்கோபோடு கூட கானானுக்கு போறது, தகப்பன் வீட்டுக்கு போவது. அதே போல தாங்க நமக்கு கிடைத்த ராகேலும் லேயாளும் போல விக்கிரகங்கள் நடுவில் இருந்த நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமாங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்தில் வந்தது, நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொண்டது. ஆனால் ரெண்டு பேரும் யாக்கோபோடு கூட புறப்பட்டார்கள், லேயாள் மட்டும் யாக்கோபோடு கூட கானானுக்குள்ளே போனாள், ராகேல் வழியிலே மடிந்தாள். காரணம் என்ன? விட்டு வந்தவைகளில் ஒன்றை அவள் எடுத்து வைத்துக் கொண்டாள். லாபான் வீடு வேண்டாம் என்று சொல்லி விட்டு வந்த இடத்துல அங்கிருந்து லாபானுடைய விக்கிரகத்தை ஒன்று எடுத்து வச்சிட்டான். வேண்டாம் என்று விட்டவைகளை வேண்டாம்னு விட்டுறணும், அதை கூடவே சுமந்து கொண்டு வருகிறாள். லாபான் வீட்டை விட்டு தூரம் வந்துட்டாள், ஆனால் லாபானுக்குரிய அந்த காரியங்களை விட்டு அவள் தூரம் வரவில்லை. ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது, ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது, அதை அகற்றும்படி தருணம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் அவள் மறைத்தாளே என்று அவள் அகற்றவில்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். உனக்கு கொடுக்கப்படுகிற தருணத்துல நீ அதை அறிக்கை செய்து விட்டு விடணும், அவன் இரக்கம் பெறுவான். அப்ப அவளுக்கு இரக்கம் பெற வேண்டிய ஒரு தருணம் கிடைக்கிறது, ஒரு டைம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காதுங்க, எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைக்காது. ஆண்டவர் தருகிற தருணங்களை தள்ளி தள்ளி போடாது. இனி ஒரு ஆப்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது. அந்த இடத்துல அவன் வச்சுட்டு அதுக்கு மேலே யாரையும் உக்காந்துட்டான், மறைச்சிட்டான், வாழ்வை இழந்தாள், ஜீவனை இழந்தாள். அவள் புறப்பட்டது, அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா? யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவள் ராகேல். யாக்கோபு லேயாளை விடவும் யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசித்தார். ராகேலுக்காக இந்த பூமியில ஊழியம் செய்தான் யாக்கோபு. போற வழியில பாதியில போயிட்டான், வேதனையில போயிட்டு இந்த ஓட்டம் பாதியில முடிவதற்கல்ல. எனவேதான் கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் ஒரு வேறுபாடின் ஜீவியத்துக்கு, ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதனால் அநேக நிந்தைகள், பரியாசங்கள், வெட்கம், அவமானம், சொந்தக்காரங்க ஒதுக்குறாங்க. என்ன வேணாலும் செய்யட்டுங்க, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, விட்டு வந்தவைகள் இனி வேண்டாம் என்று யார் முன்னோக்கி சொல்லு செல்லுகிறார்களோ பரலோகத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், நான் இவர்களுடைய தேவன். யார் பின்னோக்கி போறாங்களோ அவங்கள பார்த்து சொல்லுவார், எனக்கு இவங்களை தெரியாது. அன்று இந்த பூமியில் எனக்கு அறிமுகமானவர்கள் அத்தனை பேரும் என்ன தெரியாதுன்னு சொல்லட்டும் போ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்னை தேடி வந்த நீங்கள் ஒரு நாளும் என்ன உனக்கு தெரியாது, உன்னை எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லவே கூடாது, அதை நான் தாங்கிட மாட்டேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவதாக பாருங்கள், பாவத்தை பார்க்காதே. விட்டு வந்தவைகளை பார்க்காதே முதலாவது, ரெண்டாவது பாவத்தை பார்க்காதே. ரெண்டு சாமுவேல் 11:2 வாசிங்க.
1: ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து
0: அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது
1: ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியா இருந்தாள்.
0: பட்சேபாளை பார்க்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்ன திரும்ப சொல்றேன், எந்த ஒரு காரியம் நம்முடைய கவனத்தை இழுக்குதோ அதை நம்ம நோக்கி பார்ப்போம். இதற்கு அடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் ஆனால் தெரியும், அவள்

0: அவளை அழைத்து பாவம் செய்கிறான். யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுறான். எந்த ஒரு காரியம் நம்மை பாவம் செய்ய தூண்டுதோ அது எதுவானாலும் சரி அதை பார்க்க கூடாது. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் உண்மைதான், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் உண்மைதான், கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன் உண்மைதான், கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறவன் உண்மைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் யாரு செய்தாலும் தேவனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இது பாவத்தின் மேல் அவனை பாவம் செய்ய வைத்தது. ஒரு கொலை பாதகனாய் மாறும் அளவுக்கு தாவீது இதை கொண்டு போய் நிறுத்தினது. எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? பார்த்ததுல ஆரம்பிச்சது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே 11வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள்.
1: துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த
0: காரியம்
1: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது.
0: பின்னிட்டு பார்க்கிறவன் ஜீவனை இழக்கிறது போல பாவத்தை பார்க்கிறவன் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை செய்கிறான். கொஞ்சம் பார்ப்போமே அது என்னன்னு ஒன்னு பார்ப்போமே. அபிஷேகம் அத நிற்கிறவன் விழாதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? விவேகி பாவத்தை கண்டு மறைந்து போகிறானாம். நீதிமொழிகள் 22:3 வாசிக்க நேரம் இல்ல. விவேகி, ஒரு விவேகியினுடைய குவாலிட்டி என்ன? இது பாவம்னா அங்க போய் காட்சி கொடுக்க மாட்டான், மறைஞ்சிருவான். வேண்டாம்பா, அதை நான் பார்த்துடக்கூடாது. போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை பாவம் செய்ய இழுத்த போது அவன் ஓடுறான். விவேகி பாவத்தை கண்டு மறைந்து போவான். இல்ல, பாவத்துக்கு தன்னை வெளிப்படுத்துவான், ஆனால் கிறிஸ்து அவனை விட்டு மறைந்து போவார். பாவத்தை, இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் தீர்க்க தரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். அதனுடைய 12வது அதிகாரத்தின் 7 வாசியுங்கள்.
1: அப்பொழுது நாத்தான் தாவீது நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி
0: உன்னை
1: சவுலின் கைக்கு
0: தப்பி நான் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை தப்பித்து
1: உன் ஆண்டவனுடைய வீட்டை
0: உனக்கு கொடுத்து
1: உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளை உன் மடியிலே தந்து
0: இஸ்ரவேலின்
1: வம்சத்தை யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன்.
0: உனக்கு நான் ஒவ்வொன்னா செஞ்சிட்டு இருக்கிறேன். அடுத்த வார்த்தை,
1: இது போதாது.
0: இந்த வார்த்தையை பாருங்க, நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அது நான் உனக்கு தந்துட்டு இருக்கிறேன். இது போதாது இருந்தால்
1: இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன்.
0: உனக்கு இன்னும் என்ன வேணும்? ஏன்ட்ட கேள், நான் தரேன். ஒவ்வொரு நான் உனக்கு தரேன். உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் மனைவி, உன் புருஷன், உன் வீடு, உனக்கு நன்மை, இது அனைத்தையும் நான் உன்னை அழைத்து தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி நான் உனக்கு தரேன். இது பத்தலையே, ஏன்ட்ட கேளு. அடுத்த வார்த்தை,
1: என்னுடைய
0: வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 20வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். நல்ல இந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே
1: கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே
0: ஆணையிட்டு சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை,
1: உங்களில் அவரவர் தங்கள்
0: கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு
1: நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படாதிருப்பீர்களாக
0: அருவறுப்புகளை பார்க்கிற கண்கள் அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை பார்க்க முடியாது. அவர் பார்த்து வச்சிருக்கிறார். 6-7 வசனங்கள் எசேக்கியேல், நீங்க ஏன் இவ்வளவு காலமாகி நன்மையை பார்க்க முடியல? நம்முடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? அருவறுப்புகளை ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கிறேன்பா, உனக்கு நன்மையை நான் பார்த்து வச்சிருக்கிறேன், உனக்கான வாழ்க்கையை நான் பார்த்து வச்சிருக்கிறேன், உனக்கான எதிர்காலத்தை நான் பார்த்து வச்சிருக்கிறேன். இந்த பூமியிலே பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியிலே வாழும்படிக்கு வாழும் நாட்கள் மட்டும் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி பார்த்து வச்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். நீ உன் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற அருவறுப்பு அகட்டி விடு. அப்ப பார்க்க வேண்டி நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நான் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன், பார்க்க கூடாததை பார்த்து பார்க்க வேண்டியதை பார்க்காமல் போய்விடாது. கொஞ்சம் டைம் பாஸ், அற்ப நேரம் கிடைக்கிற சந்தோஷத்துக்காக பார்க்க கூடாததை பார்த்து நெடுநாளாய் அனுபவிக்க வேண்டிய நன்மைய பார்க்க கூடாம போயிடாதேன்னு சபைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக, அற்ப நேரம் இந்த மாம்சத்தை மனசையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக பார்க்க கூடாதவைகளை நீ பார்த்து நெடுநாளா நீயும் பிள்ளைகளை அனுபவிக்க வேண்டிய நன்மைய பார்க்காம போயிடாதேன்னு கர்த்தர் சபைக்கு எச்சரிக்கிறார். நல்ல கவனிங்க, நம்மளை நம்பி அடுத்த தலைமுறையை கொடுத்திருக்கிறார். அந்த தலைமுறை நன்மையை பார்க்கணும், அதற்கு நீ உன் கண்களை காத்துக்கொள்ளணும். அது பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, வளரட்டும். ஆண்டு நான் உனக்கு பார்த்து வச்சிருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் அதனதன் காலத்தில் தருவார். யோபு சொல்ற, நான் என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். கண்களோடு உடன்படிக்கை பண்ணணுங்க. எவ்வளவு காரியங்களை பலனையும் நன்மையும் நெகேமியா சொல்ற, வேலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல அடிமைகளா இருக்கிறோம். எவ்வளவு நன்மை எவ்வளவு மேன்மையானதை பார்க்க வேண்டி இருக்கு தெரியுமாங்க. பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணி உன் தகப்பனுடைய தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயை சொல்லிட்டு எசாயா 58 கடைசி, எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார் தெரியுமா, எவ்வளவு நன்மையா வச்சிருக்கிறார் தெரியுமா. ராகேலே, ஆனாலும் நீ பார்க்க கூடாததெல்லாம் பார்த்து பார்க்க வேண்டிய காண பார்க்காம போயிட்டே ராகேலே. ஆமென். வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட நல்ல கவனமா கேளுங்க, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தை பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்க. அருவறுப்புகள் எந்த ஒரு காரியம் தேவன் பார்த்து அருவறுக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம பார்க்க கூடாது. இது சரியா இது தப்பா என்ற கேள்விக்கல்ல நான் இப்பொழுது விடை சொல்கிறேன். இது தேவன் எப்படி பார்ப்பார், இது அவர் பார்வைக்கு எப்படி இருக்கிறது, அருவறுப்பா இருக்கா, அந்த அருவறுப்பை நான் தள்ளணும். அது எதுவா இருந்தாலும் சரி, நான் உன்னை பார்க்கிறேன்னா அது அவரும் சந்தோஷமா பார்க்கணும், என் கூட இருந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன இருந்து தெரியுமா, நெடுநாளா அனுபவிக்க வேண்டிய நன்மைய பார்க்காம போயிடும். போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை பாவத்துக்கு அழைத்த போது அவன் பார்க்காம ஓடிட்டான்ல, அதனால நெடுநாள நன்மையை பார்த்தான்ல, குடும்பத்தை குடும்பம் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டல, அவன் சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அல்லவா, அவன் தகப்பன் அவனிடத்தில் வந்தான் அல்லவா. ஆமென். பார்க்க கூடாதவைகளை பார்த்து பார்க்க வேண்டியதை பார்க்காம போயிடாதே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மத்தேயு 14:29-30 வசனங்கள், மத்தேயு 14:29-30 வசனங்கள்.
1: அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி,
0: முந்தின வசனத்திலிருந்தே வாசிங்க,
1: பேதுரு அவரை நோக்கி
0: ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜனத்தின் மேல் நடந்து வர
1: உம்மிடத்தில் வர
0: கட்டளையிடும் என்றான்.
1: அதற்கு அவர் வா என்றார்.
0: இப்ப படகிலிருந்து பேதுரு இறங்கி இயேசுவினிடத்தில் செல்லுகிறான். பேதுரு அவரை நோக்கி, அப்ப இயேசுவை நோக்கி இந்த ஓட்டம் துவங்கப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான், கடல் மேல் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த வசனம்,
1: காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு,
0: காற்று பலமாயிருக்க இயேசுவை கண்டு நடந்தவன் நடக்கிறவன். 29 கடைசியில் எப்படி முடிகிறது,
1: இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்
0: இயேசுவினிடத்தில் போக தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோங்க. தண்ணீரை கடக்கிறதும் தீய கடக்கிறதெல்லாம் இயேசுவிட்ட போக மட்டும்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு ப்ராசஸ்ல தேவன் நடத்துறதே இப்படி அநேக உபத்திரவங்களின் ஒளியாய் நாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்ன. ஆமென். பவுல் சீஷர்களுக்கு சொல்லி பலப்படுத்துகிறார். இந்த ஜலத்தின் மேல் நடக்கிறது, நான் பத்தியா கடல்ல நடக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்ல, இயேசுட்ட போறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இயேசுவினிடத்தில் போக நடந்தான். அடுத்த வார்த்தை,
1: காற்று பலமா இருக்கிறது.
0: நடந்துட்டு அப்படியே போகாம சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு
1: பயந்து அமிழ்ந்து போகையில்,
0: எப்போ நம்ம இயேசுவை விட சூழ்நிலையை பெருசா பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்ம கூடவே கிஃப்டா கிடைக்கிறது ஒண்ணுதான் பயம். அது கூடவே கொடுக்கப்படும். சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு பயம் கிடைக்கும், இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சா தைரியம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். இயேசுவை பார்த்தா அவனுக்கு அந்த தைரியம் பலனும் வந்துச்சு. கடல் மேல நடக்கிறதுக்கு அப்படியே நடந்த யாருக்கு, அந்த கூட இருந்த மற்ற 11 பேர்ல யாராவது ஒரு ஆள் கேட்டாங்களா? அப்படி ஒருவன் இயேசுவின் மேல் சாய்ந்திருந்தானே, ஆண்டவரே நாங்க வரட்டும் வந்து சாய்ந்திருக்கட்டுமா கேட்டானா? இல்ல. ஹல்லேலூயா. இந்த ஜலத்தின் இன்னும் கொந்தளிப்பு அடங்கவில்லை, காற்று அடங்கவில்லை. ஆனாலும் இயேசுவை பார்க்கிறான், அவனுக்கு பலனும் தைரியமும் வருகிறது. அவன் இறங்கி நடக்கிறான். சூழ்நிலையை பார்த்ததும் பயம் வருது, திகில் வருது. பயம் வந்துட்டுனாலே பலன் போயிட்டுன்னு அர்த்தம். பயம் நம்ம எழும்ப எழும்ப பலன் குறைஞ்சிட்டே போயிடும். அவ்வளவுதான், அப்படியே அமிழ்ந்து விட்டான். சூழ்நிலையை பெரிதாய் பார்க்காதே. இயேசுவை விட சூழ்நிலையை பெருசா பார்த்துட்டோம்னா நம்ம அமிழ்ந்து விடுவோம், அமிழ்ந்துடும். அதான் பைபிள் சொல்லுது, காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன். வேதம் தேவ பிள்ளைகளை சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பு. அண்டொரு மழை, அண்டொரு பஞ்சம், இப்படி சூழ்நிலையை பார்த்துட்டு இருந்தா உன்னால வாழ முடியாது. நீ கர்த்தரை நம்பி நன்மை செய். பஞ்ச நாட்களிலே ஈசாக்கு கர்த்தரை நம்பி விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்தான். இயேசுவனிடத்துல செல்லதான புறப்பட்டோம் இந்த ஓட்டம். அநேக காரியங்களை விட்டு அநேகரால் ஒதுக்கப்பட்டது எதுக்குங்க? குடிசை வீட்டிலிருந்து ஒரு பெரிய கொட்டாரத்துக்கு போறதுக்கா? ஆமா, பூமி என்கிற குடிசையிலிருந்து பரலோகம் என்கிற கொட்டாரத்துக்கு போவதற்கு. இயேசுவனிடத்துல செல்லதான ஜலத்துல நடந்துட்டு இருக்கிறோம், இயேசுவனிடத்துல செல்லதான அக்கினியில நடந்துட்டு இருக்கிறோம், இயேசுக்காக தான நடந்துட்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. நீங்க புறப்பட்ட இடத்திலே 11 பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு மறுகரையில் இயேசு நிற்கிறார், அவரை பாருங்கள். விட்டு வந்தவைகளை பின்னிட்டு பார்க்காதே, தேவன் அருவருக்கிறவைகளை நோக்கி பார்க்காதே, இயேசுவையே நோக்கி பார். வேற எதையும் பெருசா பார்க்காதீங்க, வேற எதையும் விரும்பி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுது. அமிழ்ந்து போகையில் 30வது வசனம்,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே
1: என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான்,
0: என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். அடுத்த வார்த்தை,
1: உடனே இயேசு கையை நீட்டி,
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. உலகம் கண்டிக்கிறதுக்கும் இயேசு கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் தாங்க. உலகம் சொல்லதெல்லாம் சொல்லிட்டு சரி என்ன கைதா, அதுக்குள்ள நம்ம கதை முடிஞ்சிடும். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் உங்களுக்காக என்ன செய்யறேன்? ஜோம் பண்றேன். போதும், நீங்க ஜோம் பண்ணது. நான் பிளஸ் ஒன் படிக்கும் போது நானும் எனக்கு அடுத்த தம்பி பால் சாம் ரெண்டு பேரும் ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு, ஆக்சிடென்ட் ஆகி அடி அடிபட்டு எனக்கு இங்கெல்லாம் அடி, அவனுக்கு லைட் அடி. வீட்டில் படுத்துருக்குறோம். ஈவினிங் ஒருத்தங்க வந்தாங்க, எனக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. தரல வந்தோடனே வந்து உங்களுக்கெல்லாம் கொழுப்பு கூடுதல் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எனக்கே இந்த கண்ணில் அடிபட்டு வீங்கி இப்படியே இருக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு, என்னடா அந்த கேக் சாப்பிடு இல்லை தந்துட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு போட்டு ஜபமும் போட்டு அதுக்குள்ளே எனக்கு எல்லாமே வீங்க ஆரம்பிச்சிட்டு. ஏசு அப்படி கிடையாதுங்க, உங்களை ரொம்ப கண்டிக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, கையை பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். இந்த ஜலத்தில் அவரை நம்பி தானே நடக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் குறைஞ்சாலும் அப்பா அன்பு குறையாது, அவர் அன்பு குறையாது, அவர் அன்பு குறையாது. ரபா கபல ரபா ஹந்தரபா ரீபலரி அந்தரரா அவர் என்ன தண்டிச்சாலே என் கையை பிடிச்சிட்டு தான் தண்டிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவனுக்கு கிடைக்கிற செகண்ட் சான்ஸ் இது, இனி ஒரு தேர்ட் சான்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். நோக்கி கூப்பிடுவியா? நோக்கி பார்ப்பியா? அவன் ஆண்டவரே ரட்சியும், அதன் அர்த்தம் என்ன? எல்லாம் கைவிட்டு போயிட்டான் ஆண்டவரே, அதுதான் அர்த்தம். பரத்தை பார்த்து ஒருத்தன் கையை உயர்த்துறானாலே 30வது வசனம், ஆண்டவரே
1: என்னை ரட்சியும்,
0: அதன் அர்த்தம் என்ன? எல்லாம் போச்சு ஆண்டவரே, எல்லாம் கைவிட்டு போயிட்டான் ஆண்டவரே. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து பாதியில மூழ்குவதற்கல்ல இதுவரை கொண்டு வந்தது. காற்று அடிப்பது உண்மைதான், கடல் கொந்தளிப்பது உண்மைதான், ஆனால் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் நம்மை மறு கரையில கொண்டு போய் சேர்ப்பது என்பது உண்மை. உண்மை உண்மை. இயேசுவை நோக்கி பாருங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. வேற எதை பார்த்தாலும் உள்ள போயிருவோம். இந்த ஓட்ட பாதையில முடியக்கூடாது. ஒருவேளை உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் நம்மை பார்த்து மனதுருகி சொல்லுகிறார். இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமென். இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள். அவர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரனே, படைக்கின்றேனே இந்த வேளை ஆண்டவரே, நான் பின்னிட்டு ஆண்டவர் அநேக காரியங்களை திரும்பி பார்த்துட்டேன்ப்பா. நீர் அருவ இருக்கிறவைகளை நான் விரும்பி பார்த்துட்டேன்ப்பா. நான் சூழ்நிலைகளை உங்களை விட பெருசா பார்த்துட்டேன்ப்பா. ஆனால கிருபையா நிக்கிறேன்ப்பா. இந்த செகண்ட் சான்ஸ் நான் மிஸ் பண்ண கூடாதுப்பா. நான் மிஸ் பண்ண கூடாதுப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த சான்ஸ் எனக்கு? ஆமே. நீங்க எல்லாம் கண்களை மூடி உண்மையா ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இன்னைக்கு எனக்கு தேவன் தந்திருப்பது செகண்ட் சான்ஸ். அப்படி சொல்றவங்க மாத்திரம் உங்க கையை வைத்து. நான் நிறைய பின்னிட்டு பார்த்துட்டேன். நான் தேவன் வெறுக்கிற நிறைய காரியத்தை விரும்பி பார்த்துட்டேன். நான் சூழ்நிலையை பெருசா பார்த்துட்டேன். நானும் உப்பு தூணாக வேண்டியவன். நான் பாவத்தின் சம்பளத்தை அடைய வேண்டியவன். நான் அமிழ்ந்து போக வேண்டியவன். ஆனா என் அப்பா எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். நீங்க இப்ப பேசுங்க ஆண்டவர்ட்ட, பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் பேசுங்க ஆண்டவர்ட்ட. ஏன் எல்லாரையும் சொல்லல? இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிறது தேவன் தந்த தருணம், செகண்ட் சான்ஸ். பேதுரு பார்த்து பேதுரு மாதிரி வேற என்ன சொல்ல தெரியலையா? பேதுரு மாதிரி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்னை காப்பாத்திருங்கப்பா.

என்னை மன்னியோ, என்னை மன்னியோன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இனி பின்னானவைகளை அல்ல, இனி நீர் அருவருக்கிறவைகளை அல்ல, இனி என் சூழ்நிலைகளை அல்ல. இயேசுவே, பிளக்கப்பட்ட கண்மலையே, என் கண்மலை ஆடவரே, உம்மையே உம்மையே உம்மையே உம்மையே நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஜெயத்தோடு ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கிருபை தந்து நடக்கும் ஒருவரும் ஜீவனை இழந்திடக் கூடாதவர், ஒருவரும் பார்வைக்கு பொல்லாப்பை செய்யக்கூடாதப்பா, ஒருவரும் பாதியில் அமிழ்ந்திடக் கூடாதாண்டவர். இந்த சத்தத்தை இந்த இத்தனை காதுகள் கேட்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க, நோக்க கூடாதவைகளை நோக்காமல், நோக்க வேண்டியவைகளை நோக்கி முன் செல்ல கிருபை செய்யும்.

உங்க அபிஷேகம் ஆராதிக்க ஆராதிக்க எங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி.

Lord. We raise a hallelujah, Father. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமி உமக்கு நாங்கள் துதியை செலுத்துறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் மேலான தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது ராஜா. ஆண்டவரே, நீ செங்கடலை பிளந்த ஆண்டவரே, உம்மோட ஜனங்களை நீங்கள் நடத்தி சென்றீங்க ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவர்.

ஆண்டவர் நம்மளை ரட்சித்து ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அழகா நடத்தி கொண்டே செல்கிறார். He is an awesome mighty God. அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது. He is the only God who is mighty, who is holy.

தெய்வங்கள் இருந்தாலும் சுவாமி, நீர் பரிசுத்த தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இம்மானுவேலாக ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்களே ராஜா. அதற்காக உமக்கு துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் வேண்டலாம் சுவாமி, ஆனாலும் சுவாமி நீர் உண்மையுள்ள தேவனா இருந்த ராஜா, எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கின்ற தேவனா இருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. யூ ஆர் ஆல்வேஸ் வித் அஸ் லார்ட், யூ ஆர் இம்மானுவேல் ஹூ always with us, Father. We praise your name, Jesus. We praise your name, Father.

ஒருவர் அல்ல சுவாமி. எதனால் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார், நம்மளை அழைத்த தேவனா இருக்கிறார். He not only knows us, He knows our innermost being. நம்மளோட உள்ளான சிந்தை எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவரா இருக்கிறார். உண்மையிலே தேவன் நம்மளை அறிந்தவரும் அழைத்தவரும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2:15 நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதனாலே நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, இப்பொழுது இந்த காரியத்தில் மத்தேயுல 2 இந்த எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் எங்கு கூறப்பட்டது அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஓசியா 11:1 கூறப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:1 பழைய ஏற்பாட்டிலே 1057 பக்கம் ஓசியா 11:1 என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அன்பாவில்லை, இங்கே ஓசியா எப்போ எழுதினார், இதனுடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிமு 781 711 வரைக்கும் அல்ல, இடைப்பட்ட பகுதியில் 781 to 711 இவர் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் எழுதப்பட்டது எப்படின்னாக்கா கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ கர்த்தர் தான் தீர்க்க தரிசியை கொண்டு மறைச்சி அங்கே ஓசியாவில் என்ன செஞ்சுக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். இது வரப்போகிற நிகழ்ச்சியை சொல்லுவதற்காக முன்கூட்டியே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 முன்பாக இன்றைக்கி ஓசியாவை கொண்டு கர்த்தர் அங்கே என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். இன்றைக்கி பாருங்கள், எகிப்திலிருந்து ஏன் வரவழைப்பேன் என்று சொன்னார். அது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எகிப்தை குறித்து இன்றைக்கு காலையில் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானித்தேன். எகிப்து பயங்கர வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம். இது ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்குது. கிழக்கு எகிப்துக்கு கிழக்கில் தான் இஸ்ரேவேல் இருக்குது. அந்த எகிப்துக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்த கடல் ஒன்று இருக்குது, செங்கடல், அதுதான் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எகிப்து வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு நகரமாக இருந்தது. அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்குறோம், எகிப்து வந்து வரலாற்று புகழ்பெற்றது அப்படின்னாக்கா என்ன, பைபிளில் அப்படின்னாக்கா மோசே என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து தான் எல்லாரையும் இஸ்ரேவேல் மக்களை விடுதலை செய்து கூட்டுட்டு வரார். அப்போ அங்கே எகிப்தில் எகிப்துக்கும் வேதத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்புனா, இஸ்ரேவேல் மக்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அதிலிருந்து மோசேவை கொண்டு ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்தார் என்று பார்க்குறோம். அதே போல தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க. அதில் ஒருத்தர் மெயினானவர் யோசேப்பு, மெயினானவர் யோசேப்பு. அந்த யோசேப்பால் தான் இஸ்ரேலர்கள் எங்கே போனாங்க, அந்த எகிப்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு அவங்க அங்கே செல்வ செழிப்பாக இருக்கும்போது பார்வோன் மன்னனுடைய அடிமையாக போனவர், இன்றைக்கி அரசனுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்ததுனால தான் அந்த யாக்கோபு மற்ற 12 கோத்திரங்களும் அவன் மூலியமாக தான் அங்கே என்ன செஞ்சாங்க, போய் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பழிக்கு பெருகினாங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேலே பழிக்கு பெருகினால அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த யோசேப்பு காலத்துக்கு பிறகு அவங்க அடிமையாக மாறுறாங்க. அப்போ அந்த எகிப்திலேருந்த அந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாங்க. உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து ஏசு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை குறிப்பதற்காக பரிசுத்தத்துக்கு ஒரு இலக்கணமாக யோசேப்பு என்ன செஞ்சார், உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மோசேவை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவருக்கு ஒப்பாக பல பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார், பழைய ஏற்பாடு காலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதில் ஒருத்தர் தான் மோசே. அந்த மோசே எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து இரட்சகராக, இப்போ அவர் மோசே தான் இரட்சகர், யாருக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு. ஏன்னா அவங்கள தான் அவர் தான் என்ன செஞ்சார், காப்பாற்றி கொண்டு வரார் இஸ்ரேவேல் மக்களுக்கு. அப்போ அதே போல தான் இன்றைக்கி இயேசு ஆண்டவர் இன்றைக்கி உலகத்துக்கே இரட்சகராக இருக்க வேண்டும், ஆனால் அவர் எகிப்திலிருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் மோசே வந்து இஸ்ரேவேலுக்கு இரட்சகராக இருந்து என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததைப் போல இந்த உலக இரட்சகராகிய இந்த இயேசு கிறிஸ்துவை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏரோது மன்னன் இவனை உருவாக்கி, அந்த ஏரோது மன்னன் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு சட்டம் போட்டு தேவ தூதன் வந்து யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, நீ எகிப்துக்கு கொஞ்ச நாளுக்கு போ, ஏரோது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எகிப்தில் இருன்னு சொல்லி அங்கே எகிப்தில் அவரை சேஃப்டியாக வச்சு பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள். ஏற்கனவே மோசேவை அதே போல் ஒரு சட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களெல்லாம் கொன்னாங்க. அப்போ மோசே எங்கே தான் போய் வந்தார், எகிப்தில் தான் போய் என்ன செஞ்சார், அழகாக அந்த அரண்மனையிலே, பார்வனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, என்னென்னா, பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணத்தை உண்டாக்குற தேவன். பட்சிக்கிறவன் தான், ஆனால் அவன்கிட்ட தான் பட்சணத்தை உனக்கும் கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், அதை நீங்கள் விசுவாசித்தால். யாரெல்லாம் நம்மளை பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து பட்சணத்தை கொடுப்பார். ஆமேன். எனக்கு அப்படி நடந்தது. என்னை ஏமாற்றி ஒருத்தன் எனக்கு எதிராக கடை வச்சான், நீ இங்கேயா கடை வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டால் எல்லாம் உண்மையும் நான் இப்போ வெண்ணையாட்ட நான் சொல்கிறான் அவன்கிட்ட, ஆமாங்க அப்படின்ட்டேன். அவன் அதுக்குள்ளே நான் திறப்பு விழா பண்ணுறதுக்குள்ளார அவன் என்ன செஞ்சான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் லோனு எதிர்பார்த்துருந்தனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, அவன் அதுக்குள்ளே திறந்து வியாபாரத்தை பிடிச்சிட்டான். அப்போ ஆனால் அவன் எனக்கு வியாபாரத்தில் எதிரியாக இருந்தான், என்னை பட்சிக்கிறவனாக இருந்தான். ஆனால் நான் உண்மையிலே மத்தேயு 5:44 சொல்லப்பட்டதை போல ஆண்டவர் சத்ருக்களுக்காக ஜெபியுங்கள்னு சொன்ன அந்த வசனத்துக்கு ஏற்ப நான் அவனுக்காக ஜெபித்து வந்தேன், 7 உபவாசம் இருந்து. அப்போ ஜெபிக்கும்போது அவன் மூலமாகவே எனக்கு என்னுடைய பிழைப்புக்கான ஆலோசனையை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், பட்சிக்கிறவனிடத்து பட்சணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாவளி, அதே போல தான் இன்றைக்கி எகிப்தில் இவர்களை அடிமையாக வைத்திருந்தார், ஆனால் அந்த எகிப்திலிருந்து தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் இரட்சகரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் மோசேக்கு அது எகிப்து அடைக்கல பட்டணமாக இருந்தது. மோசே வளர்வதற்கும் மற்ற வில்வித்தை எல்லாத்தையும் கற்றுக்கிறது, மோசே வல்லவனாய் மாறுவதற்கு அந்த எகிப்தை கொண்டு என்ன செஞ்சார், ஆண்டவரை மோசே வளர்த்தார். அதே போல் இயேசு கிறிஸ்துவையும், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் எகிப்தில் கொண்டு போய் தான் வச்சார். ஆமேன். இன்றைக்கி அதே போல் ஒன்றையும் என்னையும் எகிப்தில் வச்சு தான் ஆண்டவர் ஒன்றையும் என்னையும் மீட்பார். ஆமேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது. ஏன் எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போக சொன்னாருன்னு யோசேப்புக்கே புரியாது, யோசேப்புக்கு விளங்காது. யோசேப்புக்கு என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பாவாகிய யோசேப்பு அவரை தூக்கிட்டு எங்கே போகிறார், எகிப்துக்கு போகிறார். ஏன், அந்த ஏரோது மன்னனிடத்திலிருந்து அவரை குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதே போல் உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை வைத்திருப்பார் ஆண்டவர். அமேன். இன்றைக்கி நீ கலங்கி தவிக்கிறாயா, சிக்கி தவிக்கிறாயா, உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதே தான் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் எப்படி அவருக்கு ஒப்பாக ஓமையாக அவருக்கு ஒத்து வர மாதிரி அநேக புருஷர்களை ஆண்டவர் நியமித்தாரோ, அதே போல தான் இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்மை ஆண்டவருக்கு ஒப்பாக ஒன்று என்னையும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால இன்றைக்கி நீ நானும் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிறவர்கள். இன்றைக்கி பாருங்கள், முன்னே ஆண்டவர் இயேசாண்டவர் உலக இரட்சகர் வருவதற்கு முன்னே ஒரு யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நிரூபித்தான். ஒரு மோசே ஒரு இரட்சகனாக ஆண்டவருடைய வருகையை முன் அறிவித்தான். அதே போல் இன்றைக்கு நீ நானும் முன் அறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பு, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவுடைய தெரிந்து கொள்ளுதலை அறியாமலும் புரியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டு அநேக புறஜாதி மக்களைப் போல நம்ம கண்ணீர் வடித்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இதை ஆண்டவர் சொல்ல சொல்கிறார், உனக்கும் எனக்கும். இன்றைக்கி நாமெல்லாம் ஏசாண்டுடைய வருகையை முன்னறிவிக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோமா? ஆமென். இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு அப்போ அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழணும். மோசே எப்படி வாழ்ந்தார், எப்படி யோசேப்பு வாழ்ந்தார், எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து அவருக்கு ஒட்டிச்சா? இல்லை, அவர் இருதயத்தில் எகிப்து என்ன செய்யலை, ஒட்டவே இல்லை. அதே போல் யோசேப்பு எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து ஒட்டிச்சா? இல்லை. ஆண்டவருக்காக அவரெல்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க. ஆண்டவர்களுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டி ஆண்டுடைய சத்தியத்தையே கீழ்ப்படிந்து நடந்து அதன்படியாக. அதே போல் இன்றைக்கி நமக்கு இந்த உலகம் எகிப்தாக கூட இருக்கலாம், நீ இருக்கிற இடம் எகிப்தாக கூட இருக்கலாம், ஆனால் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக வேர் பிரித்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முன் மாதிரியாக நானும் நீயும் வாழ்ந்து ஆண்டவர் எப்படியாக எகிப்திலிருந்து இரட்சகரை மீட்டு வந்தாரோ அதே போல் உன்னை என்னையும் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அன்பாவில் இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர், ஆண்டவரே எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டோம். ஆனால் எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது, ஒரு அடைக்கல பட்டணமாக. அங்கிருந்து சகல வசதிகளும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் என்ன செஞ்சுது, இஸ்ரேவேல் மக்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அங்கிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் வேர் பிரித்தார். அதே போல் இன்றைக்கி எகிப்தின் பாவங்கள், எகிப்து வரக்கூடிய வியாதியை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தில் நீ இருந்தாலும் எகிப்தியரை போல நீ மாறாதபடிக்கு நீ இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஆபாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, இந்த உலகம் பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் தான் நீ நானும் வாழணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்காக நீ உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்துக்கு ஏற்ற வாழ்கிறவனாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவனாய், யோசேப்பை போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்கிறவனாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த எகிப்து நம்மளை என்ன செய்யாது, அசைக்கவே முடியாது. அன்பாவே, இந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடாது. இன்றைக்கி எகிப்திலிருந்து ஆண்டவரை, இரட்சகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து எப்படியாக உலகத்தையே ரட்சித்தாரோ அதே போல் உன்னை கொண்டு என்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இயேசுவைப் போல உன்னை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டுடைய இரண்டாவது வருகையை நாம் முன்னறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒட்டாதபடிக்கு, இந்த உலகம் நமக்குள்ளார ஒட்டாதபடிக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் மேற்கொண்டு கை கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் நாம் வாழ்ந்து ஆண்டவரை அறிவிப்போம். ஆண்டுடைய வருகைக்கு நாமும் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறணும். ஆண்டவர் அன்பாவில்லை, இன்றைக்கி அப்படியாக நிறைவேறும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படியாக அநேகருக்கு நிறைவேறி இருக்கிறதோ அதே போல் உனக்கும் எனக்கும் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீ அந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரராய் மாற வேண்டும். நாம் அபாத்திரராய் இருக்கக்கூடாது. உன்னை நம்பி இன்றைக்கி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உன்னை நம்பி இன்றைக்கி 10 ஆத்மாக்களுக்காவது நீ விடுதலையாகணும், அந்த வெளிச்சமாக இருக்கணும், 10 ஆத்மாக்காக ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லணும், அவங்கள நீ விடுதலை ஆக்கணும்னு சொல்லி உன்னை என்ன என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்வோம், அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகம் நம்மளை ஒட்டாதபடிக்கு, இந்த எகிப்து நம்மள்கிட்ட ஒட்டாதபடிக்கு நம்ம இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த ஆண்டவரே, மத்தேயு 2:15 வசனத்திலே எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவேத்தேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. ஆண்டவரே, அதே போல் உம்மால் எங்களை குறித்து உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எகிப்தை போல இருக்கிற இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே எங்களை வேர்பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வருகிறீர். அதே போல் இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்து எங்களை உமக்கென்று ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையை ஆண்டவரே முன்னறிவிப்பவர்களாக, மோசே எப்படியாக ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை இரட்சகராக இருந்தாரோ, ஆண்டவரே பாவத்தில் கடந்த அந்த மக்களை மீட்டு எடுத்து வந்தாரோ, யோசேப்பு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அதே போல் இந்த காலத்தில் நாங்கள் உம்மை முன்னறிவிக்கிறவர்களாய், வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு அனுதினமும் பேசி வர்றதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுடைய ஒட்டாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எங்களிடத்தில் ஒட்டாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ஒரு முன் அறிவிப்பாளராக என்னை எங்களின் நீர் ஆண்டவரே முன்குறித்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே பட்சிக்கிறத்தில் பட்சணத்தை கொடுக்கிற தேவன், எனக்கும் எங்களுக்கு நீர் அப்படியாகவே செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பான்லே.

ரைசலா, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த பூமியிலே யாரிடத்தில் வாசம் பண்ணுகிறாராம்? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகளில் ஒன்று என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும், நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகும், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு இயேசுவே போதும் என்று வந்த என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நொறுக்கப்படுகிற அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறார்? ஆம், என் வாழ்க்கையில் உடைக்கப்படும் போது இந்த கேள்வி கேட்காத ஒருவரும் இல்லை என்றே சொல்லலாம். ஆம, பல நேரத்தில் நாம் நொறுக்கப்படும் போது உடைக்கப்படும் போது ஏன் ஆண்டவரே உங்களை நம்பி அல்லவா வந்தேன், உண்மையல்லவா நான் சார்ந்திருக்கிறேன், உண்மையல்லவா நான் நோக்கி பார்க்கிறேன், அப்படி இருக்க ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை உடைக்கிற இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுமதிச்சிங்க? இந்த கேள்வியோடு யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களானா? உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இங்கே யாரிடத்தில் வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்கள் இடத்துல. அப்படி என்றால் இந்த வார்த்தையை புரியும்படி இப்படி சொல்ல விரும்புகிறேன். தேவன் சில சூழலிலே நம்மை நடத்துவது, ஆமேன், அது நம்மை உடைப்பது போல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு சமீபமாய் வருகிறார். நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் வருகிறார். அப்படி நொறுங்குண்ட அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை போகும்போது அதிலே சிலர் பின்வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி உடைக்கப்பட்ட நேரத்தில் எவன் ஒருவன் பணிகிறானோ அர்ப்பணிக்கிறானோ அவனுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அதை தான் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தமஸ்குக்கு போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்தித்தார். உண்மையிலே அந்த இடத்துல பவுல் நொறுங்குண்டான் என்று சொல்லலாம். கீழே விழுகிறான். கூட இருக்கிறவங்கெல்லாம் வெளிச்சத்தை பார்க்குறாங்க, ஆனால் சத்தத்தை கேட்கல. பவுல் கீழே விழுகிறான். வாழ்க்கையில் வந்த முதல் வீழ்ச்சி, இதுவரை வேகமாய் துரிதமாய் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாய் ஒரு கூட்டத்தார் பயப்படத்தக்கதாய் காரியங்கள் அநேகம் செய்து கொண்டிருந்தவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டு அவனை நொறுக்க விட்டுட்டார். நொறுங்குண்டு கீழே விழுகிறான். அந்த நொறுங்குண்டு அனுபவத்தில் அவன் கர்த்தருக்கு முன்பாக பணிகிறான். அப்படிப்பட்டவனுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறான். கர்த்தர் வாசம் பண்ணி என்ன செய்தார் தெரியுமா? மற்ற அப்போஸ்தலர்கள் செய்ததை காட்டிலும் அதிகமாய் அவனை கொண்டு செய்ய வைக்கிறார். இந்த நாளில் எனக் கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உடைக்கப்பட்ட அநேகருக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் உன்னை வைக்கவே ஆண்டவர் சில நொறுங்குண்ட அனுபவத்துக்கு ஆமேன் உன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழலில் உன்னை ஒப்பு கொடுத்தது உன்னை உடைத்து போடுவதற்கல்ல, உனக்குள்ளிருந்து அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதைதான் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு அவர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்துல வாசமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், நாங்கள் உபத்திரவப்பட்டோம், அவரால் ஆறுதலும் அடைகிறோம். எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உபத்திரவப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் எங்களை ஆறுதலாய் வைப்பதற்கென்று. இன்னைக்கு உடைக்கப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஏன் இந்த பாதையை தேவன் அனுமதித்தார் தெரியுமா? ஏன் உடைத்தார் தெரியுமா? நாளைக்கு பல சூழலில் உடைக்கப்பட்ட அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் வைக்கவே இதற்காக கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே, அப்பா கையில் நீ ஒப்பு கொடு, கர்த்தர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், உனக்குள் இருந்து அவர் தம்மை வெளிப்படுத்துவார்.
ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இருந்து வாசம் பண்ணி ஆண்டவரே, அப்பா, இந்த பாதையில் வருகிற அநேகருக்கு நீர் எங்களை ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் வைக்க போகிற தயவுக்காய் நன்றி அப்பா. நீங்க எதை செய்தாலும் அதில் நன்மையே அன்றி தீமை இல்லை என்பதை இந்த நாளில் ஒரு விஷயம் கூட எங்களோடு பேசின தயவுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெற்றவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6. சிவில் வார் நடந்தபோது அநேக போர் வீரர்கள் காயப்பட்டதால் மரித்து போனார்கள். ஏறத்தாழ காயப்பட்ட 5 வீரர்களில் ஒருவர் மரித்து போனார். 1 கழித்து நடைபெற்ற கொரிய போரில் காயத்தினால் மரித்த போர் வீரர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்தது. அதன் பிறகு நடைபெற்ற வியட்நாம் யுத்தத்தில் 400 காயப்பட்ட வீரர்களில் ஒரு வீரர் மட்டுமே மரித்தார். காயப்பட்டும் உயிரோடு பிழைத்து கொண்ட வீரர்களின் எண்ணிக்கை வர வர உயர காரணம் என்ன? மருத்துவத்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை டாக்டர்கள் அறிந்து அந்த நவீன முறைகளை பின்பற்றி சிகிச்சை செய்ததால்தான் காயப்பட்ட வீரர்களின் இறப்பு எண்ணிக்கை குறைந்தது. சிவில் வார் நடந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் அவ்வளவு முன்னேற்றம் காணப்படவில்லை. நுண்கிருமிகளை பற்றியோ அல்லது சுத்தம் செய்யப்படாத கருவிகளை வைத்து மருத்துவம் செய்வதால் ஏற்படும் தொற்று நோய்களை பற்றியோ அவர்கள் அறிந்திருக்கவில்லை. தண்ணீருக்கும் டைஃபாய்டுக்கும் உள்ள சம்பந்தத்தையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவேதான் உயிரிழப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து வந்த யுத்த காலங்களில் மருத்துவ அறிவு பெருகியிருந்தபடியால் மருத்துவர்கள் அதன்படி சிகிச்சை செய்தனர். எனவே இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்தது. ஆம் பிரியமானவர்களே, அறிவு எங்கு இல்லையோ அங்கு மக்கள் சங்காரமாவார்கள். இதேபோல ஆவிக்குரிய உலகில் இன்று மக்களிடையே வேத அறிவு இல்லாததால் மக்கள் சங்காரமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் நோக்கமே மனிதர்களை கொல்வதும் அழிப்பதும் தான். அவனுடைய நோக்கத்தில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் வேத அறிவு நமக்கு இருக்க வேண்டும். எனவே தினமும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். அதை கற்றுக்கொள்ள நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். சத்தியமாகிய வேத வசனங்களை நாம் அறியும் போது அந்த சத்தியம் நம்மை பிசாசின் சகல அடிமைத்தனங்களிலிருந்தும் பிசாசின் கண்ணியிலிருந்தும் விடுதலையாக்கும். வேத வசனங்களை பற்றிய சரியான அறிவு நமக்கு இல்லையானால் பிசாசு கள்ள உபதேசங்கள் என்ற களையை நம் உள்ளத்திலே விதைத்து விடுவான். அதுதான் சரி என நம்மை நம்ப வைத்து தேவனை விட்டு நம்மை பிரித்து விடுவான். நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். நம் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று வேதம் கூறுகிறது. ஆகவே தேவ வார்த்தையை அறியும் அறிவையும் வாஞ்சையையும் தேவன் நமக்கு தருவாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42:2. தேவரீர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காணப்படுகின்ற தடைகளை நீக்கி போட்டு ஜெயத்தை தருகிற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கிற காரியங்களில் நீண்ட நாள் தடையாக இருந்த சிறிய காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பல முறை முயற்சி செய்தும் அது நடக்காமல் போனதே என்றும், முயற்சி செய்கிற இடங்களில் சத்துரு சில மனிதர்கள் மூலமாக தீங்கு செய்து காரியத்தை நடக்கவிடாதபடி தடை செய்கிற சூழ்ச்சிகளை மாறுதலாய் முடிய செய்து இன்றைக்கு அவைகளுக்கு நல்ல பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு எதிரான தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 6 நாம் வாசிக்கையில் அங்கே அகாசுவேறு ராஜாவை குறித்து பார்க்கின்றோம். ராஜாவிற்கு ராத்திரியில் நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை, அதாவது அனுதினமும் அரண்மனையில் நடக்கிற காரியங்களை எழுதி வைக்கிற குறிப்பு புஸ்தகத்தை வாசிக்கும்படி கூறுகிறார். அப்பொழுது அதில் ராஜாவின் மேல் கை போட பார்த்தவர்களை குறித்து மொர்தகாய் அறிந்து தடுத்து நிறுத்திய காரியம் எழுதப்பட்டிருந்தது வாசிக்கப்பட்டது. அதற்கு ராஜா ஆமானை வரவழைத்து மொர்தகாயை கனம் பண்ணும்படி கூறுகிறார். ஆனால் ஆமானோ அதற்கு முன்பாகவே மொர்தகாய் ராஜாவுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தான் என்று பொய் சொல்லினால் ராஜா கேட்டு தூக்கிலிட சொல்வார் என்று எண்ணி தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்திவிட்டு ராஜாவிடம் செல்கிறான். ஆனால் அங்கு காரியமோ மாறுதலாய் முடிந்தது. உண்மைகள் தெரிந்த ராஜா ஆமானை அவன் செய்த தூக்கு மரத்திலேயே தூக்கிலிட உத்தரவு கொடுக்கிறார். மொர்தகாய்க்கோ கனம் பண்ணும்படி உத்தரவு கொடுக்கிறார் என்பதை நாம் வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் உண்மையாயிருந்து கர்த்தருக்கு பயந்து நீதியின் வழியிலே நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எதிராக ஆமானை போன்ற சத்துருவின் கிரியைகள் எழும்பி உங்களை உண்மைக்கும் நீதிக்கும் புறம்பாக உங்கள் பெயரை கெடுக்கும்படியும் சமாதானம் சந்தோஷம் இவற்றை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடவும் பல மறைவான திட்டங்களை தீட்டி அதன் பொருட்டு வேதனையோடு காணப்படுகிற உங்களிடத்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமானின் காரியங்களை உங்களுக்கு எதிராய் வரவிடாமல் மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று. அதோடு மட்டுமல்லாமல் ஆமானின் ஆவியின் கிரியைகளினால் அநேகர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய சரீரத்தில் வியாதியின் பொருட்டு பலவீனப்பட்டும், பொருளாதாரத்தில் வறட்சி நிலையிலும், விரய செலவுகளினால் மனம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? ஆசிர்வாதங்களுக்கு தடையாக வருகிற காரியங்களில் கலங்கி போய் காணப்படுகிறீர்களா? என்னாலே உன் ஆயுசு நாள் பெருகும் என்றும், வானத்து பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும், நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனையே சார்ந்து இருப்பதனால் என் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். அன்றைக்கு மொர்தகாயின் பெயரை கெடுக்க வேண்டும் என்று பொறாமை போட்டியின் நிமித்தம் செயல்பட்ட காரியங்களை மாறுதலாய் முடிய செய்து மொர்தகாய்க்கு ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொடுக்கப்பட்டு கனம் பண்ணப்பட்டதைப் போல உங்களையும் உங்கள் நீதிக்குத்தக்க மரியாதைகளும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தமையினால் கனமும் இன்றைக்கு கர்த்தர் பெற்றுத்தரப்போகிறார். உங்களுக்காய் கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் எதுவும் தடைபடாது. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை இருதயத்தில் விசுவாசியுங்கள். நாவினால் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் செய்யாத குற்றத்திற்காக அவமானங்களும் நிந்தைகளும் வீணாக சுமக்கிறேனே, என்னை யார் விடுவிப்பார்? எனக்காய் யார் பரிந்து பேசுவார்? என் நீதியை யார் விளங்க பண்ணுவார் என்று கலங்கி போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள்.
உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். சகலவற்றையும் செய்ய வல்லவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இயேசு சாமி நம்மோட வந்து நின்னுட்டா எல்லாம் மாறிவிடும். உங்க வாழ்க்கை இன்னையோட மாறப்போகிறது. Are you ready? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா?

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

ஐயா வாழ்வி ஆராதனைக்கு பார்த்திர, நீரே பார்த்திர, நீர் ஒருவரே பார்த்திர தகப்பன. ஜீசஸ்.

0: தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரம் என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 1.
1: Turn your Bibles with me to Revelation chapter 16 and verse 15.
2: உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
2: இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
1: I want to read the last part.
2: அலே கடைசி பகுதியை மாத்திரம் நான் திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன்.
1: Blessed is he who is watchful and keeps his garments.
2: தன்னுடைய வஸ்திரங்களை விழித்துக்கொண்டு காக்கிறவன் பாக்கியவான்.
1: Praise be to God.
2: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
1: This morning I want to speak to you on the title Keep your garments.
2: உங்களுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்க இருக்கிறேன்.
1: Let me begin with the background of this verse.
2: இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அல்லது நாம் வாசித்த இந்த வார்த்தையினுடைய பின்னணியை சற்று விளக்க விரும்புகிறேன்.
1: During the time of Jesus,
2: இயேசுவினுடைய காலத்திலே,
1: the captain of the temple made his rounds in the night to check on the people who were guarding the temple.
2: அந்த ஆலயத்தை காத்து கொண்டிருந்த ஜனங்கள் சரியாக காத்து கொண்டிருக்கிறார்களை சோதிக்கும்படி அதிலே பொறுப்பாக இருக்கிறவர் அதிலே நடந்து செல்வார்.
1: So it was expected of the guards that whenever the overseer, the captain will come, they will stand up in their post and they will greet him even at any time of the night.
2: அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற இடங்களை காத்து கொண்டிருக்கிற நபர்கள் இவர்களை சோதிக்கும்படி வருகிற அந்த நபரை பார்த்த பொழுது அவர்கள் எழுந்து நின்று அவருக்கு வந்தனம் செலுத்துவார்கள்.
1: Now any guard who was found sleeping when they are checked on will be beaten and their clothes will be burned with fire.
2: அப்படி வருகிற பொழுது ஒருவேளை அவர்கள் காவல் காக்காமல் தூங்கிக் கொண்டு இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறதோடு மாத்திரமல்ல அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரங்கள் தீயினாலே எரிக்கப்படும்.
1: And therefore they will lose their clothes, they will lose their job.
2: அதன் மூலமாக அவருடைய வஸ்திரங்களையும் அவருடைய வேலைகளையும் அவர்கள் இழந்து போவார்கள்.
1: Now look at this background and now I will read the same passage again.
2: இந்த வார்த்தைகளை இந்த பின்னணியை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை நான் திரும்ப வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனியுங்கள்.
1: Behold, I am coming as a thief in the night.
2: இதோ திருடனை போல வருகிறேன்.
1: Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
2: தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
1: Now do you understand what is happening?
2: இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்பது.
1: Just as the captain of the temple will come and oversee the security at any time of the night like a thief unannounced, Jesus Christ is going to come back again.
2: அந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்வார்களா என்று இரவிலே கண்காணிக்க வருகிற அதிகாரியை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாளிலே வரப்போகிறார்.
1: And when he comes, the Bible says, you should be found watching and waiting for him. Awake out of your sleep.
2: அவர் வரும் பொழுது நாம் நித்திரையில் நின்று விழித்தவர்களாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்க நபர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: If we are found sleeping and careless in duty, he will punish us and he will burn our clothes.
2: அப்படி நாம் காணப்படாமல் அந்த வேளையிலே அசட்டையாக இருப்போமானால், நாம் வேலையிலே ஜாக்கிரதை அற்றவர்களாக இருப்போமானால், நம்முடைய வேலையை நாம் இழந்து போவதோடு நம்முடைய வஸ்திரங்களும் எரிக்கப்பட்டு போகும்.
1: Praise be to God.
2: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
1: I want to focus my attention on that word which says keep your garments.
2: உங்களுடைய வஸ்திரங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த பகுதியை மாத்திரம் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
1: It does not say keep your garment, it says keep your garments
2: உங்களுடைய
1: plural.
2: உங்களுடைய வஸ்திரங்களை என்று பன்மையிலே சொல்லப்படாமல் வஸ்திரம் என்று சொல்லி அது ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: If you read the scriptures and you study it deeply, you will understand that for a child of God, there are three different kinds of garments that he has to keep safe and always wear in his life.
2: நீங்கள் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்கிற கவனிக்கிற ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் வேதத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை காத்துக்கொள்ள வேண்டிய அவன் தரித்துக்கொள்ள வேண்டிய மூன்று விதமான வஸ்திரங்களை குறித்து அது சொல்லுகிறது.
1: You can write it down.
2: நீங்கள் எழுதிக்கொள்ள விரும்பினால் எழுதிக்கொள்ளலாம்.
1: We are going to study about this today.
2: இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
1: Number 1.
2: முதலாவதாக,
1: the Lord has given eternal clothes for every child of God.
2: தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நித்தியமான வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
1: Eternal clothes.
2: அது நித்தியமான வஸ்திரம்.
1: Number 2.
2: இரண்டாவதாக,
1: the Lord has also given us and expects us to wear excellent clothing.
2: இரண்டாவதாக, தேவன் நாம் ஒவ்வொருவரும் மேன்மையான வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: Number 3.
2: மூன்றாவதாக,
1: the Lord expects his children to wear proper external clothes.
2: மூன்றாவதாக, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரியான வெளியரங்கமான வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: I will try to put this in another order.
2: இதை இன்னொரு ஒழுங்கிலே நான் சொல்ல வேண்டுமானால்,
1: First one, eternal clothing.
2: முதலாவதாக, நித்தியமான வஸ்திரம்.
1: Number 2, external clothing.
2: இரண்டாவது, வெளியரங்கமான வஸ்திரம்.
1: Number 3, excellent clothing.
2: மூன்றாவதாக, மேன்மையான வஸ்திரம்.
1: Let's go into that.
2: இது ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம்.
1: What is that eternal clothing mean?
2: இந்த நித்தியமான வஸ்திரம் என்று சொல்லப்படுவது என்ன?
1: In Revelation chapter 3 and verse 5,
2: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்துடைய ஐந்தாம் வசனத்தை பார்ப்பீர்களானால்,
1: the Bible says he who overcomes will be dressed in white.
2: மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்திலே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
1: This is not the white dress you wear in this earth.
2: இன்றைக்கு பூமியிலே வாழும் பொழுது நாம் போட்டுக்கொள்ளுகிற வெள்ளை நிற ஆடையை குறித்து இது இங்கே பேசவில்லை.
1: This dress talks about the dress that was seen in heaven.
2: இது பரலோகத்திலே காணப்படுகிற வஸ்திரமாக இருக்கிறது.
1: In heaven, our clothes, our garments, our fabric cannot enter heaven.
2: நாம் போடுகொள்ளுகிற ஆடை, நம்முடைய துணிமணிகள் எதுவுமே பரலோகத்தில் இருக்க போகிறது இல்லை.
1: Why?
2: ஏன்?
1: Flesh and blood cannot inherit the kingdom of God.
2: தேவனுடைய ராஜ்யத்தை இரத்தமும் சதையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது.
1: The Bible is very clear that we cannot take anything out of this world.
2: இந்த பூமியிலிருந்து நாம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவது இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது.
1: So what I'm specifying here, it's not a dress that you are buying in a textile shop. No.
2: நீங்கள் ஒரு துணிக்கடைக்கு போய் ஒரு ஆடை வாங்குறீர்களே, துணி வாங்குறீர்களே, அதை அல்ல இங்கே அது சொல்லுவது.
1: It talks about a dress that will not fade, a dress that will not grow old, a dress that will not tear.
2: மங்கி போகாத, கிழிந்து போகாத, பழுதாகி போகாத வஸ்திரம் ஒன்றை குறித்து தான் இங்கே சொல்லுகிறது.
1: It is a eternal garment.
2: இது நித்தியமான ஒரு வஸ்திரம்.
1: Now, how can you get this eternal garment?
2: இந்த நித்தியமான வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
1: There is something called 4 levels of garments.
2: இந்த வஸ்திரத்திலே 4 நிலைகள் இருக்கிறது, 4 படிகள் இருக்கிறது.
1: For you to understand, I'm going to segregate in A, B, C, D.
2: ஆங்கிலத்தில் உள்ள அகரவரிசைப்படி A, B, C, D என்ற வார்த்தைகளை கொண்டு நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
1: The first one.
2: முதலாவது,
1: A for approved garments.
2: முதலாவது, அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரங்கள்.
1: Approved eternal garments.
2: இந்த நித்தியமான வஸ்திரம் அங்கீகரிக்கப்பட்ட நித்தியமான வஸ்திரம்.
1: If you come to Matthew chapter 22 verses 1 to 13,
2: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால்,
1: there is a marriage feast arranged by a king for his son.
2: அங்கே ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்காக திருமண விருந்தை செய்கிறார்.
1: So he has invitation sent out prior to the wedding, and when the preparations are ready, he invites all of them to come to the wedding.
2: அவன் அந்த திருமணத்திற்கு ஆட்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த திருமண நாளிலே அவர்களை அவன் வரவேற்கும்படி அவன் நிற்கிறான்.
1: But when they are informed about the wedding is ready, the Bible says not one of the invited people turn up to the wedding.
2: ஆனால் ராஜா அந்த காரியத்தை அவர்களுக்கு அறிவித்திருந்தும் திருமண காரியத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தும் இந்த இடத்திலே அவர்கள் வராமல் போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
1: And the king is very furious.
2: இதை கேட்ட உடனே இந்த ராஜா கோபம் அடைகிறார்.
1: He instantly invites all the uninvited people, both good and bad, to come and partake in the wedding feast.
2: அங்கே வெளியே இருக்கிற நல்லோரையும் தீரோயையும் இதுவரையிலே அழைப்பு கொடுக்காத எல்லோ நபர்களையும் வந்து இந்த திருமண விருந்திலே பங்கு பெறும்படி அவன் அழைக்கிறான்.
1: What is the meaning of this?
2: இதனுடைய அர்த்தம் என்ன?
1: This talks about how the kingdom of God came to the Jews first, and when they rejected it, it was turned over to the Gentiles.
2: தேவனுடைய ராஜ்யமானது முதல் யூதரிடத்திலே வந்தது, யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அது புறஜாதியானிடத்திலே வந்தது.
1: So when the Gentiles received the invitation to get the gospel,
2: அங்கே புறஜாதியார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது,
1: all these people come in and they are wearing a particular kind of dress that is approved for the wedding feast.
2: அவர்கள் எல்லோரும் இந்த திருமண விருந்துக்கு வந்தபொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஆடை தரித்தவர்களாக அங்கே வந்திருந்தார்கள்.
1: But in verse 11,
2: நீங்கள் 11 வசனத்தை அதிலே கவனிப்பீர்களானால்,
1: the king notices one person who was not wearing the wedding dress.
2: கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதன் அங்கே இருந்ததை அந்த ராஜா காண்கிறார்.
1: In verse 12, when the king asks him, how did you get in here? The man did not reply, he was speechless.
2: அந்த 12 வசனத்திலே நீ எப்படி விருந்துக்குள்ளே வந்த என்று ராஜா கேட்டபொழுது அவனுக்கு பதில் சொல்லுவதற்கு ஏதுமில்லாமல் இருந்தது.
1: But when he did not respond, the king immediately says, tie this fellow hand and foot and throw him outside into the darkness where there will be weeping and gnashing of teeth.
2: அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலையும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான்.
1: Now this is not just an incident that happened in reality. Nobody will do this in reality.
2: Unmaiyile nadakkira oru sambhavam alla, nijamaga nadakkira oru kaaryam alla idu.
1: But this is to explain how it is important that we wear approved clothes, approved garments, in order to enter the marriage feast of the Lamb of God.
2: தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண வீட்டிலே பிரவேசிக்க தக்கதாக அங்கீகரிக்கப்பட்ட ஆடைகளை நாம் தரித்திருக்க வேண்டும் என்ற உண்மையை விளக்கும்படி சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் இது.
1: Now here is a man who was wearing clothes that he purchased, he paid, and he worked hard to earn.
2: இந்த வஸ்திரம் தரித்திருக்கிற மனிதன் அவன் வேலை செய்து சம்பாதித்து அந்த பணத்தினால் வாங்கின ஆடையை தரித்துக் கொண்டு அங்கே இருக்கிறான்.
1: It is not that he did not have clothes on.
2: அவன் துணியே போடாமல் அல்லது ஆடையே அணியாமல் அந்த இடத்தில் அவன் இருக்கவில்லை.
1: He was wearing clothes.
2: அந்த இடத்திலே ஆடை அணிந்தவனாகத்தான் அவன் இருக்கிறான்.
1: But that clothes were not approved by the king.
2: ஆனால் அந்த ஆடையானது அந்த ராஜாவினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கவில்லை.
1: The king said, if you want to come into my party, if you want to come into my house, if you want to come into my celebration, you have to wear the approved wedding dress.
2: இந்த ராஜா என்ன சொல்கிறார், நீ என்னுடைய விருந்துக்கு வர வேண்டுமானால், என்னுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், என்னுடைய கொண்டாட்டங்களிலே நீ பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுமானால், என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரத்தை மாத்திரமே நீ தரித்திருக்க வேண்டும்.
1: What is this dress?
2: இங்கே அவன் போட்டிருந்த வஸ்திரம் எப்படிப்பட்டது?
1: What is the dress that God was asking and God was approving?
2: தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் கேட்கிற இந்த வஸ்திரம் என்ன?
1: If you read Isaiah chapter 61 and verse 10,
2: நீங்கள் ஏசாயா 61:10 கவனிப்பீர்களானால்,
1: the Bible says, he has clothed me with the garments of salvation, he has covered me with the robe of righteousness.
2: அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை அவர் எனக்கு தரிப்பித்தார்.
1: So this is a dress that did not come out of the work or the effort of man's flesh, but it came through the righteousness of God.
2: இது மனிதனுடைய காரியத்தினாலோ கிரியைகளினாலோ உண்டாகிறதான வஸ்திரம் அல்ல, அது தேவன் தம்முடைய கிரியையினால் உண்டாக்கி நமக்கு தருகிற வஸ்திரம்.
1: In Isaiah 64 and verse 6,
2: நீங்கள் 64:6 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே,
1: the Bible says our self righteous acts are like filthy rags before God, cannot be accepted by him.
2: நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளாகவும் தேவனுக்கு முன்பாக அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவைகளாகவும் இருக்கின்றன.
1: So what is the first kind of dress that will come under the category of eternal clothing? It is what I would call the upper approved eternal clothing.
2: இந்த நித்தியமான வஸ்திரத்திலே முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறது என்ன? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரத்தை நாம் தரித்திருக்க வேண்டும்.
1: Adam tried to stitch his own clothes with fig leaves by the work of his flesh.
2: அந்த அத்தி இலைகளை தைத்து தன்னுடைய கிரியையினாலே தனக்கு ஒரு வஸ்திரத்தை ஆதாம் உண்டாக்கினான்.
1: God did not approve of it.
2: ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை.
1: The Bible says God made clothes of skin for him.
2: அவர்களுக்கு தோலிலான ஆடைகளை தேவன் உண்டாக்கினார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம்.
1: The dress that Adam did or made for himself for the work of his hands, own self effort that tried to cover his nakedness before God.
2: தன்னுடைய நிர்வாணத்தை தேவனுக்கு முன்பாக மூடும்படி தன்னுடைய கிரியையினாலே தம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி ஆதாம் தனக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணினான்.
1: But God had something else in mind.
2: ஆனால் தேவனோ அவனுக்காக இன்னொரு காரியத்தை வைத்திருந்தார்.
1: Without the shedding of blood there is no redemption.
2: ஆண்டவர் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்று தேவன் சொல்லி
1: இருக்கிறார். Without the shedding of blood there is no remission of sins.
2: அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டும் ஆனால் விடுதலை உண்டாக வேண்டுமானால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் அது நடக்க போவதில்லை.
1: So God killed an animal, sacrificed an animal and made clothes of skin which was a type, which was a shadow of what his son Jesus Christ will do many thousand years later.
2: ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு ஒரு மிருகத்தை கொண்டு அதனுடைய சரீரத்தினுடைய தோலை எடுத்து அதை ஆடையாக அவனுக்கு உடுத்து விட்டார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஜீவனை கொடுக்கும்படி மீட்பை கொடுக்கும்படிக்குள்ள அடையாளமாக அன்றைக்கு காண்பிக்கப்பட்டது.
1: So the first one that will be approved by God is the robe of righteousness that God himself gives.
2: முதலாவது தேவன் கொடுக்கிற நீதியின் வஸ்திரம் தான் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம்.
1: There's a second kind or a second level or a second way to understand this eternal garments.
2: இந்த நித்தியமான வஸ்திரத்தை நாம் புரிந்துகொள்ள இரண்டாவது படிக்கு வருவோமானால்
1: it is not only an approved garment.
2: அது அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம் மட்டுமல்ல.
1: Number two, I would call it the blood washed garment.

0: குத்துவதாக வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் நிற்கிறார்கள்.
1: If you come to verse 13 and 14,
0: நீங்கள் அதே அதிகாரத்துடைய 13ஆம் 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால்,
1: the explanation for this white garment is given there.
0: இந்த வெள்ளை அங்கி தரிக்கப்பட்டிருக்கிறதற்கான காரணம் அங்கே விளக்கி சொல்லப்படுகிறது.
1: It says it is not a garment that you can buy in a textile store.
0: அது ஏதோ ஒரு துணிக்கடையிலே போய் வாங்கி கொண்டு வந்த ஆடை என்று சொல்லப்படவில்லை.
1: It says
0: அங்கே சொல்லப்படுகிறது,
1: these are the ones who came out of the great tribulation, washed their robes and made them white in the blood of the lamb.
0: இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
1: So how did these garments become white?
0: இந்த ஆடையானது வெண்மை ஆடையாக எப்படி மாறியது?
1: Through the soaking of those garments and washing of those garments in the blood of Jesus Christ.
0: ஆட்டுக்குட்டி அவர்களாகிய இயேசுவினுடைய இரத்தத்திலே அதை அவர்கள் தோய்த்து அதை அவர்கள் வெளுத்தார்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: It's an approved garment.
0: முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆடை.
1: It is a blood washed garment.
0: இரண்டாவது அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டதாக இருந்தது.
1: To further understand this dress, I'll take you a little deeper.
0: இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை புரிந்துகொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறது.
1: In Galatians chapter 3:27.
0: நீங்கள் கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை பார்த்தால்,
1: All of you who are baptized into Christ have clothed yourself with Christ.
0: கலாத்தியர் 3வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்திலே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே.
1: Do you see how the Bible is teaching us one by one?
0: ஒன்றொன்றாக வேதம் நமக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா?
1: It is an accepted dress.
0: முதலாவது அது அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம்.
1: That has to be given by God himself.
0: அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம்.
1: Number 2, that dress was washed by the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம், கழுவப்பட்ட வஸ்திரம்.
1: Number 3,
0: மூன்றாவதாக,
1: the dress is Christ himself.
0: இயேசுவே நமக்கு வஸ்திரமாய் இருக்கிறார்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The moment we get baptized,
0: நாம் எப்பொழுது ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ,
1: the Bible says you have put on Jesus Christ.
0: நீங்கள் இயேசுவை வஸ்திரமாக தரித்துக் கொண்டீர்கள்.
1: Now when will we see this with our eyes?
0: நம்முடைய கண்களினாலே இதை நாம் எப்போது காண்போம்?
1: When will we see this eternal clothes?
0: நீங்கள் இந்த நித்தியமான வஸ்திரத்தை எப்பொழுது காண்பீர்கள்?
1: I know there are many people who take baptism. After baptism, they stitch nice white clothes and they wear it and then they pray.
0: ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக அவர்கள் அங்களுக்கென்று நல்ல வஸ்திரங்களை, வெள்ளை வஸ்திரங்களை தரித்து அவர்கள் உடுத்துக் கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கேன்.
1: But this is not what is being said here.
0: அது அல்ல இங்கே சொல்லப்படுகிற காரியம்.
1: This white dress or the dress that was washed in the blood, the dress that Christ himself becomes our clothing, is not something we see here on earth.
0: இந்த பூமியிலே நாம் காணப்பட முடியாத அந்த வஸ்திரம் தான் அந்த இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட, கழுவப்பட்ட அந்த வஸ்திரம்.
1: But when will we see it?
0: நாம் எப்போது அந்த வஸ்திரத்தை, அந்த நித்திய வஸ்திரத்தை காண்போம்?
1: 2 Corinthians chapter 5 verses 1 to 4.
0: 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிப்போமானால்,
1: For we know that if our earthly house of this tabernacle were dissolved, we have a building of God, a house not made with hands, eternal in the heavens. For in this we groan earnestly, desiring to be clothed upon with our house which is from heaven.
0: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
1: So that day when we go to heaven,
0: நாம் பரலோகத்துக்கு போகிற அந்த நாளிலே,
1: that day what John saw we will also see.
0: யான் அன்றைக்கு யோவான் அந்த தரிசனத்திலே எதை கண்டாரோ அதை நாமும் காணுவோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: So you look at us and say, Lord, how did I come here?
0: நீங்கள் அன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே நான் இன்றைக்கு இந்த இடத்துல எப்படி வந்தேன்?
1: How am I clothed in white?
0: நான் எப்படி இந்த வெள்ளை அங்கி தரித்தவனாக இந்த இடத்துல நிற்கிறேன்?
1: That time the Lord will reveal.
0: அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு காண்பிப்பார்.
1: This is the dress that was approved by God and given by God.
0: தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து அவரே உங்களுக்கு கொடுத்த அந்த வஸ்திரம் தான் அது.
1: This is the robe of righteousness that did not come with the works of man's hands, but by

0: The sacrifice of the lamb through the blood of Jesus Christ.
1: இந்த நீதியின் வஸ்திரம் மனுஷனாலே கிரியையினாலே உண்டாக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சிந்துதலாலே உண்டாக்கப்பட்ட மீட்பின் வஸ்திரம்.
0: This dress was given to you because you believed in the name of Jesus and was baptized into his death.
1: நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய மரணத்துக்கு உள்ளாகிற ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றதனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம்.
0: Because you stood for your faith until the end and you faced tribulations in life, here you are on the other shore wearing the eternal garment that will never fade away.
1: உங்கள் விசுவாசத்தினாலே எல்லா உபத்திரவங்களையும் நீங்கள் சகித்து பாடுகளுக்கு முகம் கொடுத்து இப்பொழுது பரலோகத்திலே நிற்கும் பொழுது உங்களுக்கு இந்த வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: Hallelujah. Hallelujah. How many of you believe that Jesus will reveal to us this clothing when we go to heaven?
1: நாம் பரலோகத்துக்கு போகும்போது தேவன் தம்முடைய மகிமையை இயேசு தம்முடைய பரிபூர்ண மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: Hallelujah. How many of you have the robe of righteousness on you?
1: ingal mele neediyin vastram tharikkapattavala ethana per irukringa?
0: Hallelujah. Solunga
1: paapa. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Every person must have this eternal clothing.
1: ஒவ்வொருவனும் இந்த நித்தியமான வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும்.
0: In order to be part of his celebration on the last day.
1: அங்கு கடைசி நாளிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்தியத்தின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால்.
0: Oh, wear the garment that he gives.
1: தேவனாய கர்த்தர் கொடுக்கிற அந்த நித்தியத்தின் வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும்.
0: None of your self efforts can give you an entry into heaven.
1: உங்களுடைய எந்த சுய கிரியைகளும் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்து விட முடியாது.
0: If you have to be approved by God, receive his gift of righteousness by faith.
1: தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்களாக விசுவாசத்தோட கூட தேவன் தருகிற அந்த நித்திய வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: If anyone has not taken baptisms till now,
1: இந்த தாள் வரையிலே இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்க நீங்கள் உங்களை ஒப்புக்கொடாமல் இருப்பீர்களானால்,
0: make a decision today.
1: இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்கள்.
0: I want to be clothed with Christ.
1: நான் தேவனாகிய இயேசுவை தரித்துக்கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to be clothed with his righteousness.
1: அவருடைய நீதியை நான் உடுத்திக்கொள்ள விரும்புகிறேன்.
0: I want his blood to wash over me and cleanse me.
1: அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமுள்ளவனாய் மாற விரும்புகிறேன்.
0: Today I give my life to you, Lord.
1: இன்றைக்கு என்னுடைய ஜீவனை உம்முடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The first kind of clothing that every child of God must wear is what I will call eternal clothing.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தரித்துக்கொள்ள வேண்டிய வஸ்திரம் முதலாவது நான் சொல்லுகிறேன், அது நித்தியத்தின் வஸ்திரம், நித்தியமானது.
0: There is a second clothing the Bible talks about.
1: இரண்டாவது இன்னொரு வஸ்திரத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: That is
1: அது
0: the external clothing.
1: அது வெளியரங்கமான வஸ்திரம்.
0: Turn with me to Matthew chapter 6 and verse 30.
1: மத்தேயு 6 அதிகாரத்தினுடைய 30 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால்,
0: If that is how God clothes the grass of the field which is here today and tomorrow is thrown into the fire, will he not much more clothe you, ye of little faith?
1: இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
0: So the first clothing God gives is eternal clothing.
1: முதலாவது தேவனாய கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் என்ன? அது நித்தியத்தின் வஸ்திரம்.
0: Secondly, Jesus said,
1: இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார்,
0: Will not the heavenly Father clothe you?
1: பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு உடுத்து விக்கவில்லையா?
0: Will he not clothe you?
1: அவர் புல்லு கொடுத்து வித்தவர் உங்களை உடுத்து விக்க மாட்டாரா?
0: I believe the reason why we are all clothed well is because God clothed us.
1: இன்றைக்கு நாம் நல்ல ஆடை தரித்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோமானால் நாம் விசுவாசிக்கிறதெல்லாம் தேவன் நம்மை உடுத்து வித்ததனால அப்படி இருக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How many of you believe that this morning it is the blessing of the Lord that I am clothed well today?
1: நான் இன்றைக்கு நன்றாக ஆடை உடுத்தி இருப்பது தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஆசீர்வாதம்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: ஒரு நன்றி சொல்லி ஒரு அழகிய சொல்லுங்க.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank God for the good clothes we have.
1: ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஆடைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Bible says the Father clothes you.
1: அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிதா உங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார்.
0: So there is something called eternal clothes and there's something called the external clothes we wear on our bodies.
1: நித்தியமான ஒரு வஸ்திரம் இருக்கிறது, அது போல நாம் அணிந்திருக்கிற வெளியரங்கமான வஸ்திரம் என்று இன்னொன்று இருக்கிறது.
0: I believe the first dressmaker in the world is God himself.
1: இந்த ஆடையை தைத்ததில அல்லது சிறப்பாக தைத்த ஒருவர் உண்டானா நான் சொல்லுவேன் நம்முடைய ஆண்டவர் தான் அதை செய்தார்.
0: The Bible says look at the grass.
1: ஆண்டவர் சொல்றார் அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, புல்லை பாருங்கள்.
0: Look at the colors.
1: அங்க இருக்கிற அந்த புல்லுனுடைய இருக்க நிறங்களை பாருங்க.
0: Look at the textures. Look at the shapes.
1: அதுல இருக்கக்கூடிய நிறங்களையும் வடிவங்களையும் பாருங்க.
0: It will fade away in one day but how beautifully I have dressed them up.
1: அது சாயங்காலம் வாடி போக போகிறது, ஒரு நாள் தாங்காது. ஆனா அதற்கு தேவன் எவ்வளவு அழகாக உடுத்தி வைத்திருக்கிறார்.
0: God is a great dressmaker.
1: நம்முடைய தேவன் அழகாக துணிகளை தைக்கிற ஒருவர்.
0: I believe our God also wears beautiful glorious dresses.
1: நான் நினைக்கிறதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் கூட அருமையான அழகான வஸ்திரங்களை
0: If you read in Psalm 104 verses 1 and 2
1: நீங்கள் 104 ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால்
0: There the psalmist says
1: அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான்
0: Lord you are clothed with honor and glory
1: நீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர்
0: You are clothed with honor and majesty
1: நீர் மகத்துவத்தையும் மகிமையையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர்
0: You cover yourself with light as a garment
1: நீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறீர்
0: Our God is not a naked God
1: நம்முடைய தேவன் அவர் நிர்வாணமாக அங்கே இல்லை
0: He is a God who is clothed with glory and majesty
1: அவர் மகிமையும் மகத்துவத்தையும் தரித்தவராக இருக்கிறார்
0: Hallelujah
1: Hallelujah
0: The same way he is clothed with glory and majesty the Bible says when he created man a little lower than angels He gave him the same glory and majesty upon him and covered him.
1: எந்த தேவன் மகத்துவத்தை மகிமையும் ஆடையாக தரித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவனான மனிதனை கூட அதே மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டினார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: But when man committed sin,
1: ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது,
0: the Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: he found out that he was naked.
1: அவன் தான் நிர்வாணியாய் இருக்கிறதை கண்டுகொண்டான்
0: What did God do?
1: ஆண்டவர் அதற்காக என்ன செய்தார்
0: Genesis chapter 3 verse 21
1: நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3 அதிகாரத்துடைய 21 வசனத்தை காண்பீர்களா
0: And the Lord God made for Adam and his wife garments of skins and clothed them
1: தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்
0: This is not only a shadow of eternal clothing it was literally a clothing that covered their bodies
1: அவர் நித்தியமான காரியத்தை அவர் காண்பித்தது மட்டுமல்ல சரீரத்தை மறைக்கிறதற்கான ஆடையை நிஜமாகவே உடுத்தி விட்டார்
0: Everyone listen to me
1: இதை தயவுசெய்து கவனியுங்கள்
0: Everyone listen to me
1: நன்றாக கவனியுங்க
0: As a child of God You must understand that God is interested in the way we clothe ourselves physically.
1: ஆண்டவராகிய தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சரீரத்தை மூடுவதற்கு எந்த விதத்திலே ஆடைகளை தரிக்கிறான் என்பதிலே கவனம் உள்ளவராக இருக்கிறார்.
0: This morning I'm going to spend some time on the importance of dressing properly
1: நாம் சரியாக நேர்த்தியாக ஆடை தரிக்கிறதை குறித்து நான் சற்று நேரம் பேச விரும்புகிறேன்
0: I have been contemplating on this subject for quite a long time
1: நாம் பல நாட்களாக இந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே வந்திருக்கேன்
0: and I know this is a very sensitive subject
1: எனக்கு ஒன்னு தெரியும் இது கொஞ்சம் கருகலான ஒரு பகுதிதான்
0: many people have many questions
1: பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது
0: many times in youth meetings I have been asked this question which dress is right Is it right to wear this one? Is it wrong to wear that one? All these questions come to me.
1: வாலிபர் கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிற பொழுது பல வாலிபர்கள் இந்த கேள்வியை நடத்திலே கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆடை தரிக்கலாமா? இப்படிப்பட்ட ஆடை தரிக்கிறதுல என்ன தவறு? இது சரியா? இது சரிதானா? என்று கேட்பார்.
0: So I don't want to be controversial, but I want to truly educate each and every one of us. From the word of God, what does it teach?
1: இதில் வேற்றுமையான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லாதபடி வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த ஆடைகளை தரித்துக் கொள்ளுகிறதை குறித்து வேதம் என்ன கற்பிக்கிறது என்ற சத்தியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன்.
0: I am very very particular that I don't want to be biased against any variety or model of dress or dress code. But I want to stick to what the Bible teaches regarding clothes.
1: Endha vidhamana aadaiyai tharippadhu endru solugira endha kulappamana kaaryathai naan pesadapadiki vedam solugirapadi edhu sari endrai maatram ungalku solla virumbugiren.
0: Now the Lord brought my attention to a passage in scripture which I had read so many times but never like as I did and studied for this topic.
1: Naan vedathinudaiya oru kurikkappatta pavudiyai pala thadavigal naan vaasithirundalum indraikku indha thalaippin kile naan prasangam pannum poludhu devan enakku kodutha gavanathai pola indha gavanathai naan munn oru bodhum pettirukkavillai.
0: So I want you to open your Bibles to the book of Exodus chapter 28 verses 2 to 5.
1: நீங்கள் யாத்ரையாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள்.
0: And I'm going to talk about four principles that need to be drawn from this passage regarding properly dressing ourselves physically or externally.
1: நாம் வெளியரங்கமாக நம்முடைய சரீரத்தை மூடும்படி போட்டுக்கொள்ளுகிற வஸ்திரத்தை குறித்து நேர்த்தியான முறையில் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான்கு காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன்.
0: So for helping you to keep this in mind, I'm going to go for A, B, C, D again.
1: திரும்பவும் ஆங்கில அகரவரிசைப்படி A, B, C, D என்றதை போல நான் இதை உங்களை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளும்படி இதை சொல்ல விரும்புகிறேன்.
0: Number one.
1: முதலாவதாக.
0: Write it down.
1: தயவுசெய்து எழுதிக் கொள்ளுங்கள்.
0: We need to be clothed appropriately.
1: நாம் பொருத்தமான ஆடையை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும்.
0: I'll explain.
1: நான் அதை விளக்கி சொல்றேன் உங்களுக்கு.
0: We have to be clothed appropriately.
1: நாம் அந்த பொருத்தமான நேர்த்தியான ஆடை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும்.
0: Come to verse 2.
1: நீங்க 28ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனம் யாத்திரை ஆமத்துக்கு வாருங்கள்.
0: You shall make holy garments for Aaron.
1: ஆரோனுக்காக பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக.
0: The Bible does not generalize when it talks about wearing clothes.
1: இந்த ஆடைகளை தரித்துக் கொள்கிறது என்று வரும்பொழுது ஒரு பொதுவான கருத்தை வேதாகமம் முன்வைக்கவில்லை.
0: Here it specifically says these clothes are for Aaron and Aaron only.
1: இது ஆரோனுக்கான வஸ்திரம், ஆரோன் மாத்திரமே தரிக்கப்பட்ட வஸ்திரம், அவனுக்காக மாத்திரமே உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
0: What is appropriate for one may not be suitable for the other.
1: ஒருவனுக்கு சரியாக இருக்கிறது அல்லது பொருத்தமாக இருக்க வேண்டியது இன்னொருவனுக்கு பொருந்தி வராது.
0: So the question we need to ask is, while choosing a dress, for whom are we making or buying a dress?
1: அப்ப முதலாவது இந்த வஸ்திரம் என்று வரும்பொழுது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, யாருக்காக இந்த வஸ்திரத்தை தைக்கிறோம் அல்லது யாருக்காக இந்த வஸ்திரத்தை வாங்குகிறோம்?
0: I'll give you three subtopics, just write it down.
1: அதுக்கு கீழே நான் உப தலைப்புகளாக மூன்றை சொல்ல விரும்புகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள்.
0: How to find the appropriate dress?
1: ஒரு சரியான பொருத்தமான ஆடையை நாம் கண்டுபிடிப்பது எப்படி?
0: A.
1: முதலாவது,
0: dress appropriately according to your gender.
1: உங்களுடைய பாலினத்துக்கு தக்கதாக, ஆண்பாலா பெண்பாலா, அந்த பாலினத்துக்கு தக்கதான ஆடை.
0: In Deuteronomy 22:5.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்துக்கு வருவோமானால்,
0: a woman must not wear men's clothing nor a man wear women's clothing. For the Lord your God detests anyone who does this.
1: புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது, அப்படி செய்வர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்.
0: The Bible is very clear.
1: இந்த இடத்துல வேதம் தெளிவாக இருக்கிறது.
0: When you buy or when you stitch a dress, make sure when you wear it, people will be able to identify a girl as a girl and a boy as a boy.
1: நீங்கள் உடைகளை தைக்கும் போதும் சரி, அதை கடையிலே வாங்கும் போதும் சரி, அதை அணிந்து கொள்கிறது பொழுது பெண்ணை பெண் என்றும் ஆணை ஆண் என்றும் மற்றவர்கள் அடையாளம் காணத்தக்கதாக இந்த ஆடைகள் இருக்க வேண்டும்.
0: But today's culture is so bad. A girl is looking like a boy is looking like the girl.
1: இன்றைக்கு கலாச்சாரம் மிக குழப்பமான கலாச்சாரமாக போய் ஆண் பெண்ணை போல இருக்கிறாள், பெண் ஆணை போல இருக்கிறாள்.
0: But the Bible does not approve of that.
1: ஆனால் வேதம் இதை அங்கீகரிக்கவில்லை.
0: Dress appropriately according to your gender.
1: உங்களுக்கான பாலினம் எதுவோ அதற்கு ஏற்ற ஆடையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: If you're going to a dress shop, which you will be going very soon, I think, for Christmas and all.
1: இப்ப எப்படி Dress வாங்க போறீங்க? கிறிஸ்மஸ் வந்துருச்சு, Dress வாங்க கடைக்கு போக போறீங்க.
0: When you go into the shop,
1: நீங்க கடைக்குள்ள போனோனே
0: there will be few people who will be welcoming you.
1: அந்த இடத்துல பலர் உங்களை வரவேற்பாங்க, வாங்க வாங்கன்னு.
0: And the shop wallahs will say, sir, you want to buy dress for you or you want to buy for madam?
1: இப்ப அவங்க கேட்பாங்க, உங்களுக்காக Dress வாங்க போறீங்களா இல்ல மனைவிக்காக Dress வாங்க வந்தீங்களா சார்?
0: And they will say, sir, அம்மாஸ் Dress in first floor, your dress in second floor, children dress in third floor.
1: அப்ப அவங்க அப்படி தான் சொல்வாங்க, ஐயா உங்களுக்கான முதல் மாடி, அம்மாவுக்கு ரெண்டாம் மாடி, பசங்களுக்கு மூணாம் மாடிக்கு போங்கய்யா.
0: But you don't go and buy one dress for everyone. No.
1: நீங்க அங்க போயிட்டு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரே ஒரு Dress கொடுங்க சார் அப்படி கேட்க முடியுமா?
0: You don't say.
1: அப்படி செய்ய மாட்டீங்க.
0: Even the worldly people know a girl section is separate, a boy section is separate, a child section is separate.
1: உலகத்துல உள்ளவங்களுக்கே தெரியும், ஆணுக்கான ஆடைக்கு இன்னொரு பகுதி இருக்கு, பெண்ணுக்கான ஆடைக்காக இன்னொரு பகுதி இருக்கு, குழந்தைகளுக்கான ஆடைக்காக ஒரு பகுதி இருக்கு.
0: As a child of God, you should not bring confusion into people's hearts whether you are a boy or girl by the way you are dressed.
1: நீங்கள் ஆடை உடுத்திக்கொண்டிருக்கிற விதத்தில் இருந்து நீங்கள் ஆணா பெண்ணா என்று தெளிவாக அறியப்பட வேண்டுமே தவிர உலகத்து ஜனத்தை குழப்பிடக்கூடாது.
0: No, some girls are having a haircut like a boy, some boys are having hair like a girl.
1: சில பெண்களை பார்த்தா ஆண்களை போல தலைமுடியை வெட்டி வச்சிருக்காங்க, சில ஆண்களை பார்த்தா பெண்களை போல நீளமா வளர்த்திருக்காங்க.
0: It's all strange cultures.
1: இப்ப பார்த்தனா வேற்றுமையான கலாச்சார பழக்கங்கள் உருவாகிட்டு வருது.
0: If you are a boy, be happy to look like a boy, don't look like a girl.
1: நீங்க ஒரு ஆண் பையனா இருப்பீங்கனா ஆம்பளப் பிள்ளையா இருக்கிறதுனால ஒழுங்கா இருக்க சந்தோஷமா இருக்க ஆணப் பாரி தோற்றம் அளிங்க.
0: If you are a girl, God has given you a feminine beauty, enjoy that beauty and display that beauty, don't look like a boy. It is so ridiculous.
1: நீங்கள் பெண்ணாக இருப்பீங்களா? ஆண்டவர் உங்களை அழகுள்ள பெண்ணாக படைத்திருக்கிறார், நீங்கள் ஒரு பெண்ணை போலவே தோற்றம் அளியுங்க.
0: So dress appropriately means dress according to your appropriate to your gender.
1: பொருத்தமான ஆடையை அணிவது என்று சொல்லுவது உங்கள் பாலினம் எதுவோ அதற்கு பொருத்தமான ஆடை.
0: நம்பர் 2,
1: இரண்டாவதாக,
0: appropriate dress means dress appropriately according to your age.
1: இரண்டாவது, உங்களுடைய வயதுக்கு தகுந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள்.
0: Why do I say that?
1: ஏன் நான் அதை சொல்ல வேணும்?
0: Same chapter, verse 4, second part.
1: 28ஆம் அதிகாரம் யாத்திராகமத்திலே 4ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது,
0: second part, you shall make holy garments for Aaron your brother and his sons.
1: ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும்.
0: So God was saying not the same dress for everybody. There is one dress for the father, there are other dresses for the sons.
1: அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆரோன் ஆகிய தகப்பனுக்கு ஒரு விதமான ஆடை, அவனுடைய குமாரர்களுக்கு இன்னொரு விதமான ஆடை.
0: So when you buy a dress, wear a dress, make sure it displays your proper age.
1: உங்களுடைய வயது என்னமோ அந்த வயதுக்கு பொருந்தி வரக்கூடிய ஆடை.
0: There are some people who have grown up but they're dressing like children now.
1: சில ஆளுக்காக ரொம்ப வளர்ந்துட்டாங்க, ஆனா ஆடைய பார்த்தா குழந்தைக்கு போற ஆடை மாதிரி இருக்கு.
0: Bible says when I was a child I was thinking like a child, I was behaving like a child, but now I'm a full grown man, I don't behave like a child anymore.
1: வேதம் சொல்லுகிறது நான் குழந்தையா இருக்கிற பொழுது குழந்தையை போல செய்துட்டேன், இப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன், வயது வந்துட்டேன், முதிர்ந்தவன் ஆயிட்டேன், அதற்குரிய சிந்தனை எனக்கு வேண்டும்.
0: Young boys, young girls, when you are growing up, try to adapt yourself to your age, don't try to act like a baby.
1: நீங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நீங்க வளர்ந்து வருகிற பொழுது ஒன்றை கவனிங்க, உங்களுடைய வயதுக்கு ஏற்றதை போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
0: There are some dresses when children are wearing, it will not look awkward, but if the same model or dress is worn by a grown girl or a woman, it looks very very awkward.
1: சில ஆடைகள் இருக்கிறது, அதை சிறு பிள்ளைகள் தரித்துக் கொள்கிற பொழுது நமக்கு அது விகல்பமாக தோன்றாது, ஆனா அதே போன்ற மாடலை பெரியவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் தரித்துக் கொள்கிற பொழுது அதை நாம் விகல்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது.
0: You need to have garments for Aaron and garments for his sons.
1: ஆரோனுக்குரிய ஆடை ஆரோனுக்கும் அவன் மகன்களுக்குரிய ஆடை மகன்களுக்கும் இருக்க வேண்டும்.
0: Number 3,
1: மூன்றாவதாக,
0: dress appropriately according to your profession or your job.
1: உங்களுக்கான தொழில் என்னவோ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற ஆடையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும்.
0: Same verse again.
1: திரும்ப அதே வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன்.
0: Make holy garments for Aaron your brother and his sons that he may minister to me as a priest.
1: உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும்.
0: This dress was not prepared or made just to decorate Aaron but to be suitable for his occupation.
1: Inda Aaronukku kodukapatta inda vastram avane alangarippadarkalla avan seiya vendiya velai ooliyathukku thagunda aadai.
0: The Israelites will not, should not, cannot wear this dress.
1: எந்த இஸ்ரவேலோ இருக்கிறவர்கள் இந்த ஆடையை அவர்கள் தரித்துக் கொள்ள முடியாது.
0: Even Moses cannot wear this dress.
1: மோசே கூட இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்திருக்கிறதுன்னு தரித்துக் கொள்ள முடியாது.
0: It was specifically given for a purpose.
1: இது ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது.
0: You see, you don't have to copy somebody's dress outright. Don't do that.
1: நீங்க யாரோ ஒருவர் போட்டிருக்க ஆடையை பார்த்து காப்பி அடிச்சு அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது.
0: Sometimes it will not fit you. You see.
1: ஏன்னா சில வேளையில அது உங்களுக்கு பொருத்தமாவும் இருக்காது.
0: Others may have it, but not for you. It may not suit you.
1: மற்றவர்கள் அதை அணிந்து கொள்ளலாம், ஆனா உங்களுக்கு அது பொருத்தமா இருக்காது.
0: Jesus did not copy anybody's clothes.
1: ஆண்டவராக இயேசு யாருடைய ஆடையை பார்த்து காப்பி அடிக்கல.
0: His forerunner John the Baptist was wearing camel's hair and leather belt in his waist.
1: நீங்க யோவான் என்று சொல்லுகிற யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்னோடியாய் வந்தவனை நாம கவனிக்கும் பொழுது அவர் ஒட்டகமயிர் ஆடையும் வார்க்கச்சையும் தரித்திருந்தார்.
0: But Jesus did not follow and say, "You are my forerunner, I will also dress like you."
1: எனக்கு முன்பாக வந்த நீர் ஆகவே உம்மை போல நானும் ஆடைகளை உடுத்திக்கொள்ள விரும்புகிறேன் என்று இயேசு உடுத்திக்கொள்ளவில்லையே.
0: He did not even recommend John's clothes to his followers.
1: அவரை பின்பற்றி வந்தவர்களுக்கு யோவானை போல நீங்களும் ஆடையை தரித்துக் கொள்ளுங்கள் அதுதான் சரி என்றும் சொன்னாரா இல்லையே?
0: What is fitting you, what is appropriate for you and for your occupation, wear that.
1: உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அந்த ஆடையை மட்டும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: There is a significance for every dress.
1: ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது, அதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது.
0: So be appropriate in your dressing.
1: உங்களுடைய ஆடைகளை தெரிந்தெடுக்கும் பொழுது பொருத்தமானதாக தெரிந்து கொள்ளுங்கள்.
0: Number 2,
1: இரண்டாவதாக,
0: our external clothing must not only be appropriate, our external clothing must be beautiful.
1: நம்முடைய வெளியரங்கமான ஆடை பொருத்தமான ஆடையாக இருப்பது மாத்திரமல்ல, அது அழகுள்ள ஆடையாகவும் இருக்க வேண்டும்.
0: It should be beautiful.
1: அது அழகாக இருக்கணும்.
0: You see, that is why if you read the same verse again, verse 2,
1: நீங்கள் இரண்டாவது 28:2 கவனிப்பீர்களானால்,
0: the Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: you should make holy garments for Aaron your brother for glory and for beauty.
1: உன் சகோதரனாய் ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக.
0: What does it mean?
1: இதுடைய அர்த்தம் என்ன?
0: Some people think holy garment means shabby garments. No.
1: சிலர் நினைக்கிறது இந்த பரிசுத்த வஸ்திரம்னா காமாசமான இருக்கணும்,
0: ஏதோ அலங்கோலமா டிரஸ் பண்றது தான் பரிசுத்த டிரஸ் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. It's not like that. The Bible says when you wear clothes it should be without wrinkle, spot or blemish.
1: வேதம் சொல்லுகிறது இந்த ஆடை எப்படி இருக்கணும், கரை திரை இல்லாத ஆடையாக இருக்கணும்.
0: கரை திரை பிழை அழகா டிரஸ் பண்ணணும். பண்ணா ஏதோ சட்டிக்குள்ள வச்சு மூக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிரெஸ் ஒழுங்கா அயன் பண்ணி நீட்டா போட்டு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? You should look beautiful. It should compliment you, who you are.
1: இந்த காரியம் எப்படி இருக்கணும், இந்த ஆடையை நீங்கள் அணிகிறதுனால மற்றவர்களை பாராட்டத்தக்கதாக இருக்கணும்.
0: It should fit you properly.
1: இது முதலாவது உங்களுக்கு பொருத்தமா இருக்கணும்.
0: It should fit you.
1: இது உங்களுக்கு சரியா பொருந்தி வர்ற ஆடையா இருக்கணும்.
0: The size should fit you, the color should fit you, the model should fit you, everything should fit you.
1: அது போட்டிருக்கிறதால அதனுடைய நிறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அதனுடைய அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமானதா இருந்திருக்கணும்.
0: If you read that passage in verse 3,
1: நீங்க மூன்றாம் வசனத்தை கவனிப்பீர்களானா,
0: the Lord said, you should speak to all the gifted artisans whom I have filled with the spirit of wisdom that they may make Aaron's garments.
1: ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தம் படுத்தும்படிக்கு அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக.
0: I like this verse very much.
1: எனக்கு இந்த வசனத்தை ரொம்ப பிடிக்குது.
0: The Lord said, don't bring any Tom, Dick and Harry and Drake, but stitch the dress for Aaron.
1: இங்க ஆரோனுக்கு dress தேவனா யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு ஏதோ ஒரு dress தச்சு கொடுன்னு ஆண்டவர் சொல்லல.
0: He said, find talented and gifted people, gifted tailors who will stitch the dress up appropriately and perfectly fitting so it will be beautiful for Aaron.
1: இந்த ஆடையை தைப்பதற்கு ஞானமுள்ள விவேகமுள்ள சரியான நபரை கொண்டு அதை நீ தை.
0: That means his dress should not be too big, it should not be too small.
1: ஒன்று அது பெரிய ஆடையாவும் இருக்க கூடாது, அல்லது அவனுக்கு அளவுல குறைஞ்ச ஆடையாவும் இருக்க
0: கூடாது. இட் ஷட் நாட் பி டு டைட், இட் ஷட் நாட் பி டு லூஸ்.
1: ஒண்ணு தொலதொலன்னு இருக்க கூடாது, ரொம்ப இறுக்கமானதாவும் இருக்க கூடாது.
0: God said for stitching dress they need the spirit of wisdom.
1: பாருங்க, இந்த ஆடையை தைக்கிறதுக்கே அவனுக்கு ஞானம், ஆவியினுடைய ஞானம் தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
0: Now don't go around and say who is here like this, you know, I need from some person with the spirit of God and for dressing my clothes. You will not get.
1: இப்ப Dress தைக்கிறதுக்கு அப்படி யாருங்க இருக்கறாங்க இந்த ஞானம் உள்ள ஆளுன அப்படி தேடி திரிஞ்சாதீங்க.
0: But at least have some sense to find tailors who can stitch dresses according to something that will fit you properly.
1: உங்களுக்கு சரியா பொருந்தி வர ஆ தைக்க கூடிய டெய்லரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்து தைங்க.
0: Some years ago there was a person who used to come on and off to our church. He was a tailor.
1: நம்முடைய சபைக்கு எப்பவாவது ஒரு தடவை வந்து போற ஒருவர் இருந்தார். அவர் டெய்லர் வேலையும் செஞ்சிட்டு
0: இருந்தார். Long ago.
1: இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக.
0: Somebody told he is a good tailor.
1: அவர் நல்ல டெய்லர் என்று நம்மட்ட சொல்லிட்டாங்க.
0: And my parents when they had the extra which says he is a believer, they immediately invited him to our house and ordered him to stitch all our uniforms that year.
1: இப்போ எங்க அப்பா அம்மாட்ட வந்து அவர் விசுவாசி என்று சொன்னதனால இப்ப கூடுதலான ஒரு தகுதியையும் பெற்றுட்டார் அவர். அதனால அவரை கூப்பிட்டு எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் தைக்க அவருக்கு கொடுத்தாச்சு.
0: And he came with an assistant.
1: அவர் கூடவே ஒரு துணையில ஒரு ஆளையும் கூட்டிட்டு வர்றாரு உதவியால.
0: All the measurements he would say and that fellow will be writing.
1: அப்ப எங்களை அளக்க அளக்க அந்த அளவு எல்லாத்தையும் அந்த உதவியாளர் குறிச்சிட்டார்.
0: He said, best way I will stitch for you.
1: நான் அருமையா தச்சிட்டு வரணும் இல்லையா பாருங்க.
0: So the June month came.
1: June மாசம் வந்துருச்சு.
0: The new dresses came.
1: புது யூனிஃபார்ம் கையில வந்துருச்சு.
0: And all three boys we were wearing the dress.
1: நாங்க மூணு ஆம்பள பசங்க, நாங்க மூணு பேரும் அந்த dress போறோம்.
0: It was half trouser, small small fellows.
1: அப்ப அரை trouser தான் அப்பல நாங்க அத போறோம்.
0: But when we stood before the mirror,
1: நாங்க கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும் போது
0: we were wondering whether it's a trouser or a skirt.
1: இது ட்ரௌசரா இல்ல பொம்பளை பிள்ளைங்க போடுற சட்டையான்னு
0: தெரியல. I tell you for the next 3 months we became the laughing stock in our school.
1: எங்க ஸ்கூல்ல நாம 3 மாசம் நம்மள பார்த்தா எல்லாரும் சிரிக்கிற மாதிரியா இருந்தது.
0: The boys would leave their hands inside our trousers.
1: பசங்க அதுக்குள்ள கையே விடுவாங்க.
0: If you give them permission even their head can go inside.
1: விட்டா தலையே கூட விட்டுருவாங்க.
0: If you ask that person, brother, what is this brother you are stitching like this?
1: அப்ப அவரை கூப்பிட்டு டெய்லர் கூப்பிட்டு என்னையா இப்படி தச்சிருக்கீங்கன்னு கேட்டா,
0: he is saying, pastor, you can wear this dress for next 3 years.
1: அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த dress நீங்க போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்ல.
0: This is one category.
1: இப்படி ஒரு சாரர் இருக்காங்க.
0: There is another category.
1: இன்னொருத்தர் இருக்காங்க.
0: You give them the cloth.
1: அவங்கட்ட துணியை கொடுத்தீன்னு
0: வைங்க. And you try to wear the dress.
1: அத நீங்க போடணும் முயற்சி எடுத்தா,
0: you should be very careful, the dress will tear or your leg will have a sprain.
1: ஒண்ணு அந்த dress கிழிஞ்சு போயிடும் இல்ல கால் சுளுக்கு பிடிச்சிடும்.
0: So tight body clinging, you cannot even take it inside.
1: அத இழுத்து கிழுத்து போறதுக்குன்னு பெரிய பிரயத்தனமே செய்ய வேண்டியிருக்கும்.
0: The Lord said, find some wise fellows who know how to make the dress fit to you.
1: உனக்கு பொருத்தமான ஆடையை செய்வதற்கு ஞானமுள்ள ஒருத்தனை தெரிஞ்சு அவன்ட்ட அந்த வேலையை கொடு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Your dresses must complement your beauty. It should not destroy your looks.
1: உங்களுடைய அழகை, உங்களுக்கான அந்த தோற்றத்தை அது உண்மையாகவே பாராட்டும் தன்மையோடு இருக்கணுமே தவிர கெடுத்து போறதா இருந்துடக்கூடாது உங்களுடைய ஆடைகள்.
0: So A for appropriate dress.
1: அப்ப முதலாவது நான் சொன்னேன் பொருத்தமான ஆடை.
0: Number 2 beautiful dress.
1: இரண்டாவது அழகான ஆடை.
0: Third one.
1: மூன்றாவதாக
0: come to verse 4 first part.
1: நீங்க 28 அதிகாரத்திலே 4 முதல் பகுதியை பாருங்க.
0: These are the garments which they shall make, a breastplate, an ephod, a robe, a skillfully woven tunic, a turban and a sash.
1: 28:4 le avargal undaakka vendiya vastrangalavana marpadakkamum ebothum angiyum visitramana ulchattayum paagaiyum idaikkachayume.
0: Third principle, when you dress externally.
1: மூன்றாவது இந்த வெளியரங்கமான ஆடையில காணப்பட வேண்டியது என்னன்னு கேட்டா,
0: you have to stitch or buy clothing that will cover your body.
1: உங்களுடைய சரீரத்தை மறைக்கிற ஆடைகளை நீங்கள் தரிக்க
0: வேண்டும். Look at this dress.
1: இந்த dress பாருங்க.
0: I have never seen such kind of dress ever advertised.
1: இப்படிப்பட்ட ஆடை எந்த ஒரு இடத்திலையும் விளம்பரப்படுத்தப்பட்டதை நான் பார்க்கல.
0: I have read about 3-piece suit, 4-piece suit, but here it is a 7-piece suit.
1: அங்க பொதுவாக நம்ம பார்த்தா 2-piece suit, 3-piece suit, 4-piece suitன்னு போடுவாங்க. இங்க இத்தனை ஏழு விதமான ஆடைகளை பத்தி சொல்லுது.
0: In other words, from head to toe, God designed a dress that will cover Aaron's body.
1: ஆரோனுடைய சரீரத்தை மறைக்கும்படி தலை முதல் அவனுடைய கால் வரைக்கும் அந்த ஆடைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: I talk to parents, I talk to children. Whether you buy clothes for yourself or you buy clothes for your children, ensure that your clothes will cover their body.
1: நீங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் ஒருவேளை பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்குவீங்க, நீங்கள் உங்களுக்காக வாங்குவீங்க, ஒன்றை மட்டும் கவனத்தில் எடுங்க, உங்களுடைய சரீரத்தை மூடுகிற ஆடைகளாக அவை இருக்கட்டும்.
0: Very important.
1: இது ரொம்ப முக்கியங்க.
0: Why do we wear dress?
1: நாம் ஏன் ஆடையை தரிக்கிறோம்?
0: Not to display our body, but to cover our body.
1: நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை காண்பிப்பதற்கல்ல, அதை மறைக்கிறதுக்கு தான் ஆடைகளை தரிக்கிறோம்.
0: But in today's world culture, in the name of design, in the name of fashion, more skin is shown than the dress.
1: ஆனால் இன்றைக்கு உள்ள காலத்தில் கலாச்சாரம் என்று சொல்லுகிறதிலே ஆடை வடிவமைப்பாளர் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆடைகளை வடிவமைக்கிறவர்கள் சரீரத்தை வெளியில் காட்டுறாங்க, ஆடையை குறைக்கிறாங்க.
0: They call it fashion.
1: இது என்னன்னு சொல்றாங்க இன்னைக்கு? இதுதாங்க இன்னைக்கு உள்ள நவீன பாணி என்று சொல்றாங்க.
0: Never do that for yourself or for your children.
1: உங்களுக்காயிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காயிலும் தயவு செய்து இதை செய்யாதிருங்கள்.
0: See, there are some people who ask questions, Pastor, this model dress can we wear, this design can we wear? You have all these questions.
1: பலர் கேட்பாங்க, இந்த மாடல் ஆடையை நாங்க போடலாமா, இப்படிப்பட்ட ஆடைகளை நாங்க போட்டுக்கலாமா?
0: The truth is,
1: உண்மை என்னன்னா,
0: like culture, dress also is constantly changing. You cannot stop that.
1: கலாச்சாரம் மாறுகிறதை போல அதே போல நம்முடைய ஆடைகளும் மாறிக்கொண்டு தான் வருது. நீங்க அதை நிறுத்த முடியாது.
0: When I was growing up as a little boy, even when my sister was growing up, சுடிதார் was considered as a taboo. Cannot wear. It's unspiritual. It is a devilish cloth.
1: நாங்க சின்னதுல இருந்து வளர்ந்து கொண்டு வரும் பொழுது என்னுடைய சகோதரி உட்பட அந்த நாட்களிலே சுடிதார் என்கிற அந்த ஆடையை தரிப்பது பரிசுத்தம் இல்லாதது என்றும் அது பேய்களுக்கு அடுத்தது என்றும் சொல்லப்பட்டிருந்தது.
0: But today,
1: இன்னைக்கு
0: many devils are sitting here.
1: பல பிசாசுகள் இங்கே உட்கார்ந்திருக்கு. அப்படி பார்த்தா,
0: in those days, if you take the standard of those days,
1: அந்த காலத்துல வச்சுக்கொண்டு அந்த அளவு முறையின்படி நாம் பார்ப்போமானால்,
0: many men are actually wearing devil's clothes because you are wearing jeans.
1: இதுக்கு ஜீன்ஸ் போட்டு வந்ததனால பிசாசின் ஆடையை தரித்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள் ஆம்பளைங்க.
0: I am not saying, it was told.
1: நான் சொல்லல, அன்னைக்கு வச்சிருந்த அளவுகோலை பத்தி சொல்றேன்.
0: The truth is,
1: உண்மை என்னன்னா,
0: these fashions will keep on changing.
1: இந்த ஆடை அணிகலன்களுக்கு இருக்கிற இந்த ஃபேஷன் என்று சொல்லுகிற இது மாறிட்டே இருக்கும்.
0: I cannot tell you what design to wear, what model to wear. That's not my job.
1: உங்களுக்கு நீங்க எப்படி தான் போடணும், இந்த மாடல் தான் போடணும், இந்த விதமான ஆடையை தான் அணியணும் என்று சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல, அது என்னுடைய காரணமும் அல்ல.
0: My job is to tell you why you are wearing a dress.
1: நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் ஆடைகளை ஏன் தரித்திருக்கிறீர்கள் என்பதை மாத்திரம்.
0: It can be any model.
1: அது எந்த விதமான ஆடைகள வாடையா இருக்கட்டும்.
0: I know my wife will say, in சுடிதார் there are so many models.
1: என் வைஃப் சொல்லுவாங்க, சுடிதார்லயே ஏகப்பட்ட மாடல் இருக்கு.
0: Because there are so many models, varieties coming every day.
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தா புதுப்புழி வடிவமைப்புல புதுப்புது விதமான ஆடைகளை கொண்டு குவிக்கிறாங்க.
0: Now, how do you choose what is right?
1: அப்ப இதுல எது சரி என்று நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது?
0: Number one, choose what is appropriate for you.
1: முதலாவது உங்களுக்கு எது பொருத்தமோ அதை தேர்ந்தெடுங்க.
0: Number two, choose what is beautiful for you.
1: உங்களுக்கு எது அழகா இருக்குமோ அதை தேர்ந்தெடுங்க.
0: Number three, very importantly, choose a dress, any model, any design, that will ensure that it will cover your body.
1: உங்களுடைய சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் மறைக்கத்தக்கதான ஆடையாக அந்த ஆடையை தேர்ந்தெடுங்க.
0: Be very careful, young people and old.
1: தெரியா, இந்த இளவயதுக்கும் சொல்றேன், முதல் முதிர்ந்தவங்களுக்கும் சொல்றேன், கவனமா இருங்க.
0: Be careful, because today we have something called Dressing rooms, trial rooms we have.
1: என்ன இன்னைக்கு போனீங்கன்னா கடைகளில ஆடைகளை போட்டு பார்க்கிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன்.
0: Those days that nothing like that was there.
1: அன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது.
0: And thank God for trial rooms.
1: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆடைகளை போட்டு நீங்க பார்க்கிறதுக்குள்ள இடங்களை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: And a parent must ensure that their child in the trial room when they look is covered fully when they buy the dress.
1: பெற்றோராகிய நீங்க ஒரு காரியத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கணும். உங்க பிள்ளைங்க போடுகிற அந்த ஆடை, தெரிவு செய்கிற ஆடை, அவருடைய சரீரத்தை மறைக்கிற ஆடையாக இருக்க வேண்டும்.
0: Don't go for body clinging too tight clothes that can reveal their body shape.
1: அவர்களுடைய சரீரத்தினுடைய அங்கங்களை வெளிக்காட்டவோ வெளிக்கொண்டு வருவதுக்கோ காண்பிக்கப்படுகிற இறுக்கமுள்ள சிறிய ஆடைகளை தவிருங்கள்.
0: And don't go for clothes that are transparent.
1: அது கண்ணாடிய போல உள்ள இருக்கிறது வெளியே தெரியற மாதிரியான துணிகள்ல உள்ள ஆடைகள் இருக்கு, அதைகளும் வேண்டாம்.
0: Don't go for too short clothes even for children. Too short, no. Cover them.
1: சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு முழுவதும் மூடுகிற ஆடையை எடுங்களே தவிர அவங்களுக்கு குறைஞ்ச அந்த ஆடைகளை எடுக்காதீங்க.
0: அந்த குட்ட ஆடைன்றாங்க பாருங்க, அது வேண்டாம், அது பழக்காதீங்க பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி குட்ட ஆடைகளை போட்டு தேவ பிள்ளைகள் பழக்கு விக்கப்படக்கூடாது. சின்ன பிள்ளையா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஒரு நாணம் வெட்கம் வரணும், அவங்களுக்கு அது சொல்லி கொடுக்கணும். When you buy too short clothes for even for your children, when they grow up, they will want to go even shorter.
1: நீங்க குட்டையான ஆடைகளை சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நீங்க வாங்கி கொடுக்கறீங்கன்னு வைங்க, அந்த குழந்தைகள் வளர வளர ஓகே இது சரிதான் என்ற எண்ணத்துல இன்னும் குட்டையான ஆடைகளை வாங்குவாங்க.
0: Be careful.
1: I've said எச்சரிக்கையா இருங்க.
0: And young children as a elder brother for some of you, even as a father, I will tell you.
1: உங்களுக்கு இங்க இருக்கிறவங்கள சிலருக்கு நான் ஒரு சகோதரனை போல, இன்னும் சிலருக்கு ஒரு தகப்பனை போல நான் அந்த வாலிபர்களுக்கு இந்த ஆலோசனையை நான் சொல்றேன்.
0: Be happy to be fully clothed and be decent and modest in your dress.
1: நீங்க முழுவதும் மறைக்கப்பட்ட ஆடை அணிந்து அழகாக இருங்க. உங்களுடைய எல்லா நன்மைக்காகவும் நான் இதை சொல்கிறேன்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: Don't wear dresses and clothes like worldly people who expose their bodies.
1: உலகத்தார் தங்களுடைய சரீரத்தின் அங்கங்களை வெளியே காட்டும்படி ஆடை அணிகிறார்களே, அதை போல நாம் அணியவே கூடாது.
0: A fully clothed girl and a fully clothed boy is much more respectable in society.
1: ஒரு சமூகத்துல நீங்க வாழும் பொழுது சரியாக எல்லா உடம்பையும் மறைத்த, சரீரத்தை மறைத்த ஆடைகளை அணிகிறவர்களை சமூகம் மதிப்பாக நடக்கும், மதிப்பளிக்கும்.
0: A fully clothed person, boy or girl, is actually more attractive and beautiful.
1: ஒரு முழுவதும் ஆடை தரித்திருந்த பெண்ணாயிலும் ஆணாயிலும் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னாலே அழகாக பார்க்கப்படுவார்.
0: A fully clothed boy and a fully clothed girl is much more safe in today's society.
1: இன்னைக்கு உள்ள சமூக அமைப்புல நாம வாழுகிற இந்த சூழ்நிலையில சரியாக முழுமையாக மூடப்பட்ட ஆடை தரித்திருக்கிற ஆணும் பெண்ணும் பாதுகாப்பு உள்ளவங்களா இருப்பாங்க.
2: செய்தியின் தொடர்ச்சியை மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்தும் இந்நிகழ்ச்சிகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே,

ஒவ்வொரு நன்மைக்காக காலையும் மாலையும் எவ்வேளையும் எல்லா நேரத்திலையும் என் துன்பத்திலும் என் இன்பத்திலும் என் நெருக்கத்திலேயும் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். தாவீது சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உல்லாப்பிற்கு நான் பயப்படேன், காரணம் தேவரீ

முன்பாக ஆண்டவரே, யாரிடத்துல நாங்கள் போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனா சத்துருக்கு முன்பாக எங்க தலையை நிமிர பண்ணுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவே.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதையும் பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே

தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது.

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. We have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட் சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் ஆண்டவரே, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே. உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு அமேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதை ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடு.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா.

சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தா போதும், இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. Problemanavargalai alla ana

அந்த சிலுவையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திருக்கிறதான் இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்தில் ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, O God.

0: ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything is you, O God. It's all about you, O God. Lead us and guide us, O God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். ஒரு தம்பதியினர் காரில் நீண்ட தூரம் பிரயாணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு பெட்ரோல் பல்கில் காருக்கு பெட்ரோல் போடும்படி நிறுத்தினர். அங்கு காருக்கு தேவையான மற்ற எல்லா சேவைகளும் செய்து கொடுக்கப்பட்டது. அங்கிருந்த அட்டண்டர் காரின் மின்ஷீல்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்தார். காருக்குள்ளே இருந்த மனிதன் ஜன்னல் வழியே தலையை வெளியே நீட்டி, நீ கண்ணாடியை நன்றாக கழுவவே இல்லை, எனவே திரும்ப சுத்தம் செய் என்றான். அந்த அட்டெண்டரும் மீண்டும் கார் கண்ணாடியை நன்றாக கழுவி முடித்தார். காருக்குள் இருந்த மனிதன் மீண்டும் தலையை வெளியே நீட்டி, உனக்கு கார் கண்ணாடியை துடைக்கவே தெரியாதா? இன்னும் காரின் முன்புற கண்ணாடி மங்களாகத்தான் இருக்கிறது என்றான். இதை பார்த்த அவருடைய மனைவி தன் கணவனுடைய மூக்கு கண்ணாடியை கழற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் அதை கணவனுக்கு மாட்டிவிட்டாள். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயங்களில் குற்றத்தை நம்மீது வைத்து கொண்டு சூழ்நிலைகளையும் பிறரையும் நாம் குறை சொல்கிறோம். தவறு நம்மீதுதான் உள்ளது என்று நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை. தேவன் ஆதாம் ஏவாளிடம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். இதை அறிந்த சோதனைக்காரனாகிய பிசாசு சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளிடம் பேசினான். அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் சாவது இல்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்னான். ஏவாள் சாத்தானின் வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டு பழத்தை புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். தேவன் அதை விசாரித்த போது ஏவாள் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் பழியை சாத்தான் மீது தூக்கி போட்டாள். தான் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையைத்தான் குறை சொன்னாலே ஒழிய தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, பிறரை குறை சொல்வதற்கு முன்பு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மேல் குற்றம் இருக்குமானால் பிறர் மீது பழி போடாமல் நம்முடைய குறைவை ஒத்துக்கொள்வோம். நம்முடைய தவறை நாம் சரி செய்து அதற்கான மன்னிப்பை பெறும்போது தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவுகள் வலுப்பெறும்.
2: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

நியாயாதிபதிகள் 20 அதிகாரம். அப்பொழுது தான் முதல் பேர்சிபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டியம் உருவுகிற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுத்தரமாக நானும் என் மருமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டிலுள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மருமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மருமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் 100 பேரில் 10 பேரையும் 1,000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1,000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும் படிக்கு அவர்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும் படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரையல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரின் லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாத படிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 21,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய
பெஞ்சமீன் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமீன் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினேகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடையாட்களை வைத்து 3 பெஞ்சமீன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமீன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 முதல் 2 செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமீனை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாய் இருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகையானது தம்பம் போல உயர எழும்பின போது பெஞ்சமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வானபரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பி கொண்டார்கள். பெஞ்சமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வரும் மட்டும்
அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனால் பெஞ்சமீனரிலே 18,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாய் இருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாய் இருந்தார்கள். 600 பேர் திரும்பி கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள்.

நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். மறைந்திருந்து பயந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. நான் நினைக்கிறேன் அவர் கூப்பிட்ட உடனே அப்படி திரும்பி பார்த்துருப்பார், யாரோ நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க போல, யாரோ ஒரு பராக்கிரமசாலி என் பக்கத்தில் நிற்கிறாங்க போல. அதனால தான் இப்படி கர்த்தருடைய தூதனானவர் கூப்பிடுகிறார் என்று ஒருவேளை பயந்து சுற்றி முற்றிலும் பார்த்துருப்பார், யாரும் இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார் தன்னைத்தான் இப்படி அழைக்கிறார். கிதியோன் பராக்கிரமசாலி தான், ஆனாலும் அவன் இதுவரை பார்த்த கேட்ட பல செய்திகள் அவனை பயத்துக்குள்ளாக மாற்றிவிட்டது. கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலி என்று கூப்பிட்டாருன்னா உண்மையாக தான் கூப்பிட்டார். ஆனாலும் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களையும் அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டு விட்டது. சரீரம் பலமாகத்தான் இருக்குது, ஆனா மனது பலவீனம் ஆகி. சரீரத்தினுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகமான கவனம் எதற்கு செலுத்த வேண்டும்? நம்முடைய மனதின் ஆரோக்கியத்துக்கு செலுத்த வேண்டும். இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உணவை இந்த சரீரத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த மனது ஆரோக்கியமாய் தைரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற காரியங்களை நாம் நம்முடைய மனதுக்கு கொடுக்க வேண்டும். நாம் பார்க்கிற கேட்கிற அனைத்து காரியங்களும் முதலாவது நம்முடைய மனதுக்குள் செல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு கவனித்து பார்த்தால் அநேகர் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதை குறித்த கவனம் இல்லாதபடி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிதியோன் கேட்டதெல்லாம் என்ன? எதிரிகள் வந்தாங்க, இதை சூறையாடி விட்டார்கள், அவங்க வீட்டு எரிச்சுட்டு போயிட்டாங்க, இவங்க கிட்ட இருந்த ஆடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்படிப்பட்ட செய்திகளை தான் கிதியோன் கேட்டுக்கொண்டே இருந்தார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பயம் நம்மை மேற்கொண்டு பலனற்றவர்களா ஏன் நம்மை மாற்றுகிறது? நான் கேட்கிற செய்திகள் அப்படிப்பட்ட செய்திகள். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு தொலைபேசியில அழைத்து அவர்கள் சொன்னார்களாம், ஒரு விஷயம் தெரியுமா என்ன அப்படின்னா, எங்க வீட்டு பக்கத்துல 35 தான் அந்த சகோதரிக்கு, திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னாங்க, 2 கழிச்சு பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க, மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு இவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. இவங்களுக்கு அப்பதான் திக்குனாச்சு, ஏன்னா அவங்களுக்கு 35. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களே கேட்டுக்கொண்டிருக்கிற சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு தைரியம் இருக்காது. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என் ஆத்மாவுக்கு எது பலன் கொடுக்கிறதா இருக்கிறதோ அதை நான் அதிகமாக கேட்க வேண்டும். நம்முடைய மனதின் ஆரோக்கியத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப கிதியோனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா விதமான துர்ச்செய்திகளின் நிமித்தமாக அவனுடைய மனதிலே ஒரு சலிப்பு ஏற்பட்டது. அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் நம்மளால ஒன்றும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கிதியோன் வந்து விட்டார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யானை வலிமை மிக்க ஒரு மிருகம், காட்டில எவ்வளோ பெரிய செடினாலும் அதை உடைக்கக்கூடியதாக பலமுள்ளதாக இருக்கிற ஒரு மிருகம். ஆனால் அதை ஒரு இரும்பு சங்கிலியினாலும் ஒரு சின்ன குச்சி அதை வைத்து மனிதன் அதை கட்டுப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இது சாத்தியமாயிற்று அப்படின்னு பார்த்தா, காலங்கள் செல்ல செல்ல இது பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த காட்டு யானை பயிற்றுவிக்கப்பட்டு தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அது நம்பிவிடுகிறது. அதனுடைய பலன் என்ன என்பதை அறியாத ஒரு நாய்க்குட்டியை போல அது மாறிவிடுகிறது. இன்னைக்கு நாம சொல்லணும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாய் இருக்கிறேன். இதை என்னுடைய சிந்தனையில என்னுடைய மனதிலே நான் ஆழமாய் அறிந்து புரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் உயிரோடவே இருக்க முடியும். இன்றைக்கு பலவிதமான இந்த சூழல்கள்
மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வியாதியினால் அநேகர் மரித்தாலும் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். இதை விட ரொம்ப வேதனை என்னன்னா, பயத்தினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் சர்வ அதிகாரமுடையவனாய் இருந்தாலும், எல்லா செல்வங்களையும் பெற்றவனாக இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்பட்டான். இரவு நேரங்களில் அவனால் நன்றாக தூங்க முடியவில்லை. அவனுக்கு மனசமாதானம் இல்லை. அவனுடைய அவையில் இருந்த மந்திரிகளிடம் இதை குறித்து அவன் கேட்டபொழுது, அருகிலுள்ள காட்டில் வசிக்கும் ஒரு சாதுவனிடத்திலே போய் பேசினால் அவர் ஆலோசனை தருவார் என்று கூறினார்கள். அவர்கள் வார்த்தையின்படியே அருகிலிருந்த காட்டில் வசித்துக் கொண்டிருந்த சாதுவை சந்தித்தான் அரசன். அவர் அவனை அருகிலே உட்கார வைத்து சற்று நேரம் யோசனை செய்தார். பின் அவனிடம், உலகத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனின் சட்டையை நீங்கள் வாங்கி போட்டுக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் இவையெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். அவன் அரண்மனையிலே இதைப் போய் சொல்ல, போர் வீரர்கள் பல திசைகளிலே மகிழ்ச்சியான அந்த மனிதனின் சட்டைக்காக அலைந்து திரிந்தார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கிடைத்த பதில், எங்கள் கிராமத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் கிராமத்தின் ஓரத்திலே ஒரு குடிசையில் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார், மகிழ்ச்சியோடு பேசுவார். அவரை சந்தித்து பாருங்கள் என்று அழைத்துச் சென்றார்கள். அரண்மனை வீரர்கள் அவரை பார்த்து, நீங்கள்தான் இந்த இடத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரா என்று கேட்டார்கள். அவர் சிரித்துக்கொண்டே, ஆமாம், நான் தான். என்னைப் போல மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரும் கிடையாது. இங்கு இருக்கிற எல்லோரும் எதை குறித்தாவது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் எப்பொழுதும் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். அப்படியென்றால் அரசனுக்கு நீங்கள் அணியும் ஒரு சட்டை தேவை என்று கேட்டார்கள். இதை கேட்டவுடன் அந்த பெரியவர் மிகவும் சிரித்துக்கொண்டே, என்ன, ஒரு சட்டையா? சட்டை வாங்க நான் எங்கே செல்வது? என் வாழ்நாளில் நான் சட்டை அணிந்ததே இல்லை. ஒரு சட்டை வாங்கக்கூட முடியாத ஒரு ஏழை நான் என்று கூறினார். இதைப் போய் அவர்கள் ராஜாவினிடத்தில் சொன்னபொழுதுதான் ராஜா, எந்த பொருளையும் பெற்றிருப்பதால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உண்டாகும் திருப்தியினால் உண்டாவது என்பதை புரிந்து கொண்டார். ஹென்ரி ஃபோர்டு என்ற கார் கம்பெனியினுடைய சொந்தக்காரரும் ஒரு முறை தன்னுடைய போதகரிடம் சென்று, ஐயா, எனக்கு ஒரு அமைதியான மனநிலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர், உங்களுக்கு இருப்பதையெல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார். ஹென்ரி ஃபோர்டும் அதைப் போலவே அனைவருக்கும் உதவி செய்யும் ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணினார். நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இந்த காரணத்தினால்தான் இயேசுவும் கூறியிருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்போமா?

0: அடுத்த படிக்கு முன்னேறுங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம், அதனுடைய இரண்டாவது வசனத்தை நாம் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம்.
2: ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் ஊரணராகும்படி கடந்து போவோமாக.
1: ஏற்கனவே போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் போட்டுக் கொண்டிராமல் பூரணராகும்படி கடந்து போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஒரு குறிப்பிட்ட லெவல்லே நின்று கொண்டிராதபடிக்கு லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் லெவல், லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ், அடுத்த பகுதி போவோம். ஒரே விதமாகவே வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். உபாகமம் 1 இங்க 6 வசனத்தை வாசிங்கள்.
3: ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும்.
1: நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும். இப்ப என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. போதும், இவ்வளவு நாள் தங்கி இருந்துட்டீங்க, இனி என்ன பண்ணுங்க, யூ ப்ரொசீட் ஆன், நீங்க புறப்பட்டு போங்க. 8 வசனத்தை வாசிங்கள்.
3: இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார்.
1: அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். You have been called to inherit the land, the promised land. அதை சுதந்தரிக்கணும். மலை அருகே உட்கார்ந்திருந்து அவிதமாக சிந்தனை பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டது போதும். Proceed on. Go to the next step. Go to the next level. Spiritual life-ல நாம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லையே இருந்து கொண்டிருக்க கூடாது. We should not be remaining in the same level. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெவலை தக்க வைக்கிறதெல்லாம் குறியா இருக்கிறாங்க. இல்லை, நம்ம தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம், வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம், பாடல் பாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த லெவலை நம்ம என்ன செய்யணும், தக்க வைக்கணும். இந்த லெவலில் நம்ம தொடரணும். ஆக ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, வர்ஷிப் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, ஒருவேளை கொஞ்சம் ஊழியம் செய்யறது சான்ஸ் கிடைச்சுன்னா அதையும் செய்யறது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொட்டீன்லேயே என்ன செய்கிறோம், தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த லெவலை தாண்டி போக மாட்டேங்கிறோம். முதலாவது பாருங்களேன், அநேக கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் என்னவென்றால் ஒரு வழிபாட்டு அடையாளம், ஒரு தொழுகை அடையாளம், சர்ச்சுக்கு போகிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. பைபிள் படிக்கிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஜபம் பண்ணுகிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. காணிக்க கொடுக்கிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு காலையில் ஜபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் பைபிள் படிச்சுட்டேன், சண்டே வந்தா சர்ச்சுக்கு போயிட்டேன், வருமானத்தில் என்ன செஞ்சிட்டேன், காணிக்க கொடுத்துட்டேன், அவ்வளோதான், இட்ஸ் எனஃப், நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். அப்படி இல்லைங்க, ஒரு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது, அடுத்த ஒரு ஃபேஸ் இருக்குது. வழிபாட்டு அனுபவம் நல்லதுதான், நாம் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், சோதரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், சபைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், வேதாகமத்தை படிக்க வேண்டும், வேதத்தை அறிய வேண்டும், ஆல் தீஸ் திங்ஸ் வி மஸ்ட் டூ. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். இந்த வழிபாட்டு விதமான ஒரு அனுபவத்திலேயே தொடர்ந்து கொண்டு இதுதான் ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படி எண்ணிக்கொண்டதுன்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதி உலக மாற முடியாது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட முடியாது. அடுத்த ஸ்டேஜ் பரவாயில்ல, நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ணுகிற, சபைகளுக்கு போகிற, வர்ஷிப்பில் கலந்து கொள்ள, இந்த மாதிரிப்பட்ட சில ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது, தட் இஸ் குட், இருக்கட்டும். ஆனால் என்ன பண்ணுவோம், 1 கிளாஸுக்கு போனோம், அங்கே கற்றுக் கொடுக்குறதால ரொம்ப நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, அதனால இட் இஸ் குட், லெட் அஸ் பி ஹியர் ஒன்லி, 1 கிளாஸில் இருப்போம். எங்கள் பையன் வந்து சொன்னால், எங்கள் டீச்சர் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க, நல்ல தங்கமான டீச்சர், 1 கிளாஸ் கற்றுக் கொடுக்குறவங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா விளங்குது, அதனால் எங்கள் பையனை அங்கேயே வைங்க, எங்கே 1 கிளாஸ்லேயே வைங்க, அவன் அங்கேயே கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், அப்படி சொல்லுவோமா? எவ்வளோ நல்ல டீச்சர் இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லா கற்றுக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அவன் அடுத்த கிளாஸுக்கு போகணும் இல்லையா? அதை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வழிபாட்டு அனுபவத்தை கடந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இதை விட வேண்டாம், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்வோம், போ.
4: இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதற்கு வழிபாட்டு அடையாளங்களுக்கு அப்பாலே ஏதாவது அடையாளங்கள் இருக்கிறதா?
1: Do we have any other identities to say that we are spiritual?
4: வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இந்த ஜெபம், இந்த பைபிள் ரீடிங், இதை மைனஸ் பண்ணா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் என்ன?
1: பக்தி உடையவள் சொல்லுவதற்கு வேற ஏதாவது இருக்கா?
4: அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன?
1: அதுதான் நான் பாடுகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இயேசுநாதரை குறித்த நல்ல எண்ணங்களோடு இருக்கிறேன், அவருடைய போதனைகளை மதிக்கிறேன், இது போன்ற வழிபாட்டு அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகல, பூரணராகும்படியாக கடந்து போன இந்த மலை அருகே இருந்தது போதும். இப்ப மூவ் பண்ணி என்ன செய்யுங்க? ப்ரொசீட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல். யூ ஹேவ் டு இன்ஹெரிட் த ப்ராமிஸ் லேண்ட். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்க போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல, ஆராதனை செய்வதற்கு பாஸ்டர்கள் நம்மை பழக்குவிக்க முடியும், வேதம் வாசிப்பதற்கு போதகர்கள் நம்மை பழக்குவிக்க முடியும், ஜெபம் செய்வதற்கு நம்முடைய பெற்றோர்களே நம்மை பழக்குவிக்க முடியும். இதெல்லாவற்றையும் நாம் பழகி கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொன்னால், நாம தேவ உறவின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. We must be able to say that I enjoy God's relationship. I can say that I am in the fellowship of God. நான் தேவ உறவில் இருக்கிறேன். ஒரு ஆராதனை உறவில் அல்ல, ஒரு வழிபாட்டு உறவில் அல்ல, நான் தேவ உறவில் வாழ்கிறேன். I am enjoying my God's fellowship. அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அதற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? ஒன்று கோரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். இந்த அடையாளம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? Can we say that really I enjoy my Christ fellowship? கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறேன். அவருடைய ஐக்கியத்தை அனுபவித்தால் நான் பேசுறத அவர் கேட்கிறார், அவர் பேசுறத நான் கேட்கிறேன், அவருடைய வழிகளை நான் அறிகிறேன், அவருக்கு எனக்கும் ஒரு இசைந்த போக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற அனுபவங்கள் இருக்க வேண்டும். தேவ உறவு. இந்த தேவ உறவு எதற்கு என்று சொன்னா, தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் மேல் இருக்கின்ற ஒரு ஆசை என்னவென்றால், நாம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்களை என்டர் ஆகிற வேல நிறைய, we have so many desires இல்லையா, we have so many needs. நிறைய ஆசை இருக்கு, நிறைய விஷயம் அடைய வேண்டும் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வசதி வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், என் வாழ்வுக்கு நல்ல விதமான ஆதாரங்கள், அதாவது ஆதரவுகள்லாம் வேணும். இப்படி நிறைய காரியங்களை நான் வந்து எதிர்பார்த்து ஆண்டவர் சமூகம் ஜெபிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இவைகளை ஆண்டவர் எனக்கு தந்தால் ஐ வில் பி ஹாப்பி. அப்படி தானே? ஆண்டவர் நான் எதிர்பார்க்கிறபடி ஒரு வீட்டை தந்தால் I will be grateful to my God because I am very happy. அப்போ வீட்டை தந்து சந்தோஷப்படுத்துறது, நல்ல வேலையை தந்து சந்தோஷப்படுத்துறது, தொழில ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துறது, பொருளாதார நிலைமையை நம்ம நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போய் சந்தோஷப்படுத்துறது, கடன்களிலிருந்து விடுதலை செய்து சந்தோஷப்படுத்துறது, சரீரத்துக்கு சுகத்தை தந்து சந்தோஷப்படு, இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ஆண்டவர் இந்தந்த விதங்களில் எனக்கு உதவி செய்து என்னை சந்தோஷப்படுத்தணும். He must make me joyous by doing all these things as I expect. நான் எதிர்பார்க்குற மாதிரி இதெல்லாம் செஞ்சு என்னை சந்தோஷப்படுத்தணும்.
4: ஆனால் ஆண்டவருடைய ஒரு பார்வை என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஒரு சுத்தம் என்னவென்றால், மனிதன் வேறு எவைகளினாலும் தன்னுடைய மகிழ்ச்சியினுடைய பூரணத்தை காணாமல் என்னுடைய ஐக்கியத்தினாலே அந்த மகிழ்ச்சியின் பூரணத்தை அறியன் கற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா? தேவ உறவே ஒரு மனிதனை திருப்திப்படுத்தும், தேவ உறவே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்கும், தேவ உறவே ஒரு மனிதனை நிறைவுபடுத்தும் என்ற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய முக்கியமான ஒரு ஆசையாக இருக்கு. ஏன்னா தேவ உறவில் வாழ்கிறவன் திருப்தி அடையின்றவன், தேவ உறவில் வாழ்கிறவன் தேவனுடைய நிறைவை அனுபவிக்கின்றவன், அவன் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகின்றவன். எனவேதான் சங்கீதம் 16:11 வாசிக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தில், அதாவது உம்முடைய ஐக்கியத்தில், உம்முடைய உறவிலே, ஐ ஹவ் த ஹோல்னஸ் ஆஃப் ஜாய். உம்முடைய ஐக்கியத்தில் ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல சவுல் இருக்கிறது என்ற அடிப்படையில் இல்லை. ஐ எம் இன் யுவர் ப்ரெசன்ஸ், ஐ என்ஜாய் யுவர் ஃபெலோஷிப், ஐ எம் இன் யுவர் ரிலேஷன்ஷிப், ஸோ மை ஜாய் இஸ் கம்ப்ளீட். அப்போ தேவ உறவிலே நாம் வாழ்ந்து தேவனாலே திருப்தி அடைகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே ஆண்டவர் வர விரும்புகிறார். இது எதற்கு தெரியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவரையே தேடி, ஆண்டவருடைய ஐக்கியத்தை நாடி, அந்த ஆண்டவருடைய ஐக்கியத்தையே அனுபவித்து பழகிட்டான்னு சொன்னா, அவனுக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிடும். என்ன சீக்ரெட் சொன்னா, வேற எதுவும் எனக்கு கிடைக்காம போனா கூட, நான் விரும்புறபடி வேற எதுவும் நடக்காம போனா கூட, இவருடைய ஐக்கியம் மட்டுமே என்னை சந்தோஷப்படுத்த முடியும், இவருடைய ஐக்கியம் மட்டுமே என்னை திருப்திப்படுத்த முடியும். அதுக்காக எனக்கு வீடு வேண்டாம், வசதி வேண்டாம், வேலை வேண்டாம், தொழில் வேண்டாம், நல்ல சௌகரியங்கள் வேண்டாம், வாழ்வுக்கு தேவையான நல்ல பொருட்கள் வேண்டாம், அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஒருவேளை இவைகளெல்லாம் எனக்கு கிடைக்காம போனா கூட, இஃப் ஐ எம் வெரி க்ளோசர் டு மை காட், ஐ வில் பி ஏபிள் டு பி ஹாப்பி இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். புரிகிறதா? இந்த ஆவிக்குரிய லெசனை வந்து ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். எனவேதான் வா, என்னுடைய உறவை அனுபவி, என்னுடைய ஐக்கியத்தை அனுபவி, நான் ஒரு மெய்யான திராட்சை செடி, நீ ஒரு கொடியாக வந்து ஜாயின் பண்ணிய, என்னோட அட்டாச்சாக இரு, வி ஹேவ் டு பி டுகெதர், அப்போ யுவர் ஜாய் வில் பி கம்ப்ளீட் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். இந்த அனுபவத்துக்கு வந்துட்டா என்ன நடக்கும்னு சொன்னா, அதற்கு பிறகு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி கிடைச்சாலும் சரி, எவ்வளவு அந்தஸ்து கிடைச்சாலும் சரி, அவன் அதனால வழி தவற மாட்டான். ஏன் தெரியுமா? தெரியலையே, ஏதாவது தெரியுதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன், என்ன சீக்கிரம் சொல்லுங்க. பாருங்கள், அவன் ஆண்டவருடைய ஐக்கியத்தின் மூலமாக தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அதற்கு பிறகு எவ்வளவு பொருள் வந்தாலும் அது அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா இது எல்லாம் தருகிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு திராட்சை ரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் அவர்களால் எவ்வளவு சந்தோஷப்பட முடியுமோ அதை விட அதிகமாக தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இது ஒன்றும் இல்லாமலே ஐ கேன் ஹாவ் த ஜாய் ஆஃப் காட், I will be able to be happy. I can be glad. அப்ப இதை அனுபவிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்டவன் கையில் ஆண்டவர் எத்தனை கோடியை கொடுத்தாலும் அந்த கோடிகளினாலே அவன் வழி தவறி போக மாட்டான். ஏன்னா அவன் இதனால என்ஜாய்மெண்ட்டை பார்க்கறது இல்லை, இதில் என்ஜாய்மெண்ட் பார்க்குறான், தேவ ஐக்கியத்தில். புரிகிறதா? எனவே தேவ உறவுடன் வாழுகிற ஒரு மனிதன் வறியவனாக வாழ்ந்தாலும் கூட அவன் தனக்குள்ளே வளமையுடையவனாக இருப்பான். தேவ உறவு இல்லாதவன் ஒரு பில்கேட்ஸை போல, ஒரு வாரன் பஃபெட் போல, இல்லைண்டா ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பர்சனை போல இருந்தாலும் அவனுடைய சந்தோஷத்துக்கு அங்கே உத்தரவாதம் கிடையாது. அவனுடைய சந்தோஷத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே முதலாவது ஆண்டவர் நம்முடைய நிறைய தேவைகளை தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு முன்பாக, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னுடைய ஐக்கியம் மட்டுமே முழுமையான ஆற்றல் பெற்றது, தகுதியுடையது. எனவே இந்த ஐக்கியத்தை அனுபவித்துக் கொண்டு, ஐக்கியத்தை அனுபவிக்க பழக்குவித்து விட்டு அதற்கு பிறகு தருகிறார், அதற்கு பிறகு தருகிறார். எனவே உண்மையாக தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்களுக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் உடனடியாக வராது. உடனே வீடு வேணும், உடனே வசதி வேணும், உடனே ஆஸ்தி வேணும், அப்படி வந்துட்டுனா என்ன நடக்கணும்? இல்லை, வித்தியாசம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காசு கொடுத்து ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம், பணம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற, அவன் கேட்கறபடி என்ன செய்கிறார், காசு கொடுத்துட்டே இருக்கிறார். அவன் கேட்குறபடி வசதியை கொடுத்துட்டே இருக்கிறார். அவன் கேட்குறபடி அவனுடைய வாழ்க்கையில் நிறைய ப்ளஷர்ஸ், நிறைய கம்ஃபர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன நடக்கணும்? நீங்கள் இவனுக்கு ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படிதானே? தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் சந்தோஷமாக இருப்பான். கொடுத்து கொண்டே இருக்கிறார், அடுத்த 4 மாதத்துக்கு ஒன்றுமே தரலன்னு சொன்னால் ஹி வில் பி வெரி சேட். ஒன்றுமே இந்த 4 மாதம் ஆண்டவரால் கிடைக்கல. ஏன்னா உலக ரீதியாக ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் அவைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் தான் அந்த மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். நம்முடைய சராசரி வாழ்க்கையில் கூட அப்படி தானே, யாரா ஒருத்தங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க, அப்படி தானே? போன வருஷமும் நல்லது செய்தாங்க, நமக்கு ரொம்ப அவங்க மேலே நன்றி உணர்வு. ஆனால் இந்த வருஷமும் நான் நன்றி உணர்வு உள்ளவனாக தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த வருஷமும் ஏதாவது செய்யணும், ரினியூ பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? புரிகிறதா? என்னைக்கோ ஒரு நாள் அவர் செஞ்சார் ஒரு நல்லது, பெரிய நன்மை தான் செஞ்சார், அதை எத்தனை வருஷங்க நினைவில் வைக்க முடியும்? வைக்க முடியாது. அப்படி தானே, அவரை நாம் தொடர்ந்து நன்றியுள்ளவராக பார்க்கணும், அவருக்கு தொடர்ந்து நன்றியுள்ள இருக்க வேண்டும் சொன்னால் அவர் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், ஒரு நன்மையை எனக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நன்மை தான் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக்கி கொண்டிருக்கும். அது என்ன நன்மைனா, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நாம் வந்துவிட்டால் இந்த அனுபவமே எல்லா சூழ்நிலையும் என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும். சாலமோன் ராஜாவுக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, அறிவு, ஞானம், புத்தி, அந்த மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. பட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பி சாட்டிஸ்ஃபைட் இல்லையா? போதுமெங்கிற மேனரில் எட்டுனான் அவன், எட்டவே இல்லை. அப்படி தானே? பத்தாக்குறை தான். அதனால தான் ஜனங்கள் மேல அதிகமாக வரிய போட்டு அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தி அந்த சாலமன் ராஜாவுக்கு பின்னால் அவனுடைய மகன் ஆட்சிக்கு வருகிற பொழுது ஜனங்கள் ஒரு பெரிய கோரிக்கையோடு போய் நிற்கிறாங்க இல்லையா, உங்கள் அப்பா எங்கள் மேல் அதிகமான பாரத்தை வைத்தார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும், ஜனங்களுடைய பாரத்தை குறைத்திருக்கணும். ஆனால் என்ன நடந்தது, அவ்வளவெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிறகு கூட அது பத்தாம ஜனங்கள் மேல் அதிக வரிய போட்டு அவன் தன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறான். அது என்ன சொல்லுனா, தேவ ஐக்கியம் இல்லாமல் தேவனே ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுத்தாலும் அவைகளால் அவன் திருப்தி அடைய மாட்டான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட துவக்கத்திலே என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னா, முதலாவது என்னுடைய கடன் பிரச்சனைலாம் நீங்கணும், அதற்கு பிறகு நம்மளை கொஞ்சம் நல்ல லெவலில் வைக்கணும், நல்ல லெவலில் வைக்கிற பொழுது நான் நிறைய காணிக்க கொடுக்கலாம் ஆண்டவருக்கு, அப்படி தான் யோசனை பண்ணேன். ஆனால் நாம் போட்ட விதமான அந்த பிளானுக்கு அவர் வரவே மாட்டேன்ட்டார். கடனையும் நீக்கலை, கஷ்டத்தையும் நீக்கலை, பிரச்சனையும் நீக்கலை, நம்மளை ஒரு நல்ல லெவலில் வைக்கவும் இல்லை. கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் இல்லாமல் இயலாமல் இவ்விதமாக தான் பல ஆண்டுகள் ஓடினது. ஆனால் இந்த ஆண்டுகளெல்லாம் அவர் எனக்கு தந்தது ஒன்றே ஒன்று தான், ஹிஸ் ஃபெலோஷிப். எதை கேட்டு தராமல் இருந்தாலும் சரி, எதை அடைய விரும்பி அடைய முடியாமல் போனாலும் சரி, அந்த நாட்களிலும் அந்த காலகட்டங்களிலும் ஐ குட் என்ஜாய் மை காட்ஸ் ஃபெல்லோஷிப். அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு பிறகு எனக்கு எத்தனை நன்மைகளை தந்திருந்த பொழுதிலும் அந்த தந்த நன்மைகளினால் என்னை நான் சந்தோஷப்படுத்திக் கொள்கிறவன் அல்ல, அவருடைய ஐக்கியத்தில் தான் இன்றைக்கு நான் சந்தோஷப்படுறேன். அதுக்காக அவர் தந்தவர்கள் எனக்கு தேவையற்றவர்கள் அர்த்தம் அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் எனக்கு அவசியமானவர்கள் தான். ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை இவைகளில் அல்ல நான் உணர்கிறேன். எவைத்து உணர்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை நான் இன்றைக்கே ஒரு ஆண்டவரம் போகிறவளை ஒரு 10 crores ஒரு 10 கோடி கொடுத்தா கூட உண்மையிலே சந்தோஷம்தான். 10 கோடியை வச்சு என்ன செய்யலாம், நிறைய நிறைய விஷயங்கள், ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம், நம்ம பிள்ளைங்க பேரெலாம் என்ன செய்யலாம், நல்ல ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணலாம். இது எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் சரி, 10 கோடி கொடுத்தாலும் நிச்சயமாக அறிவேன் இந்த 10 கோடியினால் என்னுடைய மன நிறைவடையாது. இந்த 10 கோடிக்கு அந்த ஆற்றல் இல்லை, புரிகிறதா? ஏன்னா நான் வேற விதமாக பழக்குவிக்கப்பட்டு விட்டேன். பிரியாணி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன தான் சாப்பாடு செஞ்சு போட்டாலும் அது பிரியாணியைத்தான் நாடும் இல்லையா. அது எந்த கோழி பிரியாணியாக இருந்தாலும் சரி, காக்கா பிரியாணியாக இருந்தாலும் சரி, ஏதோ அதுக்கு கறிட்டு பிரியாணியாக இருக்கணும், அப்படி தானே? ஏன்னா இந்த டேஸ்டில் பழகிட்ட பிறகு வேறு எதை கொடுத்தாலும் அது என்ன செய்யாது, அதுக்கு இணையா. அதுபோல் தேவ உறவிலே பழகிவிட்டவனுக்கு, தேவ உறவை அனுபவித்து பழகினவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது அவனை சந்தோஷப்படுத்தாது, அது அவனுக்கு தேவை. அதுக்காக நீங்கள் நினச்சிடக்கூடாது பிரதருக்கு ஒன்றுமே தேவை கிடையாதுன்னு. கொடுத்தா சந்தோஷம், வாங்கிக்கோங்க, தேவைதான். ஆனால் கொடுத்ததை வச்சுட்டு பரவாயில்ல பரவாயில்லப்பா, தாம்பரத்துக்கு போனே ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடச்சி போச்சு, நீ அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஜாம் ஜாம்னு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதில் தான் என் மனம் திருப்தி அடையும். அப்படி பழக்கி விட்டார். யார் ஆண்டவர் பழக்கி விட்டு விட்டார். எனக்கு நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், அந்த கோடிகள் என்னை சந்தோஷப்படுத்த முடியாத லெவலுக்கு நான் மாறிட்டேன். ஆனால் எனக்கு தேவை, ஐ ஹவ் நெசசிட்டிஸ், ஐ ஹவ் நீட்ஸ். அதே நேரத்தில் சந்தோஷத்தை நான் எங்கு தான் அனுபவிக்கிறேன், தேவ உறவில். அவரை நான் தேடவில்லை என்றால், அவரை நாடவில்லை என்றால், அவருடைய அனுபவ ஐக்கியத்தில் இருக்கவில்லை என்றால் நிச்சயமாக எனக்கு இருக்கிற எதுவும் என்னை சந்தோஷப்படுது. அதனால தான் தேவ உறவை அனுபவித்து விட்ட பிறகு ஒரு மனிதனை தேவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக மாற்றினாலும் அந்த செல்வந்தனாலே அவன் வழி தவறி போக மாட்டான், போக மாட்டான். அவனுக்கு எவ்வளவு க்ரோஸ் கொடுத்தாலும் அந்த க்ரோஸ்னால அவன் தேவனை விட்டு விலக மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு வந்தாலும் என்னுடைய சந்தோஷம் இதனால வருகிறதல்ல, எதனால வருகிறது, அவர் கொடுத்த சந்தோஷம் அதிகம், அதை அவன் டேஸ்ட் பண்ணிட்டான். ஆகியால் தான் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றார், ஒரு வழிபாட்டு அனுபவத்தை விட்டு நீ மூவ் பண்ணி எங்க வா, என்னுடைய உறவை அனுபவிக்கிற அனுபவத்தை

நீ என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட பேசுறேன். நீ என்கிட்ட வழியை கேளு, நான் உனக்கு வழியை சொல்றேன். இந்த ஃபெலோஷிப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கூட அங்க போய் பழகிட்டோம்னு சொன்னா அதற்கு பிறகு இந்த பொருளாத உலகத்தினுடைய வேறு எதுவும் நம்மை திருப்திப்படுத்துகிற தன்மை இழந்துவிடும். அதனால்தான் அப்போ சில போர் சொல்கிற பொழுது, இந்த உலகத்திற்கு முன்பாக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? உலகம் செத்ததாக இருக்குது, அது என்னை சந்தோஷப்படுத்த முடியாது, அது என்னை அட்ராக்ட் பண்ண முடியாது, அதை என்னை இழுத்து பிடிக்க முடியாது. அதுபோல் இந்த உலகம் என்னை இழுக்க முடியாது, ஏன்னா நான் அதற்கு முன்னாடி இருக்கேன். ஐ எம் டெட், ஐ எம் க்ரூசிஃபைட். தேவ உறவுக்கு வருவோம், தேவ உறவை அனுபவிப்போம். வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறதே தொடர வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போவோம், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், அடுத்த லெவலுக்கு போவோம். நீங்கள் எவ்வளோ பணக்காரங்களானாலும் அடுத்த அளவுக்கு போக விரும்புகிறீங்களா இல்லையா? எத்தனை சட்டை ஏற்கனவே வாங்கினாலும் இதை விட ஒரு நல்ல சட்டை வாங்க விரும்புகிறீங்கல்ல? எத்தனை வீடு வாங்கினாலும் இன்னும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் விரும்புகிறீங்கல்ல? அப்போ எங்கேயாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களா? போதும்னு படித்தோம், போதும்னு நிறுத்துறீங்களா? இன்னும் படிக்கணும் அப்படி தானே? சேர்த்தோம், போதும் நினைக்கிறீங்களா? இன்னும் சேர்க்கணும் ஆசைப்படுறோம் இல்லையா? மதிப்பு மரியாதை கிடைக்கிறது போதும் நினைக்கிறோம், இன்னும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். எங்கேயுமே நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஸ்டாக்னேட் ஆகி என்ன செய்யறோம்? குட்டை மாதிரி இருக்கிறது எங்க? இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது மட்டும் காலை ஒரு சின்ன ஜெபம் பண்ண போதும். ஆண்டவரே, என்னுடைய சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பெருக்கமான ஆசீர்வதி தருவதற்காக ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க இவங்களை விட காடை ஏமாளி நினைக்கிறாங்க இவங்க. இவங்க சுருக்கமா ஜெபிப்பாங்களாம், அவர் என்ன செய்வாராம்? பெருக்கமாக ஆசீர்வம். ஏன்னா நம்மளை விட அவரை விட நாம் ஸ்மார்ட்னு நினைக்கிறோம் இல்லை. எனவே ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் இல்லை, நாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லைஃப்பை நம்ம என்ன என்ஜாய் பண்ணோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டோமா? ஆண்டவரை அறியணும், ஆண்டுடைய உறவை அறியணும், அவருடைய ஃபெலோஷிப் அறியணும். அது என்ன கொடுக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும்? டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. கர்த்தர் நல்லபடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதில்ல, நாலு பேர் சொல்லி கொடுத்தா நாம் சொல்லிட்டு இருக்கோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உனக்கு எப்படியா தெரியும்? How can you say that God is good? Have you enjoyed? Have you tasted? அனுபவிச்சு பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. எனவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தேவ உறவை அனுபவிக்கிற ஒரு ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ உறவை நான் அனுபவிக்கிறேன். ஐ கேன் சே தட் ஐ எம் என்ஜாயிங் மை காட்ஸ் ஃபெலோஷிப். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ஹவ் ஆல் தட் ஐ நீட். ஆனால் அடுத்தவனுக்கு இது தெரியணும்ல. நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் தேவ உறவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தினமும் தேவனை தரிசிக்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், பழகிறேன். காட் இஸ் ஸோ க்ளோசர் டு மீ எல்லாம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டுமென்றால் உங்கள் கண்கள் பார்க்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் சில அடையாளங்கள் இருக்கணும் அப்படி தானே? நான் சொல்கிறேன் ஆண்டவரை டெய்லி பார்க்குறேன், டெய்லியை தரிசிக்கிறேன், இருக்கட்டும். அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன? அதோடைய இம்பேக்ட்ஸ் என்ன? அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? அது முக்கியம் இல்லையா? ஆகியால் ஆண்டவர் சொன்னார், மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். நீங்கள் தேவ உறவில் வாழுகிற பகுதிக்கு வாங்க, அங்கேயும் நின்று விடக்கூடாது. எனக்கு தேவனுடைய உறவுகள் மட்டும் சொல்லி நிற்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால், நான் ஜனங்களுக்கு ஐ மஸ்ட் ஷோ தட் ரியல்லி ஐ ஹவ் ஃபெலோஷிப் வித் காட். அதுக்கு அடையாளம் கேட்பான் இல்லையா? எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் அடையாளமாக காட்ட வேண்டும். கர்த்தரோடு நான் வாழுவதை, நான் வாழுகின்ற விதத்தினாலே, என்னுடைய சுபாவங்களினாலே, என்னுடைய நடத்தைகளினாலே, என்னுடைய ஆசைகளின் தன்மையினாலே, நான் தெரிந்து கொள்கிற பாதையினாலே, நான் நடந்து கொள்கிற முறைகளினாலே, என்னுடைய வாழ்க்கைய அணுகுமுறைகளினாலே நான் மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. தே மஸ்ட் ஹேவ் தி சான்ஸ் டு சீ தட் ரியலி ஐ ஹவ் ஃபெலோஷிப் வித் காட். அவன் தேவ உறவில் வாழ்றதுனால தான் அவனால் இப்படி நடந்துக்க முடியுது. அவனிடத்தில் பொறுமை இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்குது, நேர்மை இருக்குது, நீதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது. Because he has closer fellowship with God. உறவை குறித்து சொல்லுகிறவளால் இன்னை பரலோகத்துக்கு போறோம் வரேன்னு சொல்லிட்டு வாயை திறந்தா பொய்யே பேசுறாங்க இல்லையா? கர்த்தர் சொல்ல மாட்டார்னு நம்ம நிச்சயமாக நம்புகிற காரியம் சொன்னதா பொய் சொல்றாங்க. சொன்னா பரலோகத்துக்கு போயிட்டு வந்த நேத்தி ஆளுங்க காணோமே, அந்த நேத்தி பரலோகத்துக்கு போயிட்டேன். நம்ம நாட்டில் பரலோகத்துக்கு ஃப்ரீக்வெண்டா போய் வர ஆளுக்கு நிறைய இருக்கிறான், ஆனால் கடவுளை தான் தெரியல. அதனால எங்க போயிட்டு வராங்கன்னே தெரியல. இவங்க பரலோகம்னு நினச்சிட்டு போகிறது எங்கேன்னு தெரியல. எந்த வஞ்சிக்கிற ஆவி இவங்களை எங்கே கொண்டு போயிட்டு வருதுன்னு தெரியல. நம்ம ஆளுகள் பரலோகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் இந்த ஆள் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? நம்புகிறோம், ஆஹா இவருக்கு என்ன அனுபவம். ஆனால் அவரை ஏதோ ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் என்ன பண்ணியிருக்குது, எங்கேயோ கொண்டு போயிட்டு, இதாண்டா பரலோகம், நீச்சல் குளத்தை பார்த்தியா, இதான் பரலோகம், இந்த வாங்கிட்டு போ, சீடி ஒன்று வாங்கிட்டு போ, வீட்டில் போயிட்டு காம்பி பாரு. அது டிசீவிங் ஸ்பிரிட், அது காடு கொண்டு போனதில்லை. காடு கொண்டு போயிருந்தா, உன்னை ஒரு முறை பரலோகத்துக்கு கொண்டு போயிருந்தாலே அதற்கு பிறகு

0: வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையும் அப்போஸ்தலன் பவுலை போல வாழணும் இல்லையானே. அவர் ஒரே ஒரு முறை தான் பரலோகத்துக்கு போனதா சொன்னார். எத்தனை முறை போனார் நமக்கு தெரியாது, ஒவ்வொரு முறையும் சொல்லல, ஒரே ஒரு முறை தான் போனதா சொன்னாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்தது, எவ்வளவு சாட்சி உள்ளதாக இருந்தது, தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சாட்சி, தேவன் எனக்கு சாட்சி கொடுப்பான்னு சொன்னாரே. எனவே அருமையானவர்களே, நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போவோம், தேவ உறவு உடையவர்களாக வாழ்வோம், அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நம்ம சாட்சியை காட்டும். ஏனென்றால் அப்போ சிலர்கள் ஒன்றாம் மத்திய 8 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவியை பெறுவீர்கள், பரிசுத்தம் உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அதனுடைய விளைவாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே பரிசுத்தாவி வந்தது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க பரிசுத்தாவி வந்ததற்கு எப்படி சாட்சி காட்டுறாங்க? நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தருக்கு பரிசுத்தாவி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. நல்லா பார்த்தா தெரியுதுங்க. காலைல ஆராதனை தொடங்குறவள் இங்கே தான் இருந்தாங்க. ஆராதனை நடந்துக்கிறவள் எங்கே போயிட்டாங்க? ஆராதனை தொடங்குறவள் அந்த சிஸ்டர் பொம்பளை பக்கம் தான் உட்காந்துருந்தாங்க. ஆவியில் நிரம்பி ஆம்பளை பக்கம் போயிட்டாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஆவியில் நிரம்பி என்ன, ஆவி என்ன போயிடுது? ஆவியெல்லாம் இப்படி சைடு மாற்றியெல்லாம் கொண்டு போகாது. நம்ம ஆளுகளுக்கு ஆவி வந்துன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆடுவாங்க, விழுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, இந்த மாதிரி சேட்டைகள் தான் இல்லையா? ஐயா, வாழ்கிற முறையினால ஆவியை காம்பிக்கணும்ல. இவனுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கு. யோசிப்புக்குள்ளே இவங்களோட ஒரு வித்தியாசமான ஆவி இருக்குன்னு என்ன செய்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்படிதானே காலைப்பை கொடுத்து தேவன் சொல்லுகிற பொழுது இவனுக்கு என்ன ஆவி இருக்குது? இந்த லட்சக்கணக்கான ஆட்களுக்குள்ளே இருக்கிற ஆவி இல்லை இவனுக்குள்ளே. எஸ், காட்ஸ் அன் டிஃபரன்ட் ஸ்பிரிட். நம்மிடத்தில் தேவ உறவு இருக்கிறது என்பதை வெளியே நாம் சாட்சியாக சொல்லணும். எனவே தான் அப்போ சில பேதர் சொல்லுகிற பொழுது வாசிக்கலாம், 1 பேதர் 2:12.
1: புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
0: உங்களை குறித்து மோசமாக மற்றவங்க பேசுறாங்கன்னா அவர்கள் உங்களுடைய நல்ல நடக்கையை பார்த்து தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நல் நடக்கை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவ உறவுடன் வாழ்வதை வாழ்கின்ற முறையினாலே மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்களை மற்றவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் எப்படிப்பட்டது, நம்முடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டது, நம்முடைய பார்வைகள் எப்படிப்பட்டது, இவைகளை மற்றவர்கள் அறிவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். தேவ உறவுடைய ஒரு மனிதன் அந்த உறவினுடைய விளைவுகளை மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வாழ்ந்து காட்டுகிற ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும், நீங்கள் போகணும். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக இருக்கக்கூடாது. நீங்கள் சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சமாதானத்தை எங்கே காண்பிக்கணும், மற்றவர்களோடு சமாதானமாக இருந்து காண்பிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி என்ன செய்யணும், காண்பிக்கணும். நீங்கள் கர்த்தர் என்னை நல்லாக நன்றாக வைத்திருக்கேன்னு சொல்கிறீங்கள, அப்படி வை சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை நன்றாக வைத்து அவர்களுக்கு ஒரு நன்மை செய்து காண்பிக்க வேண்டும். இந்த விதமாக தேவரை பிரதிபலிக்க வேண்டும். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜெலாம் பார்த்துருக்குறோம், ஒரு வழிபாட்டு ஸ்டேஜிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகிறோம், தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஸ்டேஜுக்கு போனோம். அது மட்டும் அது வந்து நம்முடைய நமக்கு மட்டும் தெரிந்ததல்ல, அதேஸ் ஆல்சோ கேன் விட்னஸ், அவங்களும் அதை பார்க்கலாம். அந்த உறவினுடைய தாக்கங்களை விளைவுகளை, தேவ உறவு இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்போதே மற்றவர்கள் அறிவதற்கும் வாய்ப்பு ஏற்படும்படியாக வாழ்ந்து காட்டினோம். ஆனால் அவ்விதமாக வாழ்ந்து காட்டுகிற சூழ்நிலையில் வி ஹாவ் டு ஃபேஸ் த ஸ்ட்ரகிள்ஸ், வி ஹாவ் டு ஃபேஸ் த டெஸ்டிங்ஸ், வி ஹாவ் டு ஃபேஸ் த டெம்டேஷன்ஸ். இது வந்து நார்மலாக ரொம்ப சொகுசாக இருக்காது, சுமூகமாக இருக்காது. ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட செல்லுகிற பொழுது அது ஒரு சுமூகமான பாதையாக இருக்காது. அந்த பாதையில் நிறைய பரீட்சைகளை நாம் பார்க்க சந்திக்க வேண்டும். அப்போ சில பவுல் குருந்தியர் எழுதுகிற பொழுது சொல்லுவார், வாசியுங்கள் குருந்தியர் 13:6
2: நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன்.
0: நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. We are able to withstand the testings. நாங்கள் பரீட்சைக்கு எங்களால் நிற்க முடியும். பரீட்சைகளுக்கு இது நீங்கள் நிற்கணும். யோசேப்பருடைய வாழ்க்கையில் தேவ உறவு இருந்தது என்பதை ஆதியாகமம் 39:1-2 பார்க்கிறோம். ஆனால் அந்த உறவு உண்மை என்பதை பாலியல் ரீதியாக ஒரு பெரிய அழுத்தம் அவனுக்கு வந்தது இல்லையா. நார்மலாக ஒரு வாலிபன் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏனால் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபன் தகப்பருடைய உறவை இழந்து சகோதரருடைய துரோகத்தை சந்தித்து அடிமேண்ட லெவலில் வந்திருக்கிற ஒருவனுக்கு சந்தோஷப்படும்படியான சூழல் இல்லாத ஒரு வாழ்க்கை பகுதி வந்திருக்கிற ஒருவனுக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு டெம்டேஷன் வருகிற பொழுது அதை ஃபேஸ் பண்ணி அதை இக்னோர் பண்ணி அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி இல்லையா. ஆனால் கடுமையாக போராடினான். பார்த்தீங்கன்னா தாவீது குறித்து போராட்டத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது தாவீதுனுடைய வெற்றியை நம்ம எங்கே முதலாவது பார்க்குறோம்? கோலியாத்தை பார்க்குறோம்ல. தாவீது லிட்டரலாக ஃபிசிக்கலாக இப்போ ஒரு கோலியாத்தோட சண்டை போட்டு ஜெயித்தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய போராட்டம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது என்ன? அது இந்த விதமான போராட்டம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பெரிய பாலியல் சம்பந்தமான உணர்ச்சி ரீதியான நார்மலாக வேண்டாம் என்று சொல்ல முடியாத எதிர்க்க முடியாத ஒரு பெரிய போராட்டம் என்றால் பரீட்சைக்கு நின்றான். அல்லேலூயா. நாம் பரீட்சைக்கு நிற்கிற ஸ்டேஜுக்கு வர வேண்டும். எனவேதான் 1:12 யாக்கோபு வாசிக்கும் பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம். வி ஆர் ஃபேஸிங் த ஸ்ட்ரகிள்ஸ், த டெஸ்டிங்ஸ், த டெம்டேஷன்ஸ். அப்போ பரீட்சைக்கு நிற்கிற அளவுக்கு போகணும். நிறைய பேர் நார்மலாக தான் நல்லா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பான். அந்த சிஸ்டர் ரொம்ப சாந்தமான சிஸ்டர், ரொம்ப அமைதியானவங்க. ஆனால் அவங்க அமைதி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தான் அவங்க வாயினால் யாருக்கும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லவே மாட்டேன் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வாயை கிளறக்கூடாது. நீங்கள் அவங்கள பொறுமையாக நீங்கள் வச்சுட்டுருந்தீங்கன்னா நல்ல சிஸ்டர் தான். இவர் ரொம்பவும் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேர்ஃபுல்லாக நடத்திட்டீங்க, அவர் தங்கமான பிரதர் தான். ஆனால் அவரை ஏதாவது நீங்கள் சோதிச்சிட்டீங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அப்போ நிறைய பேர் பசுக்களை போல தான் இருக்கிறாங்க. அது நம்ம கையில் தான் இருக்கு. அவங்கள பசுக்களை போல இருக்கும்படியான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். கொஞ்சம் சீண்டி விட்டீங்க அது பசு இல்லை, பிராண்டி விடுகிற கரடி. இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதனால சில கணவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டு, மனைவிகளை எப்பொழுதுமே பசுக்களாக வைத்திருப்பார்கள். அது ஆற்றல் இவங்க கையில் இருக்கு. கொஞ்சம் இடக்கு முடக்க ஏதாவது பண்ணிட்டாங்க அது பசு இல்லை கரடிங்கிறது தெரிஞ்சிடும். அதை மாதிரி சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப பசு தான், ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அப்படி அது சூழ்நிலைக்கு ஏற்ற வளைஞ்சு வெளிஞ்சு போகிறீங்கன்னா அது பசுவாக இருக்கும். இல்லைன்னா அது என்னடும் எரும மாடாக மாறிடும். அது உங்களை ஒரு வழி பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய பேரை அவர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலையாக நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லை, பரீட்சைகளில் நம்ம ஜெயிக்கணும். பொறுமை சோதிக்கப்படும், நம்முடைய தாழ்மை சோதிக்கப்படும், நம்முடைய உண்மை சோதிக்கப்படும், நம்முடைய ஒழுங்கு சோதிக்கப்படும். நாம் நல்லதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம், நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. நாம் நீதியை செய்வோம், அநீதிக்காரன்னு சொல்லுவாங்க. நாம் எடுக்காத எடுத்ததாகவும் செய்யாத செய்ததாகவும் குற்றஞ்சாட்டப்படுவோம். அந்த மாதிரிப்பட்ட சூழல்களில் பரீட்சையில் நின்று காட்டுகிற பொழுது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்திருக்கிற அடையாளமாகிறது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அல்லேலூயா. பூர்ணராக கடந்து போகிறது. என்ன பரீட்சை வந்தாலும் என்னுடைய ஐடென்டிட்டி நான் இழக்க மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன். நெகேமியா தரிசனத்தோடு ஒரு பாழடைந்து கிடக்கிற நகரத்தை கட்டப்போனான். கட்டப்போகிற வேலை அங்கே சுமூகமான சூழல் இருக்கவில்லை, கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் இல்லை. எல்லாம் அப்போஸ் பண்ணாங்க, நீ கட்டிடுவியா, கட்ட விட்டுருவோமா, பண்ணி பாரு நடக்கிறது என்ன அப்படி சொன்னாங்க. அதுக்காக நெகேமியா என்ன பண்ணல, ஏதோ கர்த்தர் நம்மளை இந்த விதமான ஒரு வேலை செய்ய சொன்னார், வந்தோம், செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. இவர்களை எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வோம், லெட்ஸ் கோ பேக் அப்படின்னு திரும்பி போகலை. அந்த பரீட்சை என்ன செய்தான், ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கிறோம், செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன செய்வோம், போவோம். ஆண்டவர் எங்களை எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, அவர் செய்து முடிப்பார். அந்த பரீட்சையை சந்தித்தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஒரு பரீட்சை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு கோலியாத் ஒரு பரீட்சையாக வந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் போத்திபுடைய மனைவி பரீட்சையாக வந்தால், இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பரீட்சையாக வரும். அந்த பரீட்சை ஒருவருக்கு வருகிறது போலவே இன்னொருவருக்கு வரும். நாம் இன்னொருத்தர் தோற்று போன இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், அவரை விட ஐ மச் பெட்டர். ஆனால் அவர் தோற்று போன இடத்துல நம்ம தோற்று போகல, வேறொரு இடத்துல என்ன செஞ்சிருவோம், தோற்று போயிடுவோம். எனவே பரீட்சைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமாக வரும். எந்த விதத்தில் வந்தாலும் அதையே எதிர்க்கிறதுக்கு நம்ம ஆற்றல் உள்ளார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன தேவை, ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப். அல்லேலூயா. தேவனை ஒரு சபையில் போய் ஆராதிக்கிற, இல்லைன்னா ஒரு காலை வேளைக்காக ஒரு கடவுள், இல்லைன்னா ஒரு இரவு வேளைக்காக கடவுள் அல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் அவரை தேட வேண்டும். நீங்கள் இருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் ஒரு கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையா. வி ஆர் வித் காட், நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அந்த விதமாக ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுகிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைகளுக்கு நாம் வருகிறோம். எனவே ஒரு வழிபாட்டு வாழ்க்கை என்கின்ற ஒரு சாதாரண லெவலில் இருந்து தேவனுடைய உறவை அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு வருவோம். தேவ உறவை அனுபவித்து வாழ்கிற பொழுது அது உண்மை என்று மற்றவர்கள் நம்புகின்ற விதமான ஒரு சவால் மிக்க வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கைக்கு வருவோம். அந்த வாழ்க்கை சோதிக்கப்படுகிற பொழுது அதில் நாம் ஜெயம் கொண்டு இருக்க முடியும் என்கிற ஒரு வலிமையான வாழ்க்கைக்கு வரும். இந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸுக்கு வரத ஆண்டவர் அழைக்கிறார். அதற்கு தேவையான ஆற்றலையும் அதற்கு தேவையான கிருபைகளையும் தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதமான ஒரு வாழ்க்கையை விட்டு ஒரு உயர்ந்த வாழ்விற்கு வரும் அல்லேலூயா. ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி செல்லுவோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே ஆத்துமாவுக்கு நற்செய்தி என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நீதிமொழி 25:25 உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய தேவன் சரீரத்துக்கு மட்டுமல்ல ஆத்துமாவுக்கும் நன்மைகளை சம்பூர்ணமாய் தருகிறவர். ஆத்துமாவிலே நமக்கு கிடைக்கிற பெரிய நன்மை பாவ மன்னிப்பு தான். அது மட்டுமல்ல, நற்செய்தியானது ஆத்துமாவுக்கு இன்னும் ஒரு நன்மையாக விளங்குகிறது. ஒரு மனிதன் வெயிலிலே பல மைல் தூரம் நடந்து வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிழலுக்கும் தண்ணீருக்கும் ஏங்கும் அவன் தூரத்திலே ஒரு கிச்சிலி மரத்தை காண்பான் என்றால் அதன் நிழலையும் இனிமையான பழங்களையும் நோக்கி களி கூர்ந்து ஓடுவான். அந்த மரத்தின் அருகிலே குளிர்ந்த நீர்விட்டு இருக்குமானால் அவனுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து களி கூறும். இப்படித்தான் தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தியும் ஆத்துமாவை களி கூற பண்ணக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்று உன்னத பாட்டு 2:3 நாங்கள் பார்க்கிறோம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூர தேசம் தான் பரலோக தேசம். அங்கிருந்து வருகிற நற்செய்தி தான் சுவிசேஷத்தின் செய்தி. கர்த்தருடைய நற்செய்தி ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போன்றது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று மார்க்கு 6:34 காண்கிறோம். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நமக்கு கிடைத்திருக்கிற நற்செய்தி என்ன? இயேசு நமக்காக மரித்தார் என்கிற நற்செய்தி, மரித்து அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தி, மரித்த இயேசு இனி மரிப்பது இல்லை, ஜூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்பதே அந்த இனிமையான நற்செய்தி. ஜோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருந்தாலும் அந்த நற்செய்தியை எவ்வளவு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறார் என்பதை பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்றும் எழுதுகிறார். தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் பலவிதமான தோல்வியின் செய்திகளையும் துக்க செய்திகளையும் சோர்ந்து போன செய்திகளையும் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு வாயை திறந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றியருள்வார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று 2 Cor 12:9 பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, 24 மணி நேரங்களும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

பொருந்தினவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதா. ஹாலேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர். அவர் சேனைகளின் கர்த்தர்,

Paris se tait. குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவுகிற ஆவியானவர் அவர் நம் மத்தியில் உலாவிக்கொண்டிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உயரமும் உன்னதமுமானவர், எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய நாமமுடைய ஒரே ஒருவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற நம் இயேசு ஒருவரே, அவர் இந்த பகல் வேளையிலே நம் மத்தியில் உலாவிக்கொண்டிருக்கிறார்.

பரிசுத்தம் நிறைந்தவர், எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே. ஒரே சத்தமாய் தேவனுக்கு மாத்திரமாக இருக்கிற இடங்கள் பரிசுத்தம் அடைவதாக, நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைவதாக, குடும்பம் பரிசுத்தம் அடைவதாக, வாழ்க்கை பரிசுத்தம் அடைவதாக, பரிசுத்தர் உலாவுகிறார். நல்ல கரங்களை கட்டி ஆவலை நிறைந்த தேவனுக்கு மகிமையால் அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக, தேவடைய பிரசன்ன நம்மை நிரப்புவதாக, தேவடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் மேலும் தேவடைய அளவில்லாத பிரசன்ன

தரம் துதியின் சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோணுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையாய், கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையாய், ரீபாப

ஆலயத்தினாலே இயேசுவினாலே இயேசுவின் சிந்த இந்த பகல் வேலையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. அவர் பரிசுத்தர், அவர் பரிசு

ஒரு விஷயம் கூட சந்தது உயர்த்தி கத்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த.

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா, பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவன் நம்ம திருவிழாவிக் கொண்டிருக்கிறா. வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல் வேளையில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே.

పరిశుద్ధ పరిశుద్ధ పరిశుద్ధ.

யெகோவாக்கு மகிமையை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் கண்மலை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும், நம்மை பரிசுத்தமாக்குகிறவரும் ஆகிய சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து, நீதியின் சால்வையை தரிப்பித்து, ஆமே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும்.

செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் தப்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணிய கண்மலை. ஆமென்.

0: ஆமென். அவர் உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமென். அவரால் தடைகளை உடைத்து நடத்த முடியும். அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, உம்முடைய காருண்யம்.
1: ராஜா நீர் செய்த நன்மைகள்

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். ஒரு தம்பதியினர் காரில் நீண்ட தூரம் பிரயாணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு பெட்ரோல் பல்கில் காருக்கு பெட்ரோல் போடும்படி நிறுத்தினர். அங்கு காருக்கு தேவையான மற்ற எல்லா சேவைகளும் செய்து கொடுக்கப்பட்டது. அங்கிருந்த அட்டண்டர் காரின் மின்ஷீல்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்தார். காருக்குள்ளே இருந்த மனிதன் ஜன்னல் வழியே தலையை வெளியே நீட்டி, நீ கண்ணாடியை நன்றாக கழுவவே இல்லை, எனவே திரும்ப சுத்தம் செய் என்றான். அந்த அட்டெண்டரும் மீண்டும் கார் கண்ணாடியை நன்றாக கழுவி முடித்தார். காருக்குள் இருந்த மனிதன் மீண்டும் தலையை வெளியே நீட்டி, உனக்கு கார் கண்ணாடியை துடைக்கவே தெரியாதா? இன்னும் காரின் முன்புற கண்ணாடி மங்களாகத்தான் இருக்கிறது என்றான். இதை பார்த்த அவருடைய மனைவி தன் கணவனுடைய மூக்கு கண்ணாடியை கழற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் அதை கணவனுக்கு மாட்டிவிட்டாள். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயங்களில் குற்றத்தை நம்மீது வைத்துக் கொண்டு சூழ்நிலைகளையும் பிறரையும் நாம் குறை சொல்கிறோம். தவறு நம்மீதுதான் உள்ளது என்று நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை. தேவன் ஆதாம் ஏவாளிடம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். இதை அறிந்த சோதனைக்காரனாகிய பிசாசு சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளிடம் பேசினான். அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் சாவ தில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்னான். ஏவாள் சாத்தானின் வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டு பழத்தை புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். தேவன் அதை விசாரித்த போது ஏவாள் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் பழியை சாத்தான் மீது தூக்கி போட்டாள். தான் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையைத்தான் குறை சொன்னாளே ஒழிய தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, பிறரை குறை சொல்வதற்கு முன்பு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மேல் குற்றம் இருக்குமானால் பிறர் மீது பழி போடாமல் நம்முடைய குறைவை ஒத்துக்கொள்வோம். நம்முடைய தவறை நாம் சரி செய்து அதற்கான மன்னிப்பை பெறும்போது தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவுகள் வலுப்பெறும்.

அப்போஸ்தலர் 25 அதிகாரம். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாய் வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாயும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றார். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து பவலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்தாயிலும் தேவாலயத்துக்காயிலும் இராயருக்காயிலும் விரோதமாய் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் இராயருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாராதபடிக்கு மண் கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரனுடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமுட்டாயே, ராயரிடத்திற்கே போ கடவாய் என்று உத்தரவு சொன்னான். சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதி ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான், நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்த்துறவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்த போது நான் இவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயஸ்தனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள்

அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், தான் இராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும் படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அவையமிட்ட போது நான் அவனை இராயனிடத்திற்கு அனுப்புமளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது அகரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுவதை நானும் கேட்க மனதாயிருப்பேன் என்றார். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றார். மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷனோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டுவரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து, அகரிப்பா ராஜாவே, எங்களுடைய கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து ஜூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும், இவன் தானே ராயனுக்கு அவையமுட்ட படியினாலும் அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுவதற்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிற படியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாயும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவை உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி பழைய ஏற்பாட்டுக்கிலும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள வசனங்கள் ரெண்டும் ஒரே சேம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் லேவியாரும் 19 ரெண்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இப்போ இங்கே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்ன அப்படின்னாக்கா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது லேவியாகரமத்தில் 19 ரெண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இது பொதுவாகவே அந்த லேவியாரமத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அந்த முழு அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளும் நியமங்களும் அதில் இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் வாழணும், ஒரு இஸ்ரவேல் யூதர்கள் எப்படி வாழணும் என்பதை அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்துருக்கிறதை நாம் லேவியாரமத்திலே நாம் பார்க்குறோம். ஆனால் இதே வசனம் இந்த ரெண்டாவது வசனத்தில், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்ற அந்த வேத வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 1 பேதுரு 1 பேதுரு எழுதின 1 நிருபம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் வருகிறது. அதில் வந்து 317 இருக்குது. 1 பேதுரு 1 16வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா அந்த வசனம் அங்கு இடம்பெறுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. ஸோ இப்போ அந்த 15வது வசனத்தை பார்த்தோம்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இப்போ நம்மளை அழைத்தவர் யார்? ஏசாண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை முன்குறித்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அருமையாக நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்க. அப்போ உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அது கட்டளையாகவே அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துருக்கிறது தான் இங்கே நம்ம பார்த்தோம். 1 லேவியாகமம் 19வது ரெண்டாவது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு மீண்டும் அந்த ஃபஸ்ட்டு டைம் அதை ஆரம்பித்து அந்த பரிசுத்தத்தை பற்றி முதல் பேசிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறார். உங்கள் தாயும் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும், நான் ஓய்வு நாட்களை ஆசாரிக்கணும், விக்கிரகனுக்கு வார்த்துக்கப்பட்ட அப்படின்னு பல காரியங்கள் சொல்கிறார் அந்த லேவியாகமத்தில். அதை நம்ம அப்புறமா நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானியுங்கள் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்ற நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஆனால் இன்றைக்கு முதல் காரியமாக ஆண்டவர் சொல்கிறது, நம்ம கிறிஸ்துவர்களை பார்த்து, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்னவாருங்க, பரிசுத்தராயிருங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அன்பா இல்லையே, அதனால தான் இங்கே 1 பேதுரு 1 பேதுரு எழுதுகிறாரு. அந்த பேதுரு எழுதுகிற நிருபத்தில் முக்கியமாக சபைக்கு எழுதுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பாருங்கள் 14வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். இன்றைக்கி இச்சையின்படி அப்படின்னு நடக்கிறோம், ஆனால் முன்னாடி அறியாமையில் இச்சையின்படி நடந்தோம். இன்றைக்கி ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டோம். அறியாமைனாக்கா ஆண்டவரை அறியாத நேரத்தில். இப்போ நீ ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்ட பிறகு நீ எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட, மொத இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த எலெக்ஷனுக்கு முன்ன வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷன். இப்போ யார் அவர்? ஒரு முதலமைச்சர். இன்னும் அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது, பேச முடியாது. ஒன்று ஒன்று என்னது, ஏன் முதலமைச்சர் என்ன சொன்னார், இப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார், விமர்சனங்கள் நிறையா வரும். அப்போ இப்போ வந்து அவர் நடக்கையில் ஜாகிரதையாக இருக்கணும், பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் அவர் எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா பழையபடி அவரால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, பேச முடியாது, எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பதவிக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சில காரியங்கள் அந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பேச வேண்டும். அப்போ அதே போல தான் இன்றைக்கி நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இருக்கும்போது, ஆண்டவர் அறியாத இருந்தபோது நீ இச்சையின்படி நீ நடந்த போன வந்த எல்லாமே உன் இஷ்டப்படி நடந்த. ஆனால் இன்றைக்கி ஏசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எப்படி இருக்கணுன்றது வேதம் சொல்கிறது, அதன்படி தான் இருக்கணும். அப்போ தான் அதில் முதல் படியே என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. உங்கள் இச்சையின்படி நீங்கள் நடக்காதீங்கன்றார். ஆனால்தான் இச்சையின்படி நீ நடக்காமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்க. அதில் எத்தனையோ காரியங்களை சொல்லித்தரார் பேதுரு. அந்த கீழ்ப்படியும் பொழுது தான் உனக்கு பரிசுத்தம் வருகிறது. இன்றைக்கி பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நாம் இருக்கிறோம் அன்பாவில். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இன்றைக்கி பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எப்போ நீ பரிசுத்தத்தை கற்றுக்கலாம் ஏசாண்டவர்கிட்டனா, ஏசாண்டவர் பரிசுத்தமாக இருந்தார் எல்லா விதத்துலையும். எப்படின்னா ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் பரிசுத்தமாக இருந்தார். ஆவி ஆத்மா சரீரத்தில் மூணுத்துலேயுமே அவர் பரிசுத்தமாக இருந்தார். அப்போ நமக்கும் அந்த பரிசுத்தம் தேவை. ஆவிலையும் தேவை, ஆவி ஆத்மாவிலையும் தேவை, சரீரத்திலையும் நமக்கு பரிசுத்தம் தேவை. எதுலையா ஒன்றில் மிஸ் ஆனாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா பாருங்கள், ஆண்டுடைய ராஜ்யம் இப்போ மிக சமீபமாக இருக்கிறது. நேற்று உண்மையிலே ஊழியக்காரராகிய அந்த எம்டி ஜெகன் அவர்கள் இந்த ஜூமில் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வார்த்தையை கொடுத்தாரு. அதை ஃபுல்லாக நான் கேட்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஏன்னா நம்ம அதில் வர முடியாது, யூடியூப்பில் அது இருந்தது, டக்குன்னு நான் எனக்கு அது கிடச்சிச்சு அந்த லைனு. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவர் சொன்ன, ஓசியாவில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வெளிப்படுத்தின சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்கிறதுன்றதை ஒரு மூணு பாயிண்ட்டு சொன்னார். அந்த மூணு பாயிண்ட்டு இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்குது. என்னென்னாக்கா அந்த காற்றை கடந்து செல்வார்கள், அதை பிடிப்பார்கள் என்ற ஓசியாவில் சொன்ன இது வந்து இன்றைக்கி இன்டர்நெட் மூலயமாக இன்றைக்கி எப்படி எப்படிலாம் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இஸ்ரேலிருந்து எகிப்துக்கு வந்து இது போவோம், பயணம் போவோம், அது எண்ணெயை கொண்டு போவார்கள்னு. இன்றைக்கி எண்ணெயை கொண்டு போகிறாங்க. அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியிருக்கு. இன்றைக்கி அப்போ இந்த இடையில தான் ஆண்டுடைய வருகை வரும், ரெண்டாவது ரகசிய வருகை வரும். சில பேர் இது இல்லைன்னு சொல்கிறாங்க, ரகசிய வருகை கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் இருக்கும்போது ரகசிய வருகை உண்டு, அதுக்கு நாம் வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் உண்மையிலே பிரயோஜனமாக இருந்தது. எல்லோரும் கேளுங்க, உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு மெயினாக இப்போ நம்ம ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணுன்னா நமக்கு பரிசுத்தம் தேவை. ஆமென். இன்றைக்கி பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். அது ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் காணப்பட வேண்டும் அந்த பரிசுத்தம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி ஆனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஒன்று பேதுரில் ஒன்றாம் அதிகாரத்தில் பாஞ்சா வசனத்தில் பாருங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்க. அப்போ நடக்கை எல்லாவற்றிலேயும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த யோவேல் ரெண்டில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடிக்கு இன்றைக்கி பிசாசானவன் தடையை கொண்டு வருகிறான். யாருக்கு மேலே? இந்த மாமிசமாக இருக்கிற நம்ம கிறிஸ்தவர்கள் மேலே. அவர்கள் எப்படியாவது அந்த மாமிசத்தில் இச்சையில் நடக்க முடியாது செய்து, கீழ்ப்படியாமல் செய்து, எப்படியாவது ஆண்டவருடைய கோபாக்கணிக்கு ஆளாகி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கிடைக்க முடியாதபடிக்கு செய்கிறான். அப்போ இதில் நம்ம உஷாராக ஆகணும். யார்? கிறிஸ்தவர்கள் உஷாராகணும். நாம் இன்றைக்கி ஏசாண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ எப்படி எப்படிலாம் ஆவியில் பரிசுத்தமாக இருக்கணும், ஆத்மாவில் பரிசுத்தமாக இருக்கணும், சரீரத்தில் பரிசுத்தமாக இருக்கணுன்றதை நீங்களும் என்ன செய்யணும், தியானிக்கணும். நான் சொல்கிறது டைம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். அப்போ நாம் உட்காந்து இன்றைக்கி இதை என்ன செய்யணும், மாடு அரசு அசைப்படுற மாதிரி நம்ம அசைப்படணும். நாம் எப்படிலாம் அசுத்தமாக இருக்கிறோம், சரீரத்தில் எப்படிலாம் அசுத்தமாக, இப்போ சரீரத்து லெவலில் அசுத்தமாக இருக்கிறது எப்படிலாம் இருப்போம், இச்சையினால், விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, விக்கிரகாராதனையினால், இன்றைக்கி இந்த லாகிரு வஸ்துகளை உபயோகப்படுத்துறதுனால, இன்றைக்கி பல விதத்தில் இன்றைக்கி சரீரத்தை நம்ம கரப்படுத்தின்னு சாப்பாட்டினால இப்போ நம்ம சரீரத்தை என்ன செய்கிறோம், கரப்படுத்துகிறோம். இன்றைக்கி சாப்பாடு அதனால்தான் தொண்டைக்கு கத்தி வைன்றார். சுகர் பேஷண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் ஏன் வந்ததுன்னா வாய் கட்டாமல் தின்றதுனால தான் இன்றைக்கி சுகர் வருதுன்றாங்க. அப்போ இன்றைக்கி சாப்பாடு இச்சை, அந்த சாப்பாட்டில் இச்சை. இன்றைக்கி சரீரத்தில், இன்றைக்கி சரீரம் அப்படின்னாக்கா விபச்சாரம் மட்டும்தான் பாவம் கிடையாது. இந்த சரீரத்தினால அநேக பாவங்கள், நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளை கூட பாவமாக ஆகுது. நம்ம இச்சித்து சாப்பிட்றது, இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு வெங்காயத்தையும் வெள்ளை புண்ணியுமே நாங்கள் தின்னுட்டு என்ன செய்கிறோம், இது மடிஞ்சிட்டு இருக்கிறோம், பார்வோன்ட்டு இருந்தாலும் நாங்கள் கறியை மீனாக தின்னுருப்போம் அப்படின்னா. அப்போ காடை ஆண்டவர் என்ன செஞ்சார், வர வச்சார். எல்லாம் வாயில் இருக்கும்போதே 20,000 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த இச்சை, அந்த சாப்பாட்டு மேலே இச்சை, நகை மேலே இச்சை, புடவை மேலே இச்சை, சில பேர் ஆண்கள் மேலே இச்சை, பெண்கள் மேலே இச்சை, இப்படி பல விதமான இச்சைகள் இன்னைக்கு நம்மளை வந்து சரீரத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறாரு. அப்போ இன்னைக்கு பாருங்க, செல்போன் மேலே இச்சையாக இருக்குது. இன்னைக்கு ஃபோன் இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்துருச்சு அப்படி தடவுறான்னு சொல்கிறாரு. என்னது பெட்டை தடவுறாங்களா? ஏன் செல்போன் இருக்குதா? அதை ஏதோ மணியை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை உடனே பார்க்குறான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள், வாலிபர்களாலும் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. செல்ஃபோனால் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க இச்சையினால். அன்பால் இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்தினால நாம் பரிசுத்தமாகிறதுக்கு என்னென்னலாம் வகைகள் இருக்கிறோ அத்தனையும் இன்றைக்கி தீர்மானம் எடுத்து நம்ம அதை லிஸ்ட்டு போட்டு, இதெல்லாம் என்னுடைய சரீரத்தை வீணாக்குது, என் தேவன் சரீர லெவலில் பரிசுத்தமாக இருந்தார், நான் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பரிசுத்தமாக முயற்சி செய்வோம். அடுத்தது ஆவி ஆத்துமாவில். இந்த ஆவி ஆத்துமாவில் எப்படி நம்ம குலைச்சலாக இருக்கிறோம், பரிசுத்த குலைச்சலாகனா, கோபத்தை கொண்டு வர்றது, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி. அப்போ இன்னைக்கு பொறாமையின் ஆவி, மன்னிக்க முடியாத இருதயத்தின் ஆவி, இந்த மார்க்க பேதங்களின் ஆவி, இதெல்லாம் ஆவியில் வீணாக்கிறது. இந்த இப்போ ஆவி வீணாச்சினாலே உன் ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உன் மனசு கெட்டு போயிடும். அப்போ ஆவியில் நாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ ஆவியான கனிகளை, ஆவியானவருடைய கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு, அன்பு, சந்தோஷம், சமாதானம்னு கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 கனிகளை நாம் பெற நாம் ஆவிலையும் பரிசுத்தமாகறோம், ஆத்மாவிலையும் பரிசுத்தமாகறோம், சரீரத்திலையும் பரிசுத்தமாகறோம். ஆனால்தான் ரோமரில் அதை அழகாக எழுதியிருக்கிறாரு. பவுல் என்ன எழுதியிருக்கிறாரு? 7 எழுதியிருக்கிறாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலேருந்து என்னை யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? அப்போ சரீரத்தில் பாவத்தில் நான் இருக்கிறேன், நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம். ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி பவுல் அங்கே கதறுறாரு. அப்போ 8 2 வசனத்தில் அதுக்கு விடுதலைக்கு உண்டான வழியை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே பெற்ற ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை என்ன செஞ்சுது, விடுதலை ஆக்கிட்டுன்னு சொல்கிறார். அப்போ ஆவியின் பிரமாணம் அவர் விடுதலை ஆக்கியிருக்குது. அது என்ன ஆவியின் பிரமாணம் அப்படின்னாக்கா, கலாத்தியர் 5:22 சொல்கிறாரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இன்னிய பொறுமை, சாந்த மிச்சம், இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லைன்றார். அப்போ ஆவியில் கனியில் ஆரம்பித்தவர் பிரமாணத்தில் முடிக்கிறார். அப்போ அந்த ஆவியின் பிரமாணம் இன்றைக்கி உன் ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தையும் நம்மளை என்ன செய்யுது, பரிசுத்த படுத்துகிறது. அன்பால் இன்றைக்கு நாம் பரிசுத்தம் ஆகிறதுக்கு உண்டான வழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கட்டளையில் முதல் கட்டளையாக நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னார். அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வழி தெரியாததுனால்தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதை தான் புதிய ஏற்பாட்டில் பேதர் சொல்கிறாரு, அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாகணும்னா நீ அவர் இருக்கிறது போல் நீனும் பரிசுத்தமாக இருக்கணும்னு. அது எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா, மொதல் கீழ்ப்படின்றார். மொதல் என்ன செய், நான் சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வசனத்தை நீ தியானி, அதன்படி நடக்க ஆரம்பி, ஆட்டோமேட்டிக்காக நீ பரிசுத்தமாகவேன்றார். நீ ஒன்றும் பெரிய கம்பசூஸ்தரம் இல்லை, பெரிய ஒரு மலை கிடையாது, இது ஒரு பெரிய முடியாத காரியம் கிடையாது. நீ இன்றைக்கி நானும் நீ மனசு வச்சாக்கா இன்றைக்கி நாம் ஒரே நாளில் கூட நம்ம என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாக மாற முடியும். எப்போ ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து அதுக்கு கீழ்ப்படியே ஒன்றை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த ஆவியின் வரங்கள் ஆகிய, இந்த ஆவிக்குரிய வரங்களாகிய இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், இதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தின்னு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உன்னையும் என்னையும் பரிசுத்தராக மாற்ற முடியும். அந்த ஏன்னா ஆண்டவர் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, யோவானில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். என்ன வசனம் தியானிச்சிருக்கிறோன்னாக்கா, யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பரிசுத்தராகனேன். அதாவது பாருங்கள், யோவான் 17:19 அவர் சொல்கிறாரு, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்றார். என்னது, நான் நமக்காக ஒரு பாவமானார், நமக்காக பரிசுத்தமும் ஆனார், நமக்காக பாவமானார், நமக்காக சாபமும் ஆனார், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்தமானான்றது நம்ம என்ன செய்யலை, கோட்டை விட்டுறோம். இன்றைக்கி என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு என் தேவன் என்ன செஞ்சிட்டார், பரிசுத்தமாயிட்டாரு, அவருடைய பரிசுத்தத்தை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆமாம், அப்போ அவரை சார்ந்து நாம் வாழும்போது, அவரை விசுவாசித்து வாழும்போது அந்த பரிசுத்தம் நம்மளை வந்து அடைகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு ஆண்டு மேலே 100% இருக்க வேண்டும். அன்பாவில் இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய காரியத்தை, ஆவிக்குரிய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் பரிசுத்தராக இருந்ததைப் போல நாமளும் பரிசுத்தமாக வாழ முடியும், நித்திய ஜீவனுக்கு நாம் பரிசுத்தம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டு அதனால் அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அதை இன்னும் உங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் இன்னும் தியானிங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் இன்னமும் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறியாமல் மனம் போன போக்கில் இச்சையில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என்னை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தை மன்னிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்த ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் நாங்களும் பரிசுத்தராய் வாழ என்னை எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாக நான் பரிசுத்தராய் மாறுவதற்காக நீர் பரிசுத்தமாக்கினீர் என்று ஆண்டவரே யோவான் 17 சொல்லப்பட்டதைப் போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்காக பாவமானீர், எனக்காக சாபமானீர், எனக்காக பரிசுத்தமானீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தில் நானும் நாங்களும் வாழ அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உடைய பரிசுத்த ஆவியானவர் என்னையும் எங்களை இப்பொழுது நிரப்புவராக. ஆம் ஆண்டவரே, எஸ் டாடி, நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அந்த ஆவியின் பிரமாணத்தில் நடக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பானே.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.

0: இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் சர்வ அதிகாரமுடையவனாய் இருந்தாலும், எல்லா செல்வங்களையும் பெற்றவனாக இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்பட்டான். இரவு நேரங்களில் அவனால் நன்றாக தூங்க முடியவில்லை. அவனுக்கு மனசமாதானம் இல்லை. அவனுடைய அவையில் இருந்த மந்திரிகளிடம் இதை குறித்து அவன் கேட்டபொழுது, அருகிலுள்ள காட்டில் வசிக்கும் ஒரு சாதுவனிடத்திலே போய் பேசினால் அவர் ஆலோசனை தருவார் என்று கூறினார்கள். அவர்கள் வார்த்தையின்படியே அருகில் இருந்த காட்டில் வசித்துக் கொண்டிருந்த சாதுவை சந்தித்தான் அரசன். அவர் அவனை அருகிலே உட்கார வைத்து சற்று நேரம் யோசனை செய்தார். பின் அவனிடம், உலகத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனின் சட்டையை நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் இவையெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். அவன் அரண்மனையிலே இதை போய் சொல்ல, போர் வீரர்கள் பல திசைகளிலே மகிழ்ச்சியான அந்த மனிதனின் சட்டைக்காக அலைந்து திரிந்தார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கிடைத்த பதில், எங்கள் கிராமத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் கிராமத்தின் ஓரத்திலே ஒரு குடிசையில் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார், மகிழ்ச்சியோடு பேசுவார். அவரை சந்தித்து பாருங்கள் என்று அழைத்துச் சென்றார்கள். அரண்மனை வீரர்கள் அவரை பார்த்து, நீங்கள்தான் இந்த இடத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரா என்று கேட்டார்கள். அவர் சிரித்து கொண்டே, ஆமாம், நான் தான். என்னைப் போல மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரும் கிடையாது. இங்கு இருக்கிற எல்லோரும் எதை குறித்தாவது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் எப்பொழுதும் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். அப்படியென்றால் அரசனுக்கு நீங்கள் அணியும் ஒரு சட்டை தேவை என்று கேட்டார்கள். இதை கேட்டவுடன் அந்த பெரியவர் மிகவும் சிரித்துக் கொண்டே, என்ன, ஒரு சட்டையா? சட்டை வாங்க நான் எங்கே செல்வது? என் வாழ்நாளில் நான் சட்டை அணிந்ததே இல்லை. ஒரு சட்டை வாங்கக்கூட முடியாத ஒரு ஏழை நான் என்று கூறினார். இதை போய் அவர்கள் ராஜாவினிடத்தில் சொன்னபொழுதுதான், ராஜா, எந்த பொருளையும் பெற்றிருப்பதால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உண்டாகும் திருப்தியினால் உண்டாவது என்பதை புரிந்து கொண்டார். ஹென்றி ஃபோர்டு என்ற கார் கம்பெனியினுடைய சொந்தக்காரரும் ஒரு முறை தன்னுடைய போதகரிடம் சென்று, ஐயா, எனக்கு ஒரு அமைதியான மனநிலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர், உங்களுக்கு இருப்பதையெல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார். ஹென்றி ஃபோர்டும் அதைப் போலவே அனைவருக்கும் உதவி செய்யும் ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணினார். நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இந்த காரணத்தினால்தான் இயேசுவும் கூறியிருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்போமா?

உலகின் முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு துணிவே துணை, கரேஜ் அகெயின்ஸ்ட் ஃபியர். வாசிக்க வேண்டிய பகுதி 2 நாளாகமும் 32 அத்தியாயம் முதல் 8 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுக்களை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுக்களையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடைகளையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் இப்ரேயர் 10:35. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். Do not cast away your confidence which has great reward. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். தைரியத்திற்கு எதிர்ப்பாதம் பயம் என்று நாம் சொல்ல தேவையில்லை. ஏன் நமக்கு பயம் வருகிறது, அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வேத வெளிச்சத்திலே ஒரு சில காரியங்களை இன்று நாம் கவனிப்போம். பயத்திற்கான சில காரணங்களை முதலாவது உற்று நோக்குவோம். இஸ்ரவேல் தலைவர்களில் சிலர் கானா நாட்டை சுற்றி வேவு பார்த்து வரும்படி யோசுவா கர்த்தரின் விருப்பப்படி அனுப்பி வைத்தார். அங்கு நன்மையான காரியங்கள் பல காணப்பட்டாலும் அங்கே குடியிருக்கும் அரக்கர் போன்ற மனிதர்களைக் கண்டு ஒரு சிலர் பயந்தார்கள். அவர்களுடைய பயத்திற்கு காரணம் அல்லது அவர்களுடைய தைரியமின்மைக்கு காரணம் அந்த ராட்சதர்கள் அல்ல, மாறாக கடவுள் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையின்மையும் அவிசுவாசமுமே. சில வேளைகளில் உடல் பலத்தை நம்புவதும் கூட நாம் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போவதும் கூட தைரியமின்மையையும் பயத்தையும் கொண்டு வரும். உதாரணமாக சவுல் அபிஷேகம் இழந்தான், கோலியாத்திற்கும் பெலிசியருடைய படைகளுக்கும் அவன் பயந்தான். இன்னும் அநேகருக்கு புகழ் நாட்டமே தங்களுடைய வாழ்க்கையில் தலை தூக்கி இருக்குமானால் இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற பயமே அவர்களை ஆட்டி படைத்து ஒரு வழியாக்கிவிடும். எனவேதான் யோவான் 12 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம், பரிசேயருக்கு பயந்து ஜெபாலய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததை அறிக்கை பண்ண தவறினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பயத்தினால் ஏற்படும் விளைவுகள் 1-2 அல்ல. பயத்தினால் ஏற்படுவது எல்லாமே தீய விளைவுகள் தான். பேதுரு பயந்த போது தனது ஆண்டவரை மறுதலிக்க மட்டுமல்ல அவரை சபிக்கவும் செய்தான். பின்னர் ஒரு சூழலில் அவனுடைய பயம் அவனை மாய்மாரக்காலனாக்கிட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்களோடு கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான், வேறே சவரல் வந்தவுடனே அவர்களுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத போல மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தான். ஆம், பயம் பிறப்பிப்பது மாய்மாலம், மாய்மாலம் பெருக்குவது பயம். ஏசாயா 33:14 நம்முடைய கண்களுக்கு படாத ஒரு வசனம் இருக்கிறது, மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது,
நாம் மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தாலே நம்மை அறியாமல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே பயம் அது வீடு பிடித்துவிடும். உபாகமம் 20:8 பயங்காளிகளும் திடனற்றவர்களும் தங்கள் சகோதரன் இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பயமுள்ள ஒரு ஆள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த பயம் எல்லாருக்கும் பரவிவிடும். ஆம், கோழையான மனிதன் உடனிருப்போரையும் அவன் கலங்க பண்ணுகிறான். தான் பயப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பயத்தின் வழியிலே அவன் நடத்தி விடுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக பயப்படுகிறவர்களுக்கு நரகமே கிடைக்கிறது என்று வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நரகத்திற்கு பங்காளிகள் யார் என்று பட்டியலிடும் பொழுது பயப்படுகிறவர்கள் தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றனர். அந்த வரிசையில் முதலாவது வருவது பயப்படுபவர்கள் தான். நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறான் என்று நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறோம். ஏன்? அவனுடைய மனசாட்சி சுத்தமாயிருக்கிறது. மனசாட்சி சுத்தமாக இருக்கும் பொழுது பயத்திற்கு அங்கு இடம் இல்லை, அவன் தைரியமாக இருப்பான். அவனுக்கு எந்த விதமான தயக்கமும் ஒருபோதும் அவனை ஆட்டி படைக்காது. நாம் தைரியமாக இருக்க திருவசனங்களே நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் நம் பக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ் என்கிற கேள்வி ரோமர் 8:31 இருக்கிறது. எசேக்கியா ராஜா தனது மக்களுக்கு சொன்ன இந்த நாளின் இந்த வார்த்தையை நாம் நினைவுபடுத்துவோம். நமக்கே துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஆம், இதைத்தான் யோவான் அழகாக 1 யோவான் 4:4 சொன்னான், உலகத்தில் இருக்கிறவரிலும் நமது உள்ளில் இருக்கிறவர் பெரியவர். பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்கள், பயிற்சி பெறாதவர்கள், ஆனாலும் அவர்களுடைய தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அவர்கள் யூகித்தனர். ஆம், நம்ம உள்ளிருக்கிறவர் யார் என்கிற நினைவு நமக்கு தலை தூக்கி இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தைரியமாக இருக்கலாம். அருமையான பவுல் இவ்வளவு அழகாக நமக்கு ஒரு கோஷத்தை சொல்லி சென்றிருக்கிறார், கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு லாபம். இது நம்முடைய கோட்பாடா இருக்குமானால் பயம் பறந்து போகும். சுவிசேஷகர் டிஎல் மூடி, மூடி பிரசங்கியார் என்று சொல்வார்கள், 18-ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், அவர் இவ்வளவு அழகாக தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொன்னார், பூமி பின்வாங்குகிறது, வானம் வா வா என்று அழைக்கிறது, இதுதான் நான் முடிசூட்டப்படும் நாள், ஆ மரணம் எவ்வளவு இனிமையானது என்று சொன்னார். ஒரு பழைய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது, பயப்படாதே பாரிலி போதே திகையாதே கலங்காதே, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், எத்துன்பத்திலும் சோர வேண்டாம், இந்த வாக்குகளை விட வேண்டாம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி உம்முடைய திருவார்த்தையிலே ஏறக்குறைய 366 சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தினந்தோறும் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாது எந்த சூழ்நிலையா இருந்தால். ஏனென்றால் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் அரசாளுகிறவர், ஆண்டு நடத்துகிறவர், கைக்குள்ளே வைத்திருக்கிறவர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தராகிய நீர்தான். நீர் அறியா யாதும் நேரிடாது, தலைமுடியெல்லாம் நீர் எண்ணி நீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவையற்ற பயத்தை எங்கள் இருதயத்திலிருந்து புறம்பே தள்ளும். பூரண அன்பினால் நீர் எங்களை நிரப்பி பயத்தை புறம்பே தள்ளியருளும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உற்சாகத்தோடு தைரியத்தோடு இருப்போமானால் இன்னும் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் சாதிக்க முடியும். கர்த்தாவே, இந்த நாளிலே மரண பயத்தில் வாழ்நாள் முழுவதும் வாடிக்கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி வெளிவந்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருந்து இந்த தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தைரியத்தை நாங்கள் விட்டுவிடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு மன திடத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

தடைகளை தகர்ந்தோட பண்ணுகிற தளபதி, நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தரிசனம் தந்தவரே, அதை நிறைவேற்றிட

பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. திகைத்து போன நேரத்தில், கலங்கி நிற்கிறதான நேரத்தில் எங்களை ஆதரிக்கும் எங்கள் தகப்பனே, எங்களுக்கு ஆதரவாய் வரும் எங்கள் இரட்சகரே, எங்களை இரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்த கிருபாதார பலியே உம்மை நோக்கி

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து வந்து உங்களை திடப்படுத்தி ஆசிர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் இப்படியாக நினைத்து கொண்டு இருக்கலாம், என் சூழ்நிலைகளை யார் அறிவார்? நீண்ட நாள் ஜெபித்தும் பதில் இல்லையே. என் பாரங்களை என்னால் சுமக்க முடியாமல் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறேனே என்று யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடிக்கு தனிமையில் அநேக நாட்களாய் வருடங்களாய் கண்ணீர் வடிக்கிற காரியங்களாக யாராலேயும் தீர்த்து வைக்க முடியாத வியாதியாகவோ பொருளாதாரமாகவோ கடன் பிரச்சனையோ அல்லது மனிதர்கள் பகைக்கிற காரியமோ இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை விடுவித்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசிர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, வசனத்தில் பார்க்கிறோம், காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார் என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராய் பல சூழ்நிலைகள் காணப்படலாம். குறிப்பாக பொருளாதாரத்தில், வியாதியின் மத்தியில், பணியிடங்களில் உங்களுக்கு எதிராய் சத்துரு கிரியை செய்வதா அன்னங்களால் அவற்றை மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டு சோர்ந்து போய் திடனற்று காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் யாருமே கிரியை செய்ய முடியாத, யாருமே அறியாத வேளையில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்க்கிறார். சூழ்நிலையாகிய படகின் மேல் ஏறி சூழ்நிலைகள் யாவையும் மேற்கொண்டு அதன் இறைச்சலை அமரச் செய்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், யார் என் நிலையை அறிவார் என்று. ஆனால் கர்த்தரோ நீங்களே அறியாத, எதிர்பார்த்திராத வேளையில் வந்து உங்களை விடுவிக்கிறார். விடுவிப்பதோடு மாத்திரம் அல்லாமல் உங்களை திடப்படுத்தி சமாதானத்தை அருளி செய்கிறார். அன்றைக்கு கடற்கரையிலே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையே என்று மனபாரத்துடன் வெளியில் சொல்ல முடியாத அநேக கவலையுடன் வலைகளை விரக்தியோடு அலசி கொண்டிருந்த சீமோன் பேதுருவை அநேகர் அங்கு இருந்திருந்தாலும் அவர்களின் வருத்தத்தை, மனபாரத்தை யாரும் பார்க்காத வேளையில் இயேசு அவர்களை நோக்கி பார்த்தார். மனபாரத்தோடு வலைகளை அலசி கொண்டிருந்தவர்களிடத்திற்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலை கிழியத்தக்க மீன்களை பிடிக்க உதவி செய்தார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவனோ உள்ளாந்த இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து நிறைவான ஆசிர்வாதத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார். அதேபோல் அன்று சமாரியா ஸ்திரீயினுடைய வேதனைகள் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்ததைக் கண்டு ஜீவ தண்ணீராகிய இயேசு தான் யார் என்பதை காண்பித்து கண்களை திறக்கச் செய்து அவளின் சூழ்நிலைகளுக்கு ஆலோசனையும் விடுதலையும் கொடுத்து சமாதானத்துடன் அனுப்பியது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்களையும் திறக்கிறார். நீங்கள் எதிலெல்லாம் திடனற்று விடுதலை, சுகம், ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறீர்களோ அவற்றிலெல்லாம் இன்றைக்கு ஆறுதலை, சுகத்தை, வெற்றியை, சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களில் யாரேனும் சமாதானத்தை இழந்து போய் பல போராட்டங்களில் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி சமாதானத்தை தந்தருள்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 32:33 முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய வேதனை இது. தேவ பிள்ளைகள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டு, அதாவது அவரால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள், அவருக்கு முதுகை காட்டுவது தேவனுக்கு அவ்வளோ வேதனையான காரியம். நாம் முகத்தை காட்டுகிறோமா, முதுகை காட்டுகிறோமா? இங்கே இந்த முதுகை காண்பிக்கிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? பின்வாங்குவது, பின்னிட்டு செல்வது. ஒருத்தங்க நம் முன்னாடி நிற்கிறாங்க, அவங்க நம்மை விட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க திரும்பி போகிறாங்க. நம்முடைய பார்வை இதுவரை அவர்கள் முகத்தை பார்த்தது, இப்பொழுது எதை பார்க்கிறோம் தெரியுமா? முதுகை பார்க்கிறோம். அவரை விட்டு பின்வாங்குகிறவன், அவரை விட்டு விலகி செல்லுகிறவன், அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு முதுகை காண்பிக்கிறான். இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போகும்போது தகப்பனுக்கு முதுகை காண்பித்து கொண்டு போகிறான். தகப்பனுக்கு முதுகை காண்பித்தவனுடைய நிலைமை எப்படி ஆனது தெரியுமா? இருந்தது அனைத்தும் குறைவுபட்டு ஒன்றும் இல்லாதவனாகி கடைசியில் பண்டிக்கு சாப்பிட வைத்த தவிடை சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம், அதற்கு அவன் தகுதியுள்ளவனாய் காணப்படவில்லை. தகப்பனுக்கு எப்பொழுது ஒருவன் முதுகை காண்பித்தானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையில் குறைவுபட ஆரம்பித்தான். ஒன்றும் இல்லாதவனானான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாதவனானான். புத்தி தெளிந்து தன் பிள்ளைகளை உணர்ந்து முதுகை காண்பித்த அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலே தன் முகத்தை காண்பிக்கும்படி வருகிறான். அப்படி அவன் வந்தபோது இரக்கமுள்ள தகப்பன் அவனை சேர்த்து கொண்டு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவனை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். முதுகை காண்பித்து அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. முகத்தை காண்பித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்து எந்த நிலையிலும் தேவனை விட்டு பின்வாங்குகிற எந்த ஒரு காரியத்தையும் விரும்பாதே. நாம் அவருக்கு நம்முடைய முகத்தை காண்பிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். முதுகை காண்பித்து தேவனை வருத்தப்படுத்தாதே. இந்த நாளிலே கர்த்தனமோடு பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் இந்த நல்ல அனுபவத்தில் நிலைத்திருக்க யாரும் எவ்விதத்திலும் தேவனுக்கு முதுகை காண்பிக்கிற நிலைமைக்கு போகாதிருக்க கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, அப்பா முதுகை அல்ல முகத்தையே நாங்கள் காட்டணும். எந்த நிலையிலும் பின்வாங்கி விடக்கூடாது அப்பா. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், இதற்கு மேலே நீ என்ன வேணும் ஆண்டவரே? கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துவீராக. இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை கொண்டு போங்கப்பா. எந்த நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி உமக்கு முதுகை காண்பிக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go!

0: செவிலியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம்.
2: We are going to read from Proverbs chapter 1 verses 24 to verse 33.
1: நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினாலே திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான்.
2: Because I have called and you refused, I have stretched out my hand and no one regarded. Because you disdained all my counsel and would have none of my rebuke, I will also laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish come upon you, then they will call on me, but I will not answer. They will seek me diligently, but they will not find me. Because they hated knowledge and did not choose the fear of the Lord, they would have none of my counsel and despised my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancies. For the turning away of the simple and slay them, and the complacency of fools will destroy them. But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் இந்த ஞானத்தின் சத்தத்தை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we have been meditating about the calling of wisdom for few days.
1: இந்த ஞானம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது.
2: This wisdom keeps on calling us.
1: அது சந்தை வழிகளிலே கூப்பிடுகிறது.
2: It calls us in the streets.
1: அது மதில்கள் மேல் இருந்து கூப்பிடுகிறது.
2: It calls us from the top of the walls.
1: அது வாசல்களில் இருந்து கூப்பிடுகிறது.
2: It also calls us from the gates.
1: ஆனால் இவ்வளவு சத்தமிட்டும் அநேகர் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்ல.
2: But though it calls out aloud, many people do not regard it.
1: இங்கே அவர்கள் செய்கிற வேலையை பாருங்க.
2: Look at the work they do.
1: ஞானம் கூப்பிடுகிறது, ஞானம் கையை நீட்டுகிறது, ஞானம் ஆலோசனை தருகிறது, ஞானம் கடிந்து கொள்ளுகிறது.
2: Here wisdom calls, wisdom stretches out his hand, wisdom counsels and wisdom rebukes.
1: ஆனால் இவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா?
2: But what they do here?
1: நீங்கள் 24 வசனத்திலிருந்து வாசித்தால்,
2: If you read from verse 24,
1: முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேட்க மாட்டோம் என்று சொல்றாங்களாம்.
2: First they say they refuse.
1: கேட்க மாட்டோம் என்று சொல்கிறார்.
2: First they refuse to hear.
1: இரண்டாவது, ஞானம் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கவனிக்கிறதற்கு ஒருவனும் இல்லை என்று வாசி.
2: And again when wisdom calls out it is not regarded.
1: மூன்றாவது, ஆலோசனைகளை அவங்க தள்ளுறாங்க.
2: Third counsel was disdained.
1: நான்காவது, கடிந்து கொள்ளுதலை வெறுத்தார்கள்.
2: And fourth, not willing to receive rebuke.
1: வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் அவங்க கையில கிடைக்குது.
2: They were receiving the chances each and every day.
1: ஆலோசனைகள் வந்து கொண்டே தான் இருக்கு.
2: The counsels were reaching them.
1: ஞானம் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கு.
2: Wisdom is being revealed every day.
1: ஆனா இவங்க சுயமாக ஒரு தீர்மானம் எடுக்கறாங்க, இந்த ஞானம் நமக்கு தேவையில்லை.
2: But they take a decision on their own. We no need this wisdom.
1: நமக்கு அதிக ஞானம் இருக்கு.
2: We have more wisdom.
1: நமக்கு ஆலோசனை ஏற்கனவே இருக்கு.
2: We have enough counsel.
1: இது நமக்கு அவசியம் இல்லை.
2: This is not necessary.
1: இது நமக்கு தேவையில்லை.
2: We don't need this.
1: இது வேற யாராவது கேட்டுட்டு போட்டோம்.
2: Let someone else listen to it.
1: நமக்கு தேவையில்லை.
2: I no need it.
1: இந்த ஒரு மனப்பான்மையில் இவங்க தொடர்ந்து கொண்டிருக்கும் போது,
2: when they continue with this intention,
1: ஒரு காரியம் பெரிய மாற்றத்திற்குள்ளே வரும்.
2: But there comes a great change here.
1: இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஞானத்தை வந்து புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறது நீங்க பார்க்கலாம்.
2: You can see so far they were appreciating and praising wisdom.
1: ஞானம் ஒரு கூப்பிடுகிற ஒரு அன்பான ஒரு தன்மையை நீங்க பார்க்கலாம்.
2: You can see a very good nature of wisdom calling people.
1: ஆனால் இந்த 24 வசனத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வருகிறது.
2: But from verse 24 onwards there's a great change.
1: இங்க பாருங்க, கூப்பிடுகிற சத்தம் இப்ப நின்னு போகுது.
2: Now the calling stops.
1: அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் நின்று போகிறது.
2: Now the chances are ceasing.
1: இவர்கள் சந்திக்கிற சூழ்நிலையே முற்றிலுமாக மாறுகிறது.
2: The climate of the situation they are undergoing is changing totally.
1: இவர்கள் வெறுக்கறதும், இவங்க அசட் பண்றதும், இவங்க கவனிக்காம போறதும், இவங்க வந்து கேட்க மாட்டோம்னு சொல்ற இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வருகிறது.
2: And there comes an end to all their refusal, their disregard, their disdain and their unwillingness.
1: நாம் இந்த 24 வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தின் முடிவு 33 வசனம் வரைக்கும் நான் உள்ள வசனங்களுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன்.
2: I gave a title to the scripture portion that we read from verse 24 till verse 33.
1: காலம் மாறும்.
2: Times change.
1: காலம் மாறும்.
2: Times change.
1: எப்பொழுதுமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற சௌகரியமான, வசதியான, நமக்கு பிரியமான, நமக்கு இணக்கமான காலங்கள் எக்காலமும் முடிவில்லாம தொடரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது.
2: We should never think that the times that we have, the times of comfort or the times of pleasing or times of desiring time will always last long for us.
1: எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு.
2: There is an end for everything.
1: அது நம்ம ரொம்ப பயமுறுத்தணும்.
2: That will really scare us.
1: எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு.
2: There is an end for everything.
1: ஒரு முறை ஒரு இடத்துல இந்த வாசகத்தை நான் வாசித்தேன்.
2: Once I read the statement in a place.
1: Even good times have to come to an end. நல்ல காலங்கள் கூட ஒரு நாள் முடிவுக்கு வரும்.
2: Even good times have to come to an end.
1: அது எவ்வளவு இன்பமானதா இருக்கலாம்,
2: no matter how sweet it might be.
1: அது எவ்வளவு நல்ல காலமா இருக்கலாம்,
2: no matter how good those times can be.
1: எவ்வளவு நமக்கு பலன் கொடுக்கறதா இருக்கலாம்,
2: no matter how profitable those times can be.
1: எவ்வளவு ஆசீர்வாதமான காலமா இருக்கலாம்,
2: no matter how blessing those times can be.
1: ஒரு நாள் அந்த காலமும் முடிவடையும்.
2: But one day that time also will end.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தம்முடைய சீஷர்களோடு இருந்தார்.
2: Our Lord Jesus Christ was with his disciples for 3.5 years.
1: அவர்களை பார்த்து கேட்டாரு, நான் உங்களோடு இருந்தபோது, நீங்கள் என்னோடு இருந்தபோது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சான்னு கேட்டார்.
2: He asked them, when you were with me, did you lack anything?
1: ஒரு குறையுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க.
2: They said, we didn't lack anything.
1: எல்லாம் சம்பூர்ணமா கிடைச்சது.
2: We had everything in full.
1: ஆனால் ஒரு நாள் அவர்கள் சொன்னாரு,
2: but one day he said,
1: உங்கள் இடத்திலிருந்து நான் பிரியும் காலம் வந்திருக்கிறது.
2: The time has come for me to be separated from you.
1: மனுஷகுமாரன் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் வருகிறது.
2: There is a time when the son of man will be taken away from you.
1: மேய்ப்பன் வெட்டப்படுவான், மந்தை வந்து சிதறி போயிடும்.
2: The shepherd will be stuck and the sheep will be scattered.
1: இதை வந்து சீஷர்களால் அங்கீகரிக்கவே முடியல, புரிஞ்சுக்கொள்ளவே முடியல.
2: Disciples could not understand it, they could not accept it.
1: என்ன இவர் எக்காலம் நம்மோட தான் இருப்பார் நம்ம நினைச்சோம்.
2: We thought he will be with us forever.
1: ஆனா இயேசு எவ்வளவுதான் நல்லவராகவும், நன்மை செய்கிறவராகவும், அற்புதம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவராக இருந்தாலும் ஒரு காலம் அவர் பிரிய போகிறார்.
2: But no matter how much Jesus was good, how much he was doing good, how much he was doing miracles and performing wonders and doing everything, but one day there comes a time where he has to be taken away.
1: பிரியமானவர்களே, மாறாத ஒரே ஒரு இடம் வந்து நித்தியம் மட்டும்தான்.
2: My dear ones, only the place that will not change is it, our eternity.
1: இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே மாறும்.
2: Until we are in this world and earth, all things will change.
1: காலங்கள் எல்லாம் மாறும்.
2: All times will change.
1: இங்கே ஞானத்தின் நிலையை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ள வரதை நீங்க பார்க்கலாம்.
2: When you see here, the state of wisdom comes to a change.
1: முதலாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
2: First I will show you the first change.
1: 26 முதல் 27 வசனம் பாருங்களேன்.
2: Verses 26 and 27.
1: ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும், ஆகடியம் பண்ணுவேன்.
2: I will also will laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish comes upon you.
1: இங்க உங்களால கவனிங்க.
2: You have to listen here. இங்க
1: முதலாவது நடக்கிற ஒரு மாற்றம் என்னவென்றால், இந்த ஞானத்தை சுற்றி உள்ள சூழ்நிலை முழுவதுமாக மாறுகிறது.
2: The first change that we can find here is the climate around this wisdom changes.
1: அந்த ஞானத்தை சுற்றி உள்ள சூழ்நிலை கால நிலை முழுவதுமாக மாறுகிறது.
2: The climate changes around this wisdom.
1: இவ்வளவு நேரம் அன்பாக அழைத்து கொண்டிருந்த ஞானம் இப்பொழுது அழைப்பை நிறுத்துகிறது.
2: This wisdom which called so lovingly so far has stopped his calling now.
1: இந்த அழைப்பு அந்த சத்தம் நின்று போய் வேறு ஒரு சத்தம் வருகிறது.
2: This calling has stopped and we hear another sound.
1: இப்ப ஞானத்தின் சத்தம் கேட்கல.
2: Now the calling of wisdom is not heard.
1: இப்ப கேக்குற சத்தம் வந்து சூறாவளியின் சத்தம்.
2: But we heard the sound of catastrophe.
1: இது கேக்குற சத்தம் வந்து ஒரு புயலின் சத்தம்.
2: This is a sound of a storm.
1: ஒரு அமைதியாக வீசிக்கொண்டிருந்த காற்று அமைதியாக வந்து கொண்டிருந்த சத்தம் இப்ப ஆபத்தின் சத்தமாக துணிக்கிறது.
2: Now the gentle voice which was heard so far is turned out a grievous one.
1: அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காலநிலை அவருடைய பயணத்திலே மாறினதை நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம்.
2: So we have read about in the life of Paul where such kind of climate change happened in his life.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Acts chapter 27 verses 13 to 16,
1: தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள்.
2: When the south wind blew softly, supposing that they had obtained their desire, putting out to sea, they sailed close by Crete.
1: 14 வசனத்தில் கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளிதியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று.
2: But not long after a tempestuous head wind arose called Euroclidon.
1: கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம்.
2: And so when the ship was caught and could not head into the wind, we let her drive.
1: அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம்.
2: And running under the shelter of an island called Clauda, we secured the skiff with difficulty.
1: என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க.
2: See how terrible it is.
1: ஆரம்பம் எப்படி இருந்துச்சா?
2: How was it the beginning?
1: தென்றலா ஆரம்பிச்சுதான்.
2: The beginning was very soft wind.
1: அதனால இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, நம்ம இந்த டைம்ல நல்ல பயணம் பண்ணலாம்.
2: Therefore they had a confidence, we can sail at this time.
1: ஆனா இந்த தென்றல் காலம் இருக்கும்போதே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய எச்சரிப்பை அந்த கப்பல் தலைவனுக்கு கொடுத்தான்.
2: But when the wind was blowing softly, this apostle Paul gave the warning of the Lord to the captain of the ship.
1: நீங்க பயணம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவன் எச்சரிப்பு கொடுத்தான்.
2: He warned him saying, don't travel now, but you have a danger again.
1: ஆண்டவருக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, நீங்க ஆபத்து பற்றி ஜாக்கிரதையா இருங்க.
2: God has given you a warning, so be careful about the danger.
1: ஆனா இந்த ஞானத்தின் சத்தத்தை வந்து இந்த கப்பல் இருக்க அத்தனை பேரும் நிராகரிச்சாங்க.
2: But everyone refused and rejected this call of wisdom.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: உனக்கு என்ன கப்பலை பத்தி தெரியும்?
2: What do you know about this ship?
1: உனக்கு என்ன கடலை பத்தி தெரியும்?
2: What do you know about sea?
1: நீ ஒரு சாதாரண பிரசங்கியா.
2: You are an ordinary preacher.
1: உன்னுடைய சத்தத்தை நாங்க கேட்க மாட்டோம்.
2: We will not listen to your voice.
1: நீ வந்தியா கப்பல்ல உட்கார்ந்தியா பயணம் பண்ணியா உன் வேலையை பார்த்துட்டு போ.
2: So you come, you sit in the ship, you travel and you mind your own business.
1: கப்பலை ஓட்டிறதுக்கு எங்களுக்கு தெரியும்.
2: We know how to sail a boat.
1: நாங்க எத்தனை வருஷமா கடல்ல இருக்கோம் தெரியுமா?
2: You know how many years we experience
1: this. எத்தன பயணம் பண்ணிருக்கோம் தெரியுமா?
2: You know how many travels we have gone.
1: எத்தன காற்று புயல் எல்லாம் பாத்துர்க்கோம் தெரியுமா?
2: You know how many winds and storms we have
1: known. எங்களுக்கு தெரியும் எது சரியான நேரம் ஆரம்பிக்கிறது, எங்களுக்கு தெரியும்.
2: We know what is the correct time to start a journey.
1: அவங்க கொடுக்கப்பட்ட ஞானத்தின் எச்சரிப்பை கேட்கல.
2: They did not listen to the warning of wisdom.
1: தங்களுடைய அனுபவத்தின் மேல முழுவது சார்ந்து கொண்டாங்க.
2: They leaned on their own confidence and experience.
1: நீங்க பார்த்தீங்கன்னா தென்றலா காற்று அடிச்சோன்னு ஒரு தைரியம் வந்துருச்சு.
2: So when you see here, when the wind blew softly, they had that confidence.
1: நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்.
2: We are sailing in the correct path.
1: நமக்கு ஆலோசனை தேவையில்ல, நமக்கு எச்சரிப்பு தேவையில்ல.
2: We need no wisdom or counsel and no warning.
1: இப்படி அவங்க துணிந்து போய் கொண்டே இருக்கும்போது,
2: when they were daring and going on the journey,
1: வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளிதியான் என்கிற பெருங்காற்று வந்து ஒரு பெரிய புயல் உருவாகி அந்த கப்பலின் மேல் மோதினது.
2: But the Bible says, but not long after the tempest's head, wind arose called Euryclidon and hit the ship.
1: எந்த அளவுக்கு இந்த புயல் வந்து ஆபத்தாக மாறினது என்றால் 20 வசனம் வாசித்தீங்கனா,
2: If you read verse 20, you can see the extent of that danger.
1: அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அற்று போயிற்று.
2: Now when neither sun nor stars appeared for many days and no small tempest beat on us, all hope that we would be saved was finally given up.
1: இங்க இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்து ஆச்சரியமா இருக்கு.
2: When we read the words here, it is really surprising.
1: கிளம்பும் போது தென்றல் காற்று.
2: When they started, it was a gentle wind.
1: கிளம்பும் போது மழை இல்ல.
2: There was no rain when they started.
1: கிளம்பும் போது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது.
2: When they started, they could see sun, moon and stars.
1: கிளம்பும் போது வானம் தெளிவா இருக்கு.
2: When they started, the clouds were very clear.
1: ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்க பார்த்த எல்லாமே மாறி போச்சு.
2: But after a few moments, everything changed.
1: இப்போ சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, நட்சத்திரம் தெரியல.
2: Now they cannot see sun, moon nor stars.
1: அவர்களுடைய படகின் மேல பயங்கரமான மழை வருகிறது, இதை அவங்க பார்க்கவே இல்லை.
2: And the rain is pouring down on their ship. They could not see that earlier.
1: நல்ல தெளிந்த வானம் வந்து இப்ப கரு மேகங்களால் நிறைஞ்சிருக்கு.
2: The clear sky big was now filled with full of black clouds.
1: தென்றல் காற்று பெருங்காற்றா மாறிருச்சு.
2: The gentle wind became a great storm.
1: முடிவு என்ன தெரியுமா?
2: You know what happened?
1: தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களை விட்டு போயிடுச்சு.
2: They lost the hope that they would be saved.
1: பாருங்க, இந்த புயல் அப்படினு சொன்னா அது அர்த்தம் என்னவென்றா, அது சடுதியாக வரும்.
2: So when you say storm, it will be sudden.
1: இந்த காலத்துல ஆகிலும் புயல் வந்து வரப்போதுன்னு சொல்லி சேட்டலைட் மூலமா அறிவிக்கிறாங்க.
2: So at least this time in the present age we have a satellite who can inform prior about it.
1: ஆனா அன்றைக்கு வந்து இப்படி முன்னறிவிக்கிறதுக்கு எந்த உபகரணமும் இல்ல.
2: But in those days they didn't have any kind of technology to say it in prior.
1: எப்படிப்பட்ட புயல் கடல் நடுவுல உருவாகுதுன்னு யாரும் பார்க்க முடியாது.
2: No one can see what kind of cyclone is formed in the sea.
1: இவங்க ஆயத்தம் ஆகிறதுக்கு முன்பாக மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால சடுதியாக ஒரு காற்று மாறிருச்சு.
2: Before they are prepared, before they bring a change, there comes a sudden storm.
1: இந்த சூறாவளி அப்படின்றது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அது மிக வலிமையோடு இறங்கி வருது.
2: So when you say whirlwind, it will be strong.
1: அதுல தப்பிக்கவே முடியாது.
2: You cannot escape from it.
1: ஞானம் சொல்லுது.
2: Wisdom says,
1: எவ்வளவு முறை உன்கிட்ட அன்பா பேசினேன்.
2: See how many times I spoke loving.
1: சந்தி வெளியில இருந்து உன்னை கூப்பிட்டேன்.
2: I called out from the streets.
1: உன்னை வந்து நான் மதில் மேல இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்தேன்.
2: I called out you from the top of the
1: walls. நான் வந்து உனக்கு ஒலிமுக வாசல்ல நின்னு சத்தத்தை கொடுத்துட்டு இருந்தேன்.
2: I was shouting out from the gates.
1: என்னோட ஆலோசனையை கேளு.
2: Listen to my counsel.
1: என் கடிந்து கொள்ளுதல கேளு.
2: Listen to my rebuke.
1: என்னோட புத்திமதியை கேளு.
2: Listen to my instruction.
1: என்னோட ஞானத்துக்கு செவி கொடு.
2: Give heed to my wisdom.
1: என்னோட நீ அறிவை பெற்றுக்கொள்.
2: Receive knowledge.
1: நீ அந்த நேரம் என்ன செய்தனா, எல்லாத்தையும் அசட்ட பண்ண.
2: But you neglected everything at that time.
1: எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்.
2: You said I don't want anything.
1: உன்னை தேடி வந்த ஞானத்தை நீ புறக்கணித்தாய்.
2: You rejected the wisdom that came seeking you.
1: இப்ப நடந்தது என்னன்னு கேட்டிங்கனா,
2: what happened?
1: அவர்கள் மேல தொடர்ந்து தென்றல் காற்று வீசல, பெரிய ஆபத்தின் சூழ்நிலை உருவாகுது.
2: It was not a gentle wind that is blowing, but a great catastrophe is upon.
1: பாருங்க, அதனால தான் நீதிமொழிகள் 1:32 வாசிக்கும் போது,
2: that's why when read Proverbs 1:32,
1: பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும்.
2: For the turning away of the simple will slay them, and complacency of fools will destroy them.
1: ரெண்டு காரியம் அங்க இருக்கு.
2: There are two things.
1: இந்த அழிவு வர்றது காரணம் என்ன?
2: What is the reason for this?
1: முதல்ல இந்த பேதைகள் என்ன செய்றாங்கனா, மாறுபாடு செய்றாங்களாம்.
2: First they turn away.
1: அதாவது இன்னொரு விதமா சொன்னா, வழியை விட்டு மாறுபடுறாங்க.
2: It means that they turn away from their path.
1: கர்த்தர் கொடுத்த சட்டங்கள், கர்த்தர் கொடுத்த எச்சரிப்புகளை விட்டு வழி விலகி மாறுபட்டு போறாங்க.
2: They turn away from the law. Turn away from the commandments that God has given.
1: ரெண்டாவது என்ன சார்? நிர்விசாரம்.
2: Next they were complacent.
1: நமக்கெல்லாம் வரவே வராது.
2: It will not happen to us.
1: இதெல்லாம் நமக்கெல்லாம் சம்பவிக்காது.
2: This will not happen to me.
1: நமக்கெல்லாம் இது நேரிடவே நேரிடாது.
2: This will never happen to
1: me. நம்ம அண்டையில இது வரவே வராது.
2: This can never draw near me.
1: நம்மலாம் இத தப்பிச்சு போயிடுவோம்.
2: We can easily escape from this.
1: வந்தாலும் பாத்துக்கலாம்.
2: Let us also carry
1: on. இந்த ஒரு துணிச்சல் இருக்கு பாருங்க, அவங்களை வந்து ஆபத்தை சந்திக்கிற ஒரு ஆயத்தம் இல்லாத நிலைக்கு அவங்களை கொண்டு போயிடுச்சு.
2: So this kind of a daring attitude will enable them to not look at this
1: they will not be prepared for a storm such as this. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தாமலே வச்சுக்கிட்டாங்க.
2: So they were not prepared for such kind of storm.
1: அதனால தான் பிரசங்கியின் புத்தகம் 8 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது,
2: If you read Ecclesiastes chapter 8 and verse 11.
1: 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறதுன்னு
2: பாரு. Because the sentence against an evil work is not executed speedily, therefore the heart of the sons of men is fully set in them to do evil.
1: துர்க்கிரியைக்கு நிச்சயமா பலன் இருக்கு.
2: So there is a reward for every evil work.
1: ஆனா அது சீக்கிரமா நடக்கல.
2: But it is not executed speedily.
1: அதனால இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா?
2: Therefore what did they think?
1: இந்த ஞானம் சும்மா இப்படி தாங்க எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கும்.
2: This wisdom will just keep on giving
1: wisdom. சொன்னதே திரும்ப திரும்ப இப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கோம்.
2: It will just keep on repeating what it says.
1: இப்படி தாங்க இவ்வளவு நாளா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
2: We were listening to it so far.
1: ஆபத்து வருது ஆபத்து வருது ஆபத்து எங்க வருது ஒண்ணும் வரல.
2: It says there's a danger but we don't encounter any danger.
1: நம்ம எத்தனை முறை இதெல்லாம் பார்த்துட்டோம்.
2: We have seen this many times.
1: அதெல்லாம் ஒண்ணும் வராது.
2: Nothing can happen to us.
1: அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது.
2: Nothing will happen to us.
1: ஒரு துணிகரம் வந்துச்சாம்.
2: That's a daring attitude.
1: ஆனா வேதம் சொல்லுது.
2: But the Bible says
1: இவங்க துணிகரம் கொண்டாலும்
2: Though they are daring,
1: வர்ற ஆபத்து நிக்க போறது இல்ல.
2: This danger will not stop.
1: திடீரென்று சூழ்நிலை மாறினது.
2: Suddenly the climate changed.
1: ஞானத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே.
2: It is very necessary for us to listen to the voice of wisdom. Why?
1: இந்த காலம் என்றைக்கும் தென்றலா இருக்காது.
2: Because the time will not be a gentle wind.
1: ஞானம் எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டு மாத்திர இருக்காது.
2: Wisdom will not only keeping on calling all the time.
1: இந்த ஞானத்தின் சத்தத்திற்கு பதிலாக ஒரு சூறாவளியின் ஒரு பயங்கரமான புயலின் சத்தம் நினையாத நேரத்துல வரும்.
2: But we have to encounter a sudden sound of storm instead of this call of wisdom.
1: நோவா 120 வருஷம் எச்சரிப்பு கொடுத்தாரு.
2: Noah gave warning for 120 years.
1: ஆனால் ஒருவரும் கேட்கல.
2: But no one heard it.
1: ஆனால் நினையாத நேரத்துல மழை வந்தது.
2: But suddenly the rain came down.
1: பூமியினுடைய பாதாளங்கள் பிளந்தது.
2: All the springs of the earth were opened.
1: வானத்தின் மதகுகள் திறந்தது.
2: All the springs of the earth were opened.
1: Windows of heaven were opened. எல்லா பக்கமும் தண்ணி வந்துருச்சு.
2: And water came from all ways.
1: தப்பிக்க ஒரு வழி இல்ல.
2: There is no way to escape.
1: அத்தனை பேரும் மடிந்து போனாங்க.
2: Everyone were dead.
1: நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு.
2: The Lord is speaking with us.
1: அவர் அன்பாய் பேசுகிற நேரம் நாம் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம்.
2: So when he speaks in a loving way, we are supposed to listen to him.
1: நிறைய வேளையில தேவ சத்தத்தை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால
2: many times just because we hear the voice of God many times
1: aneega velila devanudaiya sathathukku nama adikkadi nama vandu vaippu kedaikiradanaala adinudaiya தீவிர தன்மை அதனுடைய அவசர தன்மையை நாம் அநேக வேளையில புரிந்து கொள்றது இல்ல.
2: Since we receive the voice of God many times, we don't know the intensity or the importance and value of that.
1: இந்த காலையில
2: this morning
1: காலம் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பாக ஞானத்திற்கும் ஆலோசனைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் செவி கொடுக்க எனக்கு கிருபை தார ஆண்டவரேன்னு
2: கேளு. Let us ask God, Lord, give me grace that I may listen to the voice of wisdom before the climate changes.
1: ஏனென்றால் காலம் மாற போகிறது.
2: Because the times will change.
1: என்ன மாறினது?
2: What did change here?
1: முதலாவது சூழ்நிலை அல்லது கால நிலை மாறினது.
2: First the climate changed here.
1: இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு இதல காண்பிக்க விரும்பறேன்.
2: The second important thing I want to show here.
1: இந்த ஞானத்தினுடைய சுபாவமே மாறப்போது.
2: The next, the character of wisdom changes.
1: ஞானத்தின் சுபாவமே மாறப்போது.
2: The character of wisdom changes.
1: ரெண்டு வசனங்களை காண்பிக்க விரும்புறேன்.
2: I want to show you two verses.
1: முதலாவது நீங்கள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தை பாருங்க.
2: Look at Proverbs 126.
1: 26.
2: 126.
1: நானும்

0: அதிர்ச்சியாகவும் இருந்தது.
1: When I read this, I was really shocked and I was really surprised.
0: இதற்கு முன்னால வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஞானம் வந்து ஒரு வெள்ளியை போல பொன்னை போல மிருதுவானதாக அது கூப்பிடுகிறதாக அது ஒரு மனிதனை வந்து அடைகிற ஒரு இன்பமான ஒரு காரியமாக நீங்க பார்த்துட்டு இருக்கலாம்.
1: Until this verse, you can find wisdom as something more gentle, more sweet. It is always calling and it was always pleasing to reach a man.
0: அது ஒரு இடத்துல கெஞ்சி கெஞ்சி நிக்கிற மாதிரி பார்க்கலாம்.
1: You can see that wisdom is pleading all the people.
0: ஆனா காலம் மாறுது.
1: But time change.
0: அதுல என்ன மாற்றம்னா,
1: Now what is the change?
0: இந்த ஞானத்தினுடைய தன்மை, அதனுடைய சுபாவமே மாறிடுச்சு பாருங்க.
1: Yeah, now the character of wisdom totally changed.
0: கூப்பிட்டுகிட்டு இருந்த ஞானம் இப்ப என்ன பண்ணுதான், தன்னுடைய வசனத்தை கேட்காதவனை பார்த்து கேலி பண்ணுதான். ஆகடியம்னா கிண்டல் பண்ணுவேன்னு அர்த்தம்.
1: This wisdom which was calling so far, it began to laugh and mock at people who did not listen to it.
0: ஒருவன் ஆபத்துல இருக்கிறான், ஞானத்தை கேட்காம புத்திமதியை கேட்காம ஆபத்துல சிக்கிட்டவனை பார்த்து இப்ப இது சிரிச்சுக்கிட்டு இருக்கான், நகைத்ததுன்னு வாசிக்கும்.
1: And a person who is caught in calamity and danger without listening to wisdom, now it is laughing at him.
0: இது ரொம்ப வினோதமான ஒரு சுபாவம் இது.
1: This is a strange character.
0: என்னங்க இது வந்து ரொம்ப வித்தியாசமா முன்னால தெரிஞ்சது, இப்ப அதே ஞானம் சிரிக்குது.
1: Earlier it appeared so different, but now it is laughing and mocking.
0: அதே ஞானம் வந்து இப்போ அது வந்து பரிகாசம் பண்ணுது.
1: The same wisdom is mocking at people now.
0: பயப்படும் காரியம் வரும்போது சிரிக்குதான், அது கிண்டல் பண்ணுதான்.
1: It says it mocks when terror comes.
0: 28 வசனத்துல அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் வந்து மறு உத்தரவு கொடுக்கவே மாட்டேன்.
1: They will call on me, but I will not answer.
0: அதிகாலையில் என்ன தேடுவாங்க, ஆனா என்ன காண மாட்டாங்க.
1: They will seek me diligently, but they will not find me.
0: ஒரு காலம் வரும்,
1: there comes a time,
0: இந்த ஞானத்தின் சுபாவமே மாறிடும்.
1: The character of wisdom will change.
0: இந்த ஞானத்தையும் ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலையும், ஐயோ இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சொன்னா பரவாயில்லன்னு ஜனங்க தேடுவாங்களாம். ஆனா அது வந்து கூப்பிட்டா கூட திருப்பி பார்க்காதான்.
1: There comes a time when people will seek behind this wisdom at this rebuking at this counsel, but even if we call towards it, it will not turn back.
0: அதிகாலையில தேடுவாங்களாம் ஞானத்தை, ஐயோ நம்ம காலையிலேயே ஞானத்தை தேடணும்.
1: They will seek
0: ஞானத்தை காணவே மாட்டாங்களாம்.
1: They will seek wisdom early in the morning, but they cannot find it.
0: பிரியமானவர்களே, ஞானம் நம்மிடத்துல அன்பாக பரிவாக நம்மிடத்துல கரிசனையோடு நம்மகிட்ட வரும்போது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோமானா, ஒரு நாள் ஒரு காலம் மாறப்போது இதே ஞானம், இதே ஆலோசனை, இதே கடிந்து கொள்ளுதல், இதே புத்திமதி ஒரு நாள் நம்முடைய ஆபத்தை பார்த்து அது சிரிக்கும்.
1: My dear ones, when wisdom comes, calls towards and comes to us, but when we reject it, the same wisdom, the same counsel, the same understanding, the same instruction will mock and laugh at us.
0: நம்ம கூப்பிட்டா கூட பதிலே சொல்லாது.
1: It will not even respond if you call it.
0: நான் ஆலோசனை இப்ப பெற்றுக்கொள்றேன், இப்ப பெற்றுக்கொள்றேன், இப்ப நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னா கூட அது பேசவே பேசாது.
1: Even if you say, I will receive your counsel now, I will receive your knowledge and wisdom now, but it will never speak to
0: you. அவர்களை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்.
1: They will call on me, but I will not answer.
0: எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது.
1: This was really shocking me.
0: ஞானத்தின் உறைவிடம் தேவன்.
1: The Lord is the shelter of wisdom.
0: ஞானத்தின் சத்தம் என்பது தேவனுடைய சத்தம்.
1: The voice of wisdom is the voice of God.
0: அவர்தான், அவரிடத்திலிருந்தான் ஞானம் இறங்கி வருது.
1: Wisdom descends from him.
0: இந்த ஞானம் நம்முடைய தேவன், அவருடைய சுபாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் இப்படிப்பட்டவர் கிடையாது.
1: When you see the nature and character of a God, he is not of such sort.
0: நீங்கள் 65 சங்கீதம் 2 வசனம் வாசித்தீங்கன்னா,
1: so read Psalm 65 verse 2.
0: ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள்னு போட்டிருக்கு.
1: We read, oh you who prayer to you all flesh will come.
0: அவர் எப்பொழுது என்ன பண்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர்.
1: He is the one who always hears a prayer.
0: நீங்கள் எபிரேயர் 4 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
1: if you come to Hebrews chapter 4,
0: 14 முதல் 16 வசனங்களை வாசித்தால்,
1: verses 14 to 16,
0: வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம்.
1: Seeing then that we have a great high priest who has passed through the heavens, Jesus the Son of God, let us hold fast our confession.
0: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
1: For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin.
0: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவோன்னு போட்டிருக்கு.
1: It is written, let us therefore come boldly to the throne of grace that we may obtain mercy and find grace to help in time of need.
0: அவருடைய தன்மை என்ன?
1: What is his nature?
0: ஜெபத்தை கேட்கிறவர்.
1: He is the one who hears our prayer.
0: நமக்காய் பரிதபிக்கிறவர்.
1: He is the one who pleads for us.
0: நாம் எப்பொழுதும்

0: தாலும் சேர்த்து கொள்ளுகிறவர்.
1: He is the one who gathers us whenever we come to him.
0: அவர் நமக்காக வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிரதான ஆசாரியர்.
1: He is a high priest who passed to the heavens into the heaven.
0: அவர் இப்படிப்பட்டவர். ஒரு நாள் என்ன செய்ய போறார்னா நம்முடைய துன்பத்தை கண்டு நகைக்க போறாரு.
1: But God of this character will one day mock at our trouble.
0: நாம் கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டார்.
1: Even when we call at him, he will never listen to us.
0: இது ஒரு கற்பனை காரியம் கிடையாது, உண்மையான காரியம்.
1: This is not something imaginary, this is reality.
0: நீங்கள் மத்தேயு 25 அதிகாரத்துக்கு வருவீர்களானா?
1: If you come to Matthew 25,
0: அங்கே புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
1: Here you can read about a foolish virgins.
0: அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க எச்சரிப்பை பெற்றோம், மணவாளன் வரப்போகிறார் என்று அறிவிப்பை அவங்க கேள்விப்பட்டோம், அவங்க எண்ணெய் ஆயத்தம் பண்ணல.
1: Here they being received that their groom is coming, but they have not prepared with the oil.
0: எண்ணெய் ஆயத்தம் பண்ணாமலே போய் தூங்க போயிட்டாங்க.
1: They went to sleep without preparing oil.
0: முடிவு என்ன?
1: What is the end?
0: திடீரென்று ஒரு சத்தம் வந்தது, மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சத்தம் வந்தது.
1: Suddenly they heard a voice that the groom has arrived.
0: இப்ப போறாங்க புத்தி உள்ள கன்னிகைகள்ட்ட போய் எங்களுக்கு எண்ணெயை கொடுங்க, எண்ணெயை கொடுங்க.
1: Now they went and asked to the wise virgins to give the oil.
0: எங்கள்ட்ட எண்ணெய் இல்ல.
1: We don't have oil.
0: நீங்க வேணா கடையில போய் வாங்கிக்கங்க.
1: You can get it from shop.
0: கடைக்கு போலாம்னு பார்த்தா கடையெல்லாம் அடைச்சிருச்சு.
1: If they want to go to shop, it is closed
0: already. காலம் கடந்து போயிருச்சு.
1: The time has now gone away.
0: கடை திறக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
1: The time when the shops are open is gone.
0: ஒரு நாள் வந்து கேட்கும்போதெல்லாம் எண்ணெயை கொடுத்திருந்த கடை
1: The shopkeeper wants to give oil whenever you ask is closed now.
0: வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்பட்டது.
1: All the opportunities are closed now.
0: அங்கங்க தேடுறதுக்குள்ள மனமாளன் வந்துட்டாரு, புத்தி உள்ள கன்னிகைகள் உள்ள போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது.
1: By the time they search for this oil, the groom has arrived and the door is shut and all the wise virgin alone entered in.
0: இப்ப போய் அவங்க கதவை தட்டுறாங்க.
1: Now they go and knock the door.
0: எங்களுக்கு திறந்தருளும்.
1: Please open the door. Please open the door.
0: அன்புள்ள மனவாளன், ஆசையாய் பார்த்த மனவாளன் இப்ப அவங்கள ஆசையா பார்க்கல.
1: The loving groom who saw them with love never saw them with love.
0: அவர்களை தேடி வந்தவர் இப்ப அவர்களை நிராகரித்தார்.
1: The one who came seeking them rejected them now.
0: அவர் கதவை திறக்கல.
1: He did not open the door.
0: கதவை திறக்கல.
1: He did not open the door.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: ஞானத்தினுடைய தன்மை ஒரு நாள் மாறும்.
1: The character of wisdom will change one day.
0: நாம நினையாத நேரத்துல அது மாறும்.
1: It will change at time when we don't even expect.
0: நாம கூப்பிட்டாலும் அது பதில் கொடுக்காது.
1: Even if we call on it, it will not answer.
0: தேடினாலும் நமக்கு கிடைக்காது.
1: Even if we seek it, we cannot find it.
0: பல வருஷங்களுக்கு முன்பாக,
1: many years ago,
0: டைட்டானிக் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற ஒரு கப்பல் பயணித்தது இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு.
1: There was a very popular ship named Titanic that traveled from England to America.
0: அதுல ஏறத்தாழ 2200 பேர் பயணம் பண்ணி கொண்டிருந்தாங்க.
1: There were around 2200 people who traveled in that.
0: உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதுல பயணம் பண்ணாங்க.
1: All the rich men of this world traveled in that.
0: அதுல அத்தனை வசதிகள் சௌகரியங்கள் இருந்தது.
1: It had all the sophistications and all comfort in it.
0: அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது,
1: when the journey was continuing,
0: நடு கடலில் சென்று கொண்டிருந்த
1: as it was going in the middle of the sea,
0: சுற்றியுள்ள அநேக கப்பல்கள் ஒருவருக்கொருவர் எச்சரிப்பு செய்திகளை அவங்க பரிமாறிக்கொண்டார்கள்.
1: All of the ships that were surrounding them, they were actually exchanging voices of warning with each other.
0: Oh, இங்க வந்து நிறைய பனி பாறைகள் இருக்குது.
1: Here you can find icebergs.
0: வேகத்தை குறைங்க.
1: You minimize your speed.
0: வேகத்தை குறைங்க.
1: You reduce your speed.
0: எச்சரிப்பா இருங்க.
1: Be very careful.
0: கண்காணிப்பு அதிகரிங்க.
1: You be very careful and notice it.
0: எச்சரிப்பா ஜாக்கிரதையா இருங்க.
1: You should be very vigilant and very careful.
0: இந்த செய்தி டைட்டானிக் வந்தது.
1: And this news came to Titanic as well.
0: டைட்டானிக் வந்த செய்தியை அந்த மனுஷன், அந்த பிலிப்ஸ் என்று சொல்லுகிற ஒரு டெலிகிராப் இருக்கிறவர், அவர் என்ன பண்ணார் தெரியுமா?
1: The one who looks after the telegraph named Philip, what did he do?
0: அவர் வாங்கின உடனே இந்த டெலிகிராமை வாங்கிட்டு பார்த்தாராம். ஐஸ்பர்க் அஹெட், ஸ்லோ டவுன் அப்படின்னு பார்த்த உடனே அவர் சொன்னாராம், இது நம்ம கப்பல் கிடையாது, இது மத்தவங்களுக்கு இருக்கும். நம்ம கப்பல் ரொம்ப பலமான கப்பல், இது நமக்கெல்லாம் இந்த எச்சரிப்பு தேவையில்லை.
1: So when he received and saw the telegram message saying that iceberg ahead slow down, he thought it is not for our ship, this will not affect us, it is for other ships.
0: இது நம்ம கால்ல போய் கொடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது.
1: So this we can give it in the morning, it is not a hasty thing to give.
0: கப்பல் முழு வேகத்துக்குள்ளே சென்று கொண்டிருந்தது.
1: The ship was going at a very swift way.
0: ஆனால் ஒரு பெரிய பனி மலை அவர்களுக்கு முன்பாக இருந்தது.
1: But there was a big iceberg before them.
0: பக்கத்துல போகும்போது கண்டுபிடிச்சாங்க.
1: Only when they neared it, they happened to find it.
0: போன வேகம், கப்பலினுடைய அளவு, அவங்க நினைத்தபடி கப்பல் திரும்ப முடியல.
1: The speed that they went with and the size of the ship, they could not turn the way they can.
0: அந்த பனிப்பாறையில போய் இந்த கப்பல் மோதியது.
1: இட் வெண்ட் அண்ட் ஹிட் தி ஐஸ்பர்க்.
0: அதனுடைய சைடுல வந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது.
1: There was a great opening or a crack on the side of the ship.
0: உறைந்த தண்ணீர் வந்து உள்ளே பீச்சு கொண்டு வந்தது.
1: The frozen water began to enter into the ship.
0: அதே பிலிப்ஸ் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் சுற்றி உள்ள அத்தனை கப்பல்களுக்கு SOS மெசேஜ், அதாவது எமர்ஜென்சி மெசேஜ் அடிச்சாரு.
1: The same telegraph Philip, he sent SOS emergency message to all of the ships.
0: ஐயோ எங்களை காப்பாற்றுங்க.
1: Come and save us.
0: நாங்க இந்த மாதிரி பனிப்பாறையை மோதிட்டோம்.
1: We have stuck an iceberg.
0: நாங்க வந்து பெரிய ஆபத்துல இருக்கிறோம்.
1: And we are in a great danger.
0: கப்பல் தண்ணீர்ல நிறையுது.
1: Now the ship is sinking.
0: எல்லா இடமும் அவங்க அனுப்புனாங்க.
1: They sent the message to everyone.
0: ஆனா உங்களுக்கு தெரியுமா?
1: But you know?
0: சுற்றி இருக்கிற நிறைய கப்பல்கள் இவங்க சொன்ன செய்தியை நம்பவே இல்ல.
1: Most of the ships surrounding them did not believe the message.
0: இவர்கள் எத்தனையோ ஆபத்திற்கான எச்சரிப்பு மணிகளை அடித்தாலும் யாருமே கேட்கல.
1: Though they rang these emergency bells, no one gave heed to it.
0: சில கப்பல்கள் சிரித்ததாம்.
1: Some ships began to mock at them.
0: நம்மட்ட சும்மா விளையாடுறாங்க.
1: They just playing with us.
0: சும்மா நம்மட்ட கிண்டல் பண்றாங்க.
1: They just mocking with us.
0: சில பேர் வந்து அவங்க கிடக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க.
1: Some people say let them suffer and they left.
0: முடிவென்ன தெரியுமா?
1: You know what was the end?
0: அவர்களை காப்பாற்றும்படி ஒரே ஒரு கப்பல் வந்தது. கார்பாத்தியா என்ற ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பல் வந்து சேர்றதுக்கு முன்னால 1500 பேர் அந்த கடலுக்குள்ள மூழ்கி மரிச்சிட்டாங்க.
1: Only one ship named Carpathia came to save them, but before it reached them there were 1500 people who were dead by being sinking.
0: Who were drowned and died. வெறும் 700 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க.
1: Only 700 people were saved.
0: என்ன வேதனை?
1: Now how painful it is.
0: எத்தனையோ எச்சரிப்புகள் வந்தது.
1: Having received many warnings.
0: ஆனா அதை கேட்கல.
1: But they never heard it.
0: எச்சரிப்பு கொடுத்தவங்களே, நலன் விரும்பினவர்களே, இப்பொழுது கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கல.
1: People who gave warnings, people who had a concern about them did not even listen.
0: ஆண்டவர் நம்ம மேல் அன்புள்ளவராக பேசிக்கொண்டே இருக்கிறார்.
1: Even our Lord being loving always speaks to us.
0: ஆனா என்ன எதிர்பார்க்கிறார்னா,
1: what does he expect?
0: எச்சரிப்பை கேளுங்கள்.
1: You listen to this warning.
0: நாம எச்சரிப்பை கேட்கும்போதுதான் கர்த்தர் நம்முடைய சத்தத்தையும் கேட்கிறாரு.
1: Only when we listen to the warning, God will also hear our voice.
0: நீங்கள் நீதிமொழிகள் 28:9 வாசித்தால்,
1: If you read Proverbs 28:9,
0: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது.
1: One who turns away his ear from hearing the law, even his prayer is an abomination.
0: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது.
1: One who turns away his ear from hearing the law, even his prayer is an abomination.
0: ஆம்.
1: Yes.
0: நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்க கூடாது.
1: Our prayer should not be abomination to God.
0: அவர் கேட்க மாட்டேன்னு காதை திருப்பிற கூடாது.
1: He should not turn his ear saying that I will not listen to you.
0: அவருடைய வேதம் நம்முடைய காதுல துணிக்கும்போது அதை நாம் கேட்டு செய்வோமானால்,
1: When his word is being heard in our ears, if we listen and do accordingly,
0: நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார்.
1: And surely when we also call, God will listen to us.
0: யோவான் 15:7 வாசிக்கிறோம்.
1: John 15:7 says,
0: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you.
0: நாம் அவரிலே அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்தா கேட்கிறத கர்த்தர் செய்வார்.
1: If we abide in him and abide in his words, then God will do what we desire and ask for.
0: முதலாவது நான் சொன்னேன்.
1: First I told you.
0: சூழ்நிலை முழுவதுமாக மாறிவச்சு.
1: First the climate changed entirely.
0: இரண்டாவது இந்த ஞானத்தின் தன்மை, அது அன்பின் தன்மை, கேட்க கூடாதபடி பரிகாசம் பண்ணுகிற ஒரு தன்மையாக மாறினது.
1: Second the character of wisdom which was earlier listening now began to mock, it changed totally.
0: கடைசியாக ஒன்று மாறுது பாருங்க.
1: At last one more thing changes.
0: அவருடைய பின் விளைவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தது.
1: The consequence changes.
0: 29 வசனம் முதல் 31 வசனம் வரைக்கும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா,
1: Proverbs 1:29-31
0: அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள், ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள்.
1: Because they hated knowledge and did not choose the fear of the Lord, they would have none of my counsel and despise my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancies.
0: அதிலே எனக்கு கவர்ந்த வார்த்தை 31 வசனம்.
1: The word that attracted me is in verse 31.
0: அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
1: They shall eat the fruit of their own way.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்,
1: in other ways,
0: அவர்கள் தெரிந்து கொண்ட பாதைக்கேற்ற கனியை அவர்கள் தான் சாப்பிடணும்.
1: They should eat the fruit that they have chosen in their way.
0: ரொம்ப இது வேதனையா இருக்கு. ஆனா இது கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம்.
1: This is really painful, but this is something where we have to notice.
0: நமக்கு முன்பாக ஆண்டவர் ஞானத்தையும் அதே வேளையில துன்மார்க்கனுடைய மதியினத்தையும் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு.
1: God sets before us wisdom on one side and also foolishness of wicked on the other side.
0: நாம எதை தெரிந்து கொள்ள போறோம்ன்றதை கர்த்தர் பார்க்கிறாரு.
1: God looks us which we choose.
0: கர்த்தருடைய ஞானத்தை ஒரு மனுஷன் தெரிந்து கொள்வானானால்,
1: If a man chooses the wisdom of God,
0: ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுக்கிறார்.
1: God gives a reward for that.
0: துன்மார்க்கனுடைய மதியினத்தை தெரிந்து கொண்டாலும் பலனை கொடுக்கிறார்.
1: God will also give a reward if you choose the foolishness of the wicked.
0: ஆனா நல்லா கவனிங்க.
1: But listen carefully.
0: நாம ஞானத்தை தெரிந்து கொள்றோமா மதியினத்தை தெரிந்து கொள்றோமான்றது மாத்திரம்தான் நமக்கு ஆண்டவர் கையில உரிமை கொடுத்திருக்கிறாரு.
1: But God has given the right only to choose whether wisdom or foolishness.
0: ஆனா அதுல பின்விளைவை நாம தெரிந்து கொள்ள முடியாது.
1: But we cannot choose consequences.
0: நான் இப்ப கொஞ்சம் தீமை செஞ்சுட்டு பின்னால் நாளைக்கு நன்மை அனுபவிப்பேன் அப்படி கிடைக்காது.
1: So it's not that way that where I do evil now and enjoy the goodness later.
0: நம்மை விதைக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் நம்மட்ட உரிமையை கொடுத்திருக்கிறார்.
1: God has given us a right until we sow it.
0: ஆனா என்ன விளைய போகுது அப்படின்றத அந்த உரிமையை அதை தெரிந்தெடுக்கிறத கர்த்தர் நம்மட்ட கொடுக்கல.
1: But God has not given the choice or right to choose what it will bring out.
0: You have the right to choose what you do, but you don't have the right to choose your consequences. பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது.
1: We cannot choose the consequences.
0: ஆனா எந்த பாதையில நடக்க போறோம்னு தெரிந்து கொள்ளலாம்.
1: But we can choose which way to take.
0: எதை விதைக்க போறோம்னு தெரிந்து கொள்ளலாம்.
1: We can choose what to sow.
0: எதை நம்ப போறோம்னு தெரிந்து கொள்ளலாம்.
1: We can choose what to believe.
0: எதை ஏற்றுக்கொள்ள போறோம்னு தெரிந்து கொள்ளலாம்.
1: We can choose what to accept.
0: ஆனா விளைவை கர்த்தர் தான் தர்றாரு.
1: But God gives the consequences.
0: அதனால தான் கலாத்தியர் 6 அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள் சொல்லுகிறது.
1: That's why Galatians 6 verse 7 and 8 says.
0: மோசம் போகாதிருங்கள்.
1: Do not be deceived.
0: தேவன் தம்மை பரிபாசம் பண்ண விட்டார்.
1: God is not mocked.
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
1: For whatever man sows that he will also reap.
0: தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான்.
1: For he sows to his flesh will of the flesh reap corruption.
0: ஆவி ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
1: But he who sows to the spirit will of the spirit reap everlasting life.
0: ஆம் இந்த நீதிமொழிகள் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு.
1: This proverb is a great warning to us.
0: அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
1: They shall eat the fruit of their own way.
0: தங்கள் யோசனையினாலேயே திருப்தி அடைவார்கள்.
1: And they will be filled to the full with their own fancies.
0: நமக்கு வரப்போகும் பின்விளைவுகளை கொஞ்சம் நம்ம யோசிப்போமானா நம்ம விதைப்பிலே ஜாக்கிரதையாடுவோம்.
1: If you think about the consequences that you will encounter, we will be very careful even while we sowing.
0: நம்ம சபையில் ஆண்டவர் கிருபையினால கடந்த 7 வாரங்கள் நான் வந்து பின்விளைவுகளை பற்றி செய்தி கொடுத்தேன்.
1: By the grace of God in a church, I gave a 7-part series about consequences.
0: பிரசங்கி 10 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல இருந்து பேசினேன்.
1: I spoke from Ecclesiastes chapter 10 verses 8 and 9.
0: படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான்.
1: He would dig a pit will fall into it.
0: அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும்.
1: And whoever breaks through a wall will be bitten by a
0: serpent. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் கவிழ்க்கப்படுவான். காயப்படுவான்.
1: He would quarry stones may be hurt by them.
0: மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான்.
1: And he who splits wood may be endangered by it.
0: ஒவ்வொருத்தனும் எதை செய்வதற்கும் ஆண்டவர் வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given the liberty and freedom for every man to do whatever he want.
0: நம்முடைய கையினால் எந்த கிரியையும் செய்யலாம்.
1: We can do any work through our hands.
0: நம்முடைய கண்களால் எதையும் பார்க்கலாம்.
1: We can see anything through our eyes.
0: நம்முடைய காதுகளால் எதையும் கேட்கலாம்.
1: We can hear anything through our ears.
0: நம்முடைய இருதயத்தில் எதை வேணாலும் யோசிக்கலாம்.
1: We can think anything from our heart.
0: நம்முடைய நேரத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம்.
1: We can spend our time in any ways.
0: நம்முடைய பணத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம்.
1: We can spend our money any ways.
0: நம்முடைய பலத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம்.
1: We can spend our strength in any ways.
0: அதெல்லாம் கர்த்தர் தடுக்க போறது இல்ல.
1: But God is not going to obstruct anything.
0: ஆண்டவர் அதற்கெல்லாம் full freedom கொடுத்திருக்கார்.
1: God has given full freedom for that.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: கர்த்தர் நம்மள வந்து யாரையுமே ஒரு பொம்மையை போல ஆண்டவர் உருவாக்கல.
1: God did not create anybody like a robot.
0: இந்த பொம்மையை பாத்திருக்கீங்களா? அந்த கரடி பொம்மை ஒண்ணு இருக்கும், குரங்கு பொம்மை ஒண்ணு இருக்கும், பாத்திருக்கீங்களா?
1: You have this dolls like teddy bears.
0: அது வந்து என்ன ஒரு கீ கொடுத்தீங்கன்னா அந்த கீயுடைய இது ஸ்ட்ரெங்த் முடி இருக்கு டப்ப டப்ப டப்ப டப்ப டப்ப அடிச்சிட்டே இருக்கும்.
1: If you give key to those dolls, they will keep on beat the drum until the key is
0: அது அடிச்சு அது வேற எதுமே செய்யாது.
1: It will not do anything else.
0: The toy train ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா?
1: You have something called toy train.
0: அது என்ன பண்ணுன்னா ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும்.
1: If you switch it on,
0: அந்த பேட்டரி காலி ஆகுற வரைக்கும் தனக்கு போட்ட தண்டவாளத்துல சுத்தி சுத்தி சுத்தி பல ஆயிரக்கணக்கான முறையான கூட சுத்தி வந்துட்டே இருக்கும்.
1: It will keep on circling around in the track that is set before. therefore is until the battery drains.
0: அது விட்டு அது வெளிய வராது.
1: It cannot come out of the trap.
0: அது பாட்டுக்கு செய்யறது செஞ்சிட்டே இருக்கும்.
1: It will keep on doing the same thing.
0: அதுக்கு தனக்கு தனக்குன்னு ஒரு சுயமான ஒரு எண்ணமோ ஆலோசனையோ திட்டமோ வழியோ கிடையாது.
1: It doesn't have any kind of his own thought or own or plans or ideas or purpose.
0: என்ன புரோகிராம் பண்ணிருக்கோ அந்த புரோகிராமை செஞ்சிட்டே இருக்கும்.
1: It will do what it is programmed with.
0: ஆனா மனுஷன் ஆண்டர் அப்படி படைக்கல.
1: But God did not create a man in such a way.
0: நம்ம டாய் ட்ரெயின் மாதிரி படைக்கல.
1: God did not create man like a toy train.
0: நமக்குள்ள தெரிந்தெடுக்கும் தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
1: God has given the nature of choosing in us.
0: இது ஒரு தெய்வீக தன்மை.
1: This is a divine nature.
0: இது நமக்குள்ளே ஆண்டர் கொடுத்த மிகப்பெரிய சுயாதீனம்.
1: This is a great freedom that God has given to us.
0: இந்த போல ஒரு சுயாதீனத்தை உலகத்துல எந்த பிராணிட்டி ஆண்டர் கொடுக்கல.
1: God has not given such kind of liberty and freedom to any other creatures in this world.
0: எல்லா மிருகங்களை பாருங்களேன்.
1: Look at all the animals.
0: அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்.
1: They have their own restrictions.
0: அதுக்கு மிஞ்சி அதால இருக்கவே முடியாது.
1: It cannot do anything beyond that.
0: உதாரணமா பாருங்க.
1: For example,
0: மிருகங்களுக்குன்னு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மிருகத்தையும் உயிர் வாழ்றதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடத்தை தாண்டி அது வேற இடத்துக்கு போச்சுன்னா அது மரிச்சு.
1: For example, God has set a particular place for each animals to live in. If it leaves that place, it will die.
0: நீங்க அதனால தான் பாத்தீங்கனா பனி பிரதேசங்கள்ல அதுக்குன வாழ்ற மிருகங்கள் இருக்கும்.
1: That's why you can find those polar bears which lives one in polar poles.
0: அத கொண்டு போய் நீங்க நம்ம நாட்டுல விட்டீங்க உடனே செத்து போய்டும்.
1: If you bring it in our country, it will die immediately.
0: சில வேளையில பாத்தீங்கனா நல்ல காடுகள்ல நல்ல வெயில்ல நல்ல அனல்ல வாழ்ற மிருகங்கள் இருக்கும்.
1: So there are some animals that lives in hot summer weather.
0: அது நல்ல பலமுள்ள மிருகங்களா இருக்கும்.
1: They might be very strong animals.
0: அதை கொண்டு போய் பனியில விடுங்க.
1: You just leave them in a polar poles.
0: அதை போய் கோல்ட் எடுத்து விட்டினா உடனே இறந்து போய்டும்.
1: If you leave them in cold countries, it will die immediately.
0: மனுஷனை பாத்திருக்கீங்களா?
1: But have you seen man?
0: எந்த ஒரு இடத்தை விட்டு வச்சிருக்கானா?
1: Has he spared any place?
0: ஒரு இடம்.
1: Any place.
0: பனி பிரதேசல பார்த்தா உட்கார்ந்திருப்பான்.
1: If you see in cold countries, he will be there.
0: மலை பிரதேசல உட்கார்ந்திருப்பான்.
1: If you see in mountains, he will be present.
0: நீங்க வனாந்திரத்துல போனா உட்கார்ந்திருப்பான்.
1: Even the desert a man is present.
0: இமயமலைக்கே போனா அங்கேயும் ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான்.
1: Even if you go to Himalayas, you can find a man.
0: ஒரு இடம் விட்டு வைக்கிறது கிடையாது.
1: He has not left any place.
0: எங்க வேணுமோ அவன் வந்து வாழ்றதுக்கு தெரிந்து கொள்ளலாம்.
1: He can choose any place to live.
0: ஏ குறேன் நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு உட்கார்ந்திருவான் அங்க போய்.
1: It may take 2 times for him to set into that place.
0: எல்லா இடத்துக்கும் மாற்றி கொள்வான்.
1: He can accustom himself easily.
0: சாப்பிடுறத பாத்திருக்கீங்களா?
1: Have you seen him eating?
0: எல்லா மிருகத்துக்கும் ஆண்டர் ஒரு டயட் வச்சிருக்காரு. அந்த டயட்டை தாண்டி சாப்பிடாது.
1: God has set a particular diet for every animal.
0: நீங்க மாட்டுக்கு வந்து என்னதான் பசி எடுத்தாலும் கறி போடினா சாப்பிடாது.
1: No matter how much of a cow may be hungry, if you feed it with meat, it will not eat it.
0: அதே நேரத்துல புலிக்கு என்னதான் சாகர பசி வந்தாலும் இலையை தின்னது.
1: At the same time, even if a tiger is hungry to death, if you feed it with grass, it will not eat it.
0: சிலது lifelong vegetarian, சிலது lifelong non-vegetarian.
1: Certain animals are lifelong vegetarian, some are lifelong non-vegetarians.
0: மனுஷன் மட்டும்தாங்க எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல.
1: But man is the one who have not spared anything.
0: விட்டீங்கன்னா மனுஷனே கூட தின்னுடும். அப்படி இருந்திருக்கான் ஒரு காலம்.
1: If you leave him, he can even eat human being.
0: எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம்.
1: They can choose anything they want.
0: எதுக்குமே ஒரு கட்டுப்பாடே கிடையாது.
1: There is no restriction for anything.
0: அந்த அளவு காண்ட சுதந்திரம் கொடுத்திருக்கார்.
1: God has given such a freedom to man.
0: சரீரத்துல மட்டும் இல்ல.
1: Not only in his body.
0: வாழ்க்கையின் பாதையை தெரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கார்.
1: God has given freedom even to choose the path of our life.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: God says,
0: எதை நீ விதைக்கணுமோ, எதை செய்யணுமோ, எதை தெரிந்து கொள்ளணுமோ உன் கையில விட்டுறேன்.
1: So whatever you want to sow, whatever you want to choose, whatever you want to give a choice, I give it to you.
0: Anal,
1: but
0: இது ஒவ்வொண்ணுக்கு ஒரு பின்விளைவு இருக்கு.
1: But there's a consequence for everything.
0: நீ நன்மையை விதைக்க முடியும், தீமையை விதைக்க முடியும்.
1: You can sow good and at the same time you can sow evil.
0: நீ மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி விதைக்க முடியும், ஆவிக்கு ஏற்ற மாதிரி விதைக்க முடியும்.
1: You can sow according to flesh at the same time you can sow according to spirit.
0: நான் சொல்லுவேன்.
1: I tell you.
0: நான் விதைப்பிலே கவனமா இருப்பேன் ஆனால்
1: if I'm careful in sowing,
0: முடிவிலே கனம் பெற்றவனாய் இருப்பேன்.
1: I will be honorable at the end.
0: இந்த காலையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஜீவிய நாட்களில் நாம் எதை விதைக்கிறோம்?
1: So in the time that God has given us in this world, what are we sowing?
0: எதை கவனிக்கிறோம்?
1: What are we looking at?
0: எதை ஏற்றுக்கொள்றோம்?
1: What are we accepting?
0: எதற்கு நம்முடைய செவியை சாய்க்கிறோம்?
1: And to which do we turn our ears?
0: கர்த்தர் விரும்புறாரு.
1: God desires.
0: நீ ஞானத்துக்கு இப்பமே செவி கொடுத்திருப்பா.
1: Listen to this wisdom now.
0: ஒரு நாள் இந்த குரல் புயலாக மாறப்போகுது.
1: One day this will become a grievous one.
0: ஒரு நாள் உன்னிடத்தில் அன்பா பேசிக் கொண்டிருந்தது உன்னுடைய ஆபத்தை கண்டு சிரிக்க போது.
1: One day this one which was speaking so loving to you will mock at your terror.
0: இன்றைக்கு உன்னிடத்தில் கெஞ்சிட்டு இருக்கிறது ஒரு நாள் உனக்கு பின்விளைவா வரப்போது.
1: This one which was pleading once will come as a consequence to you.
0: அவை நீ என்ன செய்யணும்?
1: So what is supposed to do?
0: ஞானத்தை நீ முதலாவது கண்டடை.
1: First you should find wisdom.
0: இரண்டாவது ஞானத்தை கனப்படுத்து.
1: Second respect wisdom.
0: மூன்றாவது ஞானத்தை ஏற்றுக்கொள்.
1: And be ready to accept wisdom.
0: வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடு.
1: Always give way room for wisdom in your life and your heart.
0: முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும்.
1: And the end will be a blessing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, எனக்கு கொடுக்கிற ஆலோசனை, எனக்கு கொடுக்கிற கடிந்து கொள்ளுதல், எனக்கு கொடுக்கிற புத்திமதி, இதை மனப்பூர்வமா நான் ஏற்றுக்கொள்றேன்.
1: Lord, in the first day of September, Lord, I accept all the wisdom, all the knowledge, all the counsel, all the instruction that you give me, Lord.
0: அதை நான் விலையுள்ளதாக நான் ஏற்றுக்கொள்றேன்.
1: Lord, I accept it as a valuable one.
0: எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார்.
1: But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil.
0: காலம் மாறும்.
1: Times will change.
0: ஞானத்தின் குணம் மாறும்.
1: The character of wisdom will change.
0: ஒரு நாள் பின்விளைவுகள் வந்து நிற்கும்.
1: One day the consequence will come.
0: ஆனால்
1: But
0: ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி பயமின்றி அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் வாசம் பண்ணுவான்.
1: But whoever listens to wisdom will dwell safely and will be secure without fear of evil.
0: இந்த காலையில கர்த்தர் நம்ம ஆபத்து இல்லாம நம்ம பத்திரமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு.
1: This morning the Lord wants us to be safe without any terror.
0: நாம பயப்படாம வாழணும்னு விரும்புறாரு.
1: The Lord wants us to live without any fear.
0: நம்மை சுற்றி நடக்க போகிற ஆபத்துகள்ல இருந்து பின்விளைவுகள்ல இருந்து நாம் தப்பித்து வாழ கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார்.
1: God has planned that should be escape from all the terrors, trouble and consequences surrounding us.
0: இன்றைக்கே இருதயத்தை ஞானத்தையும் புத்தியையும் ஆலோசனையையும் நான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்றதுக்கு என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே.
1: Lord, today I open my heart to receive this wisdom, knowledge, understanding, instruction and rebuking, Lord.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முக்கியமானது.
1: This is very important for a personal life.
0: நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு இது முக்கியமானது.
1: This is also important for a family life.
0: நம்முடைய வருங்காலத்துக்கு முக்கியமானது.
1: And this is also important for our
0: future. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் இது தன்னுடைய உண்மையான சாயத்தை ஒரு நாள் காட்டும்.
1: It will surely show its true color in every phase of our life.
0: நான் பிந்தி அழக்கூடாது.
1: I should not cry later.
0: இன்றைக்கு கண்ணீரோடு நான் விதைத்தால்
1: If I sow with tears today,
0: முடிவில் கம்பீரத்தோடு நான் அறுப்பேன்.
1: I will reap with joy in the end.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஞானம், கடிந்து கொள்ளுதல், ஆலோசனை, புத்திமதி இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
1: Wisdom, counsel, instruction, rebuking may be hard to accept today.
0: ஆனால் இன்றைக் கண்ணீர் வடிச்சிட்டு நாளைக்கு சிரிக்கிறது பெட்டர்.
1: But it is better always to shed tears today and laugh tomorrow.
0: இன்றைக்கு சிரிச்சிட்டு நாளைக்கு அழக்கூடாது.
1: We should not laugh today and cry tomorrow.
0: ஏனென்றா இன்றைக்கு அழுதா அந்த அழுகைக்கு ஒரு முடிவு இருக்கும்.
1: It's because if you cry today there will be an end to that cry.
0: அதுக்கப்புறம் சிரிப்புக்கு எந்தெந்த
1: And there will be a time for laughing all forever.
0: இன்றைக்கு சிரிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டோம்னா,
1: But if you choose to laugh today,
0: இந்த சிரிப்புக்கு ஒரு முடிவு வந்துரும்.
1: There comes an end to this laugh.
0: முடிவு வரைக்கும் கண்ணீர் தான் இருக்கும்.
1: And until the end there will be tears.
0: ஆகவே சிலகாலம் இருக்கிற வேதனை, சிலகாலம் இருக்கிற துக்கம், சிலகாலம் இருக்கிற வருத்தத்தை சகித்து கொண்டு ஞானத்தின் சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவாரா?
1: Therefore the Lord give let God give us grace that we may endure the sorrow that lasts for some time, this tears that lasts for some times and also and be joyful and accept the wisdom.
0: காலங்கள் மாறும்.
1: Times change.
0: காலங்கள் மாறும்.
1: Times change.
0: இன்னைக்கு இருக்கிற வாலிபம் போய்டும்.
1: This engage will go away.
0: இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகள் போயிடும்.
1: The opportunity that we have today will cease.
0: இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போயிடும்.
1: The blessing that we enjoy today will cease and change.
0: இன்னைக்கு இருக்கிற வாசல்கள் மூடப்படும்.
1: The doors that are open today will close one day.
0: அதற்கு முன்பாக
1: But before that
0: சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே.
1: Lord I listen to your voice Lord.
0: கண்களை மூடுவோமா?
1: Shall we close our eyes?
0: தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Look unto the Lord.
0: எனக்கு கிடைத்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தார்.
1: Lord give me grace to make use of the opportunity that I
0: have. வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக.
1: Before the doors are shut.
0: ஆண்டவரே வாய்ப்புகள் ஆண்டவரே நின்று போவதற்கு முன்பதாக.
1: Before my chances cease.
0: எனக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமான கதவுகள் ஆண்டவரே அடைக்கப்படுவதற்கு முன்பதாக
1: Lord before the doors of blessing close before me Lord
0: ஆண்டவரே
1: Lord
0: ஞானத்திற்கு செவி கொடுக்க கிருபை தாரும்
1: Give me grace to heed to voice of wisdom
0: நான் எதை விதைக்கிறேன் என்பதில் எச்சரிப்பாக இருக்க கிருபை தாரும்
1: Lord give me grace to be careful in what I'm sowing Lord
0: காலங்கள் மாறுவதற்கு முன்பதாக
1: Before times change
0: ஆயத்தப்பட கிருபை தாரும்
1: Give me grace to be ready Lord
0: நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம்
1: Lord thank you Lord for this
0: நீர் கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி
1: Lord thank you for the warning that I've given
0: ஒரு புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர்கள்
1: Lord, you have given us a new month, Lord.
0: இது ஒரு புதிய வாய்ப்போடு வருகிறது.
1: Lord, it comes with a new chance.
0: இன்னும் ஒரு முறை எங்களோடு பேசுகிறீர்கள்.
1: Lord, you are speaking one more time.
0: இன்னும் ஒரு முறை எச்சரிக்கிறீர்கள்.
1: Lord, you are warning us one more time.
0: இன்னும் ஒரு முறை வாய்ப்பை தருகிறீர்கள்.
1: Lord, you are giving one more opportunity.
0: இன்னும் ஒரு முறை ஒரு வாசலை திறக்கிறீர்கள்.
1: Lord, you opening a door one more time.
0: அதை நாங்கள் அல்லல் தட்டாமல்
1: Lord, let us not reject it.
0: ஆண்டவரே அதை அசட்டை பண்ணாமல்
1: Lord, let us not despise it.
0: அதை அருவருக்காமல்
1: Let us not abhor it.
0: ஆண்டவரே இந்த ஞானத்தை நேசிக்க ஏற்றுக்கொள்ள அதன் மேல் பிரியங்கொள்ள எங்களுக்கு கிருபை தா.
1: Lord, give us grace that we may love it accept it and be desiring for it.
0: உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க கிருபை தா.
1: Give us grace to listen to your rebuke.
0: உம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க கிருபை தா.
1: Give us grace to wait for your counsel Lord.
0: உம்முடைய பாதைகளை எங்களை நடத்தும்.
1: Lord lead us in your path.
0: உம்முடைய முடிவை உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் முடிவிலே காண உதவி செய்யும்.
1: Help us to see the blessings of the end Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

சிந்திப்போம் செயல்படுவோம். தவளை தத்தி தத்தி போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தனக்கு முன்னால ஒரு பூச்சி பறந்து போறத பாத்துச்சு. அந்த பூச்சியை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைச்சு தாவி பாஞ்சது. உயர குதிச்சு பூச்சிய பிடிச்ச தவளை அந்த பக்கத்துல வந்த ஒரு பாம்பின் பிடியில சிக்கிக்கிட்டுச்சது. தவளைய பிடிச்ச பாம்புக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கல. அந்த பக்கமா வந்த கீரி ஒண்ணு அந்த பாம்பு மேல பாஞ்சு அதை கவ்விக்கிட்டது. அந்த நேரம் பார்த்து ஒரு வேடன் அங்க வந்தான். அவன் தன்னுடைய குடிசைக்கு பாதுகாப்பா ஒரு கீரி பிள்ளைய வளர்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தான். எத்தனையோ தடவை அவன் கீரி பிள்ளைய பிடிக்க முயற்சி செஞ்சாலும் எந்த கீரியும் அவன் கைக்கு ஆகப்படல. இப்போ இந்த கீரிய பார்த்த உடனே அதை லாகவமா பிடிச்சுக்கிட்டான். அந்நேரம் அந்த பக்கம் ஒரு சிங்கம் வந்துச்சுது. சிங்கம் வேடனை பார்த்த உடனே அவன் மீது பாஞ்சி அவனை கவ்வி பிடிச்சது. இப்போ வேடன் கீரியின் பிடிய விட கீரி பாம்பின் பிடிய விட்டுச்சது. பாம்பு தவளையின் பிடிய விட்டுச்சது. தவளை சத்தம் போட தவளை வாயில இருந்த பூச்சி பறந்து போச்சு. இந்த கதையில ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஆறறிவு உயிர்கள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றா ஆபத்துல மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஐந்தறிவு சிங்கம் வந்த உடனே எல்லாமே தப்பிச்சுக்கிட்டது. மாட்டிக்கிட்டது ஆறறிவு படைச்ச மனிதன். அவன் தன்னுடைய ஆறாவது அறிவை சரியா பயன்படுத்தல. ஒன்னு, அவன் உயிர்களுக்கு போராடிக்கிட்டு இருந்த மற்ற விலங்குகளுக்கு இரக்கம் காட்டி

உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு பைபிளையும் வாசிக்கிறோம்.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியல்ல, நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவன், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லை ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜசிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினால என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரே, பனி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே.

எல்லாத்தையும் நன்றி சொல்லுவோமா? நீங்க போதுமாட்டவரே, நீங்க போதுமாட்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர்.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். உங்க கிருபைக்காக நன்றி ஏசப்பா, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவர, கிருபைக்காக நன்றி ஆண்டவர. Thank you, Lord. Hallelujah.

அவருடைய கிருபை எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில எங்களை நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்திலே உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளிலே என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஏசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். I need to listen to the word of God. I need to listen to the voice of God. தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

நியாயாதிபதிகள் 20 அதிகாரம். அப்பொழுது தான் முதல் பேர்சிபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டியம் உருவுகிற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமீன் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுதரமாக நானும் என் மருமனையாட்டியும் பெஞ்சமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மருமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மருமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமீன் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் 100 பேரில் 10 பேரையும் 1,000 பேரில் 100 பேரையும் 10,000 பேரில் 1,000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டங்கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமீன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும் படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரையல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயமுருவுகிற மனுஷரின் லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமீன் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரர்களாயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர், யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமீன் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய
பெஞ்சமீன் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமீன் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமீன் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினேகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடையாட்களை வைத்து 3rd நாளிலே பெஞ்சமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமின் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்போல நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள்.

கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகையானது தம்பம் போல உயர எழும்பின போது பெஞ்சமீனர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை வானபரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பெஞ்சமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமீனரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனால் பெஞ்சமீனரிலே 11,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாய் இருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 பேர் திரும்பிக் கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமீன் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு யாக்கோபு 5:16 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் இரண்டு ஜபங்களை பார்க்கிறோம். முதலாவது ஒப்புரவாகுதலின் ஜபம், மற்றொன்று ஊக்கமான ஜபம். இந்த மாதத்தில் இந்த ஜபங்களை நாம் செய்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே, சரீரத்திலே, நம்முடைய மனதளவிலே நாம் இன்னும் சில விஷயங்களிலே சொஸ்தம் அடையாமல் சுகமடையாமல் இருக்கிறோம். வசனம் அதுதான் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள். தேவ பிள்ளைகளே, பல மாதங்களாக, பல வருஷங்களாக சில போராட்டங்களுக்குள்ளாய் நாம் நின்று கொண்டே இருக்கலாம். அது ஏன் நமக்கு வருகிறது என்று பலருக்கு தெரியாமலே இருக்கலாம். எனக்கு ஒரு வியாதி இல்லை, டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு வியாதி இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா என்னுடைய சரீரத்திலே வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் உணர முடியும், இது ஒருவேளை ஒப்புரவு ஆகாமல் இருக்கிறதுனால் கூட இந்த வியாதிகள் வரலாம். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சகோதரிக்கு பல நாட்களாக, பல வருஷங்களாக ஒரு பலவீனம் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தது. பல மருத்துவரிடத்தில் அவருடைய குடும்பத்தார் அழைத்து போனார்கள். எல்லா பரிசோதனை முடிந்த பிற்பாடும் கூட அவர்களுக்கு ஒரு வியாதி இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்று அவர்களுக்கு புரியவில்லை, குடும்பத்தாருக்கு. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் மூலமாக அந்த சகோதரிக்கு உணர்த்தப்பட்டது, நீ இன்னாரிடத்திலே நீ கசப்போடு நடந்து கொண்டாய், நீ அவர்களிடத்தில் ஒப்புரவாக, பின்பு அது சரியாகிவிடும். அந்த சகோதரி முயற்சி செய்தார்கள். அந்த நபரை தொடர்பு கொண்டு பேசி ஒப்புரவானார்கள். ஒப்புரவான பிற்பாடு அந்த சகோதரியின் சரீரத்தில் இருந்த அந்த பலவீனம் மறைந்து விட்டது. தெய்வ பிள்ளைகளே, நாம் சொஸ்தம் அடையும்படிக்கு நாம் மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இங்க வசனத்தில் வாசிக்கிறோம். சரீர அளவிலான வியாதிகளா இருக்கலாம், மனதளவிலான காயங்கள், அது குடும்ப உறவுகளுக்குள்ளா இருக்கலாம். கணவன், மனைவி, மருமகள், மாமியார், அல்லது வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், பக்கத்து வீட்டிலே ஏதோ ஒரு சம்பவத்திலே கசப்பு உணர்வுகள் அல்லது ஒப்புரவாகாமல் இருக்கிற ஒரு தன்மை இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் ஒன்று செய்யலாம். இந்த மாதத்திலே நாம் யாரோடெல்லாம் ஒப்புரவாகணுமோ, அது உங்க குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கலாம், வெட்கப்பட வேண்டாம். நாம் ஒப்புரவாகிறதுனாலே நாம் குறைந்து போகிறதில்லை. தேவனுடைய பார்வையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்மை நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, நாம் மற்றவர்களிடத்திலே சாரி பிரதர், சாரி சகோதரி, தெரியாமல் நடந்துட்டது, நான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. ரெண்டாவது, தேவனிடத்தில் இருந்து இரக்கத்தை பெறுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. ஒருவேளை இதை பார்க்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க மனசுல ஏதோ ஒரு காயம், அது ஆறாமல் இருக்கலாம். நீங்க யாரோடு கூட கசப்போடு கூட நடந்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த மாதத்துல ஒப்புரவாகலாமே, தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத நாம பார்க்க முடியும். ஏன்னா காணிக்கை செலுத்த வரும்போது ஒருவர் பேரில் குறை உண்டானால் முதலாவது காணிக்கை அங்க வச்சுட்டு ஒப்புரவாகி வந்து பின்பு காணிக்கை செலுத்து அப்படிங்கிற ஒரு பிரமாணத்தையே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நாம ஒப்புரவாகலாம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இரண்டாவது, அந்த வசனத்துல கற்றுக்கொள்ள முடியும், ஊக்கமான ஜபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த மாதத்துல ஊக்கமான ஜபம், விடாப்பிடியான ஜபம், வைராக்கியமான ஜபம் செய்ய ஆரம்பிப்போம். நீங்க செய்கிறீங்க, கடந்த மாதங்களிலே
கடந்த நாட்களிலே இடைவிடாமல் ஜெபித்த எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் இனி வர நாட்களிலே இன்னும் அதிகமாய் கூட்டி ஜெபிக்கலாமே, இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்கலாமே. யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே அவர் விடாது ஜெபித்தாரு, ஜெபித்த போது கர்த்தர் அற்புதம் செய்தாரு. அதை ஓசியா 12:4 சொல்லுவார், அவன் அழுது போராடி அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சினான் என்ற விதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அழுது போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, விடாது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை, வைராக்கியமா ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த மாதத்துல கொண்டு வரலாமே. என்ன பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஜெபம் செய்ய செய்ய பிரச்சனைகள் மாறிடும். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்க மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறீங்களா, இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க முழங்கால்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம் வந்தாயிற்று. இந்த மாதத்துல அதிகமான ஜெபம், அதிகமான பாரம் உள்ள ஜெபம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. பாவம் பெருகி இருக்கிற நாட்களிலே, துன்மார்க்கம் பெருகி இருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக, குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, தேவ ஊழியர்களுக்காக, வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவனுடைய தாசர்களுக்காக நாம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நாம் ஜெபிக்கிற ஒரு மாதமாக நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்வோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் ஜெபத்தை கேட்கிற தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். யோனாவின் ஜெபத்தை கடலின் அடியில் மீன் வயிற்றிலிருந்து கேட்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜெபத்தை நீங்கள் விடாது ஜெபிக்கிற போது, உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி தேவனிடத்தில் விடாது ஜெபிக்கிற போது, இந்த மாதம் முடிகிற போது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். என்ன வேண்டுமானாலும் உலகத்தில் நடக்கலாம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தீமையும் அணுகாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் ஒப்புரவாவோம். யாரோடாவது கசப்போடு இருந்தால் இரண்டாவது ஊக்கமான ஜெபம் செய்வோம். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும். நான் ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, யாக்கோபு சொன்னது ஜெபத்தை நாங்கள் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபிக்க, ஒப்புரவாகி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் யார் மேலும் கசப்பு இல்லைப்பா, யார் மேலும் வெறுப்பு இல்லை. நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், மனம் திரும்புகிறோம், அதற்கு மேலாய் ஊக்கமான ஜெபம் செய்கிறோம். நீர் அற்புதங்களை செய்து எங்களை சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே ஆத்துமாவுக்கு நற்செய்தி என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நீதிமொழி 25:25 உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நம்முடைய தேவன் சரீரத்துக்கு மட்டுமல்ல ஆத்துமாவுக்கும் நன்மைகளை சம்பூர்ணமாய் தருகிறவர். ஆத்துமாவிலே நமக்கு கிடைக்கிற பெரிய நன்மை பாவ மன்னிப்பு தான். அது மட்டுமல்ல, நற்செய்தியானது ஆத்துமாவுக்கு இன்னும் ஒரு நன்மையாக விளங்குகிறது. ஒரு மனிதன் வெயிலிலே பல மைல் தூரம் நடந்து வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிழலுக்கும் தண்ணீருக்கும் ஏங்கும் அவன் தூரத்திலே ஒரு கிச்சிலி மரத்தை காண்பான் என்றால் அதன் நிழலையும் இனிமையான பழங்களையும் நோக்கி களி கூர்ந்து ஓடுவான். அந்த மரத்தின் அருகிலே குளிர்ந்த நீர் விட்டு இருக்குமானால் அவனுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து களி கூறும். இப்படித்தான் தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தியும் ஆத்துமாவை களிகூற பண்ணக்கூடியது என்று வேதம் சொல்லுகிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்று உன்னத பாட்டு 2:3 நாங்கள் பார்க்கிறோம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தூர தேசம் தான் பரலோக தேசம். அங்கிருந்து வருகிற நற்செய்தி தான் சுவிசேஷத்தின் செய்தி. கர்த்தருடைய நற்செய்தி ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போன்றது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று மார்க்கு 6:34 காண்கிறோம். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நமக்கு கிடைத்திருக்கிற நற்செய்தி என்ன? இயேசு நமக்காக மரித்தார் என்கிற நற்செய்தி. மரித்து அவர் உயிரோடு எழுந்தார்.

மறுப்பார் என்கிற நற்செய்தி மறித்த ஜேசு இனி மறிப்பது இல்லை, ஜூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்பதே அந்த இனிமையான நற்செய்தி. ஜோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாக இருந்தாலும் அந்த நற்செய்தியை எவ்வளவு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறார் என்பதை பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்றும் எழுதுகிறார். தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் நீங்கள் பலவிதமான தோல்வியின் செய்திகளையும் துக்க செய்திகளையும் சோர்ந்து போன செய்திகளையும் கேட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு வாயை திறந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றியருளுவார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று 2 கொரிந்தியரில் 12:9 பவுல் அப்போஸ்தலர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளே, 24 மணி நேரங்களும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரம் என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 1.
1: Turn your Bibles with me to Revelation chapter 16 and verse 15.
2: உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: Behold, I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
2: இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
1: I want to read the last part.
2: அல்ல கடைசி பகுதியை மட்டும் நான் திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன்.
1: Blessed is he who is watchful and keeps his garments.
2: தன்னுடைய வஸ்திரங்களை விழித்துக்கொண்டு காக்கிறவன் பாக்கியவான்.
1: Praise be to God.
2: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
1: This morning I want to speak to you on the title Keep your garments.
2: உங்களுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்க இருக்கிறேன்.
1: Let me begin with the background of this verse.
2: இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அல்லது நான் வாசித்த இந்த வார்த்தையினுடைய பின்னணியை சற்று விளக்க விரும்புகிறேன்.
1: During the time of Jesus,
2: இயேசுவினுடைய காலத்திலே,
1: the captain of the temple made his rounds in the night to check on the people who were guarding the temple.
2: அந்த ஆலயத்தை காத்து கொண்டிருந்த ஜனங்கள் சரியாக காத்து கொண்டிருக்கிறார்கள் சோதிக்கும்படி அதிலே பொறுப்பாக இருக்கிறவர் அதிலே நடந்து செல்வார்.
1: So it was expected of the guards that whenever the overseer, the captain will come, they will stand up in their post and they will greet him even at any time of the night.
2: அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற இடங்களை காத்து கொண்டிருக்கிற நபர்கள் இவர்களை சோதிக்கும்படி வருகிற அந்த நபரை பார்த்த பொழுது அவர் எழுந்து நின்று அவருக்கு வந்தனம் செலுத்துவார்கள்.
1: Now any guard who was found sleeping when they are checked on will be beaten and their clothes will be burned with fire.
2: அப்படி வருகிற பொழுது ஒருவேளை அவர்கள் காவல் காக்காமல் தூங்கிக் கொண்டு இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறதோடு மாத்திரமல்ல அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரங்கள் தீயினாலே எரிக்கப்படும்.
1: And therefore they will lose their clothes, they will lose their job.
2: அதன் மூலமாக அவருடைய வஸ்திரங்களையும் அவருடைய வேலைகளையும் அவர்கள் இழந்து போவார்கள்.
1: Now look at this background and now I will read the same passage again.
2: இந்த வார்த்தைகளை இந்த பின்னணியை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை நான் திரும்ப வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனியுங்கள்.
1: Behold, I am coming as a thief in the night.
2: இதோ திருடனை போல வருகிறேன்.
1: Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
2: தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
1: Now do you understand what is happening?
2: இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்பது.
1: Just as the captain of the temple will come and oversee the security at any time of the night like a thief unannounced, Jesus Christ is going to come back again.
2: அந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்வார்களா என்று இரவிலே கண்காணிக்க வருகிற அதிகாரியை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாளிலே வரப்போகிறார்.
1: And when he comes, the Bible says, you should be found watching and waiting for him. Awake out of your sleep.
2: அவர் வரும் பொழுது நாம் நித்திரையில் நின்று விழித்தவர்களாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்க நபர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: If we are found sleeping and careless in duty, he will punish us and he will burn our clothes.
2: அப்படி நாம் காணப்படாமல் அந்த வேளையிலே அசட்டையாக இருப்போமானால், நாம் வேலையிலே ஜாக்கிரதை அற்றவர்களாக இருப்போமானால், நம்முடைய வேலையை நாம் இழந்து போவதோடு நம்முடைய வஸ்திரங்களும் எரிக்கப்பட்டு போகும்.
1: Praise be to God.
2: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
1: I want to focus my attention on that word which says keep your garments.
2: உங்களுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அந்த பகுதியை மட்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன்.
1: It does not say keep your garment, it says keep your garments
2: உங்களுடைய
1: in plural.
2: உங்களுடைய வஸ்திரங்களை என்று பன்மையிலே சொல்லப்படாமல் வஸ்திரம் என்று சொல்லி அது ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: If you read the scriptures and you study it deeply, you will understand that for a child of God there are three different kinds of garments that he has to keep safe and always wear in his life.
2: நீங்கள் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்கிற கவனிக்கிற ஒரு நபராக இருப்பீர்களானால் வேதத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை காத்துக்கொள்ள வேண்டிய அவன் தரித்து கொள்ள வேண்டிய மூன்று விதமான வஸ்திரங்களை குறித்து அது சொல்லுகிறது.
1: You can write it down.
2: நீங்கள் எழுதி கொள்ள விரும்பினால் எழுதி கொள்ளலாம்.
1: We are going to study about this today.
2: இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
1: Number 1.
2: முதலாவதாக
1: the Lord has given eternal clothes for every child of God.
2: தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நித்தியமான வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
1: Eternal clothes.
2: அது நித்தியமான வஸ்திரம்.
1: Number 2.
2: இரண்டாவதாக
1: the Lord has also given us and expects us to wear excellent clothing.
2: இரண்டாவதாக தேவன் நாம் ஒவ்வொருவரும் மேன்மையான வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: Number 3.
2: மூன்றாவதாக
1: the Lord expects his children to wear proper external clothes.
2: மூன்றாவதாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சரியான வெளியரங்கமான வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
1: I will try to put this in another order.
2: இதை இன்னொரு ஒழுங்கிலே நான் சொல்ல வேண்டுமானால்
1: First one, eternal clothing.
2: முதலாவதாக நித்தியமான வஸ்திரம்.
1: Number 2, external clothing.
2: இரண்டாவது வெளியரங்கமான வஸ்திரம்.
1: Number 3, excellent clothing.
2: மூன்றாவதாக மேன்மையான வஸ்திரம்.
1: Let's go into that.
2: இது ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம்.
1: What is that eternal clothing mean?
2: இந்த நித்தியமான வஸ்திரம் என்று சொல்லப்படுவது என்ன?
1: In Revelation chapter 3 and verse 5,
2: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்துடைய ஐந்தாம் வசனத்தை பார்ப்பீர்களானால்
1: the Bible says he who overcomes will be dressed in white.
2: மூன்றாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
1: This is not the white dress you wear in this earth.
2: இன்றைக்கு பூமியிலே வாழும் பொழுது நாம் போட்டுக்கொள்ளுகிற வெள்ளை நிற ஆடையை குறித்து இது இங்கே பேசவில்லை.
1: This dress talks about the dress that was seen in heaven.
2: இது பரலோகத்திலே காணப்படுகிற வஸ்திரமாக இருக்கிறது.
1: In heaven our clothes, our garments, our fabric cannot enter heaven.
2: நாம் போடுகொள்ளுகிற ஆடை நம்முடைய துணிமணிகள் எதுவுமே பரலோகத்தில் இருக்க போகிறது இல்லை.
1: Why? Flesh and blood cannot inherit the kingdom of God.
2: தேவனுடைய ராஜ்யத்தை இரத்தமும் சதையும் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது.
1: The Bible is very clear that we cannot take anything out of this world.
2: இந்த பூமியிலிருந்து நாம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவது இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது.
1: So what I'm specifying here is not a dress that you are buying in a textile shop. No.
2: நீங்கள் ஒரு துணிக்கடைக்கு போய் ஒரு ஆடை வாங்குறீர்களே, துணி வாங்குறீர்களே, அதை அல்ல இங்கே அது சொல்லுவது.
1: It talks about a dress that will not fade, a dress that will not grow old, a dress that will not tear.
2: மங்கி போகாத, கிழிந்து போகாத, பழுதாகி போகாத வஸ்திரம் ஒன்றை குறித்து தான் இங்கே சொல்லுகிறது.
1: It is a eternal garment.
2: இது நித்தியமான ஒரு வஸ்திரம்.
1: Now, how can you get this eternal garment?
2: இந்த நித்தியமான வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
1: There is something called 4 levels of garments.
2: இந்த வஸ்திரத்திலே 4 நிலைகள் இருக்கிறது, 4 படிகள் இருக்கிறது.
1: For you to understand, I'm going to segregate in A, B, C, D.
2: ஆங்கிலத்தில் உள்ள அகரவரிசைப்படி A, B, C, D என்ற வார்த்தைகளை கொண்டு நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
1: The first one.
2: முதலாவது
1: A for approved garments.
2: முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரங்கள்.
1: Approved eternal garments.
2: இந்த நித்தியமான வஸ்திரம் அங்கீகரிக்கப்பட்ட நித்தியமான வஸ்திரம்.
1: If you come to Matthew chapter 22 verses 1 to 13,
2: நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால்
1: there is a marriage feast arranged by a king for his son.
2: அங்கே ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்காக திருமண விருந்தை செய்கிறார்.
1: So he has invitation sent out prior to the wedding, and when the preparations are ready, he invites all of them to come to the wedding.
2: அவன் அந்த திருமணத்திற்கு ஆட்களுக்கு அழைப்பு கொடுத்து அந்த திருமண நாளிலே அவர்களை அவன் வரவேற்கும்படி அவன் நிற்கிறான்.
1: But when they are informed about the wedding is ready, the Bible says not one of the invited people turn up to the wedding.
2: ஆனால் ராஜா அந்த காரியத்தை அவர்களுக்கு அறிவித்திருந்தும் திருமண காரியத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தும் இந்த இடத்திலே அவர்கள் வராமல் போனார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
1: And the king is very furious.
2: இதை கேட்ட உடனே இந்த ராஜா கோபம் அடைகிறான்.
1: He instantly invites all the uninvited people, both good and bad, to come and partake in the wedding feast.
2: அங்கே வெளியே இருக்கிற நல்லோரையும் தீரோயையும் இதுவரையிலே அழைப்பு கொடுக்காத எல்லோ நபர்களையும் வந்து இந்த திருமண விருந்திலே பங்கு பெறும்படி அவன் அழைக்கிறான்.
1: What is the meaning of this?
2: இதனுடைய அர்த்தம் என்ன?
1: This talks about how the kingdom of God came to the Jews first, and when they rejected it, it was turned over to the Gentiles.
2: தேவனுடைய ராஜ்யமானது முதல் யூதரிடத்திலே வந்தது, யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அது புறஜாதியானிடத்திலே வந்தது.
1: So when the Gentiles received the invitation to get the gospel,
2: ange purajadiyar suvisheshatte yetukolla avargalukku alaippu kodukapatta poludu,
1: all these people come in and they are wearing a particular kind of dress that is approved for the wedding feast.
2: அவர்கள் எல்லாரும் இந்த திருமண விருந்துக்கு வந்த பொழுது அங்கீகரிக்கப்பட்ட ஆடை தரித்தவர்களாக அங்கே வந்திருந்தார்கள்.
1: But in verse 11,
2: நீங்கள் 11ஆம் வசனத்தை அதிலே கவனிப்பீர்களானால்,
1: the king notices one person who was not wearing the wedding dress.
2: கலியாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதன் அங்கே இருந்ததை அந்த ராஜா காண்கிறார்.
1: In verse 12, when the king asks him, how did you get in here? The man did not reply, he was speechless.
2: அந்த 12ஆம் வசனத்திலே நீ எப்படி விருந்துக்குள்ளே வந்த என்று ராஜா கேட்டபொழுது அவனுக்கு பதில் சொல்லுவதற்கு ஏதுமில்லாமல் இருந்தது.
1: But when he did not respond, the king immediately says, tie this fellow hand and foot and throw him outside into the darkness where there will be weeping and gnashing of teeth.
2: அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலையும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தான்.
1: Now this is not just an incident that happened in reality. Nobody will do this in reality.
2: உண்மையிலே நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல, நிஜமாக நடக்கிற ஒரு காரியமும் அல்ல இது.
1: But this is to explain how it is important that we wear approved clothes, approved garments in order to enter the marriage feast of the Lamb of God.
2: தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண வீட்டிலே பிரவேசிக்க தக்கதாக அங்கீகரிக்கப்பட்ட ஆடைகளை நாம் தரித்திருக்க வேண்டும் என்ற உண்மையை விளக்கும்படி சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் இது.
1: Now here is a man who was wearing clothes that he purchased, he paid and he worked hard to earn.
2: இந்த வஸ்திரம் தரித்திருக்கிற மனிதன் அவன் வேலை செய்து சம்பாதித்து அந்த பணத்தினால் வாங்கின ஆடையை தரித்து கொண்டு அங்கே இருக்கிறான்.
1: It is not that he did not have clothes on.
2: அவன் துணியே போடாமல் அல்லது ஆடையே அணியாமல் அந்த இடத்தில் அவன் இருக்கவில்லை.
1: He was wearing clothes.
2: அந்த இடத்திலே ஆடை அணிந்தவனாகத்தான் அவன் இருக்கிறான்.
1: But that clothes were not approved by the king.
2: ஆனால் அந்த ஆடையானது அந்த ராஜாவினாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கவில்லை.
1: The king said, if you want to come into my party, if you want to come into my house, if you want to come into my celebration, you have to wear the approved wedding dress.
2: இந்த ராஜா என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய விருந்துக்கு வர வேண்டுமானால், என்னுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், என்னுடைய கொண்டாட்டங்களிலே நீ பங்கெடுத்துக் கொள்ள வேண்டுமானால், என்னால் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரத்தை மாத்திரமே நீ தரித்திருக்க வேண்டும்.
1: What is this dress?
2: இங்கே அவன் போட்டிருந்த வஸ்திரம் எப்படிப்பட்டது?
1: What is the dress that God was asking and God was approving?
2: தேவன் அங்கீகரிக்கிற, தேவன் கேட்கிற இந்த வஸ்திரம் என்ன?
1: If you read Isaiah chapter 61 and verse 10,
2: நீங்கள் ஏசாயா 61:10 கவனிப்பீர்களானால்,
1: the Bible says, he has clothed me with the garments of salvation, he has covered me with the robe of righteousness.
2: அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை அவர் எனக்கு தரிப்பித்தார்.
1: So this is a dress that did not come out of the work or the effort of man's flesh, but it came through the righteousness of God.
2: இது மனிதனுடைய காரியத்தினாலோ கிரியைகளினாலோ உண்டாகிறதான வஸ்திரம் அல்ல, அது தேவன் தம்முடைய கிரியையினால் உண்டாக்கி நமக்கு தருகிற வஸ்திரம்.
1: In Isaiah 64 and verse 6,
2: நீங்கள் 64:6 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே,
1: the Bible says our self righteous acts are like filthy rags before God, cannot be accepted by him.
2: நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளாகவும் தேவனுக்கு முன்பாக அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவைகளாகவும் இருக்கின்றன.
1: So what is the first kind of dress that will come under the category of eternal clothing? It is what I would call the approved eternal clothing.
2: இந்த நித்தியமான வஸ்திரத்திலே முதலாவது காரியமாக நாம் பார்க்கிறது என்ன? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரத்தை நாம் தரித்திருக்க வேண்டும்.
1: Adam tried to stitch his own clothes with fig leaves by the work of his flesh.
2: அந்த அத்தி இலைகளை தைத்து தன்னுடைய கிரியையினாலே தனக்கு ஒரு வஸ்திரத்தை ஆதாம் உண்டாக்கினான்.
1: God did not approve of it.
2: ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவில்லை.
1: The Bible says God made clothes of skin for him.
2: அவர்களுக்கு தோலிலால் ஆன ஆடைகளை தேவன் உண்டாக்கினார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம்.
1: The dress that Adam did or made for himself for the work of his hands, own self effort that tried to cover his nakedness before God.
2: தன்னுடைய நிர்வாணத்தை தேவனுக்கு முன்பாக மூடும்படி தன்னுடைய கிரியையினாலே தம்முடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி ஆதாம் தனக்கு வஸ்திரத்தை உண்டு பண்ணினான்.
1: But God had something else in mind.
2: ஆனால் தேவனோ அவனுக்காக இன்னொரு காரியத்தை வைத்திருந்தார்.
1: Without the shedding of blood there is no redemption.
2: ஆண்டவர் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார்.
1: Without the shedding of blood there is no remission of sins.
2: அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டும் ஆனால் விடுதலை உண்டாக வேண்டுமானால் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் அது நடக்க போவதில்லை.
1: So God killed an animal, sacrificed an animal and made clothes of skin which was a type, which was a shadow of what his son Jesus Christ will do many thousand years later.
2: ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு ஒரு மிருகத்தை கொண்டு அதனுடைய சரீரத்தினுடைய தோலை எடுத்து அதை ஆடையாக அவனுக்கு உடுத்து விட்டார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாமே ஜீவனை கொடுக்கும்படி மீட்பை கொடுக்கும்படிக்குள்ள அடையாளமாக அன்றைக்கு காண்பிக்கப்பட்டது.
1: So the first one that will be approved by God is the robe of righteousness that God himself gives.
2: முதலாவது தேவன் கொடுக்கிற நீதியின் வஸ்திரம் தான் அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம்.
1: There's a second kind or a second level or a second way to understand this eternal garments.
2: இந்த நித்தியமான வஸ்திரத்தை நாம் புரிந்துகொள்ள இரண்டாவது படிக்கு வருவோமானால்
1: it is not only an approved garment.
2: அது அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம் மாத்திரமல்ல.
1: Number two, I would call it the blood washed garment.
2: அது இரத்தத்தினாலே கழுவ பட்ட வஸ்திரம்.
1: In Revelation chapter 7 verse 9 and 10
2: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9லிருந்து 10 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிப்போமானால்
1: Apostle John saw in heaven a huge multitude of people from every race, tribe and nation.
2: அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். எல்லா கோத்திரங்களிலிருந்து பாஷைக்காரரிலிருந்து ஜன திரளான கூட்டத்தார் அங்கே இருக்கிறார்கள்.
1: And as they stood before the lamb they were all clothed in white garments.
2: அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியான முன்பதாக வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் நிற்கிறார்கள்.
1: If you come to verse 13 and 14
2: நீங்கள் அதே அதிகாரத்துடைய 13ஆம் 14ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால்
1: the explanation for this white garment is given there.
2: இந்த வெள்ளை அங்கி தரிக்கப்பட்டிருக்கிறதற்கான காரணம் அங்கே விளக்கி சொல்லப்படுகிறது.
1: Because it is not a garment that you can buy in a textile store.
2: அது ஏதோ ஒரு துணிக்கடையிலே போய் வாங்கி கொண்டு வந்த ஆடை என்று சொல்லப்படவில்லை.
1: It says
2: அங்கே சொல்லப்படுகிறது
1: these are the ones who came out of the great tribulation, washed their robes and made them white in the blood of the lamb.
2: இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
1: So how did these garments become white?
2: இந்த ஆடையானது வெண்மை ஆடையாக எப்படி மாறியது?
1: Through the soaking of those garments and washing of those garments in the blood of Jesus Christ.
2: ஆட்டுக்குட்டி அவர்களாகிய இயேசுவினுடைய இரத்தத்திலே அதை அவர்கள் தோய்த்து அதை அவர்கள் வெளுத்தார்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: It's an approved garment.
2: முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆடை.
1: It is a blood washed garment.
2: இரண்டாவது அந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டதாக இருந்தது.
1: To further understand this dress I'll take you a little deeper.
2: இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை புரிந்துகொள்ளும்படி நான் சொல்ல விரும்புகிறது.
1: In Galatians chapter 3:27
2: நீங்கள் கலாத்தியர்களின் நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை பார்த்தால்
1: all of you who are baptized into Christ have clothed yourself with Christ.
2: கலாத்தியர் 3வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்திலே ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே.
1: Do you see how the Bible is teaching us one by one?
2: ஒன்றொன்றாக வேதம் நமக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்களா?
1: It is an accepted dress.
2: முதலாவது அது அங்கீகரிக்கப்பட்ட வஸ்திரம்.
1: That has to be given by God himself.
2: அது தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம்.
1: Number 2 The dress was washed by the blood of Jesus.
2: இயேசுவின் இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட வஸ்திரம், கழுவப்பட்ட வஸ்திரம்.
1: Number 3.
2: மூன்றாவதாக,
1: the dress is Christ himself.
2: இயேசுவே நமக்கு வஸ்திரமாய் இருக்கிறார்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The moment we get baptized,
2: நாம் எப்பொழுது ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ,
1: the Bible says you have put on Jesus Christ.
2: நீங்கள் இயேசுவை வஸ்திரமாக தரித்து கொண்டீர்கள்.
1: Now when will we see this with our eyes?
2: நம்முடைய கண்களினாலே இதை நாம் எப்போது காண்போம்?
1: When will we see this eternal clothes?
2: நீங்கள் இந்த நித்தியமான வஸ்திரத்தை எப்பொழுது காண்பீர்கள்?
1: I know there are many people who take baptism. After baptism, they stitch nice white clothes and they wear it and then they pray.
2: ஞானஸ்தானம் எடுத்த பின்பதாக அவர்கள் அங்களுக்கென்று நல்ல வஸ்திரங்களை, வெள்ளை வஸ்திரங்களை தரித்து அவர்கள் உடுத்துக் கொண்டிருக்கிறத நான் பார்த்திருக்கேன்.
1: But this is not what is being said here.
2: அது அல்ல இங்கே சொல்லப்படுகிற காரியம்.
1: This white dress or the dress that was washed in the blood, the dress that Christ himself becomes our clothing, is not something we see here on earth.
2: இந்த பூமியிலே நாம் காணப்பட முடியாத அந்த வஸ்திரம் தான் அந்த இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட, கழுவப்பட்ட அந்த வஸ்திரம்.
1: But when will we see it?
2: நாம் எப்போது அந்த வஸ்திரத்தை, அந்த நித்திய வஸ்திரத்தை காண்போம்?
1: 2 Corinthians chapter 5 verses 1 to 4.
2: 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் கவனிப்போமானால்,
1: For we know that if our earthly house of this tabernacle were dissolved, we have a building of God, a house not made with hands, eternal in the heavens. For in this we groan earnestly, desiring to be clothed upon with our house which is from heaven.
2: பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
1: So that day when we go to heaven,
2: நாம் பரலோகத்துக்கு போகிற அந்த நாளிலே,
1: that day what John saw we will also see.
2: நான் அன்றைக்கு யோவான் அந்த தரிசனத்திலே எதை கண்டாரோ அதை நாமும் காணுவோம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: So you look at us and say, Lord, how did I come here?
2: நீங்கள் அன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே நான் இன்றைக்கு இந்த இடத்துல எப்படி வந்தேன்?
1: How am I clothed in white?
2: நான் எப்படி இந்த வெள்ளை அங்கி தரித்தவனாக இந்த இடத்துல நிற்கிறேன்?
1: That time the Lord will reveal.
2: அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு காண்பிப்பார்.
1: This is the dress that was approved by God and given by God.
2: தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து அவரே உங்களுக்கு கொடுத்த அந்த வஸ்திரம் தான் அது.
1: This is the robe of righteousness that did not come with the works of man's hands, but by the sacrifice of the lamb through the blood of Jesus Christ.
2: இந்த நீதியின் வஸ்திரம் மனுஷனாலே, கிரியையினாலே உண்டாக்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சிந்துதலாலே உண்டாக்கப்பட்ட மீட்பின் வஸ்திரம்.
1: This dress was given to you because you believed in the name of Jesus and was baptized into his death.
2: நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய மரணத்துக்கு உள்ளாகிற ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றதனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம்.
1: Because you stood for your faith until the end and you faced tribulations in life, here you are on the other shore wearing the eternal garment that will never fade away.
2: உங்கள் விசுவாசத்தினாலே எல்லா உபத்திரவங்களையும் நீங்கள் சகித்து பாடுகளுக்கு முகம் கொடுத்து இப்பொழுது பரலோகத்திலே நிற்கும் பொழுது உங்களுக்கு இந்த வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: How many of you believe that Jesus will reveal to us this clothing when we go to heaven?
2: நாம் பரலோகத்துக்கு போகும்போது தேவன் தம்முடைய மகிமையை, இயேசு தம்முடைய பரிபூர்ண மகிமையை நமக்கு வெளிப்படுத்துவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: Hallelujah. How many of you have the robe of righteousness on you?
2: உங்கள் மேலே நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவளா எத்தனை பேர் இருக்கீங்க?
1: நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Every person must have this eternal clothing.
2: ஒவ்வொருவனும் இந்த நித்தியமான வஸ்திரத்தை தரித்தவளாய் இருக்க வேண்டும்.
1: In order to be part of his celebration on the last day.
2: அங்க கடைசி நாளிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்தியத்தின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால்,
1: Oh, wear the garment that he gives.
2: தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற அந்த நித்தியத்தின் வஸ்திரத்தை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும்.
1: None of your self efforts can give you an entry into heaven.
2: உங்களுடைய எந்த சுய கிரியைகளும் உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்து விட முடியாது.
1: If you have to be approved by God, receive his gift of righteousness by faith.
2: தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்களாக விசுவாசத்தோட கூட தேவன் தருகிற அந்த நித்திய வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: If anyone has not taken baptisms till now,
2: இந்த நாள் வரையிலே இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்க நீங்கள் உங்களை ஒப்புக்கொடாமல் இருப்பீர்களானால்,
1: make a decision today.
2: இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுங்கள்.
1: I want to be clothed with Christ.
2: நான் தேவனாகிய இயேசுவை தரித்துக்கொள்ள விரும்புகிறேன்.
1: I want to be clothed with his righteousness.
2: அவருடைய நீதியை நான் உடுத்திக்கொள்ள விரும்புகிறேன்.
1: I want his blood to wash over me and cleanse me.
2: அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்தமுள்ளவனாய் மாற விரும்புகிறேன்.
1: Today I give my life to you, Lord.
2: இன்றைக்கு என்னுடைய ஜீவனை உம்முடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The first kind of clothing that every child of God must wear is what I will call eternal clothing.
2: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தரித்துக்கொள்ள வேண்டிய வஸ்திரம் முதலாவது நான் சொல்லுகிறேன், அது நித்தியத்தின் வஸ்திரம், நித்தியமானது.
1: There is a second clothing the Bible talks about.
2: இரண்டாவது இன்னொரு வஸ்திரத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது.
1: That is
2: அது
1: the external clothing.
2: அது வெளியரங்கமான வஸ்திரம்.
1: Turn with me to Matthew chapter 6 and verse 30.
2: மத்தேயு 6 அதிகாரத்தினுடைய 30 வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால்,
1: If that is how God clothes the grass of the field which is here today and tomorrow is thrown into the fire, will he not much more clothe you, ye of little faith?
2: இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து விட்டால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
1: So the first clothing God gives is eternal clothing.
2: முதலாவது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் என்ன? அது நித்தியத்தின் வஸ்திரம்.
1: Secondly, Jesus said,
2: இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார்,
1: Will not the heavenly Father clothe you?
2: பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உடுத்து விக்கவில்லையா?
1: Will he not clothe you?
2: அவர் புல்லு கொடுத்து வித்தவர் உங்களை உடுத்து விக்க மாட்டாரா?
1: I believe the reason why we are all clothed well is because God clothed us.
2: இன்றைக்கு நாம் நல்ல ஆடை தரித்து இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோமானால் நாம் விசுவாசிக்கிறதெல்லாம் தேவன் நம்மை உடுத்து வித்ததனால அப்படி இருக்கும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: How many of you believe that this morning it is the blessing of the Lord that I am clothed well today?
2: நான் இன்றைக்கு நன்றாக ஆடை உடுத்தி இருப்பது தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஆசீர்வாதம்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: ஒரு நன்றி சொல்லி ஒரு அழகிய சொல்லுங்க.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank God for the good clothes we have.
2: ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஆடைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்.
1: The Bible says the Father clothes you.
2: அங்கே சொல்லப்பட்டு பிதா உங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார்.
1: So there is something called eternal clothes and there's something called the external clothes we wear on our bodies.
2: நித்தியமான ஒரு வஸ்திரம் இருக்கிறது, அது போல நாம் அணிந்திருக்கிற வெளியரங்கமான வஸ்திரம் என்று இன்னொன்று இருக்கிறது.
1: I believe the best dressmaker in the world is God himself.
2: இந்த ஆடையை தைத்ததுல அல்லது சிறப்பாக தைத்த ஒருவர் உண்டானா? நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் தான் அதை செய்தார்.
1: The Bible says, look at the grass.
2: ஆண்டவர் சொல்றார், அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க, புல்லை பாருங்கள்.
1: Look at the colors.
2: அங்க இருக்கிற அந்த புல்லுனுக்குள்ள இருக்க நிறங்களை பாருங்க.
1: Look at the textures. Look at the shapes.
2: அதுல இருக்கக்கூடிய நிறங்களையும் வடிவங்களையும் பாருங்க.
1: It will fade away in one day, but how beautifully I have dressed them up.
2: அது சாயங்காலம் வாடி போக போகிறது, ஒரு நாள் தாங்காது. ஆனா அதற்கு தேவன் எவ்வளவு அழகாக உடுத்து வைத்திருக்கிறார்.
1: God is a great dressmaker.
2: நம்முடைய தேவன் அழகாக துணிகளை தைக்கிற ஒருவர்.
1: I believe our God also wears beautiful glorious dresses.
2: நான் நினைக்கிறதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் கூட அருமையான அழகான வஸ்திரங்களை தரித்தவராய் இருக்கிறார்.
1: If you read in Psalm 104 verses 1 and 2,
2: நீங்கள் 104 ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால்,
1: There the psalmist says,
2: அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான்,
1: Lord you are clothed with honor and glory.
2: நீர் மகிமை மகத்துவத்தையும் அணிந்து
1: You are clothed with honor and majesty.
2: நீர் மகத்துவத்தையும் மகிமையையும் அணிந்து கொண்டு இருக்கிறீர்.
1: You cover yourself with light as a garment.
2: நீர் ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறீர்.
1: Our God is not a naked God.
2: நம்முடைய தேவன் அவர் நிர்வாணமாக அங்கே இல்லை.
1: He is a God who is clothed with glory and majesty.

0: கொண்டிருக்கிறாரோ அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவனான மனிதனை கூட அதே மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டினார்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: பட் when man committed sin,
0: ஆனால் மனிதன் பாவம் செய்த பொழுது,
1: the Bible says,
0: வேதம் சொல்கிறது,
1: he found out that he was naked.
0: அவன் தான் நிர்வாணியாய் இருக்கிறதை கண்டுகொண்டான்.
1: What did God do?
0: ஆண்டவர் அதற்காக என்ன செய்தார்?
1: Genesis chapter 3 verse 21.
0: நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 3 அதிகாரத்துடைய 21 வசனத்தை காண்பீர்கள்.
1: And the Lord God made for Adam and his wife garments of skins and clothed them.
0: தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார்.
1: This is not only a shadow of eternal clothing, it was literally a clothing that covered their bodies.
0: அவர் நித்தியமான காரியத்தை அவர் காண்பித்தது மாத்திரமல்ல, சரீரத்தை மறைக்கிறதற்கான ஆடையை நிஜமாகவே உடுத்தி விட்டார்.
1: Everyone listen to me.
0: இதை தயவுசெய்து கவனியுங்கள்.
1: Everyone listen to me.
0: நன்றாக கவனியுங்க.
1: As a child of God, you must understand that God is interested in the way we clothe ourselves physically.
0: ஆண்டவராகிய தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய சரீரத்தை மூடுவதற்கு எந்த விதத்திலே ஆடைகளை தரிக்கிறார் என்பதிலே கவனம் உள்ளவராக இருக்கிறார்.
1: This morning I'm going to spend some time on the importance of dressing properly.
0: நாம் சரியாக நேர்த்தியாக ஆடை தரிக்கிறதை குறித்து நான் சற்று நேரம் பேச விரும்புகிறேன்.
1: I have been contemplating on this subject for quite a long time.
0: நாம் பல நாட்களாக இந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே வந்திருக்கேன்.
1: And I know this is a very sensitive subject.
0: எனக்கு ஒன்னு தெரியும், இது கொஞ்சம் கருகலான ஒரு பகுதிதான்.
1: Many people have many questions.
0: பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கிறது.
1: Many times in youth meetings I have been asked this question, which dress is right? Is it right to wear this one? Is it wrong to wear that one? All these questions come to me.
0: வாலிபர் கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிற பொழுது பல வாலிபர்கள் இந்த கேள்வியை என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆடை தரிக்கலாமா? இப்படிப்பட்ட ஆடை தரிக்கிறதுல என்ன தவறு? இது சரியா? இது சரிதானா என்று கேட்பார்.
1: So I don't want to be controversial, but I want to truly educate each and every one of us from the word of God. What does it teach?
0: இதிலே வேற்றுமையான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லாதபடி வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த ஆடைகளை தரித்துக் கொள்ளுகிறதை குறித்து வேதம் என்ன கற்பிக்கிறது என்ற சத்தியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன்.
1: I am very very particular that I don't want to be biased against any variety or model of dress or dress code. But I want to stick to what the Bible teaches regarding clothes.
0: எந்த விதமான ஆடையை தரிப்பது என்று சொல்லுகிற எந்த குழப்பமான காரியத்தை நான் பேசாதபடிக்கு வேதம் சொல்லுகிறபடி எது சரி என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: Now the Lord brought my attention to a passage in scripture which I had read so many times but never like as I did and studied for this topic.
0: நான் வேதத்தினுடைய ஒரு குறிக்கப்பட்ட பகுதியை பல தடவைகள் நான் வாசித்திருந்தாலும் இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழே நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த கவனத்தை போல இந்த கவனத்தை நான் முன்னொருபோதும் பெற்றிருக்கவில்லை.
1: So I want you to open your Bibles to the book of Exodus chapter 28 verses 2 to 5.
0: நீங்கள் யாத்ரையாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரம் 2-5 வரை உள்ள வசனங்களை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: And I'm going to talk about four principles that need to be drawn from this passage regarding properly dressing ourselves physically or externally.
0: நாம் வெளியரங்கமாக நம்முடைய சரீரத்தை மூடும்படி போட்டுக்கொள்ளுகிற வஸ்திரத்தை குறித்து, நேர்த்தியான முறையிலே அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து 4 காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன்.
1: So for helping you to keep this in mind, I'm going to go for A, B, C, D again.
0: திரும்பவும் ஆங்கில அகரவரிசைப்படி A, B, C, D என்றதை போல நான் இதை உங்களை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளும்படி இதை சொல்ல விரும்புகிறேன்.
1: Number 1.
0: முதலாவதாக.
1: Write it down.
0: தயவுசெய்து எழுதிக் கொள்ளுங்கள்.
1: We need to be clothed appropriately.
0: நாம் பொருத்தமான ஆடையை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும்.
1: I'll explain.
0: நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு.
1: We have to be clothed appropriately.
0: நாம் அந்த பொருத்தமான நேர்த்தியான ஆடை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும்.
1: Come to verse 2.
0: நீங்க 28 அதிகாரத்துடைய 2 வசனம் யாத்திரை ஆமத்துக்கு வாருங்கள்.
1: You shall make holy garments for Aaron.
0: ஆரோனுக்காக பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக.
1: The Bible does not generalize when it talks about

0: wearing clothes.
1: இந்த ஆடைகளை தரித்துக் கொள்கிறது என்று வரும் பொழுது ஒரு பொதுவான கருத்தை வேதாகமம் முன்வைக்கவில்லை.
0: Here it specifically says these clothes are for Aaron and Aaron only.
1: இது ஆரோனுக்கான வஸ்திரம், ஆரோன் மாத்திரமே தரிக்கப்பட்ட வஸ்திரம், அவனுக்காக மாத்திரமே உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
0: What is appropriate for one may not be suitable for the other.
1: ஒருவனுக்கு சரியாக இருக்கிறது அல்லது பொருத்தமாக இருக்க வேண்டியது இன்னொருவனுக்கு பொருந்தி வராது.
0: So the question we need to ask is, while choosing a dress, for whom are we making or buying a dress?
1: அப்ப முதலாவது இந்த வஸ்திரம் என்று வரும் பொழுது நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, யாருக்காக இந்த வஸ்திரத்தை தைக்கிறோம் அல்லது யாருக்காக இந்த வஸ்திரத்தை வாங்குகிறோம்?
0: I'll give you three subtopics, just write it down.
1: அதுக்கு கீழே நான் உப தலைப்புகளாக மூன்றை சொல்ல விரும்புகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள்.
0: How to find the appropriate dress?
1: ஒரு சரியான பொருத்தமான ஆடையை நாம் கண்டுபிடிப்பது எப்படி?
0: A.
1: முதலாவது,
0: dress appropriately according to your gender.
1: உங்களுடைய பாலினத்துக்கு தக்கதாக, ஆண்பாலா பெண்பாலா, அந்த பாலினத்துக்கு தக்கதான ஆடை.
0: In Deuteronomy 22:5,
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 22 அதிகாரத்தினுடைய 5 வசனத்துக்கு வருவோமானால்,
0: a woman must not wear men's clothing nor a man wear women's clothing. For the Lord your God detests anyone who does this.
1: புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர்கள் தரிக்கலாகாது, அப்படி செய்வர்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்.
0: The Bible is very clear.
1: இந்த இடத்துல வேதம் தெளிவாக இருக்கிறது.
0: When you buy or when you stitch a dress, make sure when you wear it, people will be able to identify a girl as a girl and a boy as a boy.
1: நீங்கள் உடைகளை தைக்கும் போதும் சரி, அதை கடையிலே வாங்கும் போதும் சரி, அதை அணிந்து கொள்கிறது பொழுது பெண்ணை பெண் என்றும் ஆணை ஆண் என்றும் மற்றவர்கள் அடையாளம் காணத்தக்கதாக இந்த ஆடைகள் இருக்க வேண்டும்.
0: But today's culture is so bad. A girl is looking like a boy is looking like the girl.
1: இன்றைக்கு கலாச்சாரம் மிக குழப்பமான கலாச்சாரமாக போய் ஆண் பெண்ணை போல இருக்கிறாள், பெண் ஆணை போல இருக்கிறாள்.
0: But the Bible does not approve of that.
1: ஆனால் வேதம் இதை அங்கீகரிக்கவில்லை.
0: Dress appropriately according to your gender.
1: உங்களுக்கான பாலினம் எதுவோ அதற்கு ஏற்ற ஆடையை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: If you're going to a dress shop, which you will be going very soon, I think, for Christmas and all.
1: இப்ப எப்படி டிரெஸ் வாங்க போறீங்க? கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, டிரெஸ் வாங்க கடைக்கு போக போறீங்க.
0: When you go into the shop,
1: நீங்க கடைக்குள்ள போனோனே
0: there will be few people who will be welcoming you.
1: அந்த இடத்துல பலர் உங்களை வரவேற்பாங்க, வாங்க வாங்கனு.
0: And the shop wallahs will say, sir, you want to buy dress for you or you want to buy for madam?
1: இப்ப அவங்க கேட்பாங்க, உங்களுக்காக டிரெஸ் வாங்க போறீங்களா இல்ல மனைவிக்காக டிரெஸ் வாங்க வந்தீங்களா சார்?
0: And they will say, sir, அம்மாஸ் dress in first floor, your dress in second floor, children dress in third floor.
1: அப்ப அவங்க அப்படி தான் சொல்வாங்க, ஐயா உங்களுக்கான முதல் மாடி, அம்மாவுக்கு இரண்டாம் மாடி, பசங்களுக்கு மூணாம் மாடிக்கு போங்கயா.
0: But you don't go and buy one dress for everyone. No.
1: நீங்க அங்க போயிட்டு எல்லாருக்கும் பொருந்தற மாதிரி ஒரே ஒரு dress கொடுங்க சார் அப்படி கேட்க முடியுமா?
0: You don't say.
1: அப்படி செய்ய மாட்டீங்க.
0: Even the worldly people know a girl section is separate, a boy section is separate, a child section is separate.
1: உலகத்துல உள்ளவங்களுக்கே தெரியும், ஆணுக்கான ஆடைக்கு இன்னொரு பகுதி இருக்கு, பெண்ணுக்கான ஆடைக்காக இன்னொரு பகுதி இருக்கு, குழந்தைகளுக்கான ஆடைக்காக ஒரு பகுதி இருக்கு.
0: As a child of God, you should not bring confusion into people's hearts whether you are a boy or girl by the way you are dressed.
1: நீங்கள் ஆடை உடுத்திக்கொண்டிருக்கிற விதத்தில் இருந்து நீங்கள் ஆணா பெண்ணா என்று தெளிவாக அறியப்பட வேண்டுமே தவிர உலகத்து ஜனத்தை குழப்பிடக்கூடாது.
0: No, some girls are having a haircut like a boy, some boys are having hair like a girl.
1: சில பெண்களை பார்த்தா ஆண்களை போல தலைமுடிய வெட்டி வச்சிருக்காங்க, சில ஆண்களை பார்த்தா பெண்களை போல நீளமா வளர்த்திருக்காங்க.
0: It's all strange cultures.
1: இப்ப பார்த்தா வேற்றுமையான கலாச்சார பழக்கங்கள் உருவாகிட்டு வருது.
0: If you are a boy, be happy to look like a boy, don't look like a girl.
1: நீங்க ஒரு ஆண் பையனா இருப்பீங்கனா ஆம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால ஒழுங்கா இருக்க சந்தோஷமா இருக்க ஆணை மாதிரி தோற்றம் அளிங்க.
0: If you are a girl, God has given you a feminine beauty, enjoy that beauty and display that beauty, don't look like a boy. It is so ridiculous.
1: நீங்கள் பெண்ணாக இருப்பீங்களா? ஆண்டவர் உங்களை அழகுள்ள பெண்ணாக படைத்திருக்கிறார், நீங்கள் ஒரு பெண்ணை போலவே தோற்றம் அளியுங்க.
0: So dress appropriately means dress according to your appropriate to your gender.
1: பொருத்தமான ஆடையை அணிவது என்று சொல்லுவது உங்கள் பாலினம் எதுவோ அதற்கு பொருத்தமான ஆடை.
0: Number 2,
1: இரண்டாவதாக,
0: appropriate dress means Dress appropriately according to your age.
1: ரெண்டாவது உங்களுடைய வயதுக்கு தகுந்த ஆடையை அணிந்து கொள்ளுங்கள்.
0: Why do I say that?
1: ஏன் நான் அதை சொல்ல வேணும்?
0: Same chapter, verse 4, second part.
1: 28 அதிகாரம் யாத்ராகமத்திலே 4 வசனத்தை பார்க்கிற பொழுது,
0: second part, you shall make holy garments for Aaron your brother and his sons and his sons.
1: ஆரோனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும்.
0: So God was saying not the same dress for everybody. There is one dress for the father, there are other dresses for the sons.
1: அங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆரோன் ஆகிய தகப்பனுக்கு ஒரு விதமான ஆடை, அவனுடைய குமாரர்களுக்கு இன்னொரு விதமான ஆடை.
0: So when you buy a dress, wear a dress, make sure it displays your proper age.
1: உங்களுடைய வயது என்னமோ அந்த வயதுக்கு பொருந்தி வரக்கூடிய ஆடை.
0: There are some people who have grown up but they're dressing like children now.
1: சில ஆளுகாக ரொம்ப வளர்ந்துட்டாங்க, ஆனா ஆடைய பார்த்தா குழந்தைக்கு போற ஆடை மாதிரி இருக்கு.
0: Bible says when I was a child I was thinking like a child, I was behaving like a child, but now I'm a full grown man, I don't behave like a child anymore.
1: வேதம் சொல்லுகிறது நான் குழந்தையா இருக்கிற பொழுது குழந்தையை போல செய்துட்டேன், இப்ப நான் பெரியவன் ஆயிட்டேன், வயது வந்துட்டேன், முதிர்ந்தவன் ஆயிட்டேன், அதற்குரிய சிந்தனை எனக்கு வேண்டும்.
0: Young boys, young girls, when you are growing up, try to adapt yourself to your age. Don't try to act like a baby.
1: நீங்க வாலிப பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் நீங்க வளர்ந்து வருகிற பொழுது ஒன்றை கவனிங்க, உங்களுடைய வயதுக்கு ஏற்றதை போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
0: There are some dresses when children are wearing, it will not look awkward, but if the same model or dress is worn by a grown girl or a woman, it looks very very awkward.
1: சில ஆடைகள் இருக்கிறது, அதை சிறு பிள்ளைகள் தரித்துக் கொள்கிற பொழுது நமக்கு அது விகல்பமாக தோன்றாது, ஆனா அதே போன்ற மாடலை பெரியவர்கள் வயதுக்கு வந்தவர்கள் தரித்துக் கொள்கிற பொழுது அதை நாம் விகல்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது.
0: You need to have garments for Aaron and garments for his sons.
1: ஆரோனுக்குரிய ஆடை ஆரோனுக்கும் அவன் மகன்களுக்குரிய ஆடை மகன்களுக்கும் இருக்க வேண்டும்.
0: Number 3.
1: மூன்றாவதாக,
0: dress appropriately according to your profession or your job.
1: உங்களுக்கான தொழில் என்னவோ, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதற்கு ஏற்ற ஆடையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும்.
0: Same verse again.
1: திரும்ப அதே வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன்.
0: Make holy garments for Aaron your brother and his sons that he may minister to me as a priest.
1: உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும்.
0: This dress was not prepared or made just to decorate Aaron, but to be suitable for his occupation.
1: இந்த ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வஸ்திரம் அவனை அலங்கரிப்பதற்கல்ல, அவன் செய்ய வேண்டிய வேலை ஊழியத்துக்கு தகுந்த ஆடை.
0: The Israelites will not, should not, cannot wear this dress.
1: எந்த இஸ்ரவேலும் இருக்கிறவர்கள் இந்த ஆடையை அவர்கள் தரித்துக் கொள்ள முடியாது.
0: Even Moses cannot wear this dress.
1: மோசே கூட இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்திருக்கிறது என்று தரித்துக் கொள்ள முடியாது.
0: It was specifically given for a purpose.
1: இது ஒரு குறிக்கப்பட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது.
0: You see, you don't have to copy somebody's dress outright. Don't do that.
1: நீங்க யாரோ ஒருவர் போட்டிருக்க ஆடையை பார்த்து காப்பி அடிச்சு அப்படியே போடணும் அவசியம் கிடையாது.
0: Sometimes it will not fit you. You see.
1: ஏன்னா சில வேளையில அது உங்களுக்கு பொருத்தமாவும் இருக்காது.
0: Others may have it, but not for you. It may not suit you.
1: மற்றவர்கள் அதை அணிந்து கொள்ளலாம், ஆனா உங்களுக்கு அது பொருத்தமா இருக்காது.
0: Jesus did not copy anybody's clothes.
1: ஆண்டவராக இயேசு யாருடைய ஆடையை பார்த்து காப்பி அடிக்கல.
0: His forerunner, John the Baptist, was wearing camel's hair and leather belt in his waist.
1: நீங்க யோவான் என்று சொல்லுகிற யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்னோடியாய் வந்தவனை நாம கவனிக்கும் பொழுது அவர் ஒட்டகமயிர் ஆடையும் வார்க்கச்சையும் தரித்திருந்தார்.
0: But Jesus did not follow and say, you are my forerunner, I will also dress like you.
1: எனக்கு முன்பாக வந்தவர் நீர், ஆகவே உம்மை போல நானும் ஆடைகளை உடுத்திக்கொள்ள விரும்புகிறேன் என்று இயேசு உடுத்திக்கொள்ளவில்லையே.
0: He did not even recommend John's clothes to his followers.
1: அவரை பின்பற்றி வந்தவர்களுக்கு யோவானை போல நீங்களும் ஆடையை தரித்துக் கொள்ளுங்கள், அதுதான் சரி என்றும் சொன்னாரா? இல்லையே.
0: What is fitting you, what is appropriate for you and for your occupation, wear that.
1: உங்களுடைய தொழிலுக்கு, நீங்கள் செய்கிற வேலைக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அந்த ஆடையை மாத்திரம் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: There is a significance for every dress.
1: ஒவ்வொரு ஆடைகளுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது, அதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது.
0: So be appropriate in your dressing.
1: உங்களுடைய ஆடைகளை தெரிந்தெடுக்கும் பொழுது பொருத்தமானதாக தெரிந்து கொள்ளுங்கள்.
0: Number 2.
1: இரண்டாவதாக,
0: our external clothing must not only be appropriate, our external clothing must be beautiful.
1: நம்முடைய வெளியரங்கமான ஆடை பொருத்தமான ஆடையாக இருப்பது மாத்திரமல்ல, அது அழகுள்ள ஆடையாகவும் இருக்க வேண்டும்.
0: It should be beautiful.
1: அது அழகாக இருக்கணும்.
0: You see, that is why if you read the same verse again, verse 2.
1: நீங்கள் இரண்டாவது 28:2 கவனிப்பீர்களானால்,
0: the Bible says,
1: வேதம் சொல்கிறது,
0: you should make holy garments for Aaron your brother for glory and for beauty.
1: உன் சகோதரனாய் ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக.
0: What does it mean?
1: இதுடைய அர்த்தம் என்ன?
0: Some people think holy garment means shabby garments. No.
1: சிலர் நினைக்கிறது இந்த பரிசுத்த வஸ்திரம்னா காமாசமான இருக்கணும்.
0: ஏதோ அலங்கோலமா ட்ரெஸ் பண்றது தான் பரிசுத்த ட்ரெஸ் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. It's not like that. The Bible says when you wear clothes it should be without wrinkle, spot or blemish.
1: வேதம் சொல்லுகிறது இந்த ஆடை எப்படி இருக்கணும்? கரை திரை இல்லாத ஆடையாக இருக்கணும்.
0: கரை திரை பிழை. அழகா ட்ரெஸ் பண்ணணும். பண்ணா ஏதோ சட்டிக்குள்ள வச்சு மூக்கி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. ட்ரெஸ் ஒழுங்கா அயன் பண்ணி நீட்டா போட்டு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? You should look beautiful. It should compliment you who you are.
1: இந்த காரியம் எப்படி இருக்கணும்? இந்த ஆடையை நீங்கள் அணிகிறதுனால மற்றவர்களை பாராட்டத்தக்கதாக இருக்கணும்.
0: It should fit you properly.
1: இது முதலாவது உங்களுக்கு பொருத்தமா இருக்கணும்.
0: It should fit you.
1: இது உங்களுக்கு சரியா பொருந்தி வர்ற ஆடையா இருக்கணும்.
0: The size should fit you, the color should fit you, the model should fit you, everything should fit you.
1: அது போட்டிருக்கிறதால அதனுடைய நிறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதனுடைய அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமானதா இருந்திருக்கணும்.
0: If you read that passage in verse 3,
1: நீங்க மூன்றாம் வசனத்தை கவனிப்பீர்களானா,
0: the Lord said you should speak to all the gifted artisans whom I have filled with the spirit of wisdom that they may make Aaron's garments.
1: ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தம் படுத்தும்படிக்கு அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக.
0: I like this verse very much.
1: எனக்கு இந்த வசனத்தை ரொம்ப பிடிக்குது.
0: The Lord said don't bring any Tom, Dick and Harry and Drake, but stitch the dress for Aaron.
1: இங்க ஆரோனுக்கு dress தேவனா யாராவது ஒருத்தனை கூப்பிட்டு ஏதோ ஒரு dress தச்சு கொடுன்னு ஆண்டவர் சொல்லல.
0: He said find talented and gifted people, gifted tailors who will stitch the dress appropriately and perfectly fitting so it will be beautiful for Aaron.
1: இந்த ஆடையை தைப்பதற்கு ஞானமுள்ள விவேகமுள்ள சரியான நபரை கொண்டு அதை நீ தை.
0: That means his dress should not be too big, it should not be too small.
1: ஒன்று அது பெரிய ஆடையாக இருக்க கூடாது, அல்லது அவனுக்கு அளவுல குறைஞ்ச ஆடையாக இருக்க கூடாது.
0: It should not be too tight, it should not be too loose.
1: ஒன்னு தொலதொலன்னு இருக்க கூடாது, ரொம்ப இறுக்கமானதாவும் இருக்க கூடாது.
0: God said for stitching dress they need the spirit of wisdom.
1: பாருங்க இந்த ஆடையை தைக்கிறதுக்கே அவனுக்கு ஞானம், ஆவியினுடைய ஞானம் தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
0: Now don't go around and say who is here like this, you know, I need from some person with the spirit of God and for dressing my clothes. You will not get.
1: இப்ப dress தைக்கிறதுக்கு அப்படி யாருங்க இருக்காங்க இந்த ஞானம் உள்ள ஆளுன அப்படி தேடி திரிஞ்சிராதீங்க.
0: But at least have some sense to find tailors who can stitch dresses according to something that will fit you properly.
1: உங்களுக்கு சரியா பொருந்தி வர்ற தைக்க கூடிய டெய்லரை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுத்து தைங்க.
0: Some years ago there was a person who used to come on and off to our church. He was a tailor.
1: நம்முடைய சபைக்கு எப்பவாவது ஒரு தடவை வந்து போற ஒருவர் இருந்தார். அவர் டெய்லர் வேலையும் செஞ்சிட்டு
0: இருந்தார். Long ago.
1: இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக.
0: Somebody told he is a good tailor.
1: அவர் நல்ல டெய்லர் என்று நம்மட்ட சொல்லிட்டாங்க.
0: And my parents when they had the extra which says he is a believer, they immediately invited him to our house and ordered him to stitch all our uniforms that year.
1: இப்போ எங்க அப்பா அம்மாட்ட வந்து அவர் விசுவாசின்னு சொன்னதுனால இப்ப கூடுதலான ஒரு தகுதியையும் பெற்றுட்டார் அவர். அதனால அவரை கூப்பிட்டு எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் தைக்க அவருக்கு கொடுத்தாச்சு.
0: And he came with an assistant.
1: அவர் கூடவே ஒரு துணையில ஒரு ஆளையும் கூட்டிட்டு வர்றாரு உதவியால.
0: All the measurements he would say and that fellow will be writing.
1: அப்ப எங்கள அளக்க அளக்க அந்த அளவு எல்லாத்தையும் அந்த உதவியாளர் குறிச்சிட்டார்.
0: He said best way I will stitch for you.
1: நான் அருமையா தச்சிட்டு வரணும் இல்லையா பாருங்க.
0: So the June month came.
1: June மாசம் வந்துருச்சு.
0: The new dresses came.
1: புது யூனிஃபார்ம் கையில வந்துருச்சு.
0: And all three boys we were wearing the dress.
1: நாங்க மூணு ஆம்பள பசங்க, நாங்க மூணு பேரும் அந்த dress போறோம்.
0: It was half trouser, small small fellows.
1: அப்ப அரை trouser தான் அப்பல நாங்க அதை போறோம்.
0: But when we stood before the mirror,
1: நாங்க கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கும்போது
0: we were wondering whether it's a trouser or a skirt.
1: இது ட்ரௌசரா இல்ல பொம்பளை பிள்ளைங்க போடுற சட்டையான்னு
0: தெரியல. I tell you for the next 3 months we became the laughing stock in our school.
1: எங்க ஸ்கூல்ல நாம 3 மாசம் நம்மள பார்த்தா எல்லாரும் சிரிக்கிற மாதிரியா இருந்தது.
0: The boys would leave their hands inside our trousers.
1: பசங்க அதுக்குள்ள கையே விடுவாருங்க.
0: If you give them permission, even their head can go inside.
1: விட்டா தலையே கூட விட்டுருவாங்க.
0: If you ask that person, brother, what is this brother you are stitching like this?
1: அப்ப அவரை கூப்பிட்டு டெய்லர் கூப்பிட்டு என்னையா இப்படி தச்சிருக்கீங்கன்னு கேட்டா,
0: he is saying, pastor, you can wear this dress for next 3 years.
1: அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த dress நீங்க போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்ல.
0: This is one category.
1: இப்படி ஒரு ஒரு சாரர் இருக்காங்க.
0: There is another category.
1: இன்னொருத்தர் இருக்காங்க.
0: You give them the cloth.
1: அவங்கட்ட துணியை கொடுத்தீங்கன்னு
0: வைங்க. And you try to wear the dress.
1: அத நீங்க போடணும்னு முயற்சி எடுத்தா,
0: you should be very careful, the dress will tear or your leg will have a sprain.
1: ஒண்ணு அந்த dress கிழிஞ்சு போயிடும், இல்ல கால் சுளுக்கு பிடிச்சிடும்.
0: So tight body clinging, you cannot even take it inside.
1: அத இழுத்து கிழுத்து போறதுக்குன்னு பெரிய பிரயத்தனமே செய்ய வேண்டியிருக்கும்.
0: The Lord said, find some wise fellows who know how to make the dress fit to you.
1: உனக்கு பொருத்தமான ஆடையை செய்வதற்கு ஞானமுள்ள ஒருத்தனை தெரிஞ்சு அவன்ட்ட அந்த வேலையை கொடு.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Your dresses must complement your beauty. It should not destroy your looks.
1: உங்களுடைய அழகை, உங்களுக்கான அந்த தோற்றத்தை, அது உண்மையாகவே பாராட்டும் தன்மையோடு இருக்கணுமே தவிர கெடுத்து போறதா இருந்துடக்கூடாது உங்களுடைய ஆடைகள்.
0: So A for appropriate dress.
1: அப்ப முதலாவது நான் சொன்னேன், பொருத்தமான ஆடை.
0: Number 2, beautiful dress.
1: இரண்டாவது அழகான ஆடை.
0: Third one.
1: மூன்றாவதாக
0: come to verse 4, first part.
1: நீங்க 28 அதிகாரத்திலே 4 முதல் பகுதியை பாருங்க.
0: These are the garments which they shall make: a breastplate, an ephod, a robe, a skillfully woven tunic, a turban and a sash.
1: 28:4 le avargal undaakka vendiya vastrangalavana marpadakkamum ebothum angiyum visitramana ulchattayum paagaiyum idaikkachayume.
0: Third principle, when you dress externally.
1: மூன்றாவது இந்த வெளியரங்கமான ஆடையில காணப்பட வேண்டியது என்னன்னு கேட்டா,
0: you have to stitch or buy clothing that will cover your body.
1: உங்களுடைய சரீரத்தை மறைக்கிற ஆடைகளை நீங்கள் தரிக்க
0: வேண்டும். Look at this dress.
1: இந்த dress பாருங்க.
0: I've never seen such kind of dress ever advertised.
1: இப்படிப்பட்ட ஆடை எந்த ஒரு இடத்திலையும் விளம்பரப்படுத்தப்பட்டதை நான் பார்க்கல.
0: I have read about 3-piece suit, 4-piece suit, but here it is a 7-piece suit.
1: அங்க பொதுவாக நம்ம பார்த்தா 2-piece suit, 3-piece suit, 4-piece suitன்னு போடுவாங்க. இங்க இத்தனை 7 விதமான ஆடைகளை பத்தி சொல்லுது.
0: In other words, from head to toe, God designed a dress that will cover Aaron's body.
1: ஆரோனுடைய சரீரத்தை மறைக்கும்படி தலை முதல் அவனுடைய கால் வரைக்கும் அந்த ஆடைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: I talk to parents, I talk to children. Whether you buy clothes for yourself or you buy clothes for your children, ensure that your clothes will cover their body.
1: நீங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் ஒருவேளை பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்குவீங்க, நீங்கள் உங்களுக்காக வாங்குவீங்க, ஒன்றை மட்டும் கவனத்தில் எடுங்க, உங்களுடைய சரீரத்தை மூடுகிற ஆடைகளாக அவை இருக்கட்டும்.
0: Very important.
1: இது ரொம்ப முக்கியங்க.
0: Why do we wear dress?
1: நாம் ஏன் ஆடையை தரிக்கிறோம்?
0: Not to display our body, but to cover our body.
1: நம்முடைய சரீரத்தின் அங்கங்களை காண்பிப்பதற்கல்ல, அதை மறைக்கிறதுக்கு தான் ஆடைகளை தரிக்கிறோம்.
0: But in today's world culture, in the name of design, in the name of fashion, more skin is shown than the dress.
1: ஆனா இன்றைக்கு உள்ள காலத்துல கலாச்சாரம் என்று சொல்லுகிறதிலே ஆடை வடிவமைப்பாளர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆடைகளை வடிவமைக்கிறவர்கள் சரீரத்தை வெளியில காட்டுறாங்க, ஆடையை குறைக்கிறாங்க.
0: They call it fashion.
1: இது என்னன்னு சொல்றாங்க இன்னைக்கு, இதுதாங்க இன்னைக்கு உள்ள நவீன பாணி என்று சொல்றாங்க.
0: Never do that for yourself or for your children.
1: உங்களுக்காயிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காயிலும் தயவு செய்து இதை செய்யாதிருங்கள்.
0: See, there are some people who ask questions, pastor, this model dress can we wear, this design can we wear? You have all these questions.
1: பலர் கேட்பாங்க, இந்த மாடல் ஆடையை நாங்க போடலாமா, இப்படிப்பட்ட ஆடைகளை நாங்க போட்டுக்கலாமா?
0: The truth is,
1: உண்மை என்னன்னா,
0: like culture, dress also is constantly changing. You cannot stop that.
1: கலாச்சாரம் மாறுகிறதை போல அதே போல நம்முடைய ஆடைகளும் மாறிக்கொண்டு தான் வருது, நீங்க அதை நிறுத்த முடியாது.
0: When I was growing up as a little boy, even when my sister was growing up, சுடிதார் was considered as a taboo, cannot wear, it's unspiritual, இட் இஸ் அ டெவிலிஷ் க்ளோத்.
1: நாங்கள் சின்னதுலேருந்து வளர்ந்து கொண்டு வரும் பொழுது என்னுடைய சகோதரி உட்பட அந்த நாட்களிலே சுரிதார் என்கிற அந்த ஆடையை தரிப்பது பரிசுத்தம் இல்லாதது என்றும் அது பேய்களுக்கு அடுத்தது என்றும் சொல்லப்பட்டிருந்தது.
0: பட் டுடே
1: இன்னைக்கு
0: many devils are sitting here.
1: பல பிசாசுகள் இங்கே உட்கார்ந்துருக்கு. அப்படி பார்த்தா
0: இன் தோஸ் டேஸ் இஃப் யூ டேக் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் தோஸ் டேஸ்
1: அந்த காலத்தில் வச்சுக்கொண்ட அந்த அளவு முறையின்படி நாம் பார்ப்போமானால்
0: many men are actually wearing devil's clothes because you are wearing jeans.
1: இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டு வந்ததுனால பிசாசின் ஆடையை தரித்தவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள் ஆம்பளைங்க.
0: I am not saying it was told.
1: நான் சொல்லல. அன்னைக்கு வச்சிருந்த அளவுகோலை பத்தி சொல்றேன்.
0: The truth is
1: உண்மை என்னன்னா
0: these fashions will keep on changing.
1: இந்த ஆடை அணிகலன்களுக்கு இருக்கிற இந்த ஃபேஷன் என்று சொல்லுகிற இது மாறிட்டே இருக்கும்.
0: I cannot tell you what design to wear, what model to wear. That's not my job.
1: உங்களுக்கு நீங்க எப்படி தான் போடணும், இந்த மாடல் தான் போடணும், இந்த விதமான ஆடையை தான் அணியணும் என்று சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. அது என்னோட காரணமும் அல்ல.
0: My job is to tell you why you are wearing a dress.
1: நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் ஆடைகளை ஏன் தரித்திருக்கிறீர்கள் என்பதை மாத்திரம்.
0: It can be any model.
1: அது எந்த விதமான ஆடைகள வாடையா இருக்கட்டும்.
0: I know my wife will say in churidar there are so many models.
1: என் வைஃப் சொல்லுவாங்க சுடிதார்லயே ஏகப்பட்ட மாடல் இருக்கு.
0: Because there are so many models, varieties coming every day.
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தா புதுப்புழி வடிவமைப்பத்தில் புது புது விதமான ஆடைகளை கொண்டு குவிக்கிறாங்க.
0: Now how do you choose what is right?
1: அப்ப இதுல எது சரி என்று நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது?
0: Number one, choose what is appropriate for you.
1: முதலாவது உங்களுக்கு எது பொருத்தமோ அதை தேர்ந்தெடுங்க.
0: Number two, choose what is beautiful for you.
1: உங்களுக்கு எது அழகா இருக்குமோ அதை தேர்ந்தெடுங்க.
0: Number three, very importantly, choose a dress, any model, any design that will ensure that it will cover your body.
1: உங்களுடைய சரீரத்தின் எல்லா அங்கங்களையும் மறைக்கத்தக்கதான ஆடையாக அந்த ஆடையை தேர்ந்தெடுங்க.
0: Be very careful, young people and old.
1: தெரியா இந்த இளவயதுவருக்கும் சொல்றேன், முதல் முதிர்ந்தவங்களுக்கும் சொல்றேன், கவனமா இருங்க.
0: Be careful because today we have something called dressing rooms, trial rooms we have.
1: ஏனா இன்னைக்கு போனீங்கனா கடைகளில ஆடைகளை போட்டு பார்க்கிறதுக்கு ஒரு இடத்தை வச்சிருக்காங்க.
0: Those days that nothing like that was there.
1: அன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது.
0: And thank God for trial rooms.
1: இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆடைகளை போட்டு நீங்க பார்க்கிறதுக்குள்ள இடங்களை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: And a parent must ensure that their child in the trial room when they look is covered fully when they buy the dress.
1: பெற்றோராகிய நீங்க ஒரு காரியத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கணும். உங்க பிள்ளைங்க போடுகிற அந்த ஆடை, தெரிவு செய்கிற ஆடை, அவருடைய சரீரத்தை மறைக்கிற ஆடையாக இருக்க வேண்டும்.
0: Don't go for body clinging too tight clothes that can reveal their body shape.
1: அவர்களுடைய சரீரத்தினுடைய அங்கங்களை வெளிக்காட்டவோ வெளிக்கொண்டு வருவதுக்கோ காண்பிக்கப்படுகிற இறுக்கமுள்ள சிறிய ஆடைகளை தவிருங்கள்.
0: And don't go for clothes that are transparent.
1: அது கண்ணாடிய போல உள்ள இருக்கிறது வெளியே தெரியற மாதிரியான துணிகள்ல உள்ள ஆடைகள் இருக்கு, அதைகளும் வேண்டாம்.
0: Don't go for too short clothes even for children. Too short, no. Cover them.
1: சிறிய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு முழுவதும் மூடுகிற ஆடையை எடுங்களே தவிர அவங்களுக்கு குறைஞ்ச அந்த ஆடைகளை எடுக்காதீங்க.
0: அந்த குட்ட ஆடைன்றாங்க பாருங்க, அது வேண்டாம். அது பழக்காதீங்க பிள்ளைகளுக்கு. அந்த மாதிரி குட்ட ஆடைகளை போட்டு தேவ பிள்ளைகள் பழக்கு விக்கப்படக்கூடாது. சின்ன பிள்ளையா இருந்தா கூட அவங்களுக்கு அந்த ஒரு நாணம் வெட்கம் வரணும். அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். When you buy too short clothes for even for your children, when they grow up, they will want to go even shorter.
1: நீங்க குட்டையான ஆடைகளை சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நீங்க வாங்கி கொடுக்கறீங்கன்னு வைங்க, அந்த குழந்தைகள் வளர வளர ஓகே இது சரிதான் என்ற எண்ணத்துல இன்னும் குட்டையான ஆடைகளை வாங்குவாங்க.
0: Be careful.
1: I'm so எச்சரிக்கையா இருங்க.
0: And young children as a elder brother for some of you, even as a father, I will tell you.
1: உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்கள சிலருக்கு நான் ஒரு சகோதரனை போல, இன்னும் சிலருக்கு ஒரு தகப்பனை போல நான் அந்த வாலிபர்களுக்கு இந்த ஆலோசனையை நான் சொல்கிறேன்.
0: பி ஹாப்பி டு பி ஃபுல்லி க்ளோத்ட் அண்ட் பி டீசென்ட் அண்ட் மாடஸ்ட் இன் யோர் ட்ரெஸ்.
1: நீங்கள் முழுவதும் மறைக்கப்பட்ட ஆடை அணிந்து அழகாக இருங்க. உங்களுடைய எல்லா நன்மைக்காகவும் நான் இதை சொல்கிறேன்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: Don't wear dresses and clothes like worldly people who expose their bodies.
1: உலகத்தார் தங்களுடைய சரீரத்தின் அங்கங்களை வெளியே காட்டும்படி ஆடை அணிகிறார்களே, அதை போல நாம் அணியவே கூடாது.
0: A fully clothed girl and a fully clothed boy is much more respectable in society.
1: ஒரு சமூகத்தில் நீங்க வாழும் பொழுது சரியாக எல்லா உடம்பையும் மறைத்த, சரீரத்தை மறைத்த ஆடைகளை அணிகிறவர்களை சமூகம் மதிப்பாக நடக்கும், மதிப்பளிக்கும்.
0: A fully clothed person, boy or girl, is actually more attractive and beautiful.
1: ஒரு முழுவதும் ஆடை தரித்திருந்த பெண்ணாயிலும் ஆணாயிலும் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னாலே அழகாக பார்க்கப்படுவார்.
0: A fully clothed boy and a fully clothed girl is much more safe in today's society.
1: இன்னைக்கு உள்ள சமூக அமைப்பில் நாம வாழுகிற இந்த சூழ்நிலையில சரியாக முழுமையாக மூடப்பட்ட ஆடை தரித்திருக்கிற ஆணும் பெண்ணும் பாதுகாப்பு உள்ளவங்களா இருப்பாங்க.
2: செய்தியின் தொடர்ச்சியை மற்றும் ஒரு ஒளிபரப்பில் கேட்க தவறாதிருங்கள். தேவன் தாமே தொடர்ந்தும் இந்நிகழ்ச்சிகள் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் சர்வ அதிகாரமுடையவனாயிருந்தாலும், எல்லா செல்வங்களையும் பெற்றவனாக இருந்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல் காணப்பட்டான். இரவு நேரங்களில் அவனால் நன்றாக தூங்க முடியவில்லை. அவனுக்கு மனசமாதானம் இல்லை. அவனுடைய அவையில் இருந்த மந்திரிகளிடம் இதை குறித்து அவன் கேட்டபொழுது, அருகிலுள்ள காட்டில் வசிக்கும் ஒரு சாதுவனிடத்திலே போய் பேசினால் அவர் ஆலோசனை தருவார் என்று கூறினார்கள். அவர்கள் வார்த்தையின்படியே அருகிலிருந்த காட்டில் வசித்துக் கொண்டிருந்த சாதுவை சந்தித்தான் அரசன். அவர் அவனை அருகிலே உட்கார வைத்து சற்று நேரம் யோசனை செய்தார். பின் அவனிடம், உலகத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனின் சட்டையை நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் இவையெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். அவன் அரண்மனையிலே இதை போய் சொல்ல, போர் வீரர்கள் பல திசைகளிலே மகிழ்ச்சியான அந்த மனிதனின் சட்டைக்காக அலைந்து திரிந்தார்கள். ஆனால் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு கிடைத்த பதில், எங்கள் கிராமத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது போல மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் கிராமத்தின் ஓரத்திலே ஒரு குடிசையில் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பார், மகிழ்ச்சியோடு பேசுவார். அவரை சந்தித்து பாருங்கள் என்று அழைத்துச் சென்றார்கள். அரண்மனை வீரர்கள் அவரை பார்த்து, நீங்கள்தான் இந்த இடத்திலேயே மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரா என்று கேட்டார்கள். அவர் சிரித்துக் கொண்டே, ஆமாம், நான் தான். என்னைப் போல மகிழ்ச்சி நிறைந்த ஒருவரும் கிடையாது. இங்கு இருக்கிற எல்லோரும் எதை குறித்தாவது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் எப்பொழுதும் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றார். அப்படியென்றால் அரசனுக்கு நீங்கள் அணியும் ஒரு சட்டை தேவை என்று கேட்டார்கள். இதை கேட்டவுடன் அந்த பெரியவர் மிகவும் சிரித்துக் கொண்டே, என்ன, ஒரு சட்டையா? சட்டை வாங்க நான் எங்கே செல்வது? என் வாழ்நாளில் நான் சட்டை அணிந்ததே இல்லை. ஒரு சட்டை வாங்கக்கூட முடியாத ஒரு ஏழை நான் என்று கூறினார். இதை போய் அவர்கள் ராஜாவினிடத்தில் சொன்னபொழுதுதான் ராஜா, எந்த பொருளையும் பெற்றிருப்பதால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உண்டாகும் திருப்தியினால் உண்டாவது என்பதை புரிந்து கொண்டார். ஹென்றி ஃபோர்டு என்ற கார் கம்பெனியினுடைய சொந்தக்காரரும் ஒரு முறை தன்னுடைய போதகரிடம் சென்று, ஐயா, எனக்கு ஒரு அமைதியான மனநிலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர், உங்களுக்கு இருப்பதையெல்லாம் தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார். ஹென்றி ஃபோர்டும் அதை போலவே அனைவருக்கும் உதவி செய்யும் ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணினார். நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இந்த காரணத்தினால்தான் இயேசுவும் கூறியிருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிப்போமா?

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிற, என் நிலைமையை பார்த்து, எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்க. He is a God who prepares the table, who prepares the table before your enemy. Amen. Hallelujah. Lord, we pray that you will anoint, oh God. Oh, Lord, அபிஷேகம் ஆண்டவரே. யாரிடத்துலயும் நாங்க போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனா சத்துருக்கு முன்பாக எங்க தலையை நிமிர பண்ணுகிற இப்படி வார்த்தை எங்கள் வாழ்க்கை, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைய

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண போறது. ஆமென், ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள், வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல அது. கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள், அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீயிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

அவமானம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் சேஸ், All the prison doors opened at once. Hallelujah. What has been stopping you from praise

உலகில நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கேன், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கேன், இளைய குமாரனை போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity.

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசைக்கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானால், கண்ணீரானால், துக்கமானால், குழப்பமானால், நஷ்டமானாலும், எந்த நிலைமையானாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்த

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தா போதும், இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! நான் தைரியமா சொல்ல முடியும்.

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹலலூயா தி கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால்

சிலுவையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God.

எங்க ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து வந்து உங்களை திடப்படுத்தி ஆசிர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் இப்படியாக நினைத்து கொண்டிருக்கலாம், என் சூழ்நிலைகளை யார் அறிவார்? நீண்ட நாள் ஜெபித்தும் பதில் இல்லையே. என் பாரங்களை என்னால் சுமக்க முடியாமல் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறேனே என்று யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடிக்கு தனிமையில் அநேக நாட்களாய் வருடங்களாய் கண்ணீர் வடிக்கிற காரியங்களாக யாராலேயும் தீர்த்து வைக்க முடியாத வியாதியாகவோ பொருளாதாரமாகவோ கடன் பிரச்சனையோ அல்லது மனிதர்கள் பகைக்கிற காரியமோ இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை விடுவித்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசிர்வதிக்கிறார். எனக்கருமையானவர்களே, வசனத்தில் பார்க்கிறோம், காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார் என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராய் பல சூழ்நிலைகள் காணப்படலாம். குறிப்பாக பொருளாதாரத்தில், வியாதியின் மத்தியில், பணியிடங்களில் உங்களுக்கு எதிராய் சத்துரு கிரியை செய்வதா அன்னங்களால் அவற்றை மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டு சோர்ந்து போய் திடனற்று காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கர்த்தர் யாருமே கிரியை செய்ய முடியாத, யாருமே அறியாத வேளையில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை பார்க்கிறார். சூழ்நிலையாகிய படகின் மேல் ஏறி சூழ்நிலைகள் யாவையும் மேற்கொண்டு அதன் இறைச்சலை அமரச் செய்கிறார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், யார் என் நிலையை அறிவார் என்று. ஆனால் கர்த்தரோ நீங்களே அறியாத, எதிர்பார்த்திராத வேளையில் வந்து உங்களை விடுவிக்கிறார். விடுவிப்பதோடு மாத்திரமல்லாமல் உங்களை திடப்படுத்தி சமாதானத்தை அருளி செய்கிறார். அன்றைக்கு கடற்கரையிலே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையே என்று மனபாரத்துடன் வெளியில் சொல்ல முடியாத அநேக கவலையுடன் வலைகளை விரக்தியோடு அலசி கொண்டிருந்த சீமோன் பேதுருவை அநேகர் அங்கு இருந்திருந்தாலும் அவர்களின் வருத்தத்தை, மனபாரத்தை யாரும் பார்க்காத வேளையில் இயேசு அவர்களை நோக்கி பார்த்தார். மனபாரத்தோடு வலைகளை அலசி கொண்டிருந்தவர்களிடத்திற்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலை கிழியத்தக்க மீன்களை பிடிக்க உதவி செய்தார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவனோ உள்ளாந்த இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களின் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து நிறைவான ஆசிர்வாதத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார். அதேபோல் அன்று சமாரியா ஸ்திரீயினுடைய வேதனைகள் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்ததைக் கண்டு ஜீவ தண்ணீராகிய இயேசு தான் யாகர் என்பதை காண்பித்து கண்களை திறக்கச் செய்து அவளின் சூழ்நிலைகளுக்கு ஆலோசனையும் விடுதலையும் கொடுத்து சமாதானத்துடன் அனுப்பியது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய மனக்கண்களையும் திறக்கிறார். நீங்கள் எதிலெல்லாம் திடனற்று விடுதலை, சுகம், ஜெயம் பெற முடியாமல் இருக்கிறீர்களோ அவற்றிலெல்லாம் இன்றைக்கு ஆறுதலை, சுகத்தை, வெற்றியை, சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களில் யாரேனும் சமாதானத்தை இழந்து போய் பல போராட்டங்களில் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி சமாதானத்தை தந்தருள்வார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலர் 25 பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாய் வந்து 3 பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவரிடத்தில் வந்து பவலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவலை செசரியாவிலே காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாவது உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றார். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து பவலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்தாயிலும் தேவலத்துக்காயிலும் இராயருக்காயிலும் விரோதமாய் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் இராயருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயிலும் நடப்பித்த உண்டானால் நான் சாதாதபடிக்கு மண் கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரனுடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமுட்டாயே, ராயரிடத்திற்கே போ கடவாய் என்று உத்தரவு சொன்னான். சில நாள் சென்ற பின்பு அகரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாளும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்திருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதி ராஜாவுக்கு விவரித்து, பேலிக்ஸ் காவலில் வைத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான், நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமுகமாய் நின்று சாட்டின குற்றத்துக்கு தனக்காக எதிர்த்துறவு சொல்ல அவனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது ரோமருக்கு வழக்கமல்ல என்றேன். ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்த போது நான் எவ்வளவும் தாமதம் பண்ணாமல் மறுநாள் நியாயஸ்தனத்தில் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்தென்று நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறித்து போன இயேசுனும் ஒருவன் உயிரோடு இருக்கிறார் என்றும் பவுல் சாதித்ததை குறித்து சில தக்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இப்படிப்பட்ட தக்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். அதற்கு பவுல், தான் இராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும் படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அவையமிட்ட போது நான் அவனை இராயனிடத்திற்கு அனுப்புமளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது அகரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்வதை நானும் கேட்க மனதாயிருப்பேன் என்றார். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றார். மறுநாளிலே அகரிப்பாவும் பெர்னிக்கேயாளும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷனோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெஸ்து அகரிப்பா ராஜாவே, எங்களுடைய கூட இவ்விடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து ஜூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாதென்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன் தானே ராயனுக்கு அபயமுட்டபடியினாலும்
அவரிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினேன். இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுகிறதற்கு நிச்சயிக்கப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புறது புத்தீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிற படியினாலே இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவை உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சங்கீதம் 19:12 வசனம். ஒரு தம்பதியினர் காரில் நீண்ட தூரம் பிரயாணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு பெட்ரோல் பல்கில் காருக்கு பெட்ரோல் போடும்படி நிறுத்தினர். அங்கு காருக்கு தேவையான மற்ற எல்லா சேவைகளும் செய்து கொடுக்கப்பட்டது. அங்கிருந்த அட்டண்டர் காரின் மின்ஷீல்டை நன்றாக கழுவி சுத்தம் செய்தார். காருக்குள்ளே இருந்த மனிதன் ஜன்னல் வழியே தலையை வெளியே நீட்டி, நீ கண்ணாடியை நன்றாக கழுவவே இல்லை, எனவே திரும்ப சுத்தம் செய் என்றான். அந்த அட்டெண்டரும் மீண்டும் கார் கண்ணாடியை நன்றாக கழுவி முடித்தார். காருக்குள் இருந்த மனிதன் மீண்டும் தலையை வெளியே நீட்டி, உனக்கு கார் கண்ணாடியை துடைக்கவே தெரியாதா? இன்னும் காரின் முன்புற கண்ணாடி மங்களாகத்தான் இருக்கிறது என்றான். இதை பார்த்த அவருடைய மனைவி தன் கணவனுடைய மூக்கு கண்ணாடியை கழற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து நன்றாக துடைத்துவிட்டு மீண்டும் அதை கணவனுக்கு மாட்டிவிட்டாள். ஆம் பிரியமானவர்களே, அநேக சமயங்களில் குற்றத்தை நம்மீது வைத்து கொண்டு சூழ்நிலைகளையும் பிறரையும் நாம் குறை சொல்கிறோம். தவறு நம்மீதுதான் உள்ளது என்று நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை. தேவன் ஆதாம் ஏவாளிடம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று எச்சரித்தார். இதை அறிந்த சோதனைக்காரனாகிய பிசாசு சர்ப்பத்தின் வடிவில் வந்து ஏவாளிடம் பேசினான். அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்னான். ஏவாள் சாத்தானின் வார்த்தைகளால் வஞ்சிக்கப்பட்டு பழத்தை புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். தேவன் அதை விசாரித்த போது ஏவாள் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் பழியை சாத்தான் மீது தூக்கி போட்டாள். தான் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையைத்தான் குறை சொன்னாலே ஒழிய தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, பிறரை குறை சொல்வதற்கு முன்பு நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மேல் குற்றம் இருக்குமானால் பிறர் மீது பழி போடாமல் நம்முடைய குறைவை ஒத்துக்கொள்வோம். நம்முடைய தவறை நாம் சரி செய்து அதற்கான மன்னிப்பை பெறும்போது தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவுகள் வலுப்பெறும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டிலும் உள்ள வசனங்கள் ரெண்டும் ஒரே சேம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் லேவியாரும் 19 ரெண்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இப்போ இங்கே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்ன அப்படின்னாக்கா, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது லேவியாகரமத்தில் 19 ரெண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இது பொதுவாகவே அந்த லேவியாகரமத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அந்த முழு அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளும் நியமங்களும் அதில் இருக்கிறது. எப்படி ஒரு மனுஷன் வாழணும், ஒரு இஸ்ரவேல் யூதர்கள் எப்படி வாழணும் என்பதை அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறதை நாம் லேவியாகரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே வசனம் இந்த ரெண்டாவது வசனத்தில், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்ற அந்த வேத வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 1 பேதுரு 1 பேதுரு எழுதின 1வது நிருபம் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் வருகிறது. அதில் வந்து 317 இருக்குது. 1 பேதுரு 1 16வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னா அந்த வசனம் அங்கு இடம்பெறுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. ஸோ இப்போ அந்த 15வது வசனத்தை பார்த்தோம்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. இப்போ நம்மளை அழைத்தவர் யார்? ஏசாண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை முன்குறித்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், அருமையாக நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்க. அப்போ உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அது கட்டளையாகவே அந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துருக்கிறது தான் இங்கே நம்ம பார்த்தோம். 1 லேவியாகரம் 19 ரெண்டாவது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு மீண்டும் அந்த ஃபஸ்ட்டு டைம் அதை ஆரம்பித்து அந்த பரிசுத்தத்தை பற்றி முதல் பேசிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கணுன்றதை சொல்கிறார். உங்கள் தாயும் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும், நான் ஓய்வு நாட்களை ஆசாரிக்கணும், விக்கிரகனுக்கு வார்த்துக்கப்பட்ட அப்படின்னு பல காரியங்கள் சொல்கிறார் அந்த லேவியாகரத்தில். அதை நம்ம அப்புறமா நீங்கள் வீட்டில் உட்காந்து தியானியுங்கள் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்ற நல்ல ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. ஆனால் இன்றைக்கு முதல் காரியமாக ஆண்டவர் சொல்கிறது, நம்ம கிறிஸ்துவர்களை பார்த்து, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்னவாருங்க, பரிசுத்தராயிருங்க. அப்போ ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அன்பாவில்லையே. அதனால தான் இங்கே 1 பேதுரு 1 பேதுரு எழுதுகிறாரு. அந்த பேதுரு எழுதுகிற நிருபத்தில் முக்கியமாக சபைக்கு எழுதுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பாருங்கள் 14வது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். இன்றைக்கி இச்சையின்படி அப்படின்னு நடக்கிறோம், ஆனால் முன்னாடி அறியாமையில் இச்சையின்படி நடந்தோம். இன்றைக்கி ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டோம். அறியாமைனாக்கா ஆண்டவரை அறியாத நேரத்தில். இப்போ நீ ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்ட பிறகு நீ எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட

மொதல் இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த எலெக்ஷனுக்கு முன்ன வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷன். இப்போ யார் அவர்? ஒரு முதலமைச்சர். இன்னமும் அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது, பேச முடியாது. ஒன்று ஒன்று நோட்டபிள், ஒன்று ஒன்று என்னது, ஏன் முதலமைச்சர் என்ன சொன்னார், இப்படி சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார், விமர்சனங்கள் நிறையா வரும். அப்போ இப்போ வந்து அவர் அவர் நடக்கையில் ஜாகிரதையாக இருக்கணும், பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும், எல்லாத்துலேயும் அவர் எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா பழையபடியும் அவரால் என்ன செய்ய முடியாது, சுதந்திரமாக எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, பேச முடியாது, எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு பதவிக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சில காரியங்கள் அந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்க, அந்த சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பேச வேண்டும். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கும்போது, ஆண்டவர் அறியாத இருந்தபோது நீ இச்சையின்படி நீ நடந்த போன வந்த எல்லாமே உன் இஷ்டப்படி நடந்த. ஆனால் இன்றைக்கி இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ எப்படி இருக்கணுன்றது வேதம் சொல்கிறது, அதன்படி தான் இருக்கணும். அப்போ தான் அதில் முதல் படியே என்ன சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்க, உங்கள் இச்சையின்படி நீங்கள் நடக்காதீங்கன்றார். ஆனால் தான் இச்சையின்படி நீ நடக்காமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்க. அதில் எத்தனையோ காரியங்களை சொல்லித்தரார் பேதுரு. அந்த கீழ்ப்படியும் பொழுது தான் உனக்கு பரிசுத்தம் வருகிறது. இன்றைக்கி பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நாம் இருக்கிறோம் அன்பாவில். இன்றைக்கி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் இன்றைக்கி பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எப்போ நீ பரிசுத்தத்தை கற்றுக்கலாம் ஏசாண்டவர்கிட்டனா, ஏசாண்டவர் பரிசுத்தமாக இருந்தார் எல்லா விதத்துலையும். எப்படின்னா ஆவி ஆத்மா சரீரத்தில் அவர் பரிசுத்தமாக இருந்தார். ஆவி ஆத்மா சரீரத்தில் மூணுத்துலேயுமே அவர் பரிசுத்தமாக இருந்தார். அப்போ நமக்கும் அந்த பரிசுத்தம் தேவை. ஆவிலையும் தேவை, ஆவி ஆத்மாவிலையும் தேவை, சரீரத்திலையும் நமக்கு பரிசுத்தம் தேவை. எதுலையா ஒன்றில் மிஸ் ஆனாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா பாருங்கள், ஆண்டுடைய ராஜ்யம் இப்போ மிக சமீபமாக இருக்கிறது. நேற்று உண்மையிலே ஊழியக்காரராகிய அந்த எம்டி ஜெகன் அவர்கள் இந்த ஜூமில் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வார்த்தையை கொடுத்தாரு. அதை ஃபுல்லாக நான் கேட்கறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஏன்னா நம்ம அதில் வர முடியாது, யூடியூப்பில் அது இருந்தது, டக்குன்னு நான் எனக்கு அது கிடச்சிச்சு அந்த லைனு. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலே ஆண்டவர் சொன்ன, ஓசியாவில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், வெளிப்படுத்தின சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறிகிட்டு இருக்கிறதுன்றத ஒரு மூணு பாயிண்ட்டு சொன்னார். அந்த மூணு பாயிண்ட்டு இன்றைக்கி நிறைவேறிகிட்டு இருக்குது. என்னன்னாக்கா அந்த காற்றை கடந்து செல்வார்கள், அதை பிடிப்பார்கள்ன்ற ஓசியால் சொன்ன இது வந்து இன்றைக்கி இன்டர்நெட் மூலயமாக இன்றைக்கி எப்படி எப்படிலாம் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இஸ்ரேலிருந்து எகிப்துக்கு வந்து இது போவோம், பயணம் போவோம், அது எண்ணெயை கொண்டு போவார்கள்னு. இன்றைக்கி எண்ணெயை கொண்டு போகிறாங்க. அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறியிருக்கு. இன்றைக்கி அப்போ இந்த இடையில தான் ஆண்டுடைய வருகை வரும், ரெண்டாவது ரகசிய வருகை வரும். சில பேர் இது இல்லைன்னு சொல்கிறாங்க, ரகசிய வருகையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் இருக்கும்போது ரகசிய வருகை உண்டு, அதுக்கு நம்ம வந்து தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் உண்மையிலே பிரயோஜனமாக இருந்தது. எல்லோரும் கேளுங்க, உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு மெயினாக இப்போ நம்ம ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணுன்னா நமக்கு பரிசுத்தம் தேவை. ஆமென். இன்றைக்கி பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். அது ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் காணப்பட வேண்டும் அந்த பரிசுத்தம் என்று பார்க்கிறோம் இன்றைக்கி. ஆனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே ஒன்று பேதுரில் ஒன்றாம் அதிகாரத்தில் பாஞ்சா வசனத்தில் பாருங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்க. அப்போ நடக்கை எல்லாவற்றிலேயும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த யோவேல் ரெண்டில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடிக்கு இன்றைக்கி பிசாசானவன் தடையை கொண்டு வருகிறான். யாருக்கு மேலே? இந்த மாமிசமாக இருக்கிற நம்ம கிறிஸ்தவர்கள் மேலே. அவர்கள் எப்படியாவது அந்த மாமிசத்தில் இச்சையில் நடக்கும்படியாக செய்து, கீழ்ப்படியாமல் செய்து, எப்படியாவது ஆண்டவருடைய கோபாக்கணிக்கு ஆளாகி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கிடைக்க முடியாதபடிக்கு செய்கிறான். அப்போ இதில் நம்ம உஷாராக ஆகணும். யார்? கிறிஸ்தவர்கள் உஷாராகணும். நாம் இன்றைக்கி ஏசு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ எப்படி எப்படிலாம் ஆவியில் பரிசுத்தமாக இருக்கணும், ஆத்மாவில் பரிசுத்தமாக இருக்கணும், சரீரத்தில் பரிசுத்தமாக இருக்கணுன்றதை நீங்களும் என்ன செய்யணும், தியானிக்கணும். நான் சொல்கிறது டைம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். அப்போ நாம் உட்காந்து இன்றைக்கி இதை என்ன செய்யணும், மாடு அரசு அசைப்படுற மாதிரி நம்ம அசைப்படணும். நாம் எப்படிலாம் அசுத்தமாக இருக்கிறோம், சரீரத்தில் எப்படிலாம் அசுத்தமாக, இப்போ சரீரத்தில் லெவலில் அசுத்தமாக இருக்கிறது எப்படிலாம் இருப்போம், இச்சையினால், விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, விக்கிரக ஆராதனையினால், இன்றைக்கி இந்த லாகர் வஸ்துகளை உபயோகப்படுத்துறதுனால, இன்றைக்கி பல விதத்தில் இன்றைக்கி சரீரத்தை நம்ம கரப்படுத்தின, சாப்பாட்டுனால இப்போ நம்ம சரீரத்தை என்ன செய்கிறோம், கரப்படுத்துகிறோம்.
இன்றைக்கி சாப்பாடு ஆனால்தான் தொண்டைக்கு கத்தி வைகின்றார். சுகர் பேஷண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் ஏன் வந்ததுன்னா வாய் கட்டாமல் தின்றதுனால தான் இன்றைக்கி சுகர் வருதுன்றாங்க. அப்போ இன்றைக்கி சாப்பாடு இச்சை, அந்த சாப்பாட்டில் இச்சை. இன்றைக்கி சரீரத்தில் இன்றைக்கி சரீரம் அப்படின்னாக்கா விபச்சாரம் மட்டும்தான் பாவம் கிடையாது. இந்த சரீரத்தினால அநேக பாவங்கள், நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு பொருளை கூட பாவமாக ஆகுது. நம்ம இச்சித்து சாப்பிட்றது. இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு வெங்காயத்தை வெள்ளை பூண்டியுமே நாங்கள் தின்னுட்டு என்ன செய்கிறோம், இது மடிஞ்சிட்டு இருக்கிறோம், பார்வன்ட்டு இருந்தாலும் நாங்கள் கறியை மீனாவது தின்னுருப்போம் அப்படின்னா. அப்போ காடைய ஆண்டவர் என்ன செஞ்சார், வர வச்சார். எல்லாம் வாயில் இருக்கும்போதே 20,000 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த இச்சை, அந்த சாப்பாட்டு மேலே இச்சை, நகை மேலே இச்சை, புடவை மேலே இச்சை, சில பேர் ஆண்கள் மேலே இச்சை, பெண்கள் மேலே இச்சை, இப்படி பல விதமான இச்சைகள் இன்றைக்கி நம்மளை வந்து சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், செல்ஃபோன் மேலே இச்சையாக இருக்குது. இன்றைக்கி ஃபோன் இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துருச்சு அப்படி தடவுறான்னு சொல்கிறாரு. என்னது பெட்டை தடவுறாங்களா, ஏன் செல்ஃபோன் இருக்குதா, அதை ஏதோ மணியை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை உடனே பார்க்குறான். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகள், வாலிபர்கள் இருந்தாலும் செல்ஃபோனுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. செல்ஃபோன்னால் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க இச்சையினால். அன்பால் இன்றைக்கி நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்தினால நாம் பரிசுத்தமாகிறதுக்கு என்னென்னலாம் வகைகள் இருக்கிறோ அத்தனையும் இன்றைக்கி தீர்மானம் எடுத்து நம்ம அதை லிஸ்ட்டு போட்டு, இதெல்லாம் என்னுடைய சரீரத்தை வீணாக்குது, என் தேவன் சரீர லெவலில் பரிசுத்தமாக இருந்தார், நான் அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பரிசுத்தமாக முயற்சி செய்வோம். அடுத்தது ஆவி ஆத்துமாவில். இந்த ஆவி ஆத்துமாவில் எப்படி நம்ம குலைச்சலாக இருக்கிறோம், பரிசுத்த குலைச்சலாகனா, கோபத்தை கொண்டு வர்றது, கோபத்தின் ஆவி, இச்சையின் ஆவி. அப்போ இன்றைக்கி பொறாமையின் ஆவி, மன்னிக்க முடியாத இருதயத்தின் ஆவி, இந்த மார்க்க பேதங்களின் ஆவி, இதெல்லாம் ஆவியில் வீணாக்கிறது. இந்த இப்போ ஆவி வீணாச்சினாலே உன் ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உன் மனசு கெட்டு போயிடும். அப்போ ஆவியில் நாம் வீணாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அப்போ ஆவியான கனிகளை, ஆவியானவருடைய கனிகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம்னு கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 9 கனிகளை நாம் பெற நாம் ஆவிலையும் பரிசுத்தமாகறோம், ஆத்மாவிலையும் பரிசுத்தமாகறோம், சரீரத்திலையும் பரிசுத்தமாகறோம். ஆனால்தான் ரோமரில் அதை அழகாக எழுதியிருக்கிறாரு பவுல். என்ன எழுதியிருக்கிறாரு, 7 எழுதியிருக்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலேருந்து என்னை யார் என்னை விடுதலையாக்க முடியும். அப்போ சரீரத்தில் பாவத்தில் நான் இருக்கிறேன், நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதுதான் நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம். ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி பவுல் அங்கே கதறுறாரு. அப்போ 8:2 அதுக்கு விடுதலைக்கு உண்டான வழியை சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே பெற்ற ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை என்ன செஞ்சுது, விடுதலை ஆக்கிட்டுன்னு சொல்கிறார். அப்போ ஆவியின் பிரமாணம் அவர் விடுதலை ஆக்கியிருக்குது. அது என்ன ஆவியின் பிரமாணம் அப்படின்னாக்கா, கலாத்தியர் 5:22 சொல்கிறாரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்நீடிய பொறுமை, சாந்தம், மிச்சம், இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லைன்றார். அப்போ இப்போ ஆவியில் கனியில் ஆரம்பித்தவர் பிரமாணத்தில் முடிக்கிறார். அப்போ அந்த ஆவியின் பிரமாணம் இன்னைக்கு ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்தையும் நம்மளை என்ன செய்யுது, பரிசுத்த படுத்துகிறது. அன்பாவில் இன்றைக்கு நாம் பரிசுத்தம் ஆகிறதுக்கு உண்டான வழியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னோடு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கட்டளையில் முதல் கட்டளையாக நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னார். அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வழி தெரியாததுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதை தான் புதிய ஏற்பாட்டில் பேதுரு சொல்கிறாரு, அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாகணும்னா நீ அவர் இருக்கிறது போல் நீனும் பரிசுத்தமாக இருக்கணும்னு. அது எப்படி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா, மொதல் கீழ்ப்படின்றார். மொதல் என்ன செய், நான் சொல்கிற வசனத்துக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வசனத்தை நீ தியானி, அதன்படி நடக்க ஆரம்பி, ஆட்டோமேட்டிக்காக நீ பரிசுத்தமாகவேன்றார். நீ ஒன்றும் பெரிய கம்பசூஸ்தரம் இல்லை, பெரிய ஒரு மலை கிடையாது, இது ஒரு பெரிய முடியாத காரியம் கிடையாது. நீ இன்றைக்கி நானும் நீ மனசு வச்சாக்கா இன்றைக்கி நாம் ஒரே நாளில் கூட நம்ம என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாக மாற முடியும். எப்போ ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானித்து அதுக்கு கீழ்ப்படியே ஒன்றை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இந்த ஆவியின் வரங்கள் ஆகிய, இந்த ஆவிக்குரிய வரங்கள் ஆகிய இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை, அடக்கம், இதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தின்னு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உன்னையும் என்னையும் பரிசுத்தராக மாற்ற முடியும். அந்த ஏன்னா ஆண்டவர் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, யோவானில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். என்ன வசனம் தியானிச்சிருக்கிறோன்னாக்கா, யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பரிசுத்தராகனேன். அதாவது பாருங்கள், யோவான் 17:19 அவர் சொல்கிறாரு, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன்றார்.
என்னது, நான் நமக்காக அவர் பாவமானார், நமக்காக பரிசுத்தமும் ஆனார், நமக்காக பாவமானார், நமக்காக சாபமும் ஆனார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் பரிசுத்தமானான்றது நம்ம என்ன செய்யலை, கோட்டை விட்டுறோம். இன்னைக்கு என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு என் தேவன் என்ன செஞ்சிட்டார், பரிசுத்தமாயிட்டாரு. அவருடைய பரிசுத்தத்தை நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். ஆமாம். அப்போ அவரை சார்ந்து நாம் வாழும்போது, அவரை விசுவாசித்து வாழும்போது அந்த பரிசுத்தம் நம்மளை வந்து அடைகிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவர் மேலே 100% இருக்க வேண்டும். அன்பாவில்லை, இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய காரியத்தை, ஆவிக்குரிய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் பரிசுத்தராக இருந்ததைப் போல நாமளும் பரிசுத்தமாய் வாழ முடியும். நித்திய ஜீவனுக்கு நாம் பரிசுத்தம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் அதனால் அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அதை இன்னும் உங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் இன்னும் தியானிங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் இன்னமும் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறியாமல் மனம் போன போக்கில் இச்சையில் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என்னையும் மன்னிங்க, எங்களை மன்னிங்க, கிறிஸ்துவ சமுதாயத்தை மன்னிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் நாங்களும் பரிசுத்தராய் வாழ என்னை எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாக நான் பரிசுத்தராய் மாறுவதற்காக நீர் பரிசுத்தமாக்கினீர் என்று ஆண்டவரே யோவான் 17 சொல்லப்பட்டதைப் போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்காக பாவமானீர், எனக்காக சாபமானீர், எனக்காக பரிசுத்தமானீர் ஆண்டவரே. அந்த பரிசுத்தத்தில் நானும் நாங்களும் வாழ அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் என்னையும் எங்களை இப்பொழுது நிரப்புவராக. ஆமா ஆண்டவரே, எஸ் டாடி, நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அந்த ஆவியின் பிரமாணத்தில் நடக்கும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பாவே.

நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:12 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். மறைந்திருந்து பயந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. நான் நினைக்கிறேன், அவர் கூப்பிட்ட உடனே அப்படி திரும்பி பார்த்துருப்பார், யாரோ நம்ம பக்கத்தில் நிற்கிறாங்க போல, யாரோ ஒரு பராக்கிரமசாலி என் பக்கத்தில் நிற்கிறாங்க போல. அதனால தான் இப்படி கர்த்தருடைய தூதனானவர் கூப்பிடுகிறார் என்று ஒருவேளை பயந்து சுற்றி முற்றிலும் பார்த்துருப்பார், யாரும் இல்லை. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார், தன்னைத்தான் இப்படி அழைக்கிறார். கிதியோன் பராக்கிரமசாலி தான், ஆனாலும் அவன் இதுவரை பார்த்த கேட்ட பல செய்திகள் அவனை பயத்துக்குள்ளாக மாற்றிவிட்டது. கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலி என்று கூப்பிட்டார்னா உண்மையாக தான் கூப்பிட்டார். ஆனாலும் இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டு விட்டது. சரீரம் பலமாகத்தான் இருக்குது, ஆனால் மனது பலவீனம் ஆகி. சரீரத்தினுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதிகமான கவனம் எதற்கு செலுத்த வேண்டும்? நம்முடைய மனதின் ஆரோக்கியத்துக்கு செலுத்த வேண்டும். இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமான உணவை இந்த சரீரத்துக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த மனது ஆரோக்கியமாய் தைரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற காரியங்களை நாம் நம்முடைய மனதுக்கு கொடுக்க வேண்டும். நாம் பார்க்கிற கேட்கிற அனைத்து காரியங்களும் முதலாவது நம்முடைய மனதுக்குள் செல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு கவனித்து பார்த்தால் அநேகர் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதை குறித்த கவனம் இல்லாதபடி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிதியோன் கேட்டதெல்லாம் என்ன? எதிரிகள் வந்தாங்க, இதை சூறையாடி விட்டார்கள், அவங்க வீட்டு எரிச்சுட்டு போயிட்டாங்க, இவங்க கிட்ட இருந்த ஆடெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்படிப்பட்ட செய்திகளை தான் கிதியோன் கேட்டுக்கொண்டே இருந்தார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பயம் நம்மை மேற்கொண்டு பலனற்றவர்களா ஏன் நம்மை மாற்றுகிறது? நான் கேட்கிற செய்திகள் அப்படிப்பட்ட செய்திகள். ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு தொலைபேசியில் அழைத்து அவர்கள் சொன்னார்களாம், ஒரு விஷயம் தெரியுமா என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் 35 தான் அந்த சகோதரிக்கு, திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாங்க, 2 கழித்து பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க, மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. இவங்களுக்கு அப்போ தான் திக்குனாச்சு, ஏன்னா அவங்களுக்கு 35. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களே கேட்டுக்கொண்டிருக்கிற சூழலை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கு தைரியம் இருக்காது. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என் ஆத்மாவுக்கு எது பலன் கொடுக்கிறதா இருக்கிறதோ அதை நான் அதிகமாக கேட்க வேண்டும். நம்முடைய மனதின் ஆரோக்கியத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப கிதியோனுடைய வாழ்க்கையில் அவன் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா விதமான துர்ச்செய்திகளின் நிமித்தமாக அவனுடைய மனதிலே ஒரு சலிப்பு ஏற்பட்டது. அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் நம்மளால ஒன்றும் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கிதியோன் வந்து விட்டார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யானை வலிமை மிக்க ஒரு மிருகம், காட்டில எவ்வளோ பெரிய செடினாலும் அதை உடைக்கக்கூடியதாக பலமுள்ளதாக இருக்கிற ஒரு மிருகம். ஆனால் அதை ஒரு இரும்பு சங்கிலியினாலும் ஒரு சின்ன குச்சி அதை வைத்து மனிதன் அதை கட்டுப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இது சாத்தியமாயிற்று அப்படின்னு பார்த்தா, காலங்கள் செல்ல செல்ல இது பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த காட்டு யானை பயிற்றுவிக்கப்பட்டு தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அது நம்பிவிடுகிறது. அதனுடைய பலன் என்ன என்பதை அறியாத ஒரு நாய்க்குட்டியை போல அது மாறிவிடுகிறது. இன்னைக்கு நாம் சொல்லணும், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாக இருக்கிறேன். இதை என்னுடைய சிந்தனையில் என்னுடைய மனதில் நான் ஆழமாய் அறிந்து புரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் உயிரோடவே இருக்க முடியும். இன்றைக்கு பலவிதமான இந்த சூழல்கள்
மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வியாதியினால் அநேகர் மரித்தாலும் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். இதை விட ரொம்ப வேதனை என்னன்னா, பயத்தினால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்து சொல்லுங்கப்பா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா.

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின. ஆமேன்.